மூலம் இந்த இலக்கு அடையப்படும் என ஜாக்கிம் தலைமை இயக்குநர் டாத்தோ டாக்டர் சிராஜுடீன் சுஹாமி தெரிவித்தார். மலேசிய கடல்சார் செயலாக்க நிறுவனம் APMM 2010 முதல் இவ்வாண்டு ஏப்ரல் வரையிலான காலகட்டத்தில் நாடு முழுவதும் 4107 கள்ளக்குடியேறிகளையும் 316 கடத்தல்காரர்களையும் கைது செய்துள்ளதாக தெரிவித்துள்ளது. தடுத்து

பிலிப்பீன்ஸ் நாட்டவர் 180 பேர். பிரிட்டன் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழக அறிவியலாளர்கள் இபோலா தொற்று பரவலை கட்டுப்படுத்த உதவும் தடுப்பூசி உருவாக்கி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. அது சில மாதங்களில் தயாராகிவிடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்கா கலிபோர்னியாவில் மக்கள் அடர்த்திமிக்க பகுதியில் ரசாயன கொள்கலன் கசிந்துள்ளதை தொடர்ந்து நச்சுப்புகை வெளியேறியது. அந்த கொள்கலன் வெடிக்கும் ஆபத்து உள்ளதால் அப்பகுதி மக்கள் தங்கள் வீடுகளிலிருந்து வெளியேற உத்தரவிடப்பட்டுள்ளது. விளையாட்டு, இத்தாலி சீரி ஆ கார்பந்து. ஃபியோரென்டினாவுக்கும் அத்லாண்டாவுக்கும் இடையேயான ஆட்டம் 1-1 என்ற கோல் எண்ணிக்கையில் முடிவடைந்தது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பூங்குழலி வீரன். வணக்கம்.

வணக்கம். மின்னலில் சனிக்கிழமை நாம் இணைந்திருக்கின்றோம். சரி, நேற்று சமூக வலைத்தளங்கள் குறிப்பாக பிரதமருடைய அதிகாரப்பூர்வ இன்ஸ்டாகிராம் பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நற்செய்தி நேற்றிரவு தெரிஞ்சிருக்கும். இன்று நாளிதழ்கள் சமூக செய்திகள்லாம் இது வெளிவந்திருக்கின்றன. இந்த ஒரு செய்தி அலங்கரித்திருக்கின்றது. பிரதமர் நேற்று யாருக்கு அழைப்பு விடுத்திருந்தார்? ஆமாங்க, இன்று என் நண்பர் தமிழ்நாடு முதல்வர் மாண்புமிகு விஜய் அவர்களை தொலைபேசி வாயிலாக நலம் விசாரித்து உரையாடும் வாய்ப்பு கிட்டியது. தமிழ்நாட்டு மக்களுக்காக அவர் ஏற்றுள்ள மிகப்பெரிய பொறுப்பிற்காக மீண்டும் ஒரு முறை அவருக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன், வாழ்த்தை தெரிவித்துக் கொண்டேன் அப்படின்னு அந்த பதிவை பதிவிட்டிருந்தாரு. செப்டம்பரில் பிரிக்ஸ் மாநாட்டில் பங்கேற்பதற்கு பிரதமர் மாண்புமிகு நரேந்திர

மோடியை சந்திப்பதற்கும் இந்தியா செல்லவிருப்பதை தெரிவிச்சிருக்கிறாரு. வாய்ப்பு கிடைத்தால் அந்த சந்திப்பின் போது தமிழ்நாட்டிற்கும் ஒரு குறுகிய பயணம் மேற்கொள்ள விருப்பம் இருப்பதாகவும் கூறியிருக்கிறார். தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்கும் மாநிலத்தின் சிறப்பான எதிர்காலத்துக்குமே சிறந்த தலைமையையும் நிர்வாகத்தையும் வழங்க திரு விஜய் அவர்களுக்கு தொடர்ந்து வலிமையையும் ஞானமும் அருள்பட வேண்டுவதாகவும் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம், அதாவது நம்முடைய பிரதமர், அவருக்கு சமூக ஊடகத்தில் வாழ்த்து தெரிவித்திருக்கின்றார். ஆக பிரதமரின் பயணமானது அவர் செய்ய போகும் இந்த பயணத்தின் வாயிலாக மலேசியா, குறிப்பாக மலேசிய இந்தியர்கள், தமிழ்நாடு இதற்கிடையிலான இந்த உறவு மேலும் மேம்படுத்தப்படும் என்றும் பிரதமர் சொல்லியிருக்கிறார்.

0: ஒரு குட்டி கதை கேட்டா
1: ஐ மகிழ்ச்சி.
0: அதுவும் உங்களோட வெற்றி கதைகளை கேட்டா
1: உற்சாகம்.
0: உங்க பள்ளிக்கூடத்துக்கே நாங்க வந்தா வரோம் வரோம். அப்போ இது எல்லாம் ஒரே நிகழ்ச்சியில வந்தா
2: இன்றைய பிற்பகலை இனிமையாக்கிய இந்த இசை பயணத்தில்
3: பயிற்சியும் முயற்சியும் இருந்தா ஏஆர் சந்திரன் போல நீங்களும் நிகழ்ச்சியில கலந்துக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை 2:15 நிகழ்ச்சி கேளுங்க ஒரு நேயரின் குரல்.
0: தாளம், இது நம் ஊர் கலைஞர்களின் தளம்.
4: சினிமா பாடல்கள் நம் கலைஞர்கள் பாட நீங்க கேட்க போறீங்க. தனித்திறமைகளை அடையாளம் காண போறோம். நீங்களும் கலந்துக்கலாம்.
0: ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 12:15 தொடக்கம். உங்களுக்காக தாளம்.
5: பேய் இருக்கா இல்லையா? காதல் தோல்வியில இருந்து மீண்டு வர்றது என்ன அவ்வளோ கஷ்டமா?
6: சரி, சொந்தக்காரங்களை பார்த்தா எங்கதான் ஒழிவீங்க?
5: ஆண்கள் அழக்கூடாதுன்னு இன்னுமா நினைக்கிறீங்க?
6: வயசாக்குதுன்னு பயமா இருக்கா?
5: அது என்ன சமையல் அறையினா இன்னும் பெண்கள் தானா?
6: கல்யாணத்துக்கு வரும் 20 பேர் தான் கூப்பிடுறீங்களா? எப்படிங்க
5: பாஸ் பாஸ் கொஞ்சம் சத்தம் போட்டா வேலையை விட்டு போயிடுறீங்களா?
6: எங்க போனாலும் என்ன பண்ணாலும் எல்லாமே கொண்டேனா? உங்களுக்கே நல்லா இருக்கா?
5: ஜென் அல்பாவோட அப்பா அம்மாவா இருக்கிறது அவ்வளவா கஷ்டமா இருக்கு?
6: நட்புல பொறாமை இல்லைன்றீங்க.
5: பாட்காஸ்ட்ல பேசுறதுக்கு இவ்ளோ விஷயம் இருக்குங்க.
6: சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணிக்குங்க மின்னல் எஃப்எம் சமூக ஊடகங்களில் மின்னல் பாட்காஸ்ட்.
0: தீராத இசையை மட்டும்தான் தீரா இசை வழங்குதா என்ன? இல்லங்க.
4: திங்கட்கிழமையில் காதல் பேசுது.
0: செவ்வாய்க்கிழமையில் உங்கள் 80-90 ஆண்டு நினைவுகளை ஏக்கமா திரும்பி பார்க்க சொல்லுது.
4: புதன்கிழமையில் சுற்றி உள்ள உறவுகளை கெட்டியா அணைக்க சொல்லுது.
0: வியாழக்கிழமையில் விளம்பரமே இல்லாமல் உதவி செய்யற முகங்களை வெளியே கொண்டு வந்து வெளிச்சம் கூட்டுது.
4: வெள்ளிக்கிழமையில் மனசுல இருக்கும் பிரச்சனைகளை கொட்ட சொல்லி மன அழுத்தத்தை போக்குது.
0: தீரா இசை மீதான உங்கள் ஆசை இப்படியே இருக்கட்டோங்க. யார்கிட்டயாவது எதையாவது சொல்லணுமா? நேரம் இல்லைங்க, உடனே சொல்லிருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்.

இந்த மாத இறுதியில் தொடர் விடுமுறைகள்லாம் வருவதனால என்ன நடக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? திட்டமிட்டு தத்தம் சொந்த ஊர்களுக்கு திரும்புவாங்க. அது விடுமுறை காலம் அப்படின்னாலே எந்தெந்த காலகட்டங்களில் நேரங்களில் சாலை நெடுஞ்சாலைகளில் பயணிக்கின்றோமோ அங்கெல்லாம் போக்குவரத்து நெரிசல் இருக்கும். நமக்கு தெரியும், வழக்கம் வழக்கமாக இது நடக்கிறது தானே. இந்த தியாக பெருநாள் காலத்தில் 19 லட்சம் வாகனங்கள் பினாங்கிற்குள் நுழையும் அல்லது கடத்து செல்லும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆக பினாங்கு பக்கமாக நீங்கள் போகணும் அல்லது அங்கிருந்து நீங்கள் வெளி மாநிலங்களுக்கு செல்லணும் அப்படின்னா இதை கட்டாயம் நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டுங்க. நீண்ட விடுமுறை, தியாக பெருநாள் உட்பட பல பண்டிகை கொண்டாட்டங்களை முன்னிட்டு தான் இந்த வாகனங்கள் கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டிருக்கின்றது. மாநிலத்திற்குள் நுழைந்து கடந்து செல்லும் என மதிப்பிடப்பட்டிருக்கின்றது. இதைத் தொடர்ந்து போலீஸ் படை போக்குவரத்து விசாரணை அமலாக்கத்துறை மூலம் முக்கிய இடங்களில் கண்காணிப்பு அமலாக்க நடவடிக்கைகளும் தீவிரப்படுத்தப்படும். எனவே பொது விடுமுறைகளில் நீண்ட தொடர் விடுமுறைகளை பயணிக்கும் போது நிச்சயமா உங்களுக்கு தெரியும் இல்லையா, பணிகளில் அதிகாரிகள் இருப்பாங்க. வேக கட்டுப்பாடாக இருக்கட்டும், சாலை விதிமுறைகளை பின்பற்றுவது, கூடவே உங்களுடைய வாகனங்களை முழுமையாக நீங்கள் சரிபார்த்துக் கொள்ளுங்கள். இனி நீண்ட தூரம் பயணம் மேற்கொள்ளணும் அப்படின்னா வாகனம் முறையாக இயங்க வேண்டும். இதெல்லாம் தாண்டி ஒரே ஒரு அன்பான வேண்டுகோள் என்ன அப்படின்னா, பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. ஒருவேளை உங்களுக்கு அசதியாக இருக்குது, தூக்கம் இருக்குது அப்படின்னா கொஞ்ச நேரம் உங்கள் வாகனத்தை நிறுத்தி ஓய்வெடுக்கும் இடங்களில் ஓய்வெடுத்து பின் திட்டமிட்டு பாதுகாப்பாக உங்களுடைய பயணத்தில் உங்களுக்கு துணையாக நாங்களும் இருக்கின்றோம். அதனால அமைதியாக உங்கள் பயணத்தை நீங்கள் மேற்கொள்ளலாங்க.

0: உங்கள் ஊரை பற்றி யாராவது பெருமையா பேசினா நல்லா இருக்கும்ல? அதத்தான் பேச போகுது உங்கள் யாது ஊரே. சனி ஞாயிற்றுக்கிழமைகள்ல பிற்பகல் 3 மணியிலிருந்து 4 மணி வரை யாது ஊரே.
1: பேய் இருக்கா இல்லையா? காதல் தோல்வியில இருந்து மீண்டு வர்றது என்ன அவ்வளோ கஷ்டமா?
2: சரி, சொந்தக்காரங்களை பார்த்தா எங்க தான் ஒளிவீங்க?
1: ஆண்கள் அழக்கூடாதுன்னு இன்னுமா நினைக்கிறீங்க? வயசாக்குதுன்னு பயமா இருக்கா?
2: அது என்ன சமையல் அறையினா இன்னும் பெண்கள் தானா?
1: கல்யாணத்துக்கு வரும் 20 பேர் தான் கூப்பிடுறீங்களா?
2: எப்படிங்க பாஸ் பாஸ் கொஞ்சம் சத்தம் போட்டா வேலையை விட்டு போயிடுறீங்களா?
1: எங்க போனாலும் என்ன பண்ணாலும் எல்லாமே கொண்டேனா? உங்களுக்கே நல்லா இருக்கா? ஜென் அல்பாவோட அப்பா அம்மாவா இருக்கிறது அவ்வளவோ கஷ்டமா இருக்கு? நட்புல பொறாமை இல்லைன்றீங்க.
3: பாட்காஸ்ட்ல பேசுறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குங்க.
2: சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணிக்குங்க மின்னல் எஃப்எம் இன் சமூக ஊடகங்களில் மின்னல் பாட்காஸ்ட்.
4: சிறிய முதலீடு முதல் பெரிய வெற்றி வரை வணிகத்தின் நுணுக்கங்கள், வியாபாரத்தின் ரகசியங்கள், இன்றைய தொழில்துறையின் சமீபத்திய நகர்தல்கள் திங்கட்கிழமைகளில் காலை 9:15 வணிகர்
5: உழைப்புக்கு இங்க உரிய வழி இருக்கு.
6: பவானி, என்ன ஒரு யோசனையா இருக்க?
7: பாபாஸ் பொருட்களை பத்தி தான். எப்பவும் பயன்படுத்துற இறைச்சி மசாலையை வாங்குறதா இல்ல உரைப்பான ஹாட் அண்ட் ஸ்பைசி மசாலையை வாங்குறதான்னு
6: தான் இதுக்கா யோசனை. நான் ரெண்டையும் வாங்கி பயன்படுத்துறேன். ஹாட் அண்ட் ஸ்பைசினா உரப்பு மட்டும் இல்ல, இதுல சேர்த்திருக்கிற எல்லாம் வித்தியாசமான பொருளுங்க, சுவையும் வித்தியாசமா இருக்கும். அதோட பாபாஸ் அண்ட் யூ பேஸ்புக்ல செஞ்சு பார்க்க ஏராளமான சமையல் குறிப்புகள் இருக்கு. ரெண்டொரு பேக்கெட் வாங்கினா பத்தாது, நிறைய வாங்கணும்.
7: அப்ப ரெண்டையும் வாங்கிடுறேன்.
8: ஒரு நேயரின் குரல் நிகழ்ச்சியில கலந்துக்கணும்னா அவ்வளவு சவாலான காரியமா? இல்லவே இல்லங்க.
9: இன்றைய பிற்பகலை இனிமையாக்கிய இந்த இசை பயணம்
8: பயிற்சியும் முயற்சியும் இருந்தா ஏஆர் சந்திரன் போல நீங்களும் நிகழ்ச்சியில கலந்துக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை 2:15 நிகழ்ச்சி கேளுங்க ஒரு நேயரின் குரல்.
10: மனசு சரியில்லையா? இசை இருக்கு கேளுங்க. இசைய விடவா பெரிய மருந்து இருக்குன்னு நினைக்கிறீங்க? கேளுங்க, இது மின்னலப்பா.

0: நா
1: வர்க்க மின்னலில் தொடர்ந்து அண்மையில் நடந்து முடிந்த ஹாங்காங்கில் நடைபெற்ற யோகாசனம் போட்டியில் வெற்றி பெற்று நம்ம நாட்டிற்கும் சமுதாயத்துக்கும் பெருமை சேர்த்திருக்கும் மை லைஃப் மை யோகா மலேசியா குழுவிலிருந்து லோஷினி நம்மோடு இணைந்திருக்கிறாங்க. வெற்றி தருணங்களை வாங்க கொண்டாடலாம்.
2: வணக்கம், என் பேர் பத்மலோஷினி உலகநாதன். பிணைந்தேன் பெர்ஃபெக்ட் லைஃப் மேனேஜ்மெண்ட் யோகா அகாடமிக்கு. உங்களுக்கு ஒரு சிறு தகவல், ரெண்டு மாணவிகள் பூஜா ஜெய குணாலன், நவீனா ராமச்சந்திரன், இவங்க ரெண்டு பேருமே வந்து ரீசென்ட்லி வந்தது 9-10 வந்து ஹாங்காங்ல நடந்த இன்டர்நேஷனல் யோகாசனம் சாம்பியனோட வின்னர். இந்த ரெண்டு மாணவிகள் வந்து ஆக்சுவலி ஒருத்தவங்க 16 ஒருத்தவங்க 18 ஒருத்தவங்க வந்து செகண்ட் பிளேஸ் இன்டர்நேஷனல்ல ஜெயிச்சிருக்காங்க, இன்னொருத்தவங்க வந்து தேர்ட் பிளேஸ் ஜெயிச்சு மலேசியா ரெப்ரசென்ட் பண்ணி ஒரு பெரிய சாதனை, ஒரு பெரிய வெற்றியை கொண்டு வந்தாங்க. யோகாவோட ட்ரைனிங் அவங்களுக்கு இதை படிச்சு கொடுத்தது, சொல்லிக் கொடுத்தது எல்லாமே வந்து மாஸ்டர் டாக்டர் ராஜேந்திரன். அவர் வந்து ஃப்ரம் கடாலேனு பினாங் வரைக்கும் ஒரு 15 யோகா பிரான்ச் வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய மாணவிகளை வந்து வெளிநாட்டுக்கு செஞ்ச சாதனைகள் இருக்கு. அவங்க ஏற்கனவே போன நாடுகள்லேயே வந்து அவங்க ஒரு 6 கண்ட்ரில பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க, இந்தியா, துபாய், கம்போடியா, தாய்லாந்து, சிங்கப்பூர் அண்ட் கரண்ட்லி ஹாங்காங். இதுல ஒரு குட் நியூஸ் என்னன்னா வந்து இந்த மாணவி, ஒன் ஆஃப் த மாணவி வந்து அவங்க அடுத்தது வந்து நெக்ஸ்ட் மந்த்ல வந்து அமதாபாத்ல உள்ள இன்டர்நேஷனல் காம்படிஷனுக்கு பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க. ஆக்சுவலி வந்து நம்ம இந்திய மாணவர்கள் இந்த விஷயத்துல யோகால வந்து இவ்வளவு அடுத்த கட்ட கொண்டு போறது வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். இவங்களோட பிளைட் வந்து நடு ராத்திரி 12 பினாங் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல வந்து அவங்க லேண்ட் பண்ணாங்க. 4 பேரு, பூஜா, நவீனா, மாஸ்டர் டாக்டர் ராஜேந்திரன் டுகெதர் வித் மாஸ்டர் லிங்கம், இந்த 4 பேருமே வந்து சிறப்பான ஒரு வருகைக்கு 12 காத்திருந்து வெல்கம் பண்ணினது வந்து பினாங் சனாதானா வாய்ஸ் பிரசிடென்ட் மேடம் சங்கீதா, அவங்களோட டீமோ, மற்றும் மலேசியா இந்தியன் பீப்புள்ஸ் பார்ட்டி பினாங்கோட டிபுட்டி பிரசிடென்ட் மிஸ்டர் மோகன் அவங்களோட டீம். அந்த மிட் நைட்ல அவங்க வந்து ஒரு இந்திய சமுதாயத்துக்காக வந்து வெல்கம் பண்ணினதும் வந்து ஆக்சுவலி ரொம்ப என்கரேஜ் பண்ணி பாராட்டக்கூடிய இந்த வேலையில வந்து நான் ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். இன்னும் வந்து யோகா வந்து நம்ம இந்தியர்களோட இன்னும் பல பேர் வந்து இந்த யோகா விஷயத்துல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும். எவ்வளவு பேர் வந்து அதை செய்யறாங்க, டேலண்டட் சில்ட்ரன், மைண்ட் டெவலப்மெண்ட், பாடி டெவலப்மெண்ட், அந்த மாதிரி யோகா இன்டர்நேஷனல் ஸ்பாட்ஸ்ல வந்து அவங்களுக்கு பிஜேஎஸ்கே மார்க்ஸ் கிடைக்கிற வரைக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இந்த வாய்ப்பு கொடுத்த மின்னல் எஃப்எம்க்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.

0: அவனுடைய முதல் பல்லு, முதல் குளியல், முதல் பள்ளிக்கூட பேரு, ஐசி நம்பர் கூட நேத்துதான் பதிவு செஞ்சேன் சார்.
1: நேத்துதான் பதிவு பண்ணீங்களா? அப்ப இதுவே தாமதம் தான்
0: சார். நான் பிள்ளையை காணும் அவசரமா பேசிட்டு இருக்கேன், நீங்க என்ன சார்
1: நினைவுகளுக்காக பதிவு செய்யுங்க, தப்பு இல்ல. ஆனா பிள்ளைங்களுடைய தனிப்பட்ட விவரங்களை பதிவு செய்யாதீங்க.
0: புரியுதுங்க சார். சிறுவர்களோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். இப்ப புரிஞ்சுகிட்டேன்.
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

0: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மினல் எஃப்எம். ஒரு நேயரின் குரல் நிகழ்ச்சியில கலந்துக்கணும்னா அவ்வளவு சவாலான காரியமா? இல்லவே இல்லைங்க.
1: இன்றைய பிற்பகலை இனிமையாக்கிய இந்த இசை பயணம், இன்றைய பிற்பகலை இனிமையாக்கிய இந்த இசை பயணத்தில்
0: பயிற்சியும் முயற்சியும் இருந்தா ஏஆர் சந்திரன் போல நீங்களும் நிகழ்ச்சியில கலந்துக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை 2:15 நிகழ்ச்சி கேளுங்க ஒரு நேயரின் குரல்.
2: ஹாய், வணக்கம். நான் உங்கள் வயலின் இசைக்கலைஞர் எஸ் வி ஹைரிஷ்.

கதிப்பமா என்ன மாதிரி பல கலைஞர்களை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஒரு வாரமோ கதைப்பமால திறமைகள் மட்டும் பேசட்டும்.

0: குட்டி கதை கேட்டா
1: மகிழ்ச்சி,
0: அதுவும் உங்களோட வெற்றி கதைகளை கேட்டா
1: உற்சாகம்.
0: உங்க பள்ளிக்கூடத்துக்கே நாங்க வந்தா வரோம் வரோம். அப்போ இது எல்லாம் ஒரே நிகழ்ச்சியில வந்தா
1: அதுதான்
0: ஹலோ மின்னல். சனிக்கிழமைகளில் காலை மணி 9:15 க்கு.

உலகம் முழுக்க கார்பந்து காய்ச்சல் ஆரம்பமாகி விட்டது. ஆமாங்க, ஒவ்வொரு வீட்டுக்கும் கொண்டு வருகின்றது அந்த காய்ச்சலை. ஆர்டிஎம் 2026 உலகக்கோப்பை கார்பந்து தொடரின் அனைத்து 104 போட்டிகளையும் நாடு முழுவதும் ஒளிபரப்ப ஆர்டிஎம் மற்றும் தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் இணைந்து செயல்படுகின்றன என்று தொடர்பு அமைச்சர் ஃபமி ஃபாசில் அறிவிப்பு செய்திருந்தார். இனி கட்டண தடைகள் இல்லை, கார்பந்து உற்சாகத்தை யாரும் தவற வேண்டியவிட அவசியமும் கிடையாது. நகரமோ கிராமமோ ஒவ்வொரு ரசிகரின் வீட்டிலும் உலகக்கோப்பை உற்சாகம் இருக்குங்க. ஆமா, யூனிஃபை டிவி அனைத்து போட்டிகளையும் நேரலையாக வழங்க, ஆர்டிஎம் முக்கிய போட்டிகளை நேரலையாகவும் ஒரு சில போட்டிகளை தாமத ஒளிபரப்பாகவும் மக்களிடம் கொண்டு வருகிறது. மேலும் ஆர்டிஎம் கிளிக் மற்றும் மை டிவி வழியாகவும் ரசிகர்கள் போட்டிகளை கண்டு கழிக்கலாம். ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்துட்டீங்களா? இன்னும் இல்லையா? காத்திருக்காதீங்க, ஏன்னா அப்புறம் நீங்க விளையாட்டுகளை தவற விடுங்க. ஒரே திரை, ஒரே உற்சாகம், ஒரே கனவு, உலக கோப்பை 2026. கார்பந்து ரசிகர்களே, உங்களுடைய அந்த ஆரம்பம், அதாவது நீங்க எந்த அணிக்கு ஆதரவு தெரிவிக்க போறீங்களோ அதனுடைய அந்த உற்சாகம் ஆரம்பமாகின்றது. ஜூன் 11 தொடங்கி ஜூலை 19 வரை இந்த உலக கோப்பை 2026 கார்பந்து தொடர் நடைபெறுகின்றது. இந்த மாபெரும் தொடர் அமெரிக்கா, கனடா மற்றும் மெக்சிகோ ஆகிய நாடுகளில் நடைபெறுகின்றது. மொத்தம் 104 போட்டிகள். சாம்பியன் யாரு அப்படின்றது நம்ம காத்திருக்கணும் இல்லையா? ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு அணிக்கும் நாமளும் ஆதரவு தெரிவிக்கின்றோம். கடந்த ஆண்டு பாருங்க, பிரேசில் ரசிகர்களுக்கெல்லாம் எவ்வளோ பெரிய ஏமாற்றம். இந்த முறையும் எல்லாம் பட்டியலாம் வெளியிட்டிருக்காங்க, பார்க்கலாம்.

0: நம் செல்லங்களுக்காக ஹலோ மின்னல் சனிக்கிழமைகளில் காலை 9:15.
1: ஹாய் வணக்கம், நான் உங்கள் வயலின் இசைக்கலைஞர் எஸ் வி ஹரிஷ்.

ஜூன் 5 முதல் 7 வரை புத்ராஜயாவில் ஈரார் 26 தேசிய நுட்ப திறன் கல்வி நாள் பொதுமக்களுக்கு அழைப்பு. போக்குவரத்து விதிமீறல்களை கண்டறிய சாலை போக்குவரத்து துறை திருக்குருதி கண்காணிப்பை தீவிரப்படுத்தும். வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 9 மணி முதன்மை செய்திகளுடன் எஸ் கோகுலே. புத்ராஜயா சதுக்கத்தில் நடைபெறும் ஈரார் 26 தேசிய நுட்ப திறன் கல்வி டிவி நாள் கொண்டாட்டங்களில் கலந்து கொள்ளும்படி துணை பிரதமர் டத்தோஸ்ரீ டாக்டர் அமன் சயித் ஹமிடி பொதுமக்களுக்கு அழைப்பு விடுத்தார். இக்கொண்டாட்டம் பல்வேறு திறன்களை ஒன்றிணைப்பதோடு டிவேட் சார்ந்த எதிர்கால தொழில்துறைகள் தொழில் வாய்ப்புகளை கண்டறிவதற்கான வாய்ப்புகளை இளம் தலைமுறைக்கு வழங்கும் என்றும் அவர் கூறினார். தொழில்நுட்ப கண்காட்சிகள், திறன் போட்டிகள், தொழில்துறை அமர்வுகள், பல்வேறு துறைகளைச் சார்ந்த தொழில் வாய்ப்புகள் உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக டாத்தோஸ்ரீ டாக்டர் அமன் சயித் கூறினார். ஈரார் 26 டிவி நாள் நிகழ்ச்சி ஜூன் 5 முதல் 7 வரை காலை மணி 9 முதல் இரவு 10 வரை நடைபெறுகிறது. நாளை தொடங்கி மாத இறுதி வரை மேற்கொள்ளப்பட உள்ள ஹஜ் பெருநாள் சோதனை ஆப்ஸ் HRAAவின் போது சாலை போக்குவரத்து துறை JPG திருக்குருதி ட்ரோன் பயன்பாட்டை அதிகரிக்கவிருக்கிறது. பல்வேறு போக்குவரத்து குற்றங்களை கண்டறியும் திறனை மேம்படுத்துவதற்காக அதிக விதிமீறல்கள் நிகழும் பகுதிகளில் 6 திருக்குருதிகள் பயன்படுத்தப்படும் என்று JPJ துணை தலைமை இயக்குநர் டத்தோ அஸ்பாவி சவாவி கூறினார். இதனிடையே நெடுஞ்சாலைகளில் இரட்டை கோடுகளில் முந்திச் செல்வது, அவசர தடத்தை பயன்படுத்துவது போன்ற விதிமீறல்களை கண்டறிய திருக்குருதிகள் அதிக அளவில் பயன்படுத்தப்படும் என்றார் அவர். மற்றொரு நிலவரத்தில், பள்ளி விடுமுறை தியாக திருநாள் கொண்டாட்டங்களுக்கு முன்னதாக அதிகமானோர் சொந்த

0: கட்டுப்பாட்டிலும் சீராகவும் உள்ளதாக மாவட்ட காவல்துறை தலைவர் சூப்பரிண்டெண்டன்ட் சிக் சுன் ஹூ கூறினார். இதனிடையே இன்று வாகனங்கள் பெருமளவில் அதிகரிக்கலாம் என குறிப்பிட்ட அவர், சாலை பயனர்கள் தங்கள் பயணங்களை திட்டமிட்டு கவனமாக வாகனங்களை செலுத்த வேண்டும் என்றும் நினைவூட்டினார். மலேசிய இஸ்லாமிய மேம்பாட்டுத்துறை ஜாக்கிம் செயற்கை நுண்ணறிவு AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஹலால் சான்றிதழ் விண்ணப்ப காலகட்டத்தை குறைக்க இலக்கிட்டுள்ளது. இன்னும் சில மாதங்களில் மை ஹலால் இன்கிரீடியன்ஸ் தரவுத்தளத்தின் ஆதரவுடன் மை இ ஹலால் 2.0 முறை அறிமுகப்படுத்தப்படுவதன் மூலம் இந்த இலக்கு அடையப்படும் என ஜாக்கிம் தலைமை இயக்குநர் டாக்டர் சிராஜுடீன் சுஹாமி தெரிவித்தார். இதனிடையே இலக்கவியமயமாக்கல் அங்கீகாரம் வழங்கும் நடைமுறையை குறுகிய காலத்தில் மேற்கொள்ள வழிவகுப்பதோடு தொழில்துறை வளர்ச்சியை உந்தச் செய்யும் அரசாங்கத்தின் அவாவிற்கு ஏற்ப இருப்பதாகவும் அவர் கூறினார். மலேசிய கடல்சார் செயலாக்க நிறுவனம் APMM 2010 முதல் இவ்வாண்டு ஏப்ரல் வரையிலான காலகட்டத்தில் நாடு முழுவதும் 4107 கள்ளக்குடியேறிகளையும் 316 கடத்தல்காரர்களையும் கைது செய்துள்ளதாக தெரிவித்துள்ளது. இதனிடையே வட்டாரத்தில் நாட்டின் வியூக முக்கியத்துவம் வாய்ந்த நிலை காரணமாக நாட்டின் கடல் பகுதிகளை பயன்படுத்தி கள்ளக்குடியேறிகளை கடத்தும் கும்பல்கள் இன்னும் தீவிரமாக செயல்பட்டு வருவது கண்டறியப்பட்டுள்ளதாக APMM துணை தலைமை இயக்குநர் முகமது ஜவாவி அப்துல்லா கூறினார். தடுத்து வைக்கப்பட்ட கள்ளக்குடியேறிகளில் 1932 பேர் மியான்மர் நாட்டவர், 1727 பேர் இந்தோனேசியர்கள், பிலிப்பீன்ஸை சேர்ந்தவர்கள் 180 பேர் என ஜவாவி குறிப்பிட்டார். பாதுகாப்பு பொது சுகாதார கட்டுப்பாட்டு நோக்கங்களுக்காக கொலபிலா உலு பண்டோல் சூழியல் பூங்கா முழுமையாக மூடப்பட்டிருந்த நிலையில் June 23 வரை அது நீட்டிக்கப்பட்டுள்ளது. அப்பகுதியில் எலி சிறுநீர் தொடர்பான சம்பவங்கள் அதிகரித்ததைத் தொடர்ந்து அது அனைத்து நடவடிக்கைகளுக்கும் முழுமையாக மூடப்பட்டுள்ளதாக நெகிர்சிம்பிலான் வனத்துறை இயக்குநர் மொஹமட் யுசைனி மொஹமட் யூசுப் குறிப்பிட்டார். எதிர்காலத்தில் பார்வையாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக சுகாதார பணிகள், முழுமையான சுத்தம் செய்தல், நீரின் தரத்தை கண்காணித்தல் ஆகிய நடவடிக்கைகள் இக்காலகட்டத்தில் மேற்கொள்ளப்படும் என்றார் அவர். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: இது உண்மையா பொய்யா? இதனை சமூக வலைதளங்களில் பரப்பலாமா? எதற்கும் ஓரிரு முறை சரிபார்த்துக் கொள்வோம்.
2: ஆம், இதுவே விவேகமான பயணீட்டாளர்களுக்கான அடையாளம். இளம், மதம், அரசர், 3-6 தொடர்பான அவதூறுகளை தவிர்ப்பேர். பகிரப்படும் தகவலின் நம்பகத்தன்மையை ஆராய மறவாதீர். நாம் பகிரும் ஒவ்வொரு பொய் தகவலும் பிறர் வாழ்வை சிதைக்கும் என்பதை நினைவில் கொள்வோம்.
0: பிரிட்டன் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழக அறிவியலாளர்கள் இபோலா தொற்று பரவலை கட்டுப்படுத்த உதவும் தடுப்பூசி உருவாக்கி வருவதாக கூறப்பட்டுள்ளது. அது சில மாதங்களில் தயாராகிவிடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொற்று பரவல் அதிகரித்தால் தங்களின் சோதனை தடுப்பூசி தேவைப்படும் என்ற முன்னெச்சரிக்கையுடன் விரைவாக செயல்பட்டு வருவதாக ஆய்வாளர்களின் கூற்றை மேற்கோள் காட்டி BBC அறிக்கை வெளியிட்டுள்ளது. இந்த தடுப்பூசியானது COVID-19 பெருந்தொற்றின் போது அப்போதைய ஆய்வுக்குழு உருவாக்கிய அதே தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறது. இது சாடாக்ஸ் 1 என்று அழைக்கப்படும் பல்வேறு நோய் தொற்றுகளை எதிர்த்து போராடுவதற்கு விரைவாக மாற்றி அமைக்கக்கூடிய அதிக தவமைத்து திறன் கொண்ட தொழில்நுட்பமாகும். அமெரிக்கா கலிபோர்னியாவில் மக்கள் அடர்த்திமிக்க பகுதியில் ரசாயன கொள்கலன் கசிந்துள்ளதை தொடர்ந்து நச்சு புகை வெளியேறியுள்ளது. அந்த கொள்கலன் வெடிக்கும் ஆபத்து உள்ளதால் அப்பகுதி மக்கள் வீடுகளிலிருந்து வெளியேற உத்தரவிடப்பட்டுள்ளது. நெகிழி உற்பத்தியில் பயன்படுத்தப்படும் எளிதில் தீப்பற்றக்கூடிய 26,000 லிட்டர் திரவம் அந்த கொள்கலனில் உள்ளதாக தீயணைப்பு வீரர்கள் எச்சரித்துள்ளனர். இந்த சூழலை கையாள இரு தீர்வுகள் மட்டுமே உள்ளன. ஒன்று, அந்த கொள்கலனில் உள்ள திரவம் அனைத்தும் வாகன நிறுத்துமிடத்தில் முழுமையாக கசிவது. இரண்டாவது, அதீத வெப்பத்தால் அது வெடிக்கக்கூடும் என அவர்கள் கூறியுள்ளனர். குளோபல் சுமோன் ஃபுளோத்திலா GSF மனிதநேய பணித்திட்டத்தில் காயமடைந்த 53 ஆர்வலர்களில் 41 பேர் இஸ்தான்புலில் உள்ள ஒரு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற பின்னர் நாடு திரும்ப அனுமதிக்கப்பட்டது.

கொடுக்கப்பட்டுள்ளதாக துருக்கி அதிகாரிகளே மேற்கோளிட்டு எனடலு செய்தி வெளியிட்டுள்ளது. பன்னாட்டு கடல் பகுதியில் உதவிப் பொருட்களை ஏற்றிச் சென்ற கப்பல் குழுவை இஸ்ரேல் இடைமறித்ததைத் தொடர்ந்து தடுத்து வைக்கப்பட்டிருந்த ஆர்வலர்கள் துருக்கிஷ் ஏர்லைன்ஸ் விமானம் வழி துருக்கி வந்தடைந்தனர். காயமடைந்த பயணிகள் சிகிச்சைக்காக விமான நிலையத்திலிருந்து நகரம் முழுவதும் உள்ள மருத்துவமனைகளுக்கு மாற்றப்பட்டனர். பஹிஷ்கார் கேம், சக்குரா சிட்டி மருத்துவமனைகளில் 9 பேரும், பக்கீர் கோய், டாக்டர் சாடி கொனாக் பயிற்சி ஆய்வு மருத்துவமனையில் 3 என பன்னிருவர் இன்னும் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் அரசாங்கம் தொடர்பான சூழ்நிலைகள் காரணமாக வாஷிங்டனில் தங்கியிருக்க வேண்டியிருப்பதால் தனது மகனின் திருமணத்தில் கலந்து கொள்ளப் போவதில்லை என்பதை உறுதிப்படுத்தியுள்ளார். இவ்வார இறுதியில் பஹாமாஸில் நடைபெறும் டொனால்ட் டிரம்ப் ஜூனியர் பெத்தினா ஆண்டர்சன் திருமணத்தில் கலந்து கொள்வதற்கு இது சரியான நேரம் அல்ல என்று அதிபர் முன்னதாக கூறியிருந்தார். ஈரான் போர் காரணமாக இந்த முக்கியமான காலகட்டத்தில் வெள்ளை மாளிகையில் தங்கியிருப்பதே முக்கியம் என்று உணர்வதாகவும் அவர் ட்ரூத் சோசியல் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். விளையாட்டு, இத்தாலி சீரி ஆ கார்பந்து. இன்று அதிகாலை நடைபெற்ற ஆட்டத்தில் ஃபியோரென்டினாவுக்கும் அத்லாண்டாவுக்கும் இடையிலான ஆட்டம் 1-1 என்ற கோல் எண்ணிக்கையில் முடிவடைந்தது. ஆட்டத்தின் 39th நிமிடத்தில் பிகோலி ஃபியோரென்டினாவுக்கான கோலை அடித்த வேளை 82th நிமிடத்தில் கொமுசோ அத்லாண்டாவுக்கான கோலை அடித்து ஆட்டத்தை சமநிலைப்படுத்தினார். சனிக்கிழமை நடைபெறும் ஆட்டத்தில் புலோக்னா இன்டரையும் லாசியோ பீசாவையும் சந்திக்கின்றன. ஜூன் 5-7 வரை புத்ராஜயாவில் ஈரார் 26 தேசிய நுட்ப திறன்கல்வி நாள் பொதுமக்களுக்கு அழைப்பு. போக்குவரத்து விதிமீறல்களை கண்டறிய சாலை போக்குவரத்து துறை திருகுருதி கண்காணிப்பை தீவிரப்படுத்தும். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பூங்குழலி வீரன். வணக்கம்.

0: ஒரு குட்டி கதை கேட்டா
1: ஐ மகிழ்ச்சி.
0: அதுவும் உங்களோட வெற்றி கதைகளை கேட்டா உங்க பள்ளிக்கூடத்துக்கு நாங்க வந்தா வரோம் வரோம். அப்போ இது எல்லாம் ஒரே நிகழ்ச்சியில வந்தா. ஹலோ மினல், சீக்கிரமாங்க சீக்கிரமாங்கன்னு செல்லுங்களாம் சொல்ல ஆர்வத்தை பார்த்தீங்களா? ஆமாம். இந்த வாரம் நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னா, ஜெஞ்சாரோம் தமிழ் பள்ளி மாணவ செல்வங்கள் அவங்களுடைய பள்ளிக்கூடம் அவர்களுடைய படைப்புகளை தான் இன்றைய நிகழ்ச்சியில் நாம் கேட்க போகின்றோம். உண்மையிலேயே மழலைகள் கூட பேசும்போது அவங்களுக்கு இந்த வானொலினா என்ன, அதில் நம்ம பேச போகிறோமா? ஒரு சில மாணவர்களுக்கு தெரியல, ஆனால் அவ்வளோ அழகாக நம்மக்கிட்ட பகிர்ந்து கொண்டாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்க நீங்கள் என்ன செய்யணும், இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு வரைக்கும் கேட்கணும். இந்த பாடலுக்கு பிறகு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஹலோ மின்னலில் ஜெஞ்சாரோம் தமிழ் பள்ளிக்கு தான் செல்லப்போம். வாங்க.

0: தமிழ் பள்ளியே நம் தேர்வு.
1: மீண்டும் பள்ளிக்கு போகலாம்.
2: வணக்கம், என் பெயர் கிஷோர்குமார். ஜிஞ்சரம் தமிழ் பள்ளியை வந்து மாணவர் தலைவன் ஆகிறேன். இப்போ வந்து நான் பள்ளியின் வரலாறு வந்து உங்ககிட்ட சொல்ல போறேன். எச்.கே.டி. ஜிஞ்சரம் என்பது முழுமையான அரசு உதவி பெறும் ஒரு பள்ளியாகும். இப்பள்ளியில் பெயர் பள்ளி அமைந்துள்ள இடமான ஜிஞ்சரம் என்ற ஊரின் பெயரை அடிப்படையாக கொண்டது. இந்த பள்ளி 2/3 1953 சீன பள்ளியிலிருந்து கடன் பெற்ற ஒரு வகுப்பறையில் 37 மாணவர்களும் ஒரு ஆசிரியரும் கொண்டு தொடங்கப்பட்டது. ஜிஞ்சரம் கம்பௌங் பாரு பகுதியை சேர்ந்த பெற்றோர்கள் தனியான இடத்தில் ஒரு புதிய தமிழ் பள்ளியை அமைப்பதற்காக ஒரு செயற்குழுவை உருவாக்கினர். இதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட முக்கியஸ்தர்கள் திரு முத்து மண்டோ, திரு மாமுண்டி மண்டோ மற்றும் திரு அப்துல் ரஹ்மான் ஆகியோர் அவர். செயற்குழுவின் முயற்சிகளும் இந்திய சமூகத்தின் ஒத்துழைப்பும் காரணமாக ஒரு புதிய பள்ளி கட்டிடம் கட்டப்பட்டு 1/1 1957 49 மாணவர்களும் 2 ஆசிரியர்களும் கொண்டு செயல்பட தொடங்கியது. 1960 ஜிஞ்சரம் கம்பௌங் பகுதியில் 2 கூடுதல் வகுப்பறைகள் கட்டப்பட்டன. சில ஆண்டுகளுக்கு பின்னர் லடங் லண்டர்ஸ் SRJKT மற்றும் தஞ்சோங் துவா பேலா SRJKT ஆகிய பள்ளிகள் ஜிஞ்சரம் SRJKT பள்ளியுடன் இணைக்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து அரசின் உதவியுடன் மேலும் 2 வகுப்பறையில் பள்ளி உணவகம் மற்றும் கழிப்பறைகள் கட்டப்பட்டன. 1984 மாணவர்கள் எண்ணிக்கை அதிகரித்ததன் காரணமாக பள்ளி வளாகத்தில் மேலும் 2 வகுப்பறையில் கட்டப்பட்டன. அதன் பின்னர் 1999 7 மனுஷ திட்டத்தின் கீழ் 3 மாடிகள் கொண்டு முதல் கட்டிட தொகுதி கட்டப்பட்டு இதில் ஒரு அறிவியல் ஆய்வகம் மற்றும் 8 வகுப்பறைகள் அமைக்கப்பட்டன. 2002 இதில் ஒரு அறிவியல் ஆய்வகம் மற்றும் 8 வகுப்பறைகள் அமைக்கப்பட்டன. ஏற்கனவே இருந்த ஒரு வகுப்பறையில் மாற்றியமைத்த பள்ளி நூலகம் அமைக்கப்பட்டது. 2004 முதன் முறையாக முன் பள்ளி வகுப்பறை ஒன்று கட்டப்பட்டது. அதனுடன் சிறப்பு விளையாட்டு பூங்காவும் அமைக்கப்பட்டது. 1960 மற்றும் 1980 கட்டப்பட்ட பழைய கட்டிடங்கள் இடிக்கப்பட்டு 2008 பனிமழை நூலகம், ஆசிரியர் அறை, பள்ளி அலுவலகம், ஒரு மேடை அமைக்கப்பட்டது. 2009 ஒரு கூடுதல் முன் பள்ளி கட்டிடம் கட்டப்பட்டது. இந்த கட்டிடம் முதல் முன் பள்ளி அருகில் தனியாக விளையாட்டு பூங்காவுடன் அமைக்கப்பட்டது. 2015 இப்பள்ளி மாணவர்கள் புத்தாக்க இனோவேஷன் துறையில் அடியெடுத்து வைத்தனர். 2020 மலேசியாவில் தேசிய அளவில் புதுமை துறையில் சாதனை படைத்து முதல் பள்ளி என்ற பெருமையுடன் மலேசியா புக் ஆஃப் ரெக்கார்ட் விருதை பெற்றது.
3: நம்மோடு பவிஷா இணைந்திருக்கிறாங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம்.
4: வணக்கம் அக்கா.
3: பசியா இருக்கீங்களா?
4: பசியா இருக்கேன். ஸ்கூல்ல
3: என்ன பசியா இருக்கீங்க?
4: ரொட்டி பால்.
3: ரொட்டியும் பாலுமா? போதுமா?
4: போதும்.
3: போதுமா? சரி, ஏன், என்னாச்சு உங்களுக்கு, பயமா இருக்கா?
4: இல்ல.
3: இல்லையா? அப்புறம் என்ன, கையெல்லாம் பிடிச்சு இப்படி எல்லாம் பண்ணி என்னாச்சு? சிரிச்சு அழகா இருக்கீங்க, சிரிக்க மாட்டீங்க. சரி, இந்த பிங்க் கை கடிகாரம் யார் வாங்கி கொடுத்தது?
4: அம்மா.
3: உங்களுக்கு என்ன வண்ணம் பிடிக்கும்? ஓ, அதனால தானே இதா? ஆனா அழகா இருக்கு அக்கா, எடுத்துக்கிட்டா?
4: பெரிய போட முடியாது, சின்ன பிள்ளைங்க போடலாம்.
3: யார் சொன்னா? முடியுமே, அக்கா கையும் சின்னதா தான் இருக்கு. எடுத்துக்கிறேன். ஏன் வேணா?
4: இந்த வாட்ச் எனக்கு பிடிக்கும்.
3: ஓ, இது உங்களுக்கு பிடிச்சதுனால எனக்கு கொடுக்க மாட்டீங்க. உங்களுக்கு பாசமே இல்ல தானே?
4: இதுக்கு
3: இருக்குன்னா கழட்டி கொடுக்கணும். ஏன் கழட்டி கொடுக்க மாட்டீங்க?
4: பேக்ல, அம்மா வைக்கல பேக்ல இருந்துச்சு.
3: ஓ, அம்மாவோட பேக்ல உள்ளது நீங்க எடுத்துக்கிட்டீங்களா?
4: ஏன் பேக்ல வச்சீங்க?
3: இப்ப அம்மா கிட்ட கேட்டு எனக்கு இன்னொன்னு வாங்கி
4: கொடுக்குறீங்களா? ட்ரை பண்றேன்.
3: ஓ, முயற்சி தான் பண்ணுவீங்க. அப்போ உங்களுக்கு மனசு வரல எனக்கு இந்த கை கடிகாரம் கொடுக்கறதுக்கு? சரி பரவாயில்ல, நீங்களே வச்சுக்கோங்க. அதான், அதெல்லாம் சொந்தமா பாசமா கொடுக்கணும், நம்ம கட்டாயப்படுத்த கூடாது தானே? அதுக்கு மட்டும் ஆமான்னு சத்தம் வருது. ஏன்னா உங்களோட உங்களுக்கு பிடிச்சதுன்னா கொடுக்க மாட்டீங்க. ஓ, அப்படியா கதை? சரி பரவாயில்ல, இன்னைக்கு எங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க? ஸ்டோரி டெல்லிங். என்ன டாபிக?
4: நல்லாய் கதை.
3: ஓ, தேசிய மொழி கதையா? கதையில யார் இருக்கா?
4: நானும் அம்மாவும்.
3: ஓ, அதுல நீங்களும் அம்மாவும் தான். அக்கா வர முடியாதா?
4: வர முடியாது.
3: சரி, வர முடியாது, எங்களுக்கு சொல்லுங்க கேக்கலாம்.

0: Terima kasih semua.
1: Sama-sama. Ibu, Tamil lah nak suluang.
0: Nenji.
2: Baik, ibu nak ya?
1: Ibu.
0: Amma.
1: Amma, apa yang lepuri kau?
0: Dombe.
1: Apa dia? Ada amma main kuda kayi kade orang kuda kemana nih lah?
0: Nyuwe.
1: Amma wa. Seri pawan lili le pesi tringing, apa dia ke?
0: Tala.
1: Terliya. Pawan lili keping lah. Tala ya sejauh pawan lili le kekuma.
0: கேட்க மாட்டேன்.
1: ஆனாலும் தலை யோசிக்கிறது. வானொலி கேட்க மாட்டீங்களா?
0: கேட்க மாட்டேன்.
1: ஏன் கேட்க மாட்டீங்க?
0: பிடிக்காது.
1: பிடிக்காதா? ஆட கடவுளே, வானொலி பிடிக்காது ஆனா வானொலியில பேச பிடிக்குமா? அப்ப பேசிக்கிட்டு இருக்கீங்க. அக்கா, இதை நான் ஒளிபரப்பு செய்ய மாட்டேன். வேணுமா வேணாமா?
0: வேணும்.
1: உங்களுக்கு தான் வானொலி பிடிக்காது. நீங்க
0: என்னன்னு
1: தெரியலையா? அது ஒரு பெட்டிக்குள்ள இருந்து சத்தம் வரும், கேட்டிருக்கீங்களா? இப்ப நீங்க பேசுறீங்கல்ல, இத வந்துட்டு நிறைய பேர் கேட்பாங்க. அந்த பெட்டில இருந்து சத்தம் வரும். எப்படியா? இந்த சனிக்கிழமை ஹலோ மின்னல் கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்ப நீங்க பள்ளிக்கூடத்துல தானே பேசுனீங்க, அப்புறம் நீங்க வானொலியில இருந்து பேசுவீங்க, அது எப்படி? தெரிஞ்சுக்கணும். அம்மா பிடிக்கும் தானே? அம்மாட்ட போய் கேக்குறீங்க. வீட்டுல வானொலி இல்லையா?
0: இருக்கு.
1: அப்ப தெரியாது நீங்க? அப்ப அம்மாவை தான் விசாரிக்கணும். தெரியல. அண்ணா, முத ஆளா வந்துட்டு வானொலி பிடிக்கலன்னு சொல்லியாச்சு. என்ன பண்ணலாம்? தண்டனை கொடுக்கலாமா? தெரியலையா? சரி சரி சரி, பரவாயில்ல. ஏதோ குட்டியா அழகா இருக்கிறனால அக்கா விடுறேன், மன்னிச்சு. சரியா? நன்றி.
0: எல்லாத்துக்கும் நன்றி.
1: ஓ, எல்லாருக்கும் நன்றி. இதெல்லாம் நல்லா தான் சொல்றமா. சொல்லக்குட்டி.

0: வாணன். என் பெயர் யசிதாராமன்.
1: என் பெயர் அகிலன் பிரபு.
0: நாங்கள் ஜிஞ்சா

செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை யாகவரையினோம் நாக்கக்க காவக்கால் சோ

0: இருக்கிறாங்க. பிரீத்தி, என்ன கதை சொல்ல போறீங்க?
1: நன்றி மறவாத கழுகு.
0: சரி, கேக்கலாமா?
1: வணக்கம், என் கதையின் தலைப்பு நன்றி மறவாத கழுகு. கந்தன் ஒரு விறகு வெட்டி ஒரு நாள் மரம் வெட்டும் பொழுது அழகான கழுகு ஒன்று வேடன் விரித்த வல்சிக்கு தவிப்பதை பார்த்தான். அதன் மேல் இரக்கம் கொண்டு அதை விடுவித்து விட்டான். நாட்கள் ஓடின. ஒரு நாள் மதியம் வரை மரம் வெட்டிய அவன் சாப்பிடுவதற்காக தன் உணவு பொட்டலத்தை எடுத்துக்கொண்டு மலை நுனியிலிருந்த பாறையில் மீது சென்று அமர்ந்தான். அந்நேரம் பார்த்து அந்த கழுகு பறந்து வந்து அவன் வைத்திருந்த உணவு பொட்டலத்தை பிடுங்கி கொண்டு பறந்து சென்றது. கழுகை பிடிப்பதற்காக கந்தன் பாறையிலிருந்து இறங்கினான். உடனே அவன் அமர்ந்திருந்த பாறை கட கடவென மலையிலிருந்து விழுந்தது. கந்தன் திடுக்கிட்டான். அப்போது கழுகு உணவு பொட்டலத்தை அவனிடம் கொடுத்தது. நம்மை காப்பாற்றவே கழுகு அவ்வாறு செய்தது என்பதை கந்தன் அறிந்து அதன் நன்றியுடன் பார்த்தான். இக்கதையின் கருத்து, நன்மை செய்ய நன்மையே விளையும். நன்றி.
0: சரி, இந்த கதையை மன்னனம் செய்ய எத்தனை நாட்கள் எடுத்துக்கொண்டீங்க?
1: 2 நாட்கள்.
0: யார் சொல்லி கொடுத்தா உங்களுக்கு?
1: அக்கா.
0: அக்கா பேரு?
1: சரண்யா.
0: சரண்யா தான் சொல்லி கொடுத்தாங்களா? உங்களுக்கு கதை சொல்றதுதான் பிடிக்குமா?
1: பிடிக்கும்.
0: புத்தகம் வாசிப்பீங்களா?
1: வாசிப்பேன்.
0: இந்த கதையெல்லாம் புத்தகத்துல இருந்து நீங்க எடுத்தீங்களா? அக்கா சொல்லி கொடுத்தாங்களா?
1: அக்கா சொல்லி கொடுத்தாங்க.
0: அக்கா வேற என்ன சொல்லி கொடுப்பாங்க?
1: அக்கா பாடம் சொல்லி கொடுப்பாங்க, வாசிப்பு தான் சொல்லி கொடுப்பாங்க.
0: அக்கா ரொம்ப பிடிக்குமா?
1: பிடிக்கும்.
0: பிடிக்கும். சரி, வீட்டுல இருவரும் என்ன செய்வீங்க ஓய்வு நேரத்துல?
1: நாங்க வந்து விளையாடுவோம்.
0: என்ன மாதிரி விளையாட்டு விளையாடுவீங்க?
1: நாங்க பந்து விளையாடுவோம்.
0: பந்து விளையாடுவீங்களா? பிடிக்குமா? இப்ப ஃபிஃபா வேர்ல்ட் கப் வரப்போது, தெரியுமா?
1: தெரியாது.
0: தெரியாதா? உலக கிண்ண கார்பந்து போட்டி வரப்போது?
1: தெரியாது.
0: சரி பரவாயில்ல, நீங்க இன்னும் சின்ன பொண்ணா இருக்கீங்க. நிறைய நாடுகள், உலக நாடுகள் நட்சத்திர விளையாட்டாளர்களா இருப்பாங்க. அக்காவோட சேர்ந்து ஒரு நாடு தேர்ந்தெடுக்கணும், சரியா?
1: சரி.

0: மற்றும் ஒரு கதையோடு தாரணி நம்மோடு காத்திருக்கிறாங்க. தாரணி சொல்லுங்க, என்ன கதை சொல்ல போறீங்க?
1: பஞ்சு மூப்பம்.
0: இந்த கதையை உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தா?
1: அம்மா.
0: எத்தனை நாட்கள் எடுத்துக்கொண்டீங்க?
1: ஒரு 2 நாட்கள்.
0: கதை சொல்லுங்க கேக்கலாம்.
1: அனைவருக்கும் வணக்கம், நான் ஜிஞ்சாரம் தமிழ் பள்ளியில் பயில்கிறேன். என் கதையின் தலைப்பு பஞ்சும் உப்பும். 2 காகங்களும் இடையே ஒரு போட்டி, யாரால் மிகவும் ஏறப்பார முடியும் என்று. ஆனால் இருவரும் ஆளுக்கு ஒரு மூட்டையை தூக்கி கொண்டு பறக்க வேண்டும் என்று முடிவு செய்தனர். ஒரு மூட்டையில் உப்பும் மற்றொரு மூட்டையில் பஞ்சும் வைக்கப்பட்டது. பஞ்சி மெதுவாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் ஒரு காகம் அந்த மூட்டையை எடுத்து கொண்டது. அது மழை காலம் என்பதால் எப்படியும் சற்று நேரத்தில் மழையும் வரும் என்ற யோசனையில் இன்னொரு காகம் உப்பு மூட்டையை எடுத்து கொண்டது. போட்டியும் தொடங்கியது. சிறிது நேரத்தில் மழையும் வந்தது. மழையில் நனைந்து உப்பு மூட்டை கருந்திலே சாகிவிட்டது. ஆனால் பஞ்சி மூட்டையோ கனமாகிவிட்டது. யார் போட்டியில் தேத்திருப்பார்கள்? நீங்களே சொல்லுங்கள். முன் யோசனை எப்பொழுதும் உதவும். நன்றி.
0: இந்த கதையிலிருந்து நீங்க என்ன கற்றுக்கொண்டீங்க?
1: நம்ம வந்து அந்த காகம் வந்து 2 பஞ்சு மூட்டையும் இருந்துச்சு, உப்பு மூட்டையும் இருந்துச்சு. ஸோ அது வந்து மழை காலம்னால ஒரு காகம் வந்து பஞ்சு மூட்டை எடுத்துச்சு, இன்னொரு காகம் வந்து உப்பு மூட்டை எடுத்துச்சு. அந்த உப்பு அந்த பஞ்சு மூட்டை எடுத்தாதான் ரொம்ப வந்து சாஃப்டாக இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு காகம் பஞ்சு மூட்டை எடுத்துச்சு, இன்னொரு காகம் கஷ்டமான உள்ள அந்த உப்பு மூட்டையை எடுத்துக்கிச்சு. மழை வந்தோடனே அந்த போட்டியில் வந்து யார் ஜெயிச்சானா வந்து உப்பு எடுத்த அந்த காகம் தான் ஜெயிச்சிச்சு. பஞ்சு மூட்டை வந்து தோத்து போயிடுச்சு, ஏன்னா வந்து அது வந்து கனமாயிடுச்சு.
0: அப்போ நல்லா யோசிக்கணும். ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னதாக நல்லா புத்திசாலித்தனமாக யோசிச்சோன்னா நம்மளுக்கு வெற்றி நிச்சயம் இல்லவா? நன்றி. அழகன் தியாகராஜா நம்மோடு இருக்கிறாங்க. நல்ல அழகான பேர், பேர்லயே அழகு வச்சிருக்கீங்க.
2: வணக்கம் மாணவர்களே.
0: நான் இன்னும் ஆரம்பிக்கவே சொல்ல அதுக்குள்ள வணக்கம் சொன்ன எப்படி? வணக்கம்.
2: வணக்கம் அக்கா.
0: யாரு உங்களுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்தா?
2: அம்மா.
0: அம்மா எதை கேட்டாலும் வணக்கம் மாணவர்களே சொன்னாங்களா? சரி, உங்க பெயருக்கு என்ன அர்த்தம்?
2: பெயருக்கு
0: அம்மா அதை சொல்லி கொடுக்கலையா? கோவழகன்னு சொல்றாங்க, அதுல அழகு இருக்கு தானே? அழகுன்னு
2: அழகுன்னா
0: அழகுன்னு அழகு, அதுக்கு நீங்க தான் வந்து அர்த்தம். சரியா, என்ன சொல்ல போறீங்க எங்களுக்கு?
2: கவிதை.
0: கவிதையின் பெயர்
2: தண்ணீர். வணக்கம் மாணவர்களே, என் பெயர் கோவழகன் தியாகராஜா. நான் செஞ்சாரும் தமிழ் பள்ளியில் 2ஆம் ஆண்டில் பயில்கிறேன். என் கவிதையின் தலைப்பு தண்ணீர். தண்ணீர் தண்ணீர் தண்ணீர், நமது தாகம் தீர்க்கும் தண்ணீர். மனமும் வாசமும் சுவையும் ஒரு வடிவமும் இல்லா தண்ணீர். கடலில் குளத்தில் கிணற்றில் அழகு நதியிலும் ஓடும் தண்ணீர். குதித்து களைத்த போதும் நீர் குழாயை தேடித வேண்டா. கொதித்து ஆறிய நீரை நாம் குடித்தால் நோய்கள் தீண்டா. நன்றி.
0: அவ்வளவுதானா? குட்டியா இருக்கு?
2: குடிப்பீங்களா?
0: நீங்க நல்லா தண்ணீர் குடிக்கிறீங்களா? தண்ணீர் குடிச்சா உடம்புக்கு என்ன கிடைக்கும்? சத்து கிடைக்குமா? என்ன சத்து கிடைக்கும்?
2: உடம்புல என்ன வராது?
0: உடம்புல ஒன்றும் வராதா? உடம்பு வறட்சி இல்லாமல் இருக்கும். சரியா, தண்ணீர் ரொம்ப முக்கியம். தண்ணீர் குடிச்சாதான் மூளைலாம் அப்படியே புத்துணர்ச்சி போயிடும். சரியா, தண்ணீர் போத்தல் வச்சிருக்கீங்களா இல்லையா?
2: வச்சிருக்கேன். குடிப்போம்.
0: எப்பெல்லாம் தண்ணீர் குடிப்பீங்க?
2: காலையிலிருந்து நைட்டு வரைக்கும்.
0: பள்ளி கூடத்துல
2: ஒரு போட்டை ஃபுல்லா
0: குடிப்பீங்களா? மற்ற மாணவர்களுக்கும் குடிக்க சொல்றீங்களா?
2: சொல்ல மாட்டேன்.
0: சொல்ல மாட்டீங்களா? சொல்லணும். ஏன் சொல்லல? ஓ சரி, சொல்றீங்க. இதுக்கு பிறகு சொல்றீங்க, நல்ல பழக்கங்கள் உங்க மற்றவர்களுக்கு சொல்லி கொடுக்கணும். முடியுமா? அதுதான் கோவழகனுக்கு அழகு.
2: சரிக்கா.
0: உங்களோட எதிர்கால ஆசை?
2: சுந்தரி.
0: சுந்தர டீச்சரா? உங்க எதிர்கால ஆசையே சுந்தர டீச்சர் தானா? ஓ, நீங்க ஒரு டீச்சர் ஆகணுமா? பரவாயில்லையே. யாரு உங்களோட சுந்தர டீச்சர்?
2: டீச்சர் அங்க நிக்கிறாங்க.
0: ஓ டீச்சர், நீங்களா டீச்சர்? பரவாயில்லையே. எதிர்காலாசிய சுந்தர டீச்சர் சொன்னீங்க பாத்தீங்களா? இதுல இருந்து டீச்சர் உங்க மனசுல எவ்வளவு இடம் பிடிச்சிருக்காங்க தெரியும். ஏன் அவங்கள மாதிரி ஆகணும்னு நினைக்கிறீங்க?
2: அவங்க மாதிரி ஆனாடா நல்லா படிக்க முடியும். நல்லதான்.
0: அப்ப ஆசிரியர் நல்ல முன்மாதிரியா இருக்காங்க. சரி, படிச்சு நீங்க நல்ல ஒரு ஆசிரியரா வரதுக்கு வாழ்த்து. சரியா? நன்றி.
2: நன்றி. ஓகே, குட்.
0: ருத்ரா தேவி இருக்கிறாங்க. இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க எங்களுக்கு?
2: ஓநாயும் ஆட்டுக்குட்டியும் ஊட கதை.
0: சரி, உங்களோட பேர் ரொம்ப நீளமா இருக்க, சுருக்கமா செல்லமா உங்களை எல்லாரும் எப்படி அழைப்பாங்க?
2: ருத்ரா தேவி.
0: ஓ, அதுதானா? ஸ்ரீ அழைக்கலாம், ருத்ரா அழைக்கலாம், தேவி அழைக்கலாம், ருத்ரா தேவின்னு அழைப்பாங்களா? நல்ல இனிமையான பேர் வச்சிருக்காங்க. யார் வச்சா?
2: அப்பா.
0: கேட்டீங்களா ஏன் அப்பா எனக்கு இவ்வளவு நீளமான பேர் வச்சீங்கன்னு?
2: என்ன அது, சாமி பேர் மூணுமே.
0: அவங்கள பார்க்கும் போது அப்படியே தெய்வீகமா அவ்வளவு ஒரு அழகான மாணவியா இருக்கீங்க. சாமி கும்பிடுங்களா? இதுக்கு மேல கடவுளே எல்லாரும் நல்லா இருக்கணும் சேர்த்துக்கணும், முடியுமா? ஏன்னா நீங்க உங்களுக்காகவும் சுற்றி இருக்கிறவங்க நல்லா இருந்தா நம்மளும் நல்லா இருப்போம்ல.
2: ஆட்டுக்குட்டியும் செழிப்பான ஒரு புல்வெளியில் ஆடுகள் மேய்ந்து கொண்டிருந்தனர். அவற்றை மேய்த்து கொண்டு வந்தவன் மரத்தடியில் உட்கார்ந்து கண்மூடி புல்லாங்குழல் வாசித்து கொண்டிருந்தான். புல்வெளியை சுற்றி வேலி போடப்பட்டிருந்தது. அதன் அருகே ஓர் ஆட்டுக்குட்டி மேய்ந்து கொண்டிருந்தது. வேலிக்கு வெளிப்பக்கம் இருந்த ஓநாய் ஒன்று ஆட்டுக்குட்டியை பார்த்தது. வேலிக்குள் முகத்தை நுழைத்து கொண்டு ஓநாய் எதையோ பார்ப்பது போல பாசாங்கு செய்தது. அதை பார்த்த ஒரு ஆட்டுக்குட்டி உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டது. ஓநாயும் நண்பா நண்பா, இங்க இலசான புல் கிடைக்குமா என்று பார்க்கின்றேன். இளம்புல் என்றால் எனக்கு ரொம்ப பிரியம். அதை தின்று ஜில்லென்று தண்ணீர் குடித்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும். உங்களுக்கெல்லாம் யோகம் கிடைத்துகிறது, எனக்கு அது கிடைக்கவில்லை என்று வருத்தத்துடன் கூறியது. ஆட்டுக்குட்டியும், அப்படியாய், நீ புல்லாய் சாப்பிடுவாய், நீ மாமிசத்தை சாப்பிடுவாய், எங்கள் அம்மாவும் அப்பாவும் சொன்னார்களே என்று ஆச்சரியத்துடன் கேட்டது ஆட்டுக்குட்டி. நோனாயும், அது எல்லாம் சுத்த போய் என்றது ஓநாய். அப்படி என்றால் இரு, நான் வெளியே வந்து மலையின் அந்த பக்கம் இளம்புல் இருக்கும் இடத்தை காட்டுகிறேன். நாம் இரண்டு பேரும் போய் அதை சாப்பிட்டு விட்டு ஃப்ரெண்ட்ஸாக ஜாலியாக சுற்றலாம் என்று சொல்லிவிட்டு ஆட்டுக்குட்டி வேலி இருக்கின் வழியாக நுழைந்து ஓநாயின் பக்கம் போயிற்று. உடனே ஓநாய் அதன் மீது பாய்ந்து அதை கொன்று தின்றது. அந்த ஆட்டுக்குட்டிக்கு தானாக தெரியவில்லை. அது போகட்டும், பரவாயில்லை. அனுபவம் நிறைந்த அம்மா அப்பா பேச்சை கேட்டிருந்தால் மதிப்பீட் வாய்ந்த தன் உயிரை இழந்தீர்காதல்லவா? நன்றி.
0: உங்களோட எதிர்கால ஆசையா?
2: அப்பா பேச்சு கேட்டு நடந்துக்கணும்.
0: அதுதான் எதிர்கால ஆசையவா? ஆனா அதுக்கு சம்பளம் கொடுக்க மாட்டாங்களே.
2: அம்மா அப்பா பேச்சு கேட்டாதான் நம்மளால படிப்பு விஷயத்துல எல்லாத்திலயுமே முன்னேற முடியும்.
0: ஆமா, அது கடைசி வரைக்கும் நீங்க அப்பா அம்மா பேச்சு கேட்கணும், அவங்களை நல்லா பாத்துக்கணும். ஆனா வளர்ந்து பெரிய பொண்ணு ஆயிட்ட பிறகு என்ன வரணும்னு ஆசை? மருத்துவராயி
2: மத்தவங்களை செக் பண்ணி நல்லா வெளியா கூட்டிட்டு வரணும்.
0: எங்க கூட்டிட்டு வருவீங்க?
2: ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்துட்டு அனுப்பி விடணும்.
0: அப்படியா? நீங்க தான் முத முதல்ல மருத்துவமனைக்கு கூட்டிட்டு வந்து அனுப்பி விடணும்னு சொன்னீங்க. நீங்க படிச்சு நல்ல மருத்துவர் ஆகிறதுக்கு வாழ்த்து. சரியா?
2: தேங்க்யூ.

0: தொடர்ந்து ருத்விக் ஜெகன் நம்மோடு இருக்கின்றார். வணக்கம்.
1: வணக்கம்.
0: நல்ல அழகான சிரிப்பு இருக்கு.
1: என்ன தெரிஞ்சு
0: ஏன் வைக்கப்படுறீங்க? வாங்க பேசணும். மனப்பாடம்
1: பண்ணீங்க.
0: சரி, வீட்டுக்கு போனா என்ன மாதிரி விளையாட்டுகள்?
1: மிதிவண்டி ஓட்டுவேன்.
0: மிதிவண்டி வேற என்னன்னா, ஒரு இடத்துல வாகனத்தை நிறுத்தணும், அதுல ஏறணும்னே எங்க போறோமோ அங்க ஒரே நிமிஷத்துல கொண்டு போய் விட்டுறணும். முடியும்ல? போக்குவரத்து நெரிசல் வேணாம், டோல் கட்டணும் கட்ட வேணாம், உடனுக்குடன் போயிடலாம்ல. கண்டுபிடிப்பீங்களா? கண்டுபிடிச்சா நான் என்ன சொல்லணும்? நான் வரேன். முதல் வாகனம் நான் தான் வாங்குவேன். முடியுமா?
1: முடியும்.
0: என்ன வாகனம் கண்டுபிடிக்க
1: சொன்னேன்? நிறுத்தினா ஒரு நிமிஷத்துல நீங்க சொல்ற இடத்துக்கு போயிடலாம்.
0: இதுதான் அழகு. நல்ல அறிவார்ந்த ஒரு மாணவனா இருக்கீங்க. சரி, காது சொல்லுங்க.
1: வணக்கம். இன்று நான் கதை கூற போகிறேன். என் கதையின் தலைப்பு பசுக்களும் சிங்கமும். ஒரு கிராமத்தில் உள்ள ஏராளமான பசுக்கள் அடர்ந்த காட்டுக்குள் சென்று மேய்ந்து வருவது வழக்கம். அந்த காட்டிலோ பொல்லாத சிங்கம் ஒன்று தெரிந்தது. ஒற்றையாக மேயும் பசுவை சாமர்த்தியமாக அடித்து கொன்று தின்பது அந்த சிங்கத்திற்கு பழக்கமாகவே மாறிவிட்டது. என்ன செய்வது என்று தெரியாத பசுக்கள் ஒன்றின் பின் ஒன்றாக சிங்கத்திற்கு பலியாகி கொண்டிருந்தன. அப்பொழுது ஒரு நாள் பசுக்கள் ஒன்று கூடி கலந்தாலோசிக்க தொடங்கின. அப்பொழுது புத்திசாலி பசு ஒன்று, நண்பர்களே, நாம் தனித்தனியாக மேய்வதனால் சிங்கம் தம்மை அடித்துக் கொள்கிறது. இனிமேல் ஒற்றுமையாக ஒரே கூட்டமாய் மேய்வோம் என்று கூறியது. அன்றிலிருந்து பசுக்கள் ஒற்றுமையாக மேய தொடங்கின. என்ன ஆச்சரியம், சிங்கம் அந்த திசைக்கு வருவதே இல்லை. நன்னேறி, ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. நன்றி, வணக்கம்.
0: அவ்வளவுதானா? இந்த கதையில இருந்து உங்களுக்கு என்ன கிடைச்சது?
1: ஒற்றுமையா இருக்கு.
0: நீங்க ஒற்றுமையா இருக்கீங்களா?
1: ஆமா.
0: நாங்க எப்படி நம்புறது?
1: தெரியல.
0: நிரூபிக்கணும். யார் கூட ஒற்றுமையா இருக்கீங்க?
1: அம்மா அப்பா கூட.
0: அம்மா அப்பா கூட நம்மளுக்கு பிடிக்கும். பள்ளிக்கூடத்துல
1: கூட்டாளி கூட.
0: தெரிஞ்சவங்க கூட இருக்கிறதுதான் ஒற்றுமையா?
1: இல்ல
0: இல்ல. அப்புறம்
1: எல்லார்ட்டையும் ஒற்றுமையா இருக்கு.
0: எப்படி இருக்கணும்? உண்மையிலே நீங்க அந்த பக்கமா இருந்து சிரிச்சிருப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியும். இதை விட இன்னும் அழகா அவங்களுடைய உலகத்துல படைப்புகளை வழங்க முடியாது. எவ்வளவு யதார்த்தமான பதில்கள் இதெல்லாம் நீங்க பாத்தீங்கல்ல செல்லுங்களா. இவங்களுடைய படைப்புகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு தானே? இன்னும் கேட்கணும்னு ஆசையா இருக்கா? அடுத்த வாரம் பாகம் இரண்டு இடம்பெறும். கேட்க மறந்துடாதீங்க. என்ன, ஹெல்லோ மின்னலும் நிறைவடைகின்றது. வணக்கம் மின்னலும் நிறைவடைகின்றது. விடைபெறுகின்றேன், உங்கள் அன்பு அக்கா த்ரேசா லாசரு. அடுத்து இளமை உல்லாசத்தில் உங்களை சந்திக்கிறாரு மோகன். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.

0: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மினல் எஃப்எம்.
1: மனசு சரியில்லையா? இசை இருக்கு கேளுங்க. இசைய விடவா பெரிய மருந்து இருக்குன்னு நினைக்கிறீங்க? கேளுங்க, இது மின்னல் எஃப்எம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 10 மணி செய்திகளுடன் எஸ் கோகுலன். மலேசியா 2 மில்லியனுக்கும் அதிகமான அந்நிய தொழிலாளர்களை சார்ந்திருப்பது குறித்து பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கவலையை வெளிப்படுத்தியுள்ளார். நாட்டின் பொருளாதாரம் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்றால் குறைந்த வருமானம் ஈட்டும் தொழில்களில் வெளிநாட்டு தொழிலாளர்களை எப்போதும் சார்ந்திருக்கக்கூடாது என அவர் வலியுறுத்தியுள்ளார். இதனை களைய நுட்ப திறன் கல்வி டிவி மூலம் உள்ளூரில் ஆள்பலத்தை வலுப்படுத்துவதில் அரசாங்கம் முனைப்பு காட்டியுள்ளது என்றார் அவர். மேற்காசிய புவி அரசியல் பதற்றத்திற்கும் உலக நிலைத்தன்மையற்ற சூழலுக்கும் மத்தியில் மலேசியாவின் பொருளாதாரம் வலுவாக உள்ளதாக 2 நிதியமைச்சர் டாக்டர் ஸ்ரீ அமீர் அம்சா அசிசான் தெரிவித்துள்ளார். நாட்டின் நிலையான பொருளாதாரமும் கொள்கைகளின் தெளிவாக இலக்கும் மலேசியா மீதான முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை தக்க வைத்துள்ளது என்றார் அவர். மேலும் தரமான முதலீட்டாளர்களை இருப்பதன் வழி நாட்டில் உயர் வருமான வேலை வாய்ப்புகளை அதிகரிக்க முடியும் என அமைச்சர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பல மாதங்களாக நிலவி வந்த பதற்றத்திற்கு பிறகு செனகல் அதிபர் பசிரோ டமாயே ஃபாய் பிரதமர் ஒஸ்மானே சொன்கோவை பதவி நீக்கம் செய்து அரசாங்கத்தை கலைத்தார். இது கடன் சுமையில் சிக்கியுள்ள அந்த மேற்கு ஆப்பிரிக்க நாட்டில் நெருக்கடியை மேலும் ஆழப்படுத்தியுள்ளது. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக முதல் முயற்சி கைவிடப்பட்ட நிலையில் எலோன் மாஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் வெள்ளிக்கிழமை டெக்சஸில் தனது அண்மைய ஸ்டார்ஷிப் விண்கலத்தை வெற்றிகரமாக ஏவியது. எதிர்பார்த்தபடியே அந்த விண்கலமும் அதனை விண்வெளிக்கு சுமந்து சென்ற சூப்பர் ஹெவி ராக்கெட்டும் பிரிந்தன. விளையாட்டு 2026 மலேசிய மாஸ்டர்ஸ் பூப்பந்து போட்டி தேசிய ஆடவர் இணையினர் ஏரன்ஜியா சோவிகும் கோ ஜி ஃபே நூர் இசுடீன் மொஹமா ரும்சானியும் இன்று அரையிறுதி ஆட்டத்தில் சந்திக்க உள்ளனர். இதன் வழி தேசிய ஆடவர் இணை இறுதி ஆட்டத்தில் களமிறங்குவது உறுதியாகியுள்ளது. நிறைவாக பிரான்ஸ் சவோக்கில் நடைபெறும் WTA டென்னிஸ் போட்டி அமெரிக்க விளையாட்டாளர் ஏமா நவோரு சக நாட்டவர் என் லியை வெற்றி கொண்டு இறுதி சுற்றுக்கு முன்னேறினார். தற்போது 3வது முறையாக வெற்றியாளர் பட்டத்தை தட்டிச் செல்லும் வேட்கையில் நவோரு உள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. வணக்கம்.

0: மின்னலின் இளமை உல்லாசம்.
1: வணக்கம் நேர்களை, வணக்கம் மலேசியா. மலர்ந்தாச்சுங்க மின்னலுடைய இளமை உல்லாசம். ஒரு மணி வரைக்கும் இன்றைக்கு இந்த பக்கம் மோகன் பேசலாம் அப்படின்னு வந்திருக்க. எங்கும் மகிழ்ச்சி, குதூகலம், திட்டங்கள், சுற்றுலா பயணம், இப்படி உங்கள் பொழுதினம் சுவாரஸ்யப்படுத்த நாங்களும் கூட வந்துகிட்டே இருக்கோங்க. ஆமா, ஏன்னா பள்ளி விடுமுறை வேற தொடங்கியாச்சு. அப்புறம் அடுத்த வாரம் வந்து விடுமுறை கால திட்டங்கள், இப்படி சுற்றுலா போகிறது, இந்த மாதிரி பல யோசனைகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமா இருக்கும். அதே சமயத்தில் வேலை இருப்பவர்களும் இருப்பீங்க தான். நீங்களும் வாங்க, இன்னும் நிறைய கதைகள் நம்ம பேச போறோம். இன்றைய சனிக்கிழமை பொழுது உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பொழுதாக, பிடிச்ச நாட்களின் வரிசையில கண்டிப்பா இடம்பெறும். 12 மணிக்கு மேல இன்றைக்கு கதைப்போமா நிகழ்ச்சி. ஏன்னா இன்னைக்கு சனிக்கிழமை இல்லையா, பேச்சு துணைக்கு வருவாங்க. அதனால இன்றைக்கு வரக்கூடியவர் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்க இன்றைய நிகழ்ச்சியை நீங்க முழுமையா கேட்கணும். இப்பொழுது தொடங்கி காலை 11 மணி வரையிலும் மலையாள பாடல்களையும் நம்ம கேட்டு ரசிக்க போறோங்க.

முரளி கோபி பாடி பாடலை நம்ம கேட்டுங்க. இப்பதாங்க மலையாள பாடல்களையும் நம்ம கேட்க தொடங்கியிருக்கோம். 11 மணி வரையிலும் உங்களுக்காகவே காத்துக்கிட்டு இருக்கு. இதற்கிடையில இப்போ பள்ளி விடுமுறை வந்துருச்சு அப்படின்னா பிள்ளைங்களை எங்காவது வெளியே கூட்டிட்டு போகணும் அப்படின்ற யோசனைகள்ல பெற்றோர்கள் இருப்போம். யோசனையா யோசிச்செல்லாம் வச்சுட்டோங்க அப்படின்றீங்களா? இந்த மாதிரி விடுமுறை காலகட்டம் அப்படின்னு சொல்லும்போது இப்போ ஒரு வாரம் ரெண்டு வாரம் அந்த மாதிரி வரக்கூடிய அந்த காலகட்டத்தில் உள்ளூர் சுற்றுலா தலங்கள்ல மலேசியர்கள் அதிகமாக போகிறாங்க அப்படின்றது அண்மையில் ஒரு தரவு வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அதில் இந்த ஒரு தகவல் வெளியிடப்பட்டிருக்கின்றது. அதிகமாக போகக்கூடியவர்கள் வந்து இங்கே இருக்கக்கூடிய சுற்றுலா தலங்களில் ரொம்ப முக்கியமானது கடற்கரை பகுதிகள், இந்த கடற்கரை சுற்றுலா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பிக்னிக் போகிறது, இதெல்லாமே மலேசியர்கள் மத்தியில் ரொம்ப பிரபலமான ஒரு இந்த மாதிரி விடுமுறை கால திட்டங்களாக இருக்கு. அதனால இந்த மாதிரி போகும்போது திட்டங்கள் இன்னும் அதிகமாக இருக்கட்டும், பிள்ளைகளோட உறவுகளோட நேரத்தை செலவு பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான தருணமாக இந்த கடற்கரை சுற்றுலா இருக்கு அப்படின்ற ஒரு விவரம் ஒரு தரவின் மூலமாக வந்திருக்கு. அதே சமயத்தில் யாரெல்லாம் வந்து விடுமுறை திட்டங்கள்லாம் போக போறீங்களோ உங்களுடைய நுழைவு சீட்டுகள் குறிப்பாக அந்த பொது போக்குவரத்தினை பயன்படுத்தக்கூடியவர்கள் கொஞ்சம் கவனத்தில் கொள்ளுங்க. அதே மாதிரி உங்களுடைய சொந்த வாகனத்தில் போகக்கூடியவங்களாம் எப்போதுமே வாகனம் பராமரிப்பு எப்படி இருக்கு, முறையான இருக்கா, அதெல்லாம் கொஞ்சம் சரி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தெரியும், நினைவுபடுத்துறது உங்களோட கடமை. ஸ்ரீராம் நேஹா பாடிய பாடல் அடுத்து வருது, கேட்கலாம்.

0: ஒரு நேயரின் குரல் நிகழ்ச்சியில கலந்துக்கணும்னா அவ்வளவு சவாலான காரியமா? இல்லவே இல்லங்க.
1: இன்றைய பிற்பகலை இனிமையாக்கிய இந்த இசைப்பயணம், இன்றைய பிற்பகலை இனிமையாக்கிய இந்த இசை பயணத்தில்
0: பயிற்சியும் முயற்சியும் இருந்தா ஏஆர் சந்திரன் போல நீங்களும் நிகழ்ச்சியில கலந்துக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை 2:15 நிகழ்ச்சி கேளுங்க ஒரு நேயரின் குரல்.
2: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் எஃப்எம்மில் பாபாஸ் அண்ட் யூ
3: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
2: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
3: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
2: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.
4: என்ன பண்ணாலும் எல்லாமே உங்களுக்கே நல்லா இருக்கா? ஜென் அல்பாவோட அப்பா அம்மாவா இருக்கிறது அவ்வளவா கஷ்டமா இருக்கு? நட்புல பொறாமை இல்லன்றீங்க.
5: பாட்காஸ்ட்ல பேசுறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குங்க.
4: சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணிக்குங்க மின்னல் எஃப்எம் சமூக ஊடகங்களில் மின்னல் பாட்காஸ்ட்.

சங்கர் மகாதேவன் குரலில் இடம்பெற்ற பாடலை நம்ம கேட்டவங்க தொடர்ந்து மலையாள பாடல்கள் உங்களுக்காக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. உங்கள் சனிக்கிழமை காலை பொழுதை இன்னும் குதூகலப்படுத்திக்கிட்டு இருக்கோம். இணைந்திருப்பதற்கு ரொம்ப நன்றிங்க. இன்றைக்கு 12-15 கதைப்போமா நிகழ்ச்சியில் யார் வராங்க அப்படின்னு சொன்னா, இன்றைக்கு வரக்கூடியவர் தற்காப்பு கலைகளை வந்து பயிற்சி செய்யக்கூடியவர், ஒரு பயிற்றுனர் இருக்காரு, நிறைய மாணவர்களை வந்து உருவாக்கிக்கிட்டு இருக்காரு. அதே சமயத்தில் இந்த ஃபிட்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, உடற்கட்டழகு சார்ந்து நிறைய பேருக்கு வந்து உடற்பயிற்சி செய்யணும் அப்படின்ற விழிப்புணர்வை கொண்டு வரக்கூடிய ஒருத்தராக இருக்க போறாரு. அதனால இன்றைக்கு கொஞ்சம் ஆரோக்கியம் சார்ந்தும் நிறைய அவர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். ஆமா, இன்றைக்கு வரக்கூடியவர் அப்படிப்பட்டவர். சரி, 12-15 நீங்க தொடர்ந்து கேளுங்க. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு திறமையை நம்ம அறிமுகப்படுத்திக்கிட்டு இருக்கோங்க. திறமைகளுக்கான ஒரு களமாகவே கதைப்போமா நிகழ்ச்சி இடம்பெற்று வருது. வரக்கூடியவர்கள் கண்டிப்பா வார வாரம் ஏதாவது ஒரு பூவோட தான் வராங்க. இன்றைக்கு என்ன பூக்கள், ஏன்னா பூக்கள் சேலஞ்ச் சவால் வந்து நம்ம ஒவ்வொரு வாரமும் வழங்கிக்கிட்டு இருக்கோம் இல்லையா. சரி, இன்றைக்கு என்ன பூக்களோட வரப்போறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்குவோம். தொடர்ந்து மின்னலை சமூக வலைதளங்களையும் வலம் பாருங்கள். பிரணவம் சசி அனில் ரால் ஆண்ட்ரி பாடிய பாடல வருது, அடுத்து கேட்கலாம்.

பிரணவம் சசி அனில்லால் பாடிய பாடலை நம்ம கேட்டுங்க. மலையாள பாடல்கள் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். சரி, நேற்றைய தினம் தொடங்கி வந்து நெடுஞ்சாலைகள் அதிகமான வாகனங்கள் பயணிக்கும், குறிப்பா 2.2 மில்லியன் வாகனங்கள் இந்த ஒரு விடுமுறை காலகட்டத்தில் பயணிக்கும். அதனால உங்கள் பயணத்தை வந்து திட்டம் போட்டுக் கொள்ளுங்கள் அப்படின்ற முக்கியமான நினைவூட்டில் வந்து பிளஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா பள்ளி விடுமுறை தொடங்கிருச்சு, அப்புறம் அடுத்த வாரம் ஹஜ் பெருநாள், இந்த மாதிரி நிறைய இந்த கொண்டாட்டங்கள் வர்றதுனால நிறைய பேர் சொந்த ஊர் பயணம் அப்படின்றதெல்லாம் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால பார்த்து கவனமா உங்க பயணத்தை மேற்கொள்ளுங்க. நாங்களும் தொடர்ந்து உங்களோட வந்துகிட்டே இருப்போம், உங்கள் பொழுதை இன்னும் சுவாரஸ்யப்படுத்திக்கிட்டே இருப்போங்க. அசிஸ் ஜெயின் பாடிய பாடல் அடுத்து வருது, கேட்கலாம்.

0: அருவிகளே.
1: வீடு கொஞ்சம் சின்ன வீடுதான், இடைஞ்சலா இருக்கு அப்பா அம்மாவுக்கு. நல்லா கொஞ்சம் பெரிய வீடாதான் பாத்து போயா, நல்லா வேலைக்கு போறீங்கல்ல.
2: கூடி சீக்கிரம் போலான்னு இருக்க, போயிட்டு கூப்பிடுறேன்.
1: அம்மாடியோ, ஏயா இவ்ளோ பெரிய வீடு யாருக்கு காட்டிக்கணும்னு வாங்குறீங்க? நல்லா சிக்கனமா வாழ கத்துக்கோங்க இந்த காலகட்டத்துல, புரியுதா?
2: சின்ன வீடுதான் பிரச்சனை நீங்க போல இருக்கு, இப்ப பெரிய வீடுமா?
1: ஐயா தம்பி
2: சொல்லுங்க,
1: இன்னும் இப்படி மெலிஞ்சு போயிருக்கீங்க, வீட்டுல சோறு போடாது மாதிரி. நல்லா சாப்பிட்டு உடம்ப தேத்துங்க.
2: சரியா,
1: போயிட்டு வரேன்.
2: சில மாதங்களுக்கு பிறகு.
1: என்னயா இப்படி தொடிச்சு போயிட்டீங்க? சாப்பாடு நல்லா முழுக்க சாப்பிடுறீங்க போல இருக்கு. கொஞ்சம் அளவா சாப்பிடணும்யா, ஆரோக்கியம்லாம் ரொம்ப முக்கியம். தா என் வீட்டுக்காரர பாரு, இந்த வயசுலயும் எப்படி இருக்காருன்னு.
2: எல்லாம் என் நேரம் தான்.
1: என்னயா?
2: இல்ல சாப்பாடு குறைச்சிக்கிறேன்னு சொன்னேன். இப்படி எல்லாத்துக்குமே குறை சொல்லிட்டு இருந்தா எப்படிங்க?
1: அவங்க அவங்க வாழ்க்கைய அவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சிறப்பா வாழலாமே.
2: இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.
3: ரொம்ப கோவமா மௌனமா மட்டும் இருந்துருங்களேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்.

ஜேம்ஸ் டக்கரா பாடிய பாடலை நம்ம கேட்டவங்க தொடர்ந்து இணைந்திருப்பதற்கு ரொம்ப நன்றி. பிள்ளைங்களை எங்கேயாவது வெளியே கூட்டிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் நிறைய இடங்கள் இருக்கு. அதில் குறிப்பா நம்ம நாடு பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாநிலங்களில் வந்து அருங்காட்சியகங்களும் வந்து செயல்பட்டு வருகின்றது. அதுவும் கேரள வந்து நம்ம அதிகமாக நிறைய வெவ்வேறான அருங்காட்சியகங்கள்லாம் வந்து இருக்கு. இசைக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு அருங்காட்சியகம் வந்து செயல்படுத்து. அதே மாதிரி கலைகளை மையப்படுத்திய நம் நாட்டு கலைஞர்கள் உருவாக்கிய ஓவியங்கள் இதெல்லாமே வைத்து இதெல்லாம் வந்து இலவசமாகவே நீங்க பார்க்கலாம். அதே சமயத்தில் இப்போ இந்த வாரம் தான் வந்து தேசிய அருங்காட்சியக தினம் வந்து அனுசரிக்கப்பட்டிருந்தது. அதை தொடர்ந்து பல நடவடிக்கைகள்லாம் வந்து நம்முடைய தேசிய அருங்காட்சியகம் இந்த மியூசியம் நகரில் வந்து மேற்கொண்டுட்டு வராங்க. அந்த மாதிரி அருங்காட்சியகங்கள் இந்த சார்ந்த இடங்களுக்கு கூட்டிட்டு போகும்போது பிள்ளைகளுக்கும் ஒரு புதிய அனுபவம் கிடைக்கும், புதிய ஒரு விஷயத்தை கத்துக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் அமையும். அதனால இந்த மாதிரி விடுமுறை காலகட்டத்தில் இந்த மாதிரி இடங்களுக்கு கூட்டிட்டு போகிறத வழக்கமாக்கிக் கொள்ளுங்கள். அடுத்து ஸ்ரேயா கோஷல் மற்றும் நரேஷ் ஐயர் கொண்டிருப்பாடல் உங்களுக்காக வருது, கேட்கலாம்.

ஸ்வாதிதாஸ் பாடிய பாடலை நம்ம கேட்டுங்க. 11 மணிக்கு மேல நீங்க பிடிச்சவங்களுக்காக பிடிச்ச பாடலை தாராளமா அழைத்து கேட்கலாம். 11 மணிக்கு மேல உங்கள் அழைப்புகளை எடுக்க நாங்க ரொம்ப அவளை காத்துட்டு இருக்கோங்க. சரி, இன்றைக்கு 12:15 தொடக்கம் கதை போமா நிகழ்ச்சியில மற்றும் ஒரு திறமையை அறிமுகப்படுத்த நாங்க ரொம்ப அவளை காத்துட்டு இருக்கோங்க. இன்றைக்கு கொஞ்சம் ஆரோக்கியம் சார்ந்தெல்லாம் நிறைய பேச போறேன். வரக்கூடிய நபர் அந்த மாதிரி, ஆமா, இவர் வந்து நிறைய இந்த தற்காப்பு கலைகள் சார்ந்த பயிற்சிகளை வழங்கக்கூடிய ஒரு பயிற்றுநராகவும் இருக்காரு. அப்புறம் ஆரோக்கியமான வாழ்க்கை முறை அப்படின்னு சொல்லும் போது நிச்சயமா அந்த உடற்பயிற்சியா இருக்கட்டும், உடற்கட்டழுக்கா இருக்கட்டும், இதுல ரொம்ப ரொம்ப ஆர்வமா செயல்படுகின்ற ஒரு இளைஞர். அதனால இன்றைக்கு வாங்க, உங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம் அப்படின்னு வரவழைத்திருக்கும். இன்றைக்கு 12:15 கதைப்போமா நிகழ்ச்சியும் கேட்க மறவாதீர்கள். சூராஜ், சந்தோஷ் மற்றும் மலையாளி பாடி பாடல் உங்களுக்காக வருது, கேட்கலாம்.

0: யாரு கூடவாவது பிரச்சனையா? ஆனா அவங்க கூட உங்களுக்கு அழகான தருணங்களும் இருந்திருக்கும்ல, அதை மட்டும் நினைச்சு பாருங்களேன். நீங்கள் இணைந்திருப்பது மின்னல் FM.
1: கதை எழுதுறது ஒரு பெரிய கலங்க. நமக்கு நிகழ்ந்த, நாம் கண்ட, நாம் கேட்ட எல்லாமும் கதையாகும். அந்த மாதிரி கதைகள் எதுவும் கைவசம் இருக்கா? கைவசம் இருக்கா? நீங்க வேற நம்ம கைக்கு வசமாவதே கதை தான் அப்படின்றீங்களா? உங்கள் பெருங்கதைய ஆறு பக்கங்களுக்குள் சுருக்கி சிறுகதையாக்குங்க. storybox.minnal@gmail.com தேக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க. உங்கள் எழுத்துக்களுக்கும் உணர்வுகளுக்கும் குரல் கொடுக்க நாங்க இருக்கோம். அப்புறம் கொஞ்சம் கற்பனை பண்ணுங்களேன், இன்றைய சிறுகதையை எழுதியவர் அப்படின்னு உங்க பேர் வரும்போது, ஏய் இது ஏன் கதப்பா? அதுக்குதான் தேக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 11 மணி உலக செய்திகளுடன் எஸ் கோகுலன். அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்கோ ரூபியோ இந்தியா சென்றடைந்துள்ளார். சீனா உடனான அரசதந்திர கலந்தாய்வை தொடர்ந்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடி சந்திப்பதற்காக அவர் அங்கு பயணம் மேற்கொண்டுள்ளதாக AFP குறிப்பிட்டுள்ளது. 4 நாள் அலுவல் பயணத்தின் முதல் நாளில் கொல்கத்தாவில் அன்னை தெரேசாவின் நினைவிடங்களை பார்வையிட்ட பிறகு அவர் பிற்பகலில் மோடியை சந்திப்பதற்காக புதுடெல்லிக்கு செல்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க நிரந்தர குடியுரிமை அல்லது கிரீன் கார்டை பெற எண்ணம் கொண்டுள்ள வெளிநாட்டவர் தங்கள் சொந்த நாட்டிலிருந்து அதற்கு விண்ணப்பிக்க வேண்டுமென அமெரிக்க குடியுரிமை சேவை நிறுவனம் USCIS தெரிவித்துள்ளது. தவிர்க்க முடியாத காரணங்களால் முன்வைக்கப்படும் குடியுரிமை விண்ணப்பங்களை மட்டுமே ஏற்க குடிநுழைவு அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. எனினும் அவற்றின் காரணங்கள் தனிப்பட்ட முறையில் மதிப்பிடப்படும் என அந்நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. அமெரிக்காவின் குடியேற்ற விதிகளை வெளிநாட்டவர் முறையாக பின்பற்ற இது வழிவகுக்கும் என அதன் பேச்சாளர் ஜக்கல் கூறினார். ஜனநாயக கொங்கோ குடியரசில் இபோலா தொற்று தீவிரமடைந்துள்ளது. அதனைத் தொடர்ந்து அந்நாட்டிலிருந்து ருவாண்டாக்குள் நுழைய முயலும் பயணிகளுக்கு எதிரான தடுப்பு நடவடிக்கைகள் கடுமையாக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்தது. கொங்கோவிலிருந்து ருவாண்டா வந்தடைந்த மக்கள் கட்டாய தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்படுவர் என அமைச்சு அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. வடசீனாவில் உள்ள நிலக்கரி சுரங்கத்தில் ஏற்பட்ட எரிவாயு வெடிப்பில் குறைந்தது 80 பலியான வேளை பலர் இடிபாடுகளுக்கிடையில் சிக்கிக் கொண்டதாக சின்வா தகவல் வெளியிட்டுள்ளது. அவர்களுள் 201 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளனர். இச்சம்பவம் ஷங்கி வட்டாரத்தில் நிகழ்ந்தது. காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை அளிக்க உடனடியாக முயற்சிகளை மேற்கொள்ளுமாறும் இச்சம்பவம் குறித்து முழுமையான விசாரணை நடத்துமாறும் அதிபர் ஜி ஜின்பிங் வலியுறுத்தினார். மேலும் தேடி மீட்கும் பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மொரோக்கோ நகர் ஃபேசில் குடியிருப்பு கட்டடம் இடிந்து விழுந்ததில் பலியானவர் எண்ணிக்கை 15 அதிகரித்துள்ள வேளை 5 காயமடைந்துள்ளனர். ஐ நக்மி மாவட்டத்தில் அமைந்துள்ள அந்த 5 மாடி கட்டடம் இடிந்து விழுந்ததாக அதிகாரிகள் கூறினர். இதனைத் தொடர்ந்து அருகிலுள்ள கட்டடங்களில் வசிப்பவர்களிடையே பதற்றம் அதிகரித்தது. இச்சம்பவத்திற்கான காரணம் ஆராயப்படுகிறது. உருகுவேயில் முதல் கருணை கொலை மேற்கொள்ளப்பட்டது. அந்த தென் அமெரிக்க நாட்டில் புற்றுநோய் கண்ட நோயாளி ஒருவர் கருணை கொலை செய்யப்பட்டார். லத்தீன் அமெரிக்காவில் கருணை கொலை சட்டத்தை நடைமுறைப்படுத்தியுள்ள முதல் நாடாக விளங்கும் உருகுவே மனநலம் அதிகம் பாதிக்கப்பட்டோர், குணப்படுத்த இயலாத நோய்களுக்கு ஆளானோர் ஆகியோரை கருணை கொலை செய்ய சட்டம் அனுமதி அளித்துள்ளது. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக முதல் முயற்சி கைவிடப்பட்ட நிலையில் எலோன் மாஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் வெள்ளிக்கிழமை டெக்சஸில் அதன் ஸ்டார்ஷிப் விண்கலத்தை வெற்றிகரமாக ஏவியது. எதிர்பார்த்தபடி அந்த விண்கலமும் அதனை விண்வெளிக்கு சுமந்து சென்ற சூப்பர் ஹெவி ராக்கெட்டும் பிரிந்தன. ஆனால் கட்டுப்படுத்தப்பட்ட தரையிறக்கத்திற்கு தேவையான

நிலையை தக்க வைத்துக் கொண்டது. 23 ஆட்டங்களை தன் வசப்படுத்திக் கொண்டு மான்செஸ்டர் சிட்டி 2 இடத்தில் உள்ள வேளை 19 வெற்றி பெற்று மான்செஸ்டர் யுனைடெட் 3 நிலையில் உள்ளது. ஆஸ்டன் வில்லாவும் லிவர்பூலும் முறையே 4-5 இடங்களில் உள்ளன. நிறைவாக ஸ்ட்ராஸ்பர்க் WTA டென்னிஸ் போட்டி. அமெரிக்க விளையாட்டாளர் ஏமா நவாரோ சக நாட்டவர் ஏன் லீயை 6-1, 6-3 என்னும் செட்களில் வெற்றி கொண்டு இறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். 3 முறையாக வெற்றியாளர் பட்டத்தை தட்டிச் செல்லும் வேட்கையில் நவாரோ உள்ளார். மற்றொரு ஆட்டத்தில் கனடாவின் விக்டோரியா போகோ ருமேனியாவின் ஜாக்லின் கிறிஸ்டியனை வென்றார். இத்துடன் உலக செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீணா கதிர்வேலு. வணக்கம்.

என்ன பாடல் வேணும்னு மட்டும் சொல்லுங்க, ஒலிபரப்ப. அதுவும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்கு ஒலிபரப்ப நாங்க ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கோம்.

அனியன் திரைப்படத்திற்காக இடம்பெற்ற பாடலை நம்ம கேட்டுங்க. இளமை உல்லாசத்தில் நீங்களும் பிடிச்சவங்களுக்காக பிடிச்ச பாடலை கேட்கலாம். பிரியா அழைச்சிருந்தாங்க. பிடிச்சவங்களோட இப்ப ரொம்ப தூர பயணம் மேற்கொண்டு இருக்காங்களா? ஏன்னா இப்ப விடுமுறை காலகட்டம் இல்லையா, அதனால இந்த நேரத்தில் பிடிச்சவங்களோட இருக்கிறதுனால இந்த ஒரு பாடலை கேட்ட ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். எங்களுக்காக ஒளிபரப்புறீங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நீங்க கேட்டு நாங்க வேணும்னு சொல்லுவோமா? கண்டிப்பா பிரியா, உங்களுக்காக சின்மயி மற்றும் சத்யபிரகாஷ் குரல்ல அடுத்து பாடல் வருது. நீங்களும் அழைத்து எங்களோட பேசலாம். பிடிச்சவங்களுக்காக பிடிச்ச பாடலை கேட்கலாம். சுடிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8.

0: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னல் FM கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னல் FM உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க சிக்கல்? சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மின்னல் FM.
1: கயல் சுத்திகரிக்கப்பட்ட சூரியகாந்தி பூ எண்ணெய் இப்போது 1, 2 மற்றும் 5 லிட்டர் அளவுகளில் அனைத்து இந்திய கேஷ் அண்ட் கேரிகளிலும் கிடைக்கும். கயல் சூரியகாந்தி பூ எண்ணெய் விநியோகம் ஸ்ரீஜயா இம்பாக்ட்.
2: நிறைவான தமிழ் உங்கள் மனம் நிறைத்துக் கொண்டிருக்கிறது மின்னல் FM.

0: பிரதீப் குமார் சார் கோஷால் பாடிய பாடலை நம்ம கேட்டுங்க. பிடிச்சவங்களுக்காக பிடிச்ச பாடலை நீங்க கேட்கலாம் அப்படின்னு சொல்லிருந்தோம். மேனகா வந்திருக்காங்க, சொல்லுங்க மேனகா, யாருக்கு என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: அண்ணன்களுக்காக பாட்டு கேட்கணும்னு தோணுச்சு. சிவப்பு மஞ்சள் பச்சையில வந்து ஆளி சூழ்ந்த உலகீடு அந்த பாட்டு வேணும்.
0: சரி, எப்படி வேலையா இல்ல எங்க வெளியே போயிட்டு இருக்கீங்களா?
1: இன்னைக்கு வந்து லீவுனால இப்பதான் யோகா கிளாஸ் முடிச்சுட்டு யோகால இருந்து வெளியாயிட்டு போயிட்டு இருக்கேன் வீட்டுக்கு.
0: பாடுத்து என்ன பாடலாம் அப்படின்னு யோசிச்சிட்டீங்களா இல்ல இதுக்கப்புறம் தானா?
1: இப்படிக்கு ஒண்ணும் இல்ல, போயிட்டு ஒரு சின்ன பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் பண்ணலாம். இன்னைக்கு ரெஸ்டிங் தான்.
0: ஓ அப்படியா, சரி, நல்ல சிறப்பா கொண்டாடுங்க. நீங்க கேட்ட பாடல் வருது, கேட்கலாம். நன்றி,
1: ரொம்ப நன்றி.

தொடர்ந்து இளமை உல்லாசத்தில் இணைந்திருப்பதற்கு ரொம்ப நன்றிங்க. இன்றைக்கு 12:15 உங்களுக்காக கதை போமா நிகழ்ச்சியின் வாயிலாக மற்றும் ஒரு திறமையை அறிமுகப்படுத்த நாங்கள் ரொம்ப அவலை காத்துட்டு இருக்கோங்க. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு திறமையை இந்த நிகழ்ச்சி அடையாளம் கண்டு வருது. இன்றைக்கு வரக்கூடியவரும் அப்படிதான். சரி, யார் வர போறாங்க, எதை பற்றிலாம் நம்ம பேச போறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்க 12:15 நிகழ்ச்சி கேளுங்க. இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ரவி வந்து அடுத்து வரக்கூடிய பாடலை எங்களுக்காக ஒளிபரப்புங்க. பிடிச்சவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால எங்களுக்கு எல்லாம் பிடிக்கும். பயணத்தில் இருக்கும்போது இந்த மாதிரி பாடலை கேட்கும் போது நல்லா இருக்கும், உற்சாகமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய நேர்கள் அழைத்து பேசும்போது தெரிந்து பயணத்தில் இருக்கீங்க அப்படின்னு, உங்கள் உற்சாகத்திற்கு நாங்கள் பொறுப்புங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: கருப்பு திரைப்படத்திற்காக பெற்ற பாடலை நம்ம கேட்டுங்க. பிடிச்சவங்களுக்காக பிடிச்ச பாடலை கேட்கலாம். அடுத்து நேர் காத்துட்டு இருக்காங்க. பிடிச்சவங்களுக்கு என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: இன்னைக்கு வந்து என் கூட வேலை செய்யற இன்னொரு ஆசிரியருக்கு பிறந்த நாள். சோ அவங்களுக்காக இந்த பாடல் நான் டெடிகேட் பண்றேன். ஒரு ஊரில் அழகே ஒருவாய் ஒருத்தி இருந்தாலே, அந்த பாடல் வேணும். அவங்க பேரு வந்து கல்பனா.
0: அப்ப எப்படி ரெண்டு வாரம் பள்ளி விடுமுறை வேற, இந்த மாதிரி விடுமுறை எல்லாம் வீட்டு பாடலாம் குடுப்பீங்களா?
1: கண்டிப்பா குடுப்போம். நாங்க குடுக்கறோமோ இல்லையோ பேரண்ட்ஸ் ரிக்வெஸ்ட் பண்ணிருவாங்க.
0: அப்படியா?
1: செஞ்சு குடுத்துருங்க.
0: சரி டீச்சர், உங்களுக்காக குறிப்பா உங்களுடைய நண்பருக்காக கல்பனா அவர்களுக்காக நீங்க கேட்ட அந்த பாடல் வந்து கார்த்திக் குரல்ல கேட்கலாம்.

கார்த்திக் பாடிய பாடலை நம்ம கேட்டுங்க. இளமை உல்லாசத்தில் பிடிச்சவங்களுக்காக நம்ம பிடிச்ச பாடலை கேட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ இன்ஸ்டாகிராம் பக்கத்துல நமக்காக விமலா நமக்காக சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்காக அடுத்து வரக்கூடிய பாடலை நான் விரும்பி கேட்கிறேன், ஒளிபரப்புங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாங்க, நீங்க கேட்டு நாங்க எப்படி முடியாதுன்னு சொல்றது. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்காக அந்த பாடல் வருது. கேட்க போற மகாலட்சுமி ஐயர் அவருடைய குரல்ல இளமை உல்லாசத்தில்.

0: பிடிச்சவங்களுக்காக பிடிச்ச பாடல் அடுத்து நேர் காத்துட்டு இருக்காங்க. சொல்லுங்க, பிடிச்சவங்களுக்காக என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: இன்னைக்கு எங்க அப்பா அம்மாவோட கல்யாண நாளு, அவங்களுக்காக பையா படத்துல இருந்து தையத்தா பாட்டு வேணும். அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டு. பாட்டு லிரிக்ஸ் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான பாட்டு. அவங்க கல்யாண நாளுக்காக இந்த பாட்டை நான் உங்களுக்கு டெடிகேட் பண்றேன்.

0: அஸ்வினி, இந்த வருஷம் 1st ஜூன் எல்லாம் ஐசி அடையாள அட்டைகளை மாத்திரணும்னு சொல்லிருக்காங்க. மாத்திரு தெரியுமா?
1: அதுக்கேன் பா குரல் மாத்தி பேசுறீங்க?
0: அப்பதாமா கேக்குறவங்க நம்புவாங்க. நீ விஷயத்துக்கு வா.
1: 1st எல்லாம் மாத்தணுமா? யாரு உங்க கிட்ட இதெல்லாம் சொல்றது?
0: அதான் வாட்ஸ்அப்ல ஃபார்வர்ட் டு many நிறைய பேருக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. உனக்கு வரலையா?
1: ஐயோ அப்பா, அது 1st ஜூன்ல இருந்து அமல்படுத்துறாங்களே தவிர அடையாள அட்டையை உடனே மாத்தணும்ன்ற அவசரம் எல்லாம் கிடையாது. அடையாள அட்டை காணாமல் போனவங்க இல்ல அந்த சிப் இருக்கு இல்லையா அது வேலை செய்யாதவங்க மட்டும் இப்போதைக்கு மாத்தனா போதும்னு சொல்லிருக்காங்க.
0: என்னமா நீ வாட்ஸ்அப்ல சொல்றதெல்லாம் நம்ப வேணாம்னு சொல்லிட்டு இருக்க?
1: முக்கியமா வாட்ஸ்அப்ல வரத நம்பாதீங்கப்பா. எதுவா இருந்தாலும் அரசாங்கத்துடைய அதிகாரப்பூர்வ ஊடகங்களை பாருங்க. உண்மை தகவல்களுக்கு அதான் நம்ம ஆர்டிஎம்முடைய சமூக வலைத்தளங்களே இருக்க.
0: அப்பனா இந்த கோவிந்த கிட்ட இனிமேல் இதெல்லாம் அனுப்பி வைக்காதன்னு சொல்லணும். எவ்வளவு பொய் தகவல் அனுப்பியிருக்காங்க பாரு. இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்
2: பிடிச்சவங்க பேசலையா? நீங்க தான் அழைச்சு பேசுங்கள. இது உங்கள் மின்னல் எஃப்எம்.
3: மின்னல் எஃப்எம், இளமை, புதுமை, இனிமை.
4: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்களே, இடம்பெறுவது இஸ்லாமிய விருட்சம். வழங்குபவர் மௌலானா லஃபீஸ் அல் ஹாஜ் உஸ்தாஸ் அப்துல் கையூம் ஜமாலி ஃபையாசி.
5: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பான நேயர்களே, 13 என்ற தலைப்பிலே பேச இருக்கின்றோம். இந்த வயதில் ஏற்படும் நன்மைகள் மற்றும் பயன்கள் பற்றி சில குறிப்புகள். விரைவான மூளை வளர்ச்சி, புதிய திறன்கள் மிக வேகமாக கற்க முடியும், நினைவாற்றல் மற்றும் கவனிப்பு திறன் அதிகமாக இருக்கும், படைப்பாற்றல் உச்சத்தில் இருக்கும், உடல் அமைப்பை பார்க்கும் பொழுது உடல் ரீதியான ஆற்றல் மிக அதிகமாக இருக்கும், விளையாட்டு மற்றும் கடின உழைப்பிற்கு உகந்த வயது, நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் உடல் மீளுருவாக்கம் அதிகம், எதிர்கால அடித்தளம், உயர்கல்வி மற்றும் தொழில் வாழ்க்கையை தீர்மானிக்கும் முக்கிய காலகட்டம். வாழ்நாள் முழுவதும் பயன்படும் நல்ல பழக்கங்களை உருவாக்கலாம், தனிப்பட்ட அடையாளத்தையும் தனித்திறமையையும் கண்டறியலாம், சமூக தொடர்புகள், புதிய நட்பு வட்டாரங்களை உருவாக்க எளிதான வயது, தலைமை பண்புகளையும் குழு பணியையும் கற்றுக்கொள்ளலாம், சமூக மாற்றங்கள் மற்றும் புதிய தொழில்நுட்பங்களை விரைவாக உள்வாங்க முடியும். நபியுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், என்னுடைய இறைவா, நீ எனக்கு சாலிஹான நன்மைகளை தந்தருவாயாக என்று பிரார்த்தித்தார்கள். எனவே நாம் அவருக்கு பொறுமைசாலியான ஒரு மகனை கொண்டு நன்மாரையும் கூறினோம். பின் அம்மகன் அவருடன் நடமாடக்கூடிய வயதை அடைந்தபோது நபியுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், என் அருமை மகனே, நான் உன்னை அறுத்து பலியிடுவதாக நிச்சயமாக கனவு கண்டேன். இதை பற்றி உம் கருத்து என்ன என்பதை சிந்திப்பீராக. மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், என் அருமை தந்தையே, நீங்கள் ஏவப்பட்டபடியே செய்யுங்கள். அல்லாஹ் நாடினால் என்னை நீங்கள் பொறுமையாளர்களில் நின்றுமுள்ளவனாகவே காண்பீர்கள். ஆகவே அவ்விருவரும் இறைவன் கட்டளைக்கு முற்றிலும் வழிபட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மகனை பலியிட முகம் குப்புற கிடத்திய போது நாம் அவரை யா இப்ராஹிம் என்று அழைத்தோம். திடமாக நீர் கண்ட கனவை மெய்ப்படுத்தினீர். நிச்சயமாக நன்மை செய்வோருக்கு நாம் இவ்வாறே கூலி கொடுத்திருக்கிறோம் என்பதாக அல்லாஹ் கூறியிருக்கின்றான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்டதற்கு அழகான முறையிலே தகப்பனாரினுடைய கேள்விக்கு நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கண்ணியத்தோடும் தகப்பனாருடைய சொல்லுக்கு எந்த ஒரு எதிர்ச்சொல்லும் இல்லை, அழகிய முறையிலே பணிவோடு பதிலளித்தது மட்டுமில்லாமல் அவர்களின் சொல்லுக்கு வழிபட்டார்கள். இந்த செயல் அல்லாஹ்விற்கு மிகவும் பிடித்தமானதாக ஆகிவிட்டது. அதனால் அவர்கள் செய்த அந்த நல்ல காரியத்தை இந்த உலகம் அழியும் வரையும் இஸ்லாமியர்களுக்கு ஞாபக சின்னமாக ஆக்கிவிட்டான். இது போன்று சில நிகழ்வுகள் நபியவர்கள் காலத்தில் உண்டானவை பார்ப்போம். அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சிறிய வயதிலேயே நபியவர்களுக்கு திருமணம் செய்து கொடுக்கப்பட்டார்கள். நபியவர்கள் ஆயிஷா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் 18 இருக்கும்போது இந்த உலகை விட்டு பிரிந்து விட்டார்கள். 18 வயது என்பது மிக குறைந்த வயதாகும். ஆனால் அவ்வயதினில் ஏராளமான அளவுக்கு தீனுடைய சட்டத்திட்டங்களும் நபி முஹம்மது ரசூலுல்லா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருள் மொழிகளும் அன்னாருடைய செயல்களும் அவர்களின் மூலமாக அறிவிக்கப்பட்டுள்ளன. பெரும் பெரும் சஹாபாக்களெல்லாம் அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடம் மார்க்க சட்டங்களை கேட்டு தெரிந்து கொள்வதை நான் பார்த்திருக்கின்றேன் என்பதாக மஸ்ரூக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கூறியுள்ளார்கள். இதனைத் தொடர்ந்து ஹஸ்ரத் உமைர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பற்றி பார்ப்போம். அவர்கள் தனது 13 வயதிலே எப்படி வாழ்ந்தார்கள், அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, அவர்களுடைய ஆசைகள் எல்லாம் எப்படி இருந்தது என்பதை நாம் இந்த நேரத்திலே சொல்ல இருக்கின்றோம். ஹஸ்ரத் உமைர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அபில் லஹம் என்பவருடைய அடிமையாகவும் இளம் வயதுடையவராகவும் இருந்தார். மார்க்க போரில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் அப்பொழுது பெரியவர் சிறியவர் அனைவருடைய உயிரிலும் கலந்துவிட்டிருந்தது. சிறுவர் உமைர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஹைபர் போரில் கலந்து கொள்ள வேண்டுமென விருப்பம் தெரிவித்தார்கள். அவர்களுடைய எஜமானனும் நபி முஹம்மது ரசூலுல்லா சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களிடம் அனுமதி வழங்குமாறு சிபாரிசு செய்தார்கள். அவ்வாறே நபி அவர்கள் உமைர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு அனுமதி அளித்து ஒரு வாளையும் கொடுத்தார்கள். அவர்கள் அந்த வாளை தம்முடைய கழுத்தில் தொங்கவிட்டு கொண்டார்கள். ஆனால் அந்த வாள் ஹஸ்ரத் உமைர் ரழியல்லாஹு தஆலா அவர்களுடைய உயரத்தை விட நீளமாக இருந்ததால் அது தரையில் உராய்ந்து கொண்டே சென்றது. அதே நிலையில் அவர்கள் ஹைபர் போர்க்களத்தில் கலந்து கொண்டார்கள். உமைர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சிறுவராகவும் அடிமையாகவும் இருந்ததால் கிடைத்த கனிமத் பொருளிலிருந்து முழு பங்கும் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. அன்பளிப்பு என்ற முறையில் சில பொருட்கள் மட்டும் கிடைத்தன. கனிமத் பொருளிலிருந்து முழு பங்கும் தங்களுக்கு கிடைக்காது என்று அவர்களுக்கு தெரிந்தும் எவ்வளவு ஆர்வத்துடன் போரில் அவர்கள் கலந்து கொண்டார்கள் என்றால் அதற்காக பிறரை சிபாரிசு செய்ய சொல்லி கலந்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு தீனுடைய உத்வேகமும் மறுமையில் நற்பிரதி பலன்கள் கிடைக்கும் என்ற அல்லாஹுடைய அவன் தூதருடைய உண்மையான வாக்குறுதிகளின் மீது நம்பிக்கையும் தவிர வேறென்ன காரணம் இருக்க முடியும்? அன்பான நேயர்களே, மற்றொரு நிகழ்விலே அபி வகாஸ் என்பவருடைய மகன் உமைர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு என்ற சஹாபி இளம் வயதினராக இருந்தார். ஆரம்ப காலத்திலேயே இஸ்லாத்தை தழுவியவர். சஅத் இப்னு அபி வகாஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு என்ற பிரபலமான சஹாபியினுடைய சகோதரர் ஆவார். சஅத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், பத்ர் போர்க்காக படையினர் புறப்பட ஆயுத்தமாகிக் கொண்டிருந்த போது என்னுடைய சகோதரர் உமைர் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் தம்மை யாரும் பார்த்துவிடக் கூடாது என்பதற்காக அங்கும் இங்கும் மறைந்து சுற்றி கொண்டிருந்தார்கள். இந்த செயலை பார்த்த நான் ஆச்சரியமடைந்து கேட்டேன், ஏன் மறைந்து மறைந்து வருகிறீர்கள் என்பதாக. அப்பொழுது அவர்கள், நபி முஹம்மது ரசூலுல்லா சல்லல்லா அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை பார்த்து விடுவார்களோ என்று பயப்படுகிறேன் என்பதாக சொன்னார்கள். அவ்வாறு பார்த்து விட்டால் சிறு பையன் என்பதால் என்னை போருக்கு வரவேண்டாம் என தடை செய்து விடுவார்கள். பிறகு நான் போரில் கலந்து கொள்ள முடியாமல் ஆகிவிடும். இப்போரில் கலந்து கொள்ள வேண்டுமென எனக்கு மிகவும் ஆசையாக இருக்கிறது. இப்போரிலேயே வீர மரணத்தை அல்லாஹு தஆலா எனக்கு கொடுத்து விடுவது மிக தூரமான விஷயமல்ல என்ற தம் எண்ணத்தை என்னிடம் கூறினார். இறுதியாக படை புறப்படக்கூடிய நேரத்தில் அவர் பயந்தது நடந்துவிட்டது. அவர்கள் சிறுவயதுடையவராக இருந்ததால் நபி அவர்கள் அவர்களுக்கு அனுமதி கொடுக்கவில்லை. பிறகு உமைர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அங்கே அழுக ஆரம்பித்து விட்டார்கள். அழுக ஆரம்பித்ததை பார்த்த நபி முஹம்மது ரசூலுல்லா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆர்வத்தை கண்டு நபி அவர்கள் அவர்களுக்கு அனுமதி வழங்கிவிட்டார்கள். மிக்க மகிழ்ச்சியுடன் போரில் கலந்து கொண்ட உமைர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு வீர மரணமடைய வேண்டுமென்ற மற்றொரு ஆசையும் நிறைவேறியது. அவர்கள் விரும்பியவாறே அப்போரில் அவர்கள் ஷஹீதானார்கள். இந்த விஷயத்தை அவர்களின் சகோதரர் சஅத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள். தற்காலத்தில் உள்ள 13 வயதினரின் நிலை எவ்வாறு உள்ளது என்பதை நாம் பார்ப்போம். ஒன்று, ஆரோக்கியமற்ற வாழ்க்கை, அதாவது உணவு பழக்க வழக்கம். பசி வந்தால் உடலுக்கு நலன் தரக்கூடிய உணவை சாப்பிட வேண்டும். ஹலால் ஹராம் தெரியாமல் பார்ப்பதற்கு அழகாக இருக்கின்ற தின்பண்டங்களை வாங்கி சாப்பிடுவது பெற்றோர்கள் வீட்டிலே தயார் செய்த உணவுகளை நீங்கள் சாப்பிடுங்கள், இவைகளெல்லாம் உங்களுக்குத்தான் சரியாக வரும் என்று சொல்லி வெளியிலே சாப்பிடுவது. நம்முடைய பெற்றோர்கள் நமக்கு எதை செய்தாலும் நம்முடைய நன்மைக்காகத்தான் இருக்கும் என்று விளங்காதவரை எல்லாவித துன்பங்களையும் அனுபவிக்க வேண்டிய நிலை தற்போதைய பதின்ம வயதுடையவர்களுக்கு நிகழ்கிறது. சிலர்களின் நிலை நல்ல நண்பர்கள் இல்லாமல் தான் தோன்றித்தனமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழல். சிறு வயதிலேயே போதைக்கு அடிமையாகிவிடுகிறார்கள், தீய செயலுக்கு அடிமையாகிவிடுகிறார்கள். நல்ல பழக்கங்கள் தெரியாமல், நல்ல நண்பர்கள் கிடைக்காமல் அவரவர்கள் இஷ்டத்திற்கு செயல்படுகிறார்கள். இறுதியிலே பெற்றவர்களுக்கு, தாய் தந்தையர்களுக்கு தீய பேரை எடுத்துக் கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக ஆகிவிடுகிறார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் வயோதிக காலத்திலே அவர்களுடைய நிலை வேறு மாதிரி ஆகிவிடுகின்றது. காரணம், அவர்களுடைய வாழ்க்கையில் ஆரம்பத்திலே அந்த பதின்ம வயதிலே அல்லாஹ் ரசூலை பற்றி விளங்காமல், அல்லாஹ் ரசூலுடைய குரான் ஹதீஸை படிக்காமல், தாய் தந்தையினுடைய சொல்லை கேட்காமல் தான் தோன்றித்தனமாக இருந்ததன் காரணத்தினால் அவர்களுடைய வயதினுடைய நிறைவில் கூட அவர்கள் தன்னை திரும்பவும் நினைக்கின்றார்கள். நாம் அல்லாஹ் ரசூலுக்காக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். ஆனால் பதின்ம வயதில் அதற்குண்டான பயிற்சி எடுக்காததன் காரணத்தினால் அவர்களால் எந்த ஒன்றும் செய்ய முடியாது. ஆகவே பதின்ம வயதை உடையவர்கள் நல்ல முறையிலே அல்லாஹ் ரசூலுக்கு பயந்து வாழக்கூடிய வாழ்க்கையை அல்லாஹ் தந்துள்ள புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி தஆலா வபரகாத்து.
4: நேர்களே, இதுவரை மௌலானா லஃபீஸ் அல்ஹாஜ் உஸ்தாஸ் அப்துல் கையூம் ஜமாலி ஃபையாசி அவர்கள் வழங்கிய இஸ்லாமிய விருட்சம் கேட்டீர்கள்.

0: நேர்களே தொடர்ந்து இடம்பெறுவது தகவல் அரங்கம். நேர்களே, ஹஜ்ஜி பெருநாளை முன்னிட்டு மின்னலஃபமில் ஹஜ்ஜி பெருநாள் சிறப்பு நிகழ்ச்சிகள் ஒளியேறவுள்ளன. அந்த வரிசையில் செவ்வாய்க்கிழமை 9:15 புனித இரவு, புதன் கிழமை நண்பகல் 12:30 உன்னத யாத்திரை, மாலை 4:30 ஹஜ்ஜி பெருநாள் சிறப்பு நாடகம் அரஃபாவிலிருந்து பரிசு, புதன்கிழமை 9:15 தியாக சிந்தனை ஆகிய ஹஜ்ஜி பெருநாள் சிறப்பு நிகழ்ச்சிகள் ஒளியேற உள்ளன. செவியேற்க தவறாதீர்கள். நேர்களே, இந்திய முஸ்லிம் பள்ளிவாசல், சூராவ், மதரசா மற்றும் அமைப்புகளின் ஏற்பாட்டில் நடைபெறவிருக்கும் மார்க்க அடிப்படையிலான நிகழ்வுகளை தகவல் அரங்கத்தில் அறிவிப்பு செய்ய தங்கள் நிகழ்வுகளின் முழு விவரங்களை தங்கள் பெயருடன் தொடர்பு எண்ணையும் குறிப்பிட்டு jakim@gmail.com. மீண்டும் கூறுகின்றேன், jakim@gmail.com எனும் மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பி வைக்கவும். நல்லது நேர்களே, இந்த அளவில் தகவல் அரங்கத்தோடு இன்றைய இஸ்லாமிய நிறைவை காண்கிறது. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
1: தயாரிப்பு அப்துல் கனி.
2: நான் கொஞ்சம் பேசணும், என்ன நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு ஏ என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேக்குற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மின்னல் எஃப்எம்.

வணக்கம். சலாம் மலேசிய மடானே. மலேசிய வானொலியின் நண்பகல் 12 மணி செய்திகளுடன் குளரட்சகி குணசேகரன். ஜூன் தொடங்கி நாடு முழுவதும் தரைவழி சரக்கு போக்குவரத்து துறையில் உதவித்தொகை பெற்ற டீசல் கட்டுப்பாட்டு முறை SKDS-ஐ மேம்படுத்த அரசாங்கம் இணங்கியுள்ளது. இது ஜீப் பிக்அப் வகை வாகனங்களுக்கும் இந்த உதவித்தொகையை பெற வழி செய்வதாக உள்நாட்டு வாணிக வாழ்க்கை செலவின அமைச்சர் டாக்டர் அர்மிசன் முகமது அலி தெரிவித்தார். உலகளாவிய நிலைத்தன்மையற்ற சூழலை எதிர்கொண்ட போதிலும் குறைக்கடத்தி, தரவு மையம், செயற்கை நுண்ணறிவு, AI உள்ளிட்ட உயர் மதிப்புள்ள தொழில்நுட்ப துறைகளின் சிறந்த தேர்வாக மலேசியா விளங்குகிறது. முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை வலுப்படுத்துவதில் நாடு சரியான தரத்தில் உள்ளதாக மலேசிய முதலீட்டு மேம்பாட்டு ஆணையம் மைடா தலைவர் தங்கு டாத்தோ ஸ்ரீ சஃப்ருல் அப்துல் அசீஸ் தெரிவித்துள்ளார். ஹஜ் பெருநாளை முன்னிட்டு மேற்கொள்ளப்படும் சிறப்பு சோதனையில் சாலை விபத்துகளுக்கு காரணமாக அமையும் 9 முக்கிய குற்றங்களில் கவனம் செலுத்தப்படும் என்று சாலை போக்குவரத்து துறை JPJ துணை தலைமை இயக்குநர் டாக்டர் ஜஸ்மனி ஷவாவி தெரிவித்தார். நாளை தொடங்கி மே 31 வரை அச்சிறப்பு சோதனை மேற்கொள்ளப்படுகிறது. தேசிய செய்தி நிறுவனம் பர்னாமா தோற்றுவிக்கப்பட்டு 60 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் மக்களுக்கு துல்லியமான, உண்மையான, அதிகாரப்படி தகவல்களை வழங்குவதில் முக்கிய பங்கை ஆற்றியுள்ளது. அரசாங்கத்தின் கொள்கைகளையும் இலக்குகளையும் பன்னாட்டு சமூகத்திற்கு அறிமுகப்படுத்தும் முக்கிய ஊடகமாகவும் அது விளங்குவதாக பிரான்சுக்கான மலேசிய தூதர் டாக்டர் ஆல்டன் உசைனி முகமது அஷ்யம் தெரிவித்தார். பன்னாட்டு குற்றவியல் நீதிமன்றம் ICC-யிலிருந்து வெளியேறும் தனது திட்டத்தை மீட்டுக் கொண்டுள்ள அதேவேளையில் யுக்ரைனிய விவசாய பொருட்கள் மீதான இறக்குமதி தடையை ஹங்கேரிய அரசாங்கம் மீண்டும் விதித்துள்ளதாக பிரதமர் பீட்டர் மக்கேய எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். தென்சூடான், உகாண்டா, கொங்கோ ஜனநாயக குடியரசு ஆகிய பகுதிகளுக்கு கடந்த 21 நாட்களில் பயணம் மேற்கொண்டிருந்தவர்களை நாட்டிற்குள் நுழைய வாஷிங்டன் தற்காலிக தடை விதித்துள்ளது. இபோலா தொற்று பரவலை தொடர்ந்து அந்த அதிரடி நடவடிக்கை செயல்படுத்தப்பட்டுள்ளது. விளையாட்டு பூப்பந்து. நாட்டின் முதல்நிலை மகளிர் ஒற்றையர் ஆட்டக்காரர் கே லட்சணாவின் அடைவு நிலையில் ஏற்பட்ட குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்திற்கு நேர்மையும் தன்னம்பிக்கையுமே முக்கிய உந்து சக்தியாக இருந்துள்ளதாக தேசிய ஒற்றையர் ஆட்டப்பயிற்சி இயக்குநர் கெனட் ஜொனசன் குறிப்பிட்டார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பூங்குழலி வீரன். வணக்கம்.

உங்கள் பிற்பகல் பொழுதினம் கூடுதல் உற்சாகப்படுத்திக்கிட்டு இருக்கோம். இணைந்திருப்பதற்கு ரொம்ப நன்றிங்க. இந்த பக்கம் மோகன் பேசிட்டு இருக்க. சனிக்கிழமைனாலே உங்களுக்கு தெரியும், பொதுவான தனியா இருக்கிறது இல்ல. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு திறமையை நம்ம அறிமுகப்படுத்திக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கு வரக்கூடியவர் வந்து பாத்தீங்கன்னா தற்காப்பு கலை பயிற்றுனர் இன்றைக்கு நம்மோடு இணைய போறாரு. அதனால பிற்பகல் 12-15 தொடக்கம் கதைப்போமா நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய கதைகள் பேசலாங்க. இணைந்திருங்கள்.

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.

கதிப்பமா என்ன மாதிரி பல கலைஞர்களை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஒரு வாரமோ கதைப்பமால திறமைகள் மட்டும் பேசட்டும்.

0: Puma. Carne y Puma.
1: இந்த நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு திறமையை அறிமுகப்படுத்த நாங்க ரொம்ப அவலை காத்துட்டு இருக்கோங்க. இன்றைக்கு வந்திருக்கக்கூடியவர் வந்து அங்க ரொம்ப பக்கம் தான், பூச்சோங்.
2: ஆமா,
1: பூச்சோங்ல இருந்து நமக்காக வந்திருக்காரு ருவீந்திரன் வந்திருக்காரு. வணக்கம் ருவீன்.
2: வணக்கம் வணக்கம்,
1: எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன்.
1: சரி, இவர் வந்து நல்லா இருக்க சிறப்பா இருக்கேன். உங்களை பார்த்ததெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி. வரும்போது பூவோட எடுத்துட்டு வந்திருக்கீங்க, ரொம்ப நன்றி பூக்கு. சரி, இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மார்ஷல் ஆர்ட், தற்காப்பு கலைகள் சார்ந்த பயிற்சிகளை வந்து நிறைய பேருக்கு வழங்கிக்கிட்டு இருக்கீங்க. இதை பத்தி நம்ம நிறைய பேச போறோம். உங்களுக்குள்ள இந்த தற்காப்பு கலை, இந்த ஆர்வம்ன்றது எப்ப வந்துச்சு, எப்படி வந்துச்சு சொல்லுங்க ருவீன்.
2: ஓகே, முதல் முதல் நீங்க பாத்தீங்கன்னா நான் ஆரம்பிச்சது வந்து 6 வயதுல ஆரம்பிச்சது. என்னோட பேரண்ட்ஸ் வந்து என்ன முதல் தைக்வாண்டோக்கு அனுப்புனாங்க.
1: சரி,
2: பட் அந்த டைம்ல எல்லாரும் இருக்கிற மாதிரி விளையாட்டுத்தனம்
1: அதிகமா இருந்திருக்கப்ப
2: கிளாஸ்க்கு போறது, தென் அப்புறம் கொஞ்ச நாளுக்கு பிடிக்காது, தென் போக முடியாது. அதுக்கப்புறம் ஒரு ஒரு லெவல் போகும்போல அந்த ஆர்வம் வர ஆரம்பிச்சிச்சு. அப்படி என்னதான் இருக்கு அந்த தற்காப்பு கலையில, நான் ஸ்பெசிஃபிக்கா பார்த்ததுன்னா தைக்வாண்டோ பழகினேன். சோ அப்படி என்ன இருக்கு, போக போக போக வந்து அதுல நிறைய விஷயம் கத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் வந்து இன்னும் ஆர்வம் ஏற ஏற வந்து புது புது விஷயம்லாம் கத்துக்கணும் அப்படின்னு கத்துக்க ஆரம்பிச்சேன்.
1: ஆமா, ஒரு கலையை மட்டும் விடல, இப்போ தைக்வாண்டோல ஆரம்பிச்சு நீங்க அதுக்கப்புறம் இன்னும் சில கலைகள், அது என்னென்ன கத்துக்கிட்டு?
2: ஆமா, மொதல் வந்து தைக்வாண்டோ, ரெண்டாவது வந்து எம்எம்இ, அது வந்து மிக்ஸ் மார்ஷல் ஆர்ட் சொல்லுவாங்க.
1: ஆமா,
2: இருக்கிற எல்லா தற்காப்பு கலையும் நம்ம கலந்து வந்து ஒரு படைப்பை படைக்கிறது தான் வந்து எம்எம்இ சொல்லுவாங்க. தென் இன்னொன்னு என்னன்னா, புதுசா இப்ப நான் வந்து கத்துக்கிட்டு இருக்கிறது வந்து பிஜேஜி.
1: ஓ,
2: சோ அது வந்து பிரேசிலியன் ஜிஜிட்சு சொல்லுவாங்க. சோ அதுவும் இப்ப கத்துக்கிட்டு இருக்கேன். அந்த தற்காப்பு கலையை நம்ம கத்துக்க ஆரம்பிச்சோம்னா புதுசா கத்துக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு தடை இல்லை. நம்மளுக்கு என்னைக்கு தோணுதோ நம்ம கத்துக்கிட்டு போய்கிட்டு வேண்டும்,
1: தேடல் இருந்துகிட்டே இருக்கு.
2: எஸ், புதுசு புதுசா நம்ம கத்துக்கலாம்.
1: ஆமா, அங்க புதுமைகள் எப்போதும் ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது தற்காப்பு கலையிலுமே அதிகமா இருக்கு. இப்போ நீங்க 3 தற்காப்பு கலைகள், இதை தாண்டி வந்து இப்போ உடற்பயிற்சி சார்ந்த சில பயிற்சிகளும் வழங்குறீங்களா?
2: ஆமா கண்டிப்பா, நம்ம வந்து ஸ்கூல்ஸ்ல சொல்லித்தரோம். சோ எப்படின்னா வந்து நம்ம வந்து அகாடமின்னு ஒண்ணு வச்சிருக்கோம், YFS அகாடமின்னு. அதுக்குள்ள நம்ம பாத்தீங்கன்னா childhood education, psychology. So, அந்த பிள்ளைங்களோட உணர்வை நம்மளுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ஒரு நம்மளுக்கு வந்து ஈஸியா இருக்கு. சோ அதனால நம்ம எங்கேஜ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கு.
1: இப்போ நிறைய இப்ப மலேசியால நம்ம பாக்குறோம், நிறைய சிறுவர்கள்லாம் வந்து ஏதாவது ஒரு கலையை கத்துக்கிறாங்க. அது ஓவிய கலையா இருக்கலாம், இல்ல தற்காப்பு கலையா இருக்கலாம், இல்ல விளையாட்டா இருக்கலாம். அது ரொம்ப மகிழ்ச்சியாவும் இருக்கு, அது ரொம்ப அவசியம் கூட. கல்வியை தாண்டி ஏதாவது ஒன்று கத்துக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கம் இருக்கு இல்லையா? அது கத்து கொடுக்குற உங்களை மாதிரி ஆட்கள் இருக்கிறதுனால தான் அது சாத்தியமா இருக்கு. ஒரு பாடலுக்கு பிறகு இன்னும் நிறைய கதைகள் பேசலாம். ஏன்னா அது கதை போமா, இணைந்திருங்கள்.

0: πόμα.
1: Κάνε πόμα.
0: இன்றைக்கு நம்மோட பூச்சோல இருந்து ருவீந்திரன் அவர்கள் வந்திருக்காங்க. அவங்க வந்து ஒரு தற்காப்பு கலைகளை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு கோச், ஒரு பயிற்றுனரா இன்றைக்கு இருக்காரு. அவர்கிட்ட தான் நம்ம பேச தொடங்கியிருக்கோம். சரி, முதல்ல நீங்க குறிப்பிட்டிருந்தீங்க ஒரு மூன்று, இப்ப தைக்வாண்டோ அப்படின்னும் போது அது ரொம்ப பரிச்சயமான ஒரு பேர் தான் நிறைய. இப்ப நம்ம அவர்களையும் நம்ம நிறைய பேர் பாக்குறோம். அடுத்தது வந்து எம்எம்ஏ சொல்லியிருந்தீங்க இல்லையா, இதுவும் வந்து இருக்கு. அதே மாதிரி புதுசா ஒண்ணு நீங்க சொல்லியிருந்தீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அது எப்படி உங்களுக்கு தெரிய வந்தது, அது எப்படி இப்போ எப்படி இருக்கும் அது பொதுவா?
2: ஓகே, பிஜேஜே நீங்க பாத்துக்கிட்டீங்களா, அது ஆக்சுவலி வந்து ஃப்ரம் ஜப்பான். ஓகே, சோ ஜிஜிட்டு சொல்லுவாங்க. அந்த ஜப்பான்ல இருந்து பிரிஞ்சு போன ஒரு டீம், ஒரு ஃபேமிலி ஃப்ரம் பிரேசில். சோ அங்கேயிருந்து தான் வந்து அந்த பிரேசிலியன் ஜிஜிட்சுன்னு வந்துச்சு. ஸோ ஐ திங்க் வேர்ல்டு வைடாக வந்து இப்போ நிறைய இடத்துல வந்து சொல்லி தர ஆரம்பிச்சிட்டாங்க. ஈவன் நம்ம மலேசியாவில் கூட வந்து அந்த மார்ஷல் ஆர்ட்டும் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அப்போ அவங்க டீனேஜர்ஸ் அப்புறம் சின்ன சின்ன பிள்ளைங்க எல்லாம் கற்றுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அது அதோட பேசிக் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கராத்தே தெக்வாண்டோ அந்த மாதிரி இருக்காது. ஸோ அதோட ஃபவுண்டேஷனே வந்து ஸ்டெபிலிட்டி. ஸோ ஸ்டெபிலிட்டி, அதுக்கப்புறம் வந்து டேக் டவுன்ஸ், லாக்கிங் கொஞ்சம் இன்டென்ஸாக போகும். அண்ட் தென் அட் த சேம் டைம் வந்து ஃபன்னாக இருக்கும். நம்ம வந்து இப்போ வீட்டில் வந்து சிப்ளிங்ஸ் கூட விளாடுவோம்ல,
0: விளாடுவீங்களா?
2: ஐ மீன் நம்ம சிப்ளிங்ஸ் கூட வந்து நம்ம சின்ன வயசில் வந்து நம்ம விளாடுறது,
0: அடிச்சுக்கிறது,
2: லாக் பண்ணுறது. ஸோ அதே மாதிரி தான். பட் இது வந்து கொஞ்சம் இன்னும் ப்ரொஃபஷனலிசமாக கொஞ்சம் கற்றுத்தராங்க. ஸோ அதனால வந்து ஒரு ஒரு ஆர்வம். அது வந்து தமிழ்ல கூட ஒரு திருக்குறள் இருக்கு, தொட்டனை தூளுர் மார்க்கேணி மாந்திருக்கு கற்றனை தூர் மறிவுன்னு
0: சொல்லுங்க.
2: சோ ஒரு விஷயத்தை நம்ம படிக்க படிக்க தான் நம்மளுக்கு வந்து அந்த அறிவு வந்துகிட்டே இருக்கும், ஆர்வம் வரும். அதே போலதான் வந்து ஒரு புது விஷயத்தை நம்ம கத்துக்க கத்துக்க தான் நம்மளுக்கு நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸும் நம்மளுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுக்கு வந்து நம்மளுக்கு என்ன சொல்லுவாங்க, தடை இல்லை சொல்லுவாங்க கத்துக்கிறதுக்கு. ஒரு புது விஷயத்தை
0: கண்டிப்பா கத்துக்கோங்க. ஏன்னா கத்துக்கும் போது தான் இன்னும் நீங்க சொல்ற மாதிரி இன்னும் நிறைய பேருக்கு நீங்க கத்துக் கொடுக்க முடியும். அதை நீங்க ரொம்ப அழகாவே செஞ்சுட்டு இருக்கீங்க. இப்போ நிறைய தற்காப்பு கலைகள்ல நீங்க ஈடுபட்டு இருக்கீங்க இல்லையா. பொதுவா எல்லா தற்காப்பு கலைகளுமே வந்து நம்மை எப்படி நம்ம காக்கிறது, எப்படி காப்பாத்திக்கிறன்ற ஒரு விஷயம் சொல்லுது. மற்றபடி வேற என்னென்ன ஒற்றுமைகள்லாம் இருக்கு இந்த தற்காப்பு கலை இதுதான் சொல்லி கொடுக்குதுன்னா என்ன சொல்லி கொடுக்குது?
2: ஓகே, முதல் வந்து தற்காப்பு கலை எல்லாத்துக்கும் தெரிஞ்சது என்னன்னா நம்மள தற்காத்துக்கிறது. ஸோ அது வந்து எல்லா மார்ஷியல் ஆர்ட்ஸ்லையும் வந்து இருக்கு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு மார்ஷியல் ஆர்ட்க்கும் வந்து அதோட ரூல்ஸ் இருக்கும். அது என்ன சொல்லுவாங்களா, டெனன்ஸ் ஆஃப் மார்ஷியல் ஆர்ட்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி தேக்கோண்டோக்கும் இருக்கும், கராத்தேக்கும் இருக்கும், அதே மாதிரி எல்லா மார்ஷியல் ஆர்ட்ஸ்க்கும் இருக்கு. அதுல என்ன சொல்ல வராங்கன்னா வந்து தற்காப்பு கத்துக்கிறது வந்து நம்ம தற்காத்துக்கிறது வந்து செகண்ட் மொதல் வந்து என்னன்னா டிசிப்ளின். நம்ம டிசிப்ளினா இருந்தா நம்ம வந்து டைம் நம்ம கீப் அப் பண்ணுவோம். நம்ம டைம் கீப் அப் பண்ணிச்சுன்னா நம்மளோட டெய்லி ருத்தின் வந்து ஹெல்த்தியா இருக்கும்.
0: ஆமா,
2: நம்ம ஹெல்த்தியா சாப்பிடுவோம், நம்ம ஹெல்த்தியா இருப்போம், நம்ம கரெக்டா தூங்குவோம், ரொம்ப டிஸ்ட்ராக்ஷன் இருக்காது. இப்ப நம்ம இப்ப நீங்க என்ன பாத்துக்கிட்டீங்கன்னா, நான் வந்து ஸ்கூல் படிக்கிறதுல இருந்து வந்து நான் தைக்கொண்டல இருக்கறனால சோ ஸ்கூல் போவேன், படிச்சு முடிப்பேன், வீட்டுக்கு வருவேன், சாப்பிட்டு ரெஸ்ட் பண்ணுவேன், தென் ட்ரைனிங் போயிருவேன். மறுநாள் காலைல வெளியே எந்திரிப்பேன், ஸ்கூலுக்கு போவேன். இப்போ சாட்டர்டே சண்டே பார்த்துக்கிட்டிங்களா வந்து காலையில ட்ரைனிங் இருக்கும். ஸோ நம்மளோட ஃபோக்கஸ் வந்து படிப்புல இருக்கும், அதே போல வந்து ஸ்போர்ட்ஸ்லையும் இருக்கும். மற்றபடி வந்து நம்ம மற்ற விஷயங்களை வந்து நம்ம ஈடுபாடை வந்து ரொம்ப குறைவான இருக்கும். அதுக்கு அப்புறம் தான் வந்து இந்த நம்ம தற்காப்புக்கிறது, அட்டாக் பண்றது. ஸோ அதெல்லாம் வந்து நான்காவது ஐந்தாவது தான் வரும். முதல் மூணு விஷயம் வந்து டிசிப்ளின், டைம், ஹெல்த்தி தான்.
0: சரி, இப்ப நீங்க மூணு கத்துக்கிறீங்க இல்ல, ரெண்டு வந்து சொல்லி கொடுக்குறீங்க, இப்ப பிஜேஜின்றது கத்துக்கிறீங்க, இன்னும் ஒண்ணு ஒரு வாய்ப்பு கிடைக்குது இதை கத்துக்கணும் அப்படின்ற ஆசை ஏதோ இருக்கா? இந்த ஒரு தற்காப்பு கலை கத்துக்கினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறது
2: இப்போதைக்கு வந்து எதுவும் இல்ல. ஏன்னா வந்து இப்ப தைக்வாண்டோ கத்துக்கிட்டு இருக்கேன்.
0: ஆமா ஆமா,
2: எம்எம்ஏ வந்து ஆக்சுவலி வந்து எல்லா மார்ஷியல் ஆர்ட்டும் ஒன்னா
0: இணைச்சதுதான்
2: வந்து மிக்ஸ் மார்ஷியல் ஆர்ட். அதுல இருந்து வந்ததுதான் ஆர்வம் வந்து எனக்கு பிஜேஜி.
0: ஏன்னா
2: அந்த எம்எம்ஏல வந்து எப்படி நம்ம லாக் பண்றாங்க, எப்படி டேக் டவுன்ஸ் பண்றாங்க, அதுல இருந்து வந்ததுதான் நம்மளுக்கு பிஜேஜி. சோ இஃப்லி பிஜேஜி கத்துக்கிட்டு இருக்க போல வேற ஏதாவது புதுசா ஆர்வம் வச்சுன்னா கண்டிப்பா கத்துக்குவேன்.
0: கண்டிப்பா அதையும் விட மாட்டேன்,
2: கண்டிப்பா விட மாட்டேன், அதையும் கத்துக்குவேன்.
0: சரி, ஒரு பாடலுக்கு பிறகு பேசலாம், இது கதை போமா.

0: Roma. இன்று கதைப்போமாவில் நம்மோடு ருவீந்திரன் இணைந்திருக்காரு. அவரை பத்தி நிறைய நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். பொதுவா கதைப்போமாவுக்கு வந்தா நிறைய சில தொந்தரவுலாம் பண்ணுவோம் இல்லையா ஒவ்வொரு வாரமும். இன்றைக்கு அந்த மாதிரி ஒரு மூன்று கேள்விகள் நம்ம வச்சிருக்கோம் ருவீந்திரன். மார்ஷல் ஆர்ட் அப்படின்னு சொல்லும் போது தற்காப்பு கலைகள்லாம் நிறைய அதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க, அடுத்தடுத்து பேச போறோம். சரி, இப்ப இந்த மூன்று கேள்விகள் என்னன்னா, ஆமாவா இல்லையான்னு சொல்லணும். நான் வந்து ஒரு விஷயம் சொல்லுவேன், அது உண்மையிலே இருக்கா இல்ல இல்லையா அப்படின்றத நீங்க தான் கண்டுபிடிச்சு சொல்ல போறீங்க. தயாரா இருக்கீங்களா?
1: தயார்.
0: சரி, உங்களுக்கான முதல் கேள்வி என்னன்னா, இப்ப ஒரு பாடல் தொகுப்பை நீங்க கேட்க போறீங்க. நிறைய பாட்டெல்லாம் வரும், இதில் இடம்பெற்றிருக்கும் அனைத்து பாடல்களும் சூர்யா நடித்த திரைப்படத்தில் இடம்பெற்றவை அப்படின்றது நீங்க கேட்ட பிறகுதான் முடிவு பண்ணும் ஆமாவா இல்லையா அப்படின்னு. சூர்யா பாடலான்னு பாக்குறோம்.

0: இந்த பாடல் தொகுப்புல இடம்பெற்றவை அனைத்தும் சூர்யா பாடல்களே, ஆமாவா இல்லையா?
1: இல்லை.
0: ஓ, இல்ல. எப்படி சொல்றீங்க?
1: முதல் இரண்டு பாடல் வந்து சூர்யா பாடல் நினைக்கிறேன்.
0: அதுக்கப்புறம் வந்து
1: நம்ம விஜய்
0: அவருடைய பாட்டு வந்துருச்சு. ஆமாவா இல்லையா?
1: இல்ல
0: என்பது சரியான பதில். சரி, உங்களுக்கான இரண்டாவது கேள்வி என்ன அப்படின்னா, ருவின், உலகத்துல வந்து ஒரு மலை இருக்கான். மலை, இப்ப நம்ம இங்க நிறைய மலைகள்லாம் பாக்கணும் இல்லையா, அந்த மாதிரி உலகத்துல ஒரு ஒரு மலை இருக்கு, அது வந்து சிவப்பு, மஞ்சள், இளஞ்சிவப்பு, பிங்க், இந்த வண்ணத்துலாம் அந்த மலை இருக்குமா அப்படின்னு ஒண்ணு இருக்குன்றாங்க. இருக்கா இல்லையா, அதாவது ஆமாவா இல்லையா, அந்த மாதிரி ஒரு மலை இருக்கா இல்லையா?
1: பல வர்ணம்
0: நம்ம பாக்கறதுல இந்த உங்களுக்கு தெரியும் எப்படி?
1: இல்ல இல்ல
0: சிவப்பு, மஞ்சள், பிங்க் அப்படின்ற பல வண்ணங்கள்ல இது இருக்குமா? இது பாக்குறதுக்காகவே உலக மக்கள் எல்லாம் போறாங்க. சரி, உங்களுக்கான மூன்றாவது கேள்வி என்ன அப்படின்னா, நம்ம பத்து வெள்ளி தாள் இருக்கு இல்லையா, மலேசியா பத்து வெள்ளி தாளில் ரெஃப்லீசியா அந்த மலர் வந்து அந்த படம் வந்து அச்சிடப்பட்டிருக்கும் அப்படின்னு இதுல போட்டிருக்காங்க. ஆமாவா இல்லையா?
1: ஆமா.
0: ஆமான்றீங்க?
1: ஆமா.
0: ஓ, ரெஃப்லீசியா மலரால இருக்கு.
1: ரெஃப்லீசியா மலர் தான் இருக்கும்.
0: பூங்காராயல்ல,
1: பூங்காராயம் வந்து ஒரு வெளியில இருக்கதா?
0: சரி, இருந்தாலும் நீங்க சொன்னது சரியான
1: சரியா வெளி.
0: என்பது சரியான பதில். இரண்டு கேள்விகளுக்கு ரொம்ப அழகா பதில் சொல்லிருந்தீங்க. ஒரு பாடலுக்கு பிறகு பேசலாம். இது கதை போமா?

0: Carne e Puma. Carne e Puma. இன்றைய கதை போமா நிகழ்ச்சி நம்மோடு ரவீந்திரன் அவர்கள் வந்திருக்காங்க, பூச்சவங்களேந்து வந்திருக்காங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா தற்காப்பு கலை பயிற்றுனராக இருக்காரு. உடல் ஆரோக்கியம் சார்ந்த, உடற்பயிற்சிகள் சார்ந்த நிறைய விவரம் இவர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். சரி, ஒவ்வொரு வாரமும் நிகழ்ச்சிக்கு வரக்கூடியவர்கள் கையோட பூக்களை வந்து வாங்கிட்டு வருவாங்க. இன்னைக்கும் அப்படியே நிறைய பூக்கள்லாம், என்னென்ன பூலாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க ரவீன்?
1: என்னென்ன பூக்கள் சொல்றதுன்னா, டெய்ஸி
0: டெய்ஸி வாங்கிட்டு வந்திருக்கீங்க,
1: ரோஸ், சாமந்தி பூ, சின்ன சாமந்தி, பெரிய சாமந்தி பூ,
0: அதெல்லாம் பார்த்து.
1: மத்த பூ பேர் வந்து சரியா தெரியல.
0: கார்னேஷன் மலர் வந்து,
1: அது கார்னேஷன் சொல்லுவாங்க. டெய்ஸி இங்க இருக்கு, ரோஸ் அண்ட் தென் சாமந்தி.
0: சரி, அங்க நிறைய ஒரு கலவையா
1: கலவையா
0: எல்லாமே நீங்களே
1: தேர்ந்தெடுத்தேன்.
0: சரி, அப்படின்னா வந்து அதுல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கார்னேஷன் மலர் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன்.
1: ஆமா,
0: அது தமிழ்ல ஒண்ணு சொன்னீங்க, என்ன பேர் சொன்னீங்க?
1: கணேசா பூ சொல்லுவாங்க.
0: சரி, இந்த கார்னேஷன் மலர் இருக்கு இல்லையா, இதை வாங்கிட்டு வந்திருக்கீங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சதா வாங்கிட்டு வந்திருப்பீங்க. இத பிடிக்கிறவங்களுக்கு ஒரு குணாதிசயம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க.
1: அப்படியா?
0: என்னன்னா, நீங்க ரொம்ப வந்து ரொம்ப பணிவா இருப்பீங்க அப்படின்னு ஏன் சிரிக்கிறீங்க?
1: இல்ல இல்ல, உண்மையா சொல்றீங்களா? அதுதான் சரிங்க.
0: ரொம்ப பணிவா இருப்பீங்களா? இன்னொன்னு வந்து ரொம்ப உண்மையானவரா இருப்பீங்களா? அதாவது உங்களுக்கானவர்களுக்கு ரொம்ப உண்மையா இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க அப்படின்னு சொல்லி, இந்த பூவை பிடிச்சவங்களுக்கு உள்ள குணாதிசயம் எப்படி சரி அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி இருக்கணும்
1: அப்படின்னு கரெக்டா தான் சொல்றீங்க, ரொம்ப கரெக்டா சொல்றீங்க.
0: சரி, இந்த மாதிரி நிறைய பூக்கள் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க, என்னென்ன பூக்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தொடர்ந்து சமூக வலைத்தளங்களில் இணைந்திருங்கள். சரி, இப்போ நீங்க இந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் சொல்லும் போது நிறைய மாணவர்களுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுக்குறீங்க இல்லையா, எத்தனை வயசுல இருந்து எத்தனை வயசு மாணவர்கள் எல்லாம் வந்து வந்து கத்துக்கிறாங்க உங்ககிட்ட ரூபி?
1: ஓகே, நம்ம கிட்ட வந்து 5 வயதுலேருந்து 18 இந்த அதோட மேல உள்ள பிள்ளைங்க கூட இருக்காங்க நம்ம கிட்ட கத்துக்கிறதுக்கு. ஒவ்வொரு வயதுக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராம் நம்ம கிட்ட இருக்கு.
0: ஆமா, இப்போ எல்லாமே வந்து இப்போ பெற்றோர்கள் பிள்ளைங்களை வந்து அனுப்புறதுன்றது ஒரு விஷயம் இருக்கு.
1: ஆமா,
0: பிள்ளைகளுக்கு பிடிக்கிறது
1: பிடிக்கிறது ஒன்று இருக்கு.
0: சரி, எப்படி பிள்ளைகளை வந்து பிடிக்க வைக்கிறீங்க? ஒரு பயிற்சியாளராக கண்டிப்பா அதை கேட்கணும் அப்படின்னு நினைச்சேன்.
1: அது வந்து நம்ம வந்து எப்படி சொல்றதுன்னா, நம்மளுக்கு அதுக்கு வந்து நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. ஓகே, இப்ப நீங்க என்ன பாத்துக்கிட்டீங்கன்னா வந்து நான் ஜாயின் பண்ணது வந்து 6 இயர்ஸ் ஓல்ட்ல நான் ஜாயின்
0: பண்ணேன்.
1: 6 வயசுல வந்து டேக்வாண்டோ நான் ஜாயின்
0: பண்ணேன். விளையாட்டுத்தனமா
1: ஜாயின் பண்ணது. அதுக்கப்புறம் சில ஒரு கட்டத்துல வந்து எனக்கு பிடிக்காம போயிருச்சு. என்ன, அதே நம்ம செஞ்சதே செஞ்சுக்கிட்டு இருக்குமே, எனக்கு பிடிக்கல. ஸோ அதுக்கப்புறம் காலங்கள் கடந்து போக போக அப்புறம் டிஃப்ரெண்ட் ஜோனுக்கு போயிட்டேன். என்னன்னா வந்து ஸ்பாரிங் பண்றதுக்கு, சண்டை போறதுக்கு. அது வந்து தேக்கோனில் இன்னொரு டிவிஷன் ஸோ இருக்கு. ஸோ அதில் போனேன்னா அது முடிஞ்சோடனே போக போக போக வந்து ரிட்டையர்மெண்ட்க்கு வந்துட்டேன் நான். ஓகே, நான் ஓகே ஸ்பாரிங்லேருந்து ரிட்டையர் பண்ணிடலாம் அப்படின்னு. பிகாஸ் ஒரு சில பல காரணங்கள், அது என்ன சொல்றேன்னா, ஆக்சிடென்ட், ஒரு பைக் ஆக்சிடென்ட் ஆனனால அதுக்கப்புறம் வந்து கண்டினியூ பண்ண முடியல. ஸோ அது வந்து முக்கியமாக நம்ம ட்ரைனிங் பண்ணது கண்டினியூ பண்ண முடியல. தென் அதோட வந்து ஒரு வருஷம் பிரேக், எந்த மாசிலோட நம்ம செய்யல. யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு. ஸோ அந்த டைம்ல தான் வந்து நான் போயிட்டு மறுபடியும் என்னோட மாஸ்டரை பார்த்தேன். ஸோ அஃப்கோர்ஸ் எனக்கு கைட் பண்ணது வந்து என்னோட மாஸ்டர்ஸ் சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அஃப்கோர்ஸ் மாஸ்டர் சிவா. மாஸ்டர் சிவா வந்து சொல்றதுன்னா, என்ன வந்து சின்ன வயசுலேருந்து கைட் பண்ணது, அவர்கிட்ட தான் நான் மொதல் ஜாயின் பண்ணேன். தென் ஆஃப்டர் தட் ஒரு செர்டன் பீரியட்ல வந்து மாஸ்டர் சிவா, தென் மாஸ்டர் கோபி. ஸோ இப்போ கைட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இவங்க ரெண்டு பேர்னால தான் வந்து ஐ கெயின் லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். பிகாஸ் இந்த ரெண்டு பேர் வந்து இந்த அவங்கள்ட்ட நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா, எவ்வளோ பொறுமையாக இருக்கிறது பிள்ளைங்கள்ட்ட. பிகாஸ் பிள்ளைங்களை ஹேண்டில் பண்ணுறது வந்து ரொம்ப பெரிய விஷயம், சின்ன சின்ன பிள்ளைங்களாம். அது நம்மகிட்ட வந்து இந்த ஸ்பெஷல் கிட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. நம்மளோட பெஸ்ட் குவாலிட்டியே வந்து ஒரு கோச்சுக்கு வந்து பேஷன்ஸி இருக்கணும். ஸோ அந்த பேஷன்ஸி இருந்துச்சுன்னா நம்மள வந்து என்ன மாதிரி கிட்ஸ் இருந்தாலும் நம்ம ஹேண்டில் பண்ணலாம். ஸோ அதுதான் இந்த ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. தென் செகண்ட் வந்து அவங்க நம்ம புரிஞ்சிக்கணும், அவங்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது. இப்போ நம்ம ஒரு மாசத்துல வந்து 4 கிளாஸ் இருக்கு வச்சுக்கோங்க. ஸோ 4 வாரமும் வந்து செஞ்சதே செய்யறாங்களா, அவங்க கண்டிப்பா போர் அடிச்சிடும். ஸோ நம்ம வந்து பிளானை மாத்தணும். அந்த பிளானை எப்படி மாத்துறதுன்னா, எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்ட நம்ம கேட்கணும், ஓகே இந்த மாதிரி பண்ணா அவங்களுக்கு பிடிக்குமா. பிகாஸ் அவங்க வந்து ஒரு 10 to 20 இயர்ஸ் அதுதான் செய்யறாங்க. அதே மாதிரி தான் பிள்ளைங்களும் வந்து அவங்கள்ட்ட ரீட்டைன் பண்றாங்க. ஸோ அந்த பிசினஸ் வந்து நம்ம எப்படி எடுக்கிறோன்னா, எக்ஸ்பீரியன்ஸ் ஆள்கிட்ட தான் நம்ம கற்றுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி கற்றுக்கிட்டு தான் வந்து ஓகே இந்த பிள்ளைங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் நம்ம ப்ரோக்ராம் செய்ய முடியும். சில பேத்துக்கு வந்து இப்போ உள்ள பிள்ளைங்க நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து கொஞ்ச நேரம் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம 1 to 10 கவுண்ட் பண்ணுறோமா, அவங்க 1 to 5 தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க,
0: கவனிப்பாங்க.
1: அது வந்து நம்ம வந்து யூனிவர்ஸலாக நம்ம எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். அதனால தான் வந்து டிக்டாக் வந்துச்சு. தென் டிக்டாக் ஃபேமஸ் ஆனோடனே யூடியூப்ல வந்து ஷார்ட்ஸ் வர ஆரம்பிச்சு. பிகாஸ் வந்து நம்மளால வந்து கொஞ்ச நேரம் தான் ஃபோக்கஸ் பண்ண முடியும், நம்மளுக்கு வந்து ஃபாஸ்ட் ரிசல்ட் வேணும்.
0: ஆமாம்.
1: ஸோ அதை ஐடென்டிஃபை பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் நேரத்தில் நம்ம வந்து ப்ரோக்ராம் மாற்றணும். எப்படி நம்ம ஃபாஸ்ட் பேஸாக போகிறது, ஒரே எக்ஸசைஸ் வந்து ரொம்ப நேரம் வந்து செய்யாமல் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எக்ஸசைஸ், அதே சமயத்தில் அவங்களுக்கு ஃபன்னும் இருக்கணும். ஸோ அவங்க வந்து நம்மக்கிட்ட கிளாஸ்க்கு வரமோல பிடிச்சி வரணும். ஐயோ எனக்கு போக வேணாம், காலையில் நான் எந்திரிச்சு வெள்ளனையாக போகணும், எனக்கு பிடிக்கல அந்த மாதிரி சொல்கிறதோட, ஓகே நான் காலையில் ஏஞ்சி நீங்கள் நான் கிளாஸ்க்கு போனேன் எனக்கு ரொம்ப பிடி வேணும் அந்த மாதிரி சொல்கிற மாத்திரது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நம்ம சஸ்டெயின் பண்ணலாம்.
0: கண்டிப்பா நீங்க சொல்லும் போது தெரிஞ்ச அந்த பிடிமானம் ஒண்ணு இருக்கு இல்லையா, இப்போ எப்படி நீங்க ஒரு நிறைய பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு பிடிக்க வைக்கிறீங்களோ, உங்க வாழ்க்கையில அப்படிதான் பிடிச்சு செஞ்ச ஒரு விஷயம் திடீர்னு ஒரு விபத்து ஒண்ணு வந்துச்சு, அதுக்கப்புறம் இதே துறையில இருக்கணும் அப்படின்ற அந்த யோசனை இருக்கு இல்லையா, எப்படி உங்க மனசை தயார்படுத்திக்கிட்டீங்க? ஏன்னா அந்த விபத்து எப்படிப்பட்ட விபத்து நமக்கு தெரியல, இருந்தாலும் நம்ம இதே ஒரு துறையில இருக்குன்னா உடம்பு நல்லா இருக்கணும், என்ன யோசிச்சீங்க, அது எப்படி செயல்படுத்தினீங்க ரூபி?
1: அது செயல்படுத்துறது வந்து ஆக்சுவலி கொஞ்சம் கடினமான விஷயம் தான் அது. அந்த டைம்ல வந்து என்ன சொல்லுவாங்க, என்னோட கெரியர் பீக்ஸ் சொல்லலாம். ஓகே, பிகாஸ் அந்த டைம்ல வந்து நேஷனல்ஸ்க்கு ட்ரைனிங் பண்ணியிருந்தேன். என்ன அந்த ஆக்சிடென்ட் ஆகிறத ரெண்டு வாரம் கழித்து நான் வந்து ட்ரைனிங் தாய்லாந்துக்கு போகிறது.
0: ஓ,
1: ஸோ ஆக்சுவலி நான் போனேன், பட் வந்து அஸ் அ பிளேயராக போல, அஸ் அ டீம் மேனேஜராக, ஜஸ்ட் பிகாஸ் அந்த டைம்ல எனக்கு இன்ஜெட் ஸோ கேன் நாட் பார்ட்டிசிபேட், ஸோ நான் போனேன். அதுக்கப்புறம் வந்து தான் வந்து ஒரு வருஷம் வந்து பிரேக் எடுத்தது. எப்படி நான் என்ன தயார் பண்ணிக்கிட்டேன்னா, நான்
0: யோசிச்சுக்கிட்டு
1: இருந்தேன். ஓகே, அந்த டைம் நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன்
0: வேற,
1: யூனிவர்சிட்டி படிச்சிருந்தேன். தென் யோசிச்சிருந்தேன், ஓகே யூனிவர்சிட்டி நம்ம முடிய போகுது, தென் நம்ம கோஆப்ரேட்டுக்கு போயிடலாமா. ஸோ தென் ஆஃப்டர் தட் இன்டர்ன் ஸ்டார்ட் பண்ணிச்சு, கோஆப்ரேட் லைஃப்பில் கொஞ்ச நாள் இருந்தேன். தென் ஆஃப்டர் இன்டர்ன் முடிஞ்சானே நான் ஜஸ்ட் ட்ரை பண்ணேன், ஸ்ட்ரெயிட்டிவாக நான் இந்த இண்டஸ்ட்ரிக்கு வரல, தேக்கோண்டு இண்டஸ்ட்ரிக்கு. ஓகே நம்ம ஃபுல் டைமாக நம்மளுக்கு பிடிச்சது
0: செய்வோன்னு
1: கொஞ்ச நாள் சஸ்டெயின் பண்ணிக்கிட்டேன். ஓகே புதுசு புதுசாக ட்ரை பண்ணுவோம், நிறைய இன்டர்வியூஸ் போனேன், நிறைய இடத்துல கிடச்சிச்சு, பட் என்ன வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஓகே எனக்கு பிடிக்கல, ஒரு வாரம் ட்ரையல்ஸ்லாம் கொடுத்தாங்க. ஓகே 1 week ப்ரொபேஷன் இருக்கும் செய்யுங்க. 1 week எனக்கு செஞ்சது எப்படி இருந்துச்சுன்னா வந்து ஓவர்வெல்மாக இருந்துச்சு, லைக் வந்து ஐயோ என்ன இதெல்லாம் கேட்குறாங்க, ரொம்ப என்ன சொல்கிறது, நம்ம படித்தது வேற, நம்ம செய்கிறது வந்து வேற விஷயமா இருந்துச்சு கோஆப்ரேட்டில். பட் சில பேர் கேட்பாங்க, நீங்கள் படித்தது வேற, இப்போ நீங்கள் செய்கிற பிஸ்னஸ் வந்து வேறையாக இருக்கு. பட் வந்து படித்தது படிப்பு வந்து என்னத்துக்குன்னா வந்து நம்மளுக்கு பேசிக் அந்த நாலேஜ், அந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப், சின்ன சின்ன விஷயங்கள் அதெல்லாம் கற்றுக் கொடுக்குறது தான் வந்து படிப்பு. நம்ம என்ன கற்றுக்கிட்டோமோ அதை போய்ட்டு அப்படியே அப்ளை பண்ணுறது வந்து படிப்பு இல்லை, அதை கற்றுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு நம்ம அப்ளை பண்ணுறது தான் வந்து மெயின். ஸோ அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்க மூலம் தான் நானே முடிவு பண்ணேன், ஓகே ஸ்லோவாக ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லை, ஏற்கனவே என்னோடய வீட்டில் வந்து ஒரு ஆள் இருக்காங்க, ஐ மீன் ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரியில், ஸோ எனக்கு கொஞ்சம் ஈஸியாக போச்சு.
0: ஓ,
1: கொஞ்சம்
0: வரத்துக்கு,
1: அந்த ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரிக்கு வரதுக்கு, பிகாஸ் மை சிஸ்டர் இன் ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரி ஆல்சோ. ஸோ அஃப்கோர்ஸ் நானும் யோசிச்சுட்டு இருந்தேன், ஓகே மறுபடியும் நம்ம போகலாமா. அந்த டைமில் தான் நான் வந்து ஆஃப்டர் 1 year பிரேக் நான் போய் என்னோட கோச்சஸை பார்த்தேன். ஓகே அவங்கள கேட்டாங்க, ஓகே ரொம்ப நாள் ஆச்சு வரவே இல்லை, என்ன பிரச்சனை, அவங்கள்ட்ட பேசி தென் அதுக்கப்புறம் என்னோட பேரண்ட்ஸ் கிட்ட அவங்கள்ட்டயும் சொன்னேன், ஓகே நான் இது ட்ரை பண்ண போகிறேன், எனக்கு டைம் கொடுங்க. ஸோ தேவ்ஸும் அண்டர்ஸ்டாண்ட்லாம், நீ அண்டர்ஸ்டாண்ட், அவங்க டைம் கொடுத்தாங்க. ஸோ அவங்க டைம் கொடுத்ததுக்கு தான் இப்போ இந்த இடத்துல இருக்கேன்.
0: நீங்க கத்துக்கிட்டு நீங்க செயல்படுத்துறத விட இப்ப நிறைய பேருக்கு சொல்லி கொடுக்குறீங்க, ஒரு பெரிய பாராட்டுக்கள். அதுக்காக ஒரு பாடல் வருது, பாடலுக்கு பிறகு பேசலாம். அதுக்கு போமா,

0: Puma.
1: இன்றைக்கு தற்காப்பு கலைகளை சொல்லிக் கொடுக்கக்கூடிய பயிற்றுனர் நம்முடைய ரவீந்திரன் அவர்கள் வந்திருக்காங்க. அவங்க கிட்ட தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். சரி, இப்போ கதைப்பாவன உங்களுக்கான இரண்டாவது சவால் காத்துட்டு இருக்கு. 10 வினாடி உங்களுக்கு கொடுப்போம், நாங்க கேள்வி கேட்போம், நீங்க அந்த 10 வினாடிக்குள்ள பதில் சொல்லணும். தயாரா இருக்கீங்களா ரவீந்திரன்?
2: ஓகே, தயாரா இருக்கேன்.
1: சரி, உங்களுக்கான முதல் கேள்வி என்ன அப்படின்னா, விளையாட்டு ஸ்போர்ட்ஸ் சம்பந்தப்படுத்தி எடுக்கப்பட்ட தமிழ் திரைப்படங்களுடைய பேரை இப்போ நீங்க சொல்லுங்க.
2: இறுதி சுற்று, சர்பட்டா பரம்பரை,
1: இரண்டாவது கேள்வி என்ன அப்படின்னா, மலேசியாவில் இருக்கக்கூடிய 5 கடலோட பேரை சொல்லுங்க. கடல்,
2: கடல், பாடிக்சன், மோரி,
1: சரி,
2: இன்னும் ஒன்னு, பத்ஃப்ரிங்கி,
1: சரி,
2: அது கடல் பக்கெட்டு தானே?
1: கடல் பக்கெட்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, போய் குடிக்கலாம். சரி, வேற இன்னும் ஏதாவது?
2: இன்னும் ஏதாவதுன்னா வந்து
1: பரவாயில்ல, முடிஞ்சிருச்சு நேரம். சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, இருந்தாலும் ரொம்ப ரொம்ப அழகாகவே நீங்கள் இந்த போட்டியில் கலந்துக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள். சரி, இப்போ நிறைவுக்கு நம்ம வந்துட்டோம். இன்றைக்கு நிறைய விவரங்கள் குறிப்பாக அந்த மார்ஷல் ஆர்ட் தற்காப்பு கலைகள் பற்றி நீங்கள் பேசியிருந்தீங்க. இப்போ அடுத்த கட்டம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அடுத்து என்ன செய்யலாம், என்ன விஷயம் யோசிச்சுட்டு இருக்கீங்க நீங்கள் ரூபி, சொல்லுங்க அதை பற்றி.
2: அடுத்து என்ன செய்யலான் இருக்கேன்னா, என்னோட முழு கவனமும் வந்து இந்த ஸ்பெஷல் நீட்ஸ் கிட்ஸ். ஸோ அவங்களுக்கு வந்து நான் இன்னும் எடுக்கேட் பண்ணுறோன்னு என்னோட நெக்ஸ்ட் டார்கெட். ஸோ இப்போதைக்கு நம்மள்ட்ட வந்து 2 ஸ்கூல்ஸ் இருக்காங்க ஸ்பெஷல் நீட்ஸ் கிட்ஸ் நம்மளுக்கு சொல்லித்தரோம். பட் வி வாண்ட் மோர், பிகாஸ் என்னென்னா எங்களோட எக்ஸ்பர்டீஸ்லாம் வந்து வில்லிங் டு டீச். ஸோ எங்களோட கோல்ஸ் என்னென்னா, வி வாண்ட் டேம் டு பி நார்மல். ஸோ தட்ஸ் ஆல். எப்படின்னா வந்து அவங்களும் சராசரியாக இருக்கலாமே, எதுக்கு அவங்கள நம்ம தனியாக கவனிக்கணும்? ஸோ அந்த மாதிரி ஸ்கூல் இருக்குது. பட் அந்த மாதிரி ஸ்கூல்லையும் நம்ம வந்து எப்படி அவங்கள வந்து சராசரி மனுஷனாக்குறது? ஸோ இப்போ எடுத்துக்கிட்டிங்களா, படிப்பு, அப்புறம் ஸ்போர்ட்ஸ். அது என்னத்துக்குன்னா, ஸ்போர்ட்ஸ் அவங்களோட பேசிக் மோட்டோ ஸ்கில்ஸை வந்து நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ சில பேர் வந்து நடக்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும், அவங்க திங்கிங் பண்ணுறது, யோசனைகள். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம வந்து இந்த மார்ஷல் ஆர்ட் மூலிமா வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணலாம். நாட் ஓன்லி மார்ஷல் ஆர்ட், அட் த சேம் டைம் ஸ்போர்ட்ஸ். அவங்களுக்கு என்ன திறமை இருக்குது நம்ம அதை வந்து கண்டுபிடிச்சி நம்ம வந்து அவங்களுக்கு ஊக்குவித்து தென் அவங்கள நம்ம கைட் பண்ணுறது தான் நம்மளோட கோல்.
1: கண்டிப்பா. இப்போ பெற்றோர்கள் நிறைய பேர் கேட்டுட்டு இருப்பாங்க, கல்வி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே சமயத்துல ஏதாவது ஒரு விளையாட்டுத்துறையிலயோ இந்த மாதிரி கலைகள் கற்றுக்கொள்வது ரொம்ப முக்கியம். நிறைய பேர் இந்த தற்காப்பு கலைகளும் ஈடுபட வைக்கலாம். அந்த மாதிரி கேட்கிற பெற்றோர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க நீங்க?
2: கேட்கிற பெற்றோர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறேன்னா, படிப்பு வந்து முக்கியம் தான். படிப்பு வந்து என்னைக்கே நம்மளுக்கு வந்து கை கொடுக்கும். அதே சமயம் வந்து ஸ்போர்ட்ஸ், இந்த விளையாட்டுத்துறையை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அது என்னத்துக்குன்னா வந்து மெயின் நான் சொன்னது தான், அந்த விளையாட்டு யார் யாரெல்லாம் அந்த விளையாட்டு துறையில் இருக்காங்களோ அவங்களுக்குலாம் வந்து அந்த டிசிப்ளின் அது ரொம்ப முக்கியம்.
1: ஆமாம்.
2: ஸோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். பிகாஸ் ஒன்ஸ் அவங்க வந்து ஃபுல்லாக வந்து எங்கேஜ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்களா விளையாட்டுத்துறை, நாட் ஓன்லி மார்ஷல் ஆர்ட், ஆல் த ஸ்போர்ட்ஸ். ஸோ நான் என்ன சொல்ல விரும்புன்னா, ப்ளீஸ் அனுப்புங்க அவங்கள மார்ஷல் ஆர்ட் ஆர் எனி ஸ்போர்ட்ஸ். படிப்பு படிப்பு மட்டும் அல்லாமல் ஸ்போர்ட்ஸ்க்கும் அனுப்புனா அவங்களோட ஃபியூச்சர் நல்லா இருக்கும்.
1: கண்டிப்பா. சரியாக நீங்கள் சொன்ன மாதிரி எது வேணா இருக்கலாம். அப்போ தற்காப்பு கலைகளே அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம பாரம்பரிய தற்காப்பு கலைகள் நிறைய இருக்கு இல்லையா. இப்போ சிலம்பம்லேருந்தே நம்ம எத்தனையோ கலைகள் இருக்கு. அதே மாதிரி இப்போ நீங்கள் தெக்கோண்டா இருக்கட்டும், இப்போ இன்னைக்கு இந்த பிஜேஜி அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, அப்புறம் இந்த எம்எம்ஏ அப்படின்னு சொல்லி, இந்த மாதிரி எத்தனையோ வகையான கலைகள் இருக்கு. பிள்ளைங்களுக்கு எது பிடிக்குமோ அதில் நீங்கள் வந்து அவங்கள இணைச்சி அவங்களுக்கான ஒரு நல்ல வாழ்க்கை பயண வழிகாட்டியாக நீங்கள் மாறுங்க. அந்த மாதிரி இன்றைக்கு நம்முடைய ரவீந்திரன் அவர்கள் பேசிட்டு இருந்தாங்க. நிறைய விவரங்கள் உங்களை பற்றி இன்றைக்கு கதைப்போமா நிகழ்ச்சியில் பேசினதுக்கும் வந்ததுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.
2: உங்களுக்கு
1: ரொம்ப நன்றி. வாய்ப்பு இருந்தால் கொஞ்ச நேரத்தில் காணொளி உங்களுக்காக நாங்கள் பதிவு செய்வோம். வந்து பாருங்க, இது திறமைகளுக்கான களம் கதை போமா.

கதிப்பமா என்ன மாதிரி பல கலைஞர்களை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஒரு வாரமோ கதைப்பமால திறமைகள் மட்டும் பேசட்டும்.

0: தொழுகை நேர அறிவிப்பு.
1: நேர்களே, கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கென்ன லுஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:13. கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கென்ன லுஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:13.
2: இப்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின் நல்ல பேரம்.

அடுத்த பாடலோடு இன்றைய நிகழ்ச்சிக்கு நாம ஒரு நிறைவை கொடுப்போங்க. அடுத்து இசையும் இசையும் நிகழ்ச்சியில பொன்கோகிலம் உங்களோட பேச ரொம்ப அவளா காத்துட்டு இருக்காங்க. 24 மணி நேரமும் நாங்க உங்களோட வந்துகிட்டு இருக்கோம். உங்கள் பொழுது நம்ம சுவாரஸ்யப்படுத்திக்கிட்டு இருக்கோம். விடை பெறுகின்றேன். மோகன், மீண்டும் சந்திக்கலாம்.

அரசாங்க நிதி உதவி குறித்த தகவலை கொண்டு சேர்ப்பதில் தொடர்புடைய நிறுவனங்கள் களத்தில் இறங்கி செயல்பட வேண்டும். உதவித்தொகை பெற்ற டீசல் கட்டுப்பாட்டு முறை ஜீப் பிக்அப் வகை வாகனங்களுக்கு விரிவுபடுத்தப்படும். வணக்கம், சலாம். மலேசியா மடானி மலேசிய வானொலியின் பிற்பகல் ஒரு மணி முதன்மை செய்திகளுடன் குளரட்சகி குணசேகரன். அரசாங்க உதவிகள் குறித்த தகவலை சிறு நடுத்தர வணிகர்களிடம் கொண்டு சேர்க்க தொடர்புடைய நிறுவனங்கள் களத்தில் இறங்கி செயல்பட வேண்டும் என்று பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தியுள்ளார். அத்தரப்பினர் வருமானத்தை அதிகரிக்கவும் அவர்களின் வணிகங்களை விரிவுபடுத்தவும் உருவாக்கப்பட்ட பல்வேறு முயற்சிகளின் பலன்களை பெறுவதிலிருந்து விடுபடாமல் இருப்பதை உறுதி செய்ய அந்நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவது மிகவும் அவசியம் என்று நிதியமைச்சருமான அவர் தெரிவித்தார். ஜூன் தொடங்கி நாடு முழுவதும் தரைவழி சரக்கு போக்குவரத்து துறையில் உதவித்தொகை பெற்ற டீசல் கட்டுப்பாட்டு முறை SKDSஐ மேம்படுத்த அரசாங்கம் இணங்கியுள்ளது. இது ஜீப் பிக்அப் வகை வாகனங்களுக்கும் இந்த உதவித்தொகையை பெற வழி செய்வதாக உள்நாட்டு வாணிக வாழ்க்கை செலவின அமைச்சர் டத்தோ அர்மிசான் முகமது அலி தெரிவித்தார். May 20 நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் அந்த முடிவு எட்டப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். முன்னதாக இந்த வகை வாகனங்களுக்கான உதவித்தொகை தகுதி கேமரன் மலைப்பகுதிக்கு மட்டுமே வழங்கப்பட்டிருந்தது. இனி நாடு முழுவதும் ஜீப் பிக்அப் வாகனங்களை வைத்திருக்கும் தரைவழி சரக்கு போக்குவரத்து நிறுவனங்கள் ஜூன் தொடங்கி SKDS திட்டத்தில் பதிவு செய்ய தொடங்கலாம் என்றார் அவர். உலகளாவிய நிலைத்தன்மையற்ற சூழலை எதிர்கொண்ட போதிலும் குறை கடத்தி தரவு மையம் செயற்கை நுண்ணறிவு AI உள்ளிட்ட உயர் மதிப்புள்ள தொழில்நுட்ப துறைகளின் சிறந்த தேர்வாக மலேசியா விளங்குகிறது. முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை வலுப்படுத்துவதில் நாடு சரியான தடத்தில் உள்ளதாக மலேசிய முதலீட்டு மேம்பாட்டு ஆணையம் மைடா தலைவர் தங்கு டாத்தோ ஸ்ரீ ஜஃப்ருல் அப்துல் ஆசிஸ் தெரிவித்துள்ளார். தொழில்துறை வலையமைப்பு தெளிவான சீரான அரசாங்க கொள்கைகள் ஆகியவை நாட்டிற்கு முதலீடுகளை ஈர்க்கும் முக்கிய காரணிகளாக அமைந்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். ஹஜ் பெருநாளை முன்னிட்டு மேற்கொள்ளப்படும் சிறப்பு சோதனையில் சாலை விபத்துகளுக்கு காரணமாக அமையும் 9 முக்கிய குற்றங்களில் கவனம் செலுத்தப்படும் என்று சாலை போக்குவரத்து துறை JPJ துணை தலைமை இயக்குநர் டத்தோ ஜஸ்மானி ஷவாவி தெரிவித்தார். நாளை தொடங்கி May 31 வரை அச்சிறப்பு சோதனை மேற்கொள்ளப்படுகிறது. வேக கட்டுப்பாட்டை மீறி வாகனத்தை செலுத்துதல், கைபேசியை பயன்படுத்தியவாறு வாகனத்தை செலுத்துதல், சமிஞ்ஞை விளக்கினை பின்பற்றாதது, அவசர செல்லுதல், பாதுகாப்பு வார்பட்டையை அணியாதது போன்ற காரணங்களால் விபத்துகள் ஏற்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த சோதனை முழுவதும் குறிப்பாக அடிக்கடி விபத்துகள் நிகழும் பகுதிகளில் குறைந்தது 6 திருக்கூர்த்திகள் பயன்படுத்தப்படும் என்றார் அவர். மலேசியாவும் நியூசிலாந்தும் குறிப்பாக உரங்கள், பால் பொருள்கள், தானியங்கள் போன்ற முக்கிய வேளாண் உள்ளீட்டு ஆதாரங்களுக்கான வியூக ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கான தங்கள் கடப்பாட்டை மீண்டும் வலுப்படுத்தியுள்ளன. எரிபொருள் விநியோக நெருக்கடிகள் உலகளாவிய உணவுச் சங்கிலியில் நிலவும் நிச்சயமற்ற தன்மைகளை எதிர்கொள்ளும் வகையில் இது மேற்கொள்ளப்படுவது மிகவும் அவசியம் என்று மலேசியாவுக்கான நியூசிலாந்து உயர் ஆணையர் மைக்கேல் வாஷ் தெரிவித்தார். மேலும் வேளாண் துறையில் நிபுணத்துவத்தை பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்புகளை ஆராயுமாறு அந்நாட்டை மலேசியா ஊக்குவித்ததாக அவர் கூறினார். தேசிய செய்தி நிறுவனம் பர்னாமா தோற்றுவிக்கப்பட்டு 60 நிறைவடைந்துள்ள நிலையில் மக்களுக்கு துல்லியமான, உண்மையான, அதிகாரப்பூர்வமான தகவல்களை வழங்குவதில் முக்கிய பங்கை ஆற்றியுள்ளது. பர்னாமா நம்பகமான ஊடக நிறுவனமாக திகழ்வதோடு அரசாங்கத்தின் கொள்கைகளையும் இலக்குகளையும் பன்னாட்டு சமூகத்திற்கு அறிமுகப்படுத்தும் முக்கிய ஊடகமாகவும் விளங்குவதாக பிரான்சுக்கான மலேசிய தூதர் டத்தோ அல்டன் உசைனி முகமது அஷேம் தெரிவித்தார். மிக்க ஊடக உலகில் பர்னாமா போன்ற உயர்நெறிமிக்க ஊடக நிறுவனங்களின் பங்கு அளப்பரியது என்பதை அவர் சுட்டிக்காட்டினாா்.

0: கண்ணதாசும் 8848 மீட்டர் உயரம் கொண்ட மலையை வெற்றி கொண்ட முதல் மலேசியர்கள் என்ற பெருமையை பெற்றனர். நேபாள நேரப்படி காலை 11:55 மகேந்திரன் எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த நிலையில் அவருக்கு 15 நிமிடங்கள் கழித்து மோகனதாஸ் சென்றடைந்தார். உலகின் உச்சியில் தேசிய கொடியை உயர்த்தி பறக்கவிட்ட அந்த தருணம் தன் வாழ்வின் முக்கிய உணர்வுபூர்வமான தருணங்களில் ஒன்று என டத்தோ எம் மகேந்திரன் நிகழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளார். அத்திட்டத்தில் பங்கேற்றிருந்த அனைவரது மாதக்கணக்கான தொடர் பயிற்சி, பெரும் தியாகம், உயர் ஒழுக்கத்தின் விளைபயன் இது எனவும் அவர் விவரித்தார். இந்த வெற்றியானது தேசிய விளையாட்டு வரலாற்றின் மிகச் சிறப்புமிக்க தருணங்களில் ஒன்றாக தொடர்ந்து விளங்குகிறது. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: அரசாங்க தொடர்புடைய விவரங்கள் தேவையா? பதிவு மற்றும் விண்ணப்ப முறைகளை அறிய வேண்டுமா? கல்வி, வர்த்தகம், சமூகம், சுகாதாரம் என அனைத்து விவரங்களையும் அறிய உங்களுக்காக மை கவர்மெண்ட் அகப்பக்கம். மேல் விவரங்களுக்கு www.malaysia.gov.my.
0: அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோவின் இந்தியாவுக்கான முதல் அதிகாரப்படி பயணம் இரு நாடுகளின் பங்காளித்துவத்தை புதுப்பிக்க வழிவகுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் வரி விதிப்பு புதுடெல்லியின் போட்டியாளர்களான பாகிஸ்தானுடனும் சீனாவுடனுமான வாஷிங்டனின் புதுப்பிக்கப்பட்ட ஒப்பந்தம் ஆகியவை அமெரிக்கா இந்தியாவுக்கு இடையே விரிசலை ஏற்படுத்தியுள்ளது. இந்தோ பசிபிக்கில் அதிகரிக்கும் சீனாவின் ஆதிக்கத்திற்கும் ரஷ்யாவிற்கும் எதிராக இந்தியாவுடன் அணுக்கமான உறவை வைத்துக் கொள்ள டிரம்ப் நீண்ட காலமாக முயல்கிறார். இதனிடையே இந்த பயணத்தில் வர்த்தகம், ஆற்றல், தற்காப்பு ஒத்துழைப்பு ஆகியவை குறித்து பேச்சுகள் இடம்பெறவுள்ளன. தென்சூடான், உகாண்டா, கொங்கோ குடியரசு ஆகிய பகுதிகளுக்கு கடந்த 21 நாள்களில் பயணம் மேற்கொண்டிருந்தவர்களை நாட்டிற்குள் நுழைய வாஷிங்டன் தற்காலிக தடை விதித்துள்ளது. இபோலா தொற்று பரவலை தொடர்ந்து இந்த அதிரடி நடவடிக்கை செயல்படுத்தப்பட்டுள்ளது. சட்டத்தால் அங்கீகரிக்கப்பட்ட நிரந்தர குடியிருப்பாளர்களை இலக்கிட்டு விதிக்கப்பட்டுள்ள இந்த தற்காலிக தடை கிரீன் கார்டு உடைய வெளிநாட்டினருக்கும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் பொது சுகாதாரத்தை தற்காக்க முடியும். அத்துடன் அவசர தேவைக்கான வசதிகளை நிர்வகிக்கவும் வழிவகுக்கும் என தேசிய நோய் கட்டுப்பாட்டு தடுப்பு மையம் தெரிவித்துள்ளது. பன்னாட்டு குற்றவியல் நீதிமன்றம் ஐசிசியிலிருந்து வெளியேறும் தனது திட்டத்தை மீட்டுக் கொண்டுள்ள அதேவேளையில் யுக்ரைனிய வேளாண் பொருள்கள் மீதான இறக்குமதி தடையை ஹங்கேரிய அரசாங்கம் மீண்டும் விதித்துள்ளதாக பிரதமர் பீட்டர் மெகாய எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். கடந்த மாதம் நடைபெற்ற தேர்தல் வெற்றியை தொடர்ந்து ஐசிசியிலிருந்து புடாபெஸ்ட் வெளியேறுவதை தனது அரசாங்கம் நிறுத்தும் என்று அவர் கூறியிருந்தார். முன்னதாக கடந்த ஆண்டு ஏப்ரலில் அப்போதைய பிரதமர் விக்டர் ஓபர்ன் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சாமின் நெத்தன்யாஹுவுக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்ட கைதாணை தொடர்பான முடிவை அரசியல் சார்ந்தது என்று கூறி ஐசிசியிலிருந்து வெளியேறும் ஹங்கேரியின் முடிவை அறிவித்தார். நிறைவாக விளையாட்டு பூப்பந்து. நாட்டின் முதல்நிலை மகளிர் ஒற்றையர் ஆட்டக்காரர் கே லட்சணாவின் அடைவு நிலையில் ஏற்பட்ட குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்திற்கு நேர்மையும் தன்னம்பிக்கையுமே முக்கிய உந்து விசையாக இருந்துள்ளன. உலகின் 32வது தரவரிசையில் உள்ள இந்த வீராங்கனையின் திறனை வெளிக்கொணர்வதில் அவரது சொந்த முதிர்ச்சியுடன் சேர்ந்து அணிக்குள் நிலவிய சூழலும் முக்கிய பங்கு வகித்ததாக தேசிய ஒற்றையர் ஆட்ட பயிற்சி இயக்குநர் கெனட் ஜொனேசன் குறிப்பிட்டார். லட்சணா வெளிப்படுத்திய மாற்றத்தால் முதிர்ச்சியும் கடினமான விவகாரங்கள் பற்றி வெளிப்படையாக விவாதிக்கும் மனப்பான்மையும் முக்கியமான கூறுகளாக இருந்தன என்றார் அவர். அரசாங்க நிதியுதவி குறித்த தகவலை கொண்டு சேர்ப்பதில் தொடர்புடைய நிறுவனங்கள் களத்தில் இறங்கி செயல்பட வேண்டும். உதவித்தொகை பெற்ற டீசல் கட்டுப்பாட்டு முறை ஜீப் பிக்அப் வகை வாகனங்களுக்கு விரிவுபடுத்தப்படும். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீணா கதிர்வேலு. வணக்கம்.

தேவிஸ்ரீ பிரசாத் திவ்யா கொண்டு வந்த பாடலை நாம கேட்டோம். 1:14 நேரம் இப்பொழுது. மதிய நேரம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அதை கேட்கல பாருங்க. மதிய நேரம்னு அந்த சாப்பாடு ஞாபகம் தான் கண்ணு முன்னுக்கே வருது. சரி, சாப்பிட்டீங்களா? எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? பொன் கோகிலம் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். 4 மணி வரை இனிமையான விறுவிறுப்பான பாடல்கள் எல்லாம் உங்களுக்காக தான் காத்துட்டே இருக்கு. அதனால நீங்கள் இணைந்திருக்க வேண்டும் அப்படிங்கறது தான் முக்கியமான ஒன்று. சரிங்க, இன்றைக்கு நாம என்ன பேசலாம் அப்படின்னு யோசிக்கும் போது, இந்த வாரத்திலேயே நம்ம இன்னும் கொஞ்ச நாள் அடுத்த வாரத்துக்கான விடுமுறை, நீண்ட விடுமுறை வரப்போகின்றது. சிலர் வந்து நீண்ட விடுமுறை ஆக்குறாங்க, இன்னும் சிலர் இல்லைங்க வேலைக்கு தான் போகணும் அப்படின்னு நினைப்பாங்க. சரி, எது எப்படி இருந்தாலும் நீங்க உங்களுடைய விடுமுறைகளை, அதாவது நீண்ட விடுமுறைகளை எப்படி வந்து முன்னெடுப்பீங்க, எப்படி திட்டமிடுவீங்க அப்படிங்கறத தான் இன்றைக்கு மற்ற நேயர்களுக்கு நீங்க சொல்லிக் கொடுக்க போறீங்க. சிலர் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, முன்கூட்டியே எப்போ எப்பெல்லாம் ஒரு ஆண்டுல பொது விடுமுறைலாம் வந்துடும் அப்படிங்கிறத கணக்கிட்டு வச்சுட்டு, ஓ சனிக்கிழமை மட்டும், சரி வெள்ளிக்கிழமை விடுமுறை எடுத்துடலாம், அப்போ நம்மளுக்கு 4 நாள் கிடைக்கும், ஓ வியாழக்கிழமை எடுத்துட்டா 5 நாள் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சில திட்டமிடலாம் ரொம்ப சிறப்பாக செய்வாங்க. அப்படியான ஆள் நீங்களா, அல்லது உங்களுடைய குழுவில் நண்பர்கள் குழுவில் நீங்கள் ஒருத்தர் இருப்பார், அவர் ரொம்ப சிறப்பாக அந்த மாதிரி திட்டமிடல்லாம் செஞ்சிருவார். அப்படியானவர்களை நீங்கள் அடையாளம் கண்டு, அப்படியானவர்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் தாராளமாக அழைக்கலாம். அப்படி இல்லைன்னா அடையாளம் கண்டு அப்படின்னு சொன்னால் உங்கள் குழுவில் இருப்பாங்க இல்லையா, அப்படி திட்டம்னா அவர் அவ்வளோ சிறப்பாக திட்டம் போட்டுருவார், ஒரு 6 மாதத்துக்கு முன்னுக்கே போட்டுருவார். அந்த மாதிரி நீண்ட விடுமுறைகளை நீங்கள் எப்படி திட்டமிடுறீங்க அதை பற்றி எங்ககிட்ட சொல்லுங்கள். சில ஆலோசனைகள்லாம் கொடுக்கலாம். சிலர் சொல்லுவாங்க இல்லைங்களா, இந்த நாளில் நாம் வந்து விமானத்திற்கு கட்டணம் வந்து குறைவா இருக்கும், அந்த மாதிரியான திட்டமிடல்கள்லாம் செய்திருக்கீங்களா அப்படிங்கறத அழைச்சு சொல்லுங்க. 3:22 8:25 3:3 அல்லது 4:7 6:8

0: வாழ்க்கையின் மறுபெயர் லிங்கம்.
1: கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படிதான் சமைக்க போறியோன்னு எங்க அம்மா அடிக்கடி அழுத்துக்குவாங்க. எங்க அப்பா என் மக அதிர்ஷ்டக்காரி, இஷ்டப்பட்டத கஷ்டப்படாம சமைப்பான்னு சொல்லுவாரு. மீன் குழம்பு, மட்டன் குழம்பு, எல்லாமே
2: சமையல் பிரமாதம்.
3: சிம்பிள் சமையலும் சூப்பர் சமையல் ஆயிடுமே.
0: நம்பிக்கையின் மறுபெயர் லிங்கம்.
4: தையல் சுத்திகரிக்கப்பட்ட சூரியகாந்தி பூ எண்ணெய் இப்போது 1, 2 மற்றும் 5 லிட்டர் அளவுகளில் அனைத்து இந்திய கேஷ் அண்ட் கேரிகளிலும் கிடைக்கும். கயல் சூரியகாந்தி பூ எண்ணெய், விநியோகம் ஸ்ரீஜயா இம்பாக்ட்ஸ்.

தனுஷ் சிவலட்சுமி கொண்டு வந்த பாடல் அது. சரிங்க, பெரும்பாலும் ஒரு நீண்ட விடுமுறை அல்லது வெளிநாட்டு பயணங்கள் அப்படின்னு சொல்லும் போது திட்டமிடல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளுடைய கூட்டத்திலேயே நம்மளுடைய குழுவில் யாராவது ஒரு ஆள் இருப்பாங்க, அவங்க தான் அந்த ஆண்டுக்கு அல்லது அந்த முறை நம்ம எங்கேயாவது வெளியில போறோம் அப்படின்னு சொன்னா திட்டமிடல் எல்லாம் அப்படிதான் சிறப்பா நேர்த்தியா செய்துடுவாங்க. யார் அவங்க, அவங்களோட திட்டமிடல் எல்லாம் எப்படி இருக்கும், நீங்க பார்த்து வியந்த விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கறத அழைச்சு நீங்க பேசலாம். சுழிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 ஒரு பயணத்தை நீங்க எப்படிலாம் திட்டமிடுவீங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா மற்றவர்களுக்கும் அது ஒரு உதவியா இருக்கும் இல்லையா. அது அது மட்டுமல்லாது சிலர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா சில இடங்கள்ல என்னென்னலாம் அம்சங்கள் இருக்கும், சிறப்பானதெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறது கொஞ்சம் தேடுவாங்க, தேடி கண்டுபிடிச்சு இங்கெல்லாம் போகணும் அப்படின்னு முன்கூட்டியே திட்டமிட்டு அங்கெல்லாம் போவதற்கான ஏற்பாடுகள், அதற்கு பிறகு அதை வந்து கூகுளில் என்ன சொல்லியிருக்காங்க அந்த இடத்த பற்றி அப்படிலாம் பாதுகாப்பு அம்சங்கள் இப்படி நிறைய செய்வாங்க. அந்த மாதிரி உங்களுடைய குழுவில் யார் இருக்காங்க அழைச்சி சொல்லுங்கள்.

0: தே மதுர தமிழோசை உலகெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். இலக்கியம் பேசுவோம்
1: அமுதே தமிழே,
0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 11:15 இன்ப தேன் வந்து பாயட்டும்.

0: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினலஃபம் கேட்கணுமா?
1: புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க.
0: ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினலஃபம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க சிக்கல்? சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மினலஃபம்.
2: இந்த காலகட்டத்தில் இன்னும் நீங்கள் ஆர்டிஎம் கிளிக்க பதிவிறக்கம் செய்யலை அப்படின்னு சொன்னால் உடனடியாக செய்து கொள்ளுங்க. உடனடியாகனா இப்போதே செய்து கொள்ளுங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் உலக கிண்ணத்தை பார்க்கணும் அப்படியும் விளையாட்டுகளை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் இலவசமாகவே நீங்கள் பார்க்கலாம். அதற்கான முழு ஏற்பாடுகளை வந்து செய்திருக்காங்க. அதற்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, இலவசமாக பார்ப்பதற்கு நீங்கள் என்ன செய்யணும், உடனடியாக ஆர்டிஎம் கிளிக்கை நீங்கள் பதிவிறக்கம் செய்ய வேண்டும். உங்களோட கைபேசியில் எப்போ வேண்டுமானாலும் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். ஏன்னா பெரும்பாலும் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால், கடைகளுக்கு சென்று பார்ப்பாங்க, பெரிய திரையில் பார்க்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. வீட்டில் இருந்தபடியே கூட நீங்கள் ஆர்டிஎம் கிளிக்கை அங்கே உங்களுடைய தொலைக்காட்சியை பெட்டியில் வந்து சொல்லியிருந்தாங்க பாருங்க, கருப்பு திரையில் நெருப்பாக பார்க்கலாம். எல்லா விளையாட்டுகளையுமே பார்க்கலாம். 100க்கும் மேற்பட்ட விளையாட்டுகளை நீங்கள் காணக்கூடிய வாய்ப்பை ஆர்டிஎம் ஏற்பாடு செய்திருக்கின்றது, அதுவும் இலவசமாக. அதனால் உடனடியாக பதிவிறக்கம் செய்திருங்க.

நம் நாட்டில் தமிழ் வானொலி நாடகத்தை வழங்குற ஒரே வானொலி நம்ம மின்னல் எஃப்எம் தான். ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 மின்னல் எஃப்எம் வானொலி நாடகம்.

ஏய், இங்க நான் தான் கிங். நான் வச்சதுதான் ரூல்ஸ். அந்த ரூல்ஸ் என் இஷ்டத்துக்கு அப்பப்ப மாத்திட்டே இருப்பேன். அது கப்சிப்பனு கேட்டு ஃபாலோ பண்ணணும். அதை விட்டுட்டு ஏதாவது அடாவடி தரப்படணும் நினைச்ச உன்னை கண்ட துண்டமா வெட்டி கழிச்சு போட்டுடுவேன். ஹொக்கும் டைகர் கா ஹொக்கும்.

0: टाइगर का हुक्म और तुम्हें दा राजा
1: அனிருத் ரவிசந்தர் கொண்டு வந்து பாடலை கேட்ட 1:49 ஆக போகுது. சரி, இங்க பயணத்துல இருக்கீங்களா, வீட்டுல இருக்கீங்களா, ஓய்வா இருக்கீங்களா, இல்லைங்க வேலை அப்படிங்கிறீங்களா? சரி, எங்க இருந்தாலுமே மின்னலை கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை தவிர வேற எந்த மகிழ்ச்சியும் எங்களுக்கு இல்லை. நிச்சயமா அதுதான் மகிழ்ச்சி இல்லையா? அது மட்டுமல்லாது, சரி, நான் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தது போல இந்த திட்டமிடல் அப்படின்னு சொல்லும் போது வெளியூர் பயணங்கள்ல திட்டமிடுவது அப்படிங்கிற அந்த விஷயத்த பேசும்போது நமக்கு வந்து கணபதி அழைச்சு சொல்லியிருந்தாங்க. அதாவது அவருடைய குழுல எப்போதுமே லலிதா அப்படின்ற இருப்பாங்களா, அவங்க தான் முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் ரொம்ப ரொம்ப நேர்த்தியா இது அது அது அதுன்னு சொல்லி வரிசையா பட்டியலிட்டு ஒவ்வொரு முறையும் குழுவில் ஒவ்வொரு நாளுமே அதற்கான தகவல்களை சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம். அது மட்டுமல்ல, அந்த நாள் வரப்போது இல்லைங்களா, அவங்க வந்து கிளம்ப போற அந்த நாளுக்கு முன்பாகவே அந்த ஒரு சூழல், அந்த ஒரு ஆர்வம் வந்து அவங்களுக்கு வந்துடும். அந்த உருவாத காலகட்டம், அவங்க கொடுக்குற இடங்கள், அவங்க வந்து தேடி கண்டுபிடிச்ச சில உணவு வகைகள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. இங்கெல்லாம் போகும், அங்கெல்லாம் போகும்னு சொல்லும் போது உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். எவ்வளவுதான் வேலையா இருந்தாலும் எப்ப நம்ம கிளம்பி போவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சில நேரங்களில் பயணங்கள் அப்படின்னும் போது நமக்கு ரொம்ப தேவை. அது வந்து ஓய்வுக்கானது மட்டுமல்ல, நமக்கானதுக்காக கூட இருக்கலாம். அதனால இன்னும் பயணப்படலை, வேலை வேலை அப்படின்னு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால், சின்னதாக நீங்களே யாரும் வரலைன்னா கூட தனியாக ஒரு நாள் பயணப்பட்டு பாருங்க. அது பல்வேறான அனுபவங்களை கொடுக்கும். அது மட்டும் இல்லை, பயணம் என்பது ஒரு தியானம் அப்படின்னு கூட சொல்கிறாங்க.
2: காந்த கண்ணழகி, உனக்கு நான் மினிஸ்ட்ரியில் இடம் பார்க்குறேன்.

0: அஞ்சாணி.
1: உங்கள் ஊரை பற்றி யாராவது பெருமையா பேசினா நல்லா இருக்கும்ல, அதத்தான் பேச போகுது. உங்கள் யாது ஊரே சனி ஞாயிற்றுக்கிழமைகள்ல பிற்பகல் 3 மணிலிருந்து 4 மணி வரை யாது ஊரே.

0: மடானி உங்களுக்காக. எரிபொருள் பயன்பாடு சீராக்க அணுகுமுறை குறித்து விளக்குகின்றார் அல் சுல்தான் அப்துல்லா பஹாங் மலேசிய பல்கலைக்கழக தொழிலியல் தொழில்நுட்ப புல பேராசிரியர் முனைவர் காந்தி பிரகாஷ் மணியம்.
1: கச்சா எண்ணெய் விலை ஏற்றுமதி மற்ற பொருட்களின் விலையையும் பாதிக்கும். ஏன்னா கச்சா எண்ணெய் வந்து எரிபொருளுக்கு மட்டுமல்ல, மற்ற பொருட்களை தயாரிக்கவும் இந்த கச்சா எண்ணெய் தேவைப்படுகிறது. எந்த ஒரு பொருளையும் உற்பத்தி செய்ய தொழிற்சாலைகள் தேவைப்படும். தொழிற்சாலைகளில் எரிபொருள் பயன்படுத்தப்படும். அந்த பொருள் தொழிற்சாலையிலிருந்து கடைகளுக்கு வர்றதுக்கு மீண்டும் எரிபொருள் பயன்படுத்தப்படும். ஆக எல்லா பொருட்களையும் இந்த கச்சா எண்ணெய் தாக்கம் இருக்கும். அதனால் மக்கள் வந்து சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டிய ஒரு சூழலில் உள்ளோம். தேவையற்ற செலவுகளை குறைக்க வேண்டும். பொருட்கள் விரயம், மின்சார விரயம், இது எல்லாத்தையும் குறைக்க வேண்டும். மின்சாரமும் கச்சா எண்ணெய் சார்ந்துதான் இருக்கும். தேவைக்கு மேல் பொருட்களை வாங்குவதை குறைத்து சொல்ல வேண்டும். பழைய பொருட்கள் பயன்பாட்டுக்கு சரியாக இருந்தால் தொடர்ந்து பயன்படுத்தலாம், புதுசா வாங்குவதை குறைத்துக் கொள்ளலாம்.

வணக்கம். சலாம் மலேசிய மடானே. மலேசிய வானொலியின் பிற்பகல் 2 மணி செய்திகளுடன் குலரட்சகி குணசேகரன். இளம் பெண்களிடையே பொருளாதார மேம்பாட்டை வலுப்படுத்தும் முனைப்பாக இவ்வாண்டு நாடு முழுவதும் உள்ள பள்ளிகளில் மாணவிகளுக்கான திறன் மேம்பாட்டு திட்டங்களை அறிமுகப்படுத்த அரசாங்கம் எண்ணம் கொண்டுள்ளதாக மகளிர் குடும்ப சமூக மேம்பாட்டு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ நான்சி சுக்ரே தெரிவித்துள்ளார். மகளிரின் மேம்பாட்டை உந்தச் செய்யும் அதேவேளை சமூக சிக்கல்களை கையாளும் நோக்கில் அந்த முனைப்பு முன்னெடுக்கப்படுவதாக அவர் கூறினார். பஹாங் கேமரன் மலையில் உள்ள பசுமை குடில்களில் விளைச்சல் நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் தோட்டக்காரர்களையும் விவசாயிகளும் பூச்சிக்கொல்லிகள் மற்றும் ஆபத்தான ரசாயனங்களை பயன்படுத்தாத வேளாண் முறைகளை கடைபிடிக்குமாறு மாநில ஆட்சியாளர் அல் சுல்தான் அப்துல்லா ரியாயத்துடன் அல் முஸ்தாஃபா பில்லா ஷா வலியுறுத்தினார். மலைப்பகுதிகளில் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மையை பேணுவதற்கும் பாதுகாப்பான நவீன சுற்றுச்சூழலுக்கு தகுந்த வேளாண் நடைமுறைகளை மேற்கொள்வதற்கும் இது மிகவும் அவசியம் என்றார். இன்று பிற்பகல் 3 மணி வரை தீபகற்பம் சபாவில் இடியுடன் கூடிய கனமழைக்கும் பலத்த காற்றுக்கும் வாய்ப்புள்ளதாக மலேசிய வானிலை ஆய்வுத்துறை எச்சரித்துள்ளது. இது திரங்கானு, பஹாங், மலாக்கா, நகரசம்பிலான், ஜொஹோர் ஆகிய பகுதிகளை உள்ளடக்கியது என்று மெட் மலேசியா கூறியது. சபாவில் கோத்தகினபாலு, சபிதாங், தனோ, புஃபோர்ட், கனிங்காவில் இந்நிலை ஏற்படும் என கணிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா கலிபோர்னியாவில் காட்டுத்தீ பருவம் முன்கூட்டியே தொடங்கியுள்ள நிலையில் அங்குள்ள மக்களை பாதுகாப்பதற்காக 1800 மேற்பட்ட தீயணைப்பு அவசரகால உறுப்பினர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். கலிபோர்னியா காட்டுத்தீயை கட்டுப்படுத்த அனைத்து வளங்களையும் பயன்படுத்துவதாக அப்பகுதியின் ஆளுநர் கேவின் நியூசம் தெரிவித்தார். மேலும் குடியிருப்பாளர்கள் தயார் நிலையில் இருக்குமாறும் அவர் வலியுறுத்தினார். அமெரிக்க மத்திய பொருளகத்தின் புதிய தலைவராக கெவின் வாஷ் பதவி உறுதிமொழி எடுத்துக்கொண்டார். இந்த நியமனம் நாட்டின் பொருளாதார கொள்கையில் ஒரு திருப்பு முனையாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். வட்டி விகிதங்களை குறைக்கும் டிரம்பின் பல மாத போராட்டத்திற்கு இந்த பதவி நியமனம் முற்றுப்புள்ளி வைத்துள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீணா கதிர்வேலு. வணக்கம்.

இசையும் நிகழ்ச்சியை நீங்க கேட்டுக்கொண்டே இருக்கின்றீர்கள். செய்தியில சொன்னாங்க பாருங்க, ஆக மழை பெய்யும், கனத்த மழை பெய்யும், இடியுடன் கூடிய மழை பெய்யும் அப்படின்னு. அதனால உங்களுடைய மாலை நேர திட்டங்கள்லாம் பார்த்துக்கொள்ளுங்க. அதே வேளையில ஒவ்வொரு முறையும் நீங்கள் வெளியே செல்லணும் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு முறை வானிலையே செய்து பார்த்து சரி பார்த்து கொண்டு அதுக்கு பிறகு உங்களுடைய திட்டங்களை நீங்கள் முன்னெடுக்கலாம். சரியா, இணைந்திருங்கள். அதுக்கு பிறகு நம்ம டிக்டாக் பக்கம் செல்ல போகின்றோம். நீங்கள் டிக்டாக் பக்கம் வந்தால் அங்கு நம்ம பேசலாம். உங்களுடைய விருப்ப பாடல்களையும் நீங்கள் தாராளமாக கேட்கலாம்.

0: மஞ்சுளா, பாபாஸ் மஞ்சத்தூள், மீன் மசாலா, இறைச்சி மசாலா, மிளகா தூள் இப்படி எல்லாத்துலயும் ஒவ்வொரு கிலோ வாங்கி வந்துடு.
1: பாபாஸ் இப்ப ஹாட் அண்ட் ஸ்பைசி மீன் மசாலா, இறைச்சி மசாலா இதுங்களையும் விக்கிறாங்க. தெரியல?
0: நல்லா தெரியும். வித்தியாசமான சுவை வேணும்னு நினைச்சா ஹாட் அண்ட் ஸ்பைசி தூள் போட்டா நல்லா இருக்கும்.
1: பாபாஸ் பிரியாணி மசாலையும் இருக்கு. வேகமா சுலபமா பிரியாணிய தயாரிச்சிடலாம்.
2: பாபாஸ் பொருட்கள் மக்களால் மிகவும் விரும்பி பயன்படுத்தப்படுகின்றன. எக்ஸ்பைரி டேட் என்று வரை பாதுகாப்பாக பயன்படுத்தலாம் என்பதை பார்த்து வாங்குங்கள்.
3: பாபாஸ் அண்ட் யூ, வாழ்வியல் சுவைகள்.

0: ஒரு நேயரின் குரல் நிகழ்ச்சியில கலந்துக்கணும்னா அவ்வளவு சவாலான காரியமா? இல்லவே இல்லங்க.
1: இன்றைய பிற்பகலை இனிமையாக்கிய இந்த இசை பயணம், இன்றைய பிற்பகலை இனிமையாக்கிய இந்த இசை பயணத்தில்
0: பயிற்சியும் முயற்சியும் இருந்தா ஏஆர் சந்திரன் போல நீங்களும் நிகழ்ச்சியில கலந்துக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை 2:15 நிகழ்ச்சி கேளுங்க ஒரு நேயரின் குரல். ஆமாங்க, பயிற்சியும் முயற்சியும் இருந்தா நிச்சயமா நீங்களும் ஒரு நேயரின் குரல் நிகழ்ச்சியில கலந்துக்கலாம். நாளைக்கு ஏஆர் சந்திரன் அவர்கள் கலந்துக்கிறாங்க. உண்மையிலே சொல்லணும் அப்படின்னு சொன்னா, நல்லா எழுதி மீண்டும் மீண்டும் பயிற்சி செய்து வந்து ஒவ்வொரு முறையும் நம்ம வந்து ஏன்னா ஒரு பதற்றம் இருக்கும். எவ்வளவுதான் முயற்சி செய்திருந்தாலும் பயிற்சி செய்திருந்தாலும் ஆனா அந்த ஒலி வாங்கி அந்த மைக்கு முன்னுக்கு உட்கார்ந்த உடனே ஒரு சின்ன பதற்றம் வரும். அந்த பதற்றம் எல்லாம் கடந்து அதுக்கு தானே நாங்க இருக்கோம், உங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு நாங்க இருக்கோம். அதெல்லாம் கடந்து ஆனா அதுக்கு முன்னுக்கு தயார் நிலை அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? அந்த தயார் நிலை மிக அழகாக சிலர் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக செய்திருப்பாங்க. அந்த வகையில் நீங்களும் ஒரு நேயரின் குரல் நிகழ்ச்சியில் பேசணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் பேசலாம். அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு அறிவிப்பாளரை போல எப்படி பேசுவீங்களோ உங்களுடைய தனி பாணியில் நீங்கள் குரல் பதிவை செய்து அதே வேளையில் என்ன பேச போறீங்க அப்படிங்கிறது எழுதி எங்களுக்கு storybox.minnal@gmail.com என்கிற மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பி வைங்க. அவசியம் மறக்காமல் உங்களுடைய கைபேசியும் உங்களுடைய பெயரையும் குறிப்பிட்டு அனுப்புங்க. நாங்கள் உங்களை அழைக்க காத்துக்கொண்டே இருக்கின்றோம். நீங்கள் எப்படி பேச போறீங்க அப்படிங்கறத கேட்பதற்கு நாங்களும் ஆவலோடு இருக்கின்றோம். சிலர் என்ன செய்றீங்க அப்படின்னு சொன்னா, இது ஒரு சின்ன குறிப்பா ஒரு டிப்ஸா நீங்க வைத்துக் கொள்ளலாம். சிலர் என்ன செய்றீங்க அப்படின்னு சொன்னா, அறிவிப்பாளர்கள் என்ன வார்த்தைகளை பயன்படுத்துறாங்களோ என்ன சொற்களை பயன்படுத்துகிறார்களோ அதையே தான் நீங்களும் பயன்படுத்துறீங்க. மிக அழகான பாடல், பயணம் செய்துட்டு இருக்கீங்களா, இதெல்லாம் நம்ம கேட்டு கேட்டு கேட்டு பழகிய சொற்கள் இல்லையா? இதுதான் அறிவிப்பாளர்களும் பயன்படுத்துறோம், நீங்களும் அதே பயன்படுத்தினா எப்படி? கொஞ்சம் வித்தியாசமா அவுட் ஆஃப் த பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த பெட்டிக்கு வெளியே இருந்து மாற்று சிந்தனையோட யோசித்து இப்படியெல்லாம் அறிவிப்பு பண்ண நல்லா இருக்குமே அப்படின்னு உங்களுடைய கனவு இருக்கலாம். அந்த கனவை நினைவாக்குவதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும், storybox.minnal@gmail.com அப்படிங்கிற மின்னஞ்சல் முகவரிக்கு உடனடியாக நீங்கள் ஒரு அறிவிப்பாளரை போல பேசி அனுப்புங்க. சின்ன குறிப்பையும் வைத்து என்ன பேச போறீங்களோ அந்த படிவத்தையும் அனுப்பி வைங்க. சரியா, இந்த ஒலி வாங்கி உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. புதிய குரல்களை நாங்களும் தேடிக்கொண்டே இருக்கின்றோம்.

ஸ்டீபன் சக்கரியா ஸ்ரீனிஷா கொண்டு வந்த பாடல் தான். அந்த பாடலை இசையமிசையும் நிகழ்ச்சியில நீங்கள் இணைந்திருக்கீங்க. 2:22 நேரம் இப்பொழுது. சரி, டிக்டாக் பக்கம் நம்ம நேர்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கோம். வெளிநாட்டில இருந்து பல நேர்களும் நம்மோடு இணைஞ்சிருக்காங்க. அசோதி ஃப்ரம் சவுத் ஆப்பிரிக்கா, அது சவுத் ஆப்பிரிக்காலேருந்து நம்ம கூட இணைஞ்சிருக்காரு டிக்டாக் வழியாக. ரொம்ப ரொம்ப நன்றி. அதே வேளையில் சிங்கப்பூர்லேருந்து பெரும்பாலான நேர்கள் நமக்கு டிக்டாக் வழியாக பேசுகின்றார்கள். அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அந்த வேளையில் தெரிவித்துக் கொள்கின்றோம். சரி, உங்களோட விருப்ப பாடல்கள் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை நாங்கள் ஒளிபரப்புறதுக்கு காத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதாவது எங்க அப்படின்னா டிக்டாக் பக்கம் நீங்க வந்து கேட்கலாம், நம்ம பேசலாம், உரையாடலாம், அதனுடைய உங்களுடைய பாடல்களையும் கேட்கலாம். அந்த வகையில் சிலம்பரசனுடைய குரல்ல சாய் அபிஷங்கர் அசல் கோலாருடைய பாடல், அந்த பாடலை நாங்க 4 பேர் அப்படின்னு கருப்பு திரைப்பாடலை விரும்பி கேட்டிருக்காரு ஹர்மின்ரா கமல்ராஜ். அவர் வந்து இந்த பாடலை அனைவருக்குமாக கேட்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே வழியில் டிக்டாக் பக்கம் பார்க்குறீங்கன்னா பார்த்தீங்கன்னா விஸ்வநாதன் வணக்கம் சொல்லி நமக்கு செய்தி அனுப்பியிருக்காங்க. வினோத், லலிதா, லீனா, பிறகு ஸ்ரீகாந்த், வேறு யார், புதிய நேர்கள் நிறைய பேர் வந்திருக்கீங்க. மகிழ்ச்சியாக தான் இருக்கு பார்ப்பதற்கும் பேசுவதற்கும். அதே வேளையில் அஸ்வினி, ரஃபி, பிறகு ரோஸ், செல்வி, இப்படி நிறைய பேர் வாசிச்சுட்டு கொண்டே போகலாம். ஏன்னா பட்டியல் ரொம்ப நீளமாக தான் இருக்குது. பாடலை கேட்டலாமா?

ஸ்ரீராம் கொண்டு வந்த பாடலை நம்ம கேட்டோம். 2:35 இசையம்சி நிகழ்ச்சியில் நாம இணைந்திருக்கின்றோம். சரி, டிக்டாக் பக்கம் பேசிக்கொண்டே இருக்கின்றோம். அதே வேளையில் அவங்களுடைய பாடலை நானும் தேடிக்கொண்டே இருக்கின்றேன். சிலர் வந்து தனி பாடல்கள் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தனி பாடல்களை கேட்டிருந்தாங்க. அந்த மாதிரி தனி பாடல்கள் சில சமயங்களில் நம்ம கைவசமும் இருக்காது, படங்கள் உள்ள பாடல்கள் இருக்கும். அதை தாண்டி சிலர் வந்து 80ஆம் ஆண்டு பாடல்கள் விருப்ப பாடல்களை சொல்லுங்கன்னு சொன்னாலே 80ஆம் ஆண்டு பாடல்கள் கேட்பாங்க. ஆனால் 80ஆம் ஆண்டு பாடல்கள் வந்து தீரா இசையில் தான் இடம்பெறும் இல்லைங்களா. அதனால் மீண்டும் அதே பாடலை கேட்கக்கூடிய வாய்ப்பு அப்படின்ற போது அதை தவிர்த்துடணும் அப்படிங்கிறதுக்காகவும், அதே வேளையில் நிறைய பேர் வெளிநாடுகள்லேருந்து பேசுகிறாங்க, பயணத்தில் இருந்து கொண்டே பேசுகிறாங்க, பார்க்குறாங்க நம்மளுடைய காணொலிகளை. நீங்களும் டிக்டாக் பக்கம் வந்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய உரையாடல்களை இங்கே நீங்கள் வந்து பார்க்கலாம். அதே வேளையில் என்னென்ன பாடல்கள் எல்லாம் கேட்குறாங்க அப்படிங்கிறது ரொம்ப வித்தியாசமான பாடல்களாகவும் இருக்கும். நாம் கேட்காத பாடல்களை கூட அவங்க ஞாபகப்படுத்தி கேட்கும்போது ஆமாம் இந்த பாடலெல்லாம் ஒலிபரப்பு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு நம்மளுக்கும் தோணும். அந்த வகையில் டிக்டாக்ல இணைந்திருக்கிற அத்தனை நேயர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா ஒவ்வொரு முறையும் நம்ம நேரலையில் வரும்போது நம்மை, அதாவது எங்களை அறிவிப்பாளர்களை வந்து எங்கள்கிட்ட பேசுகிறதும் சரி, எங்களுடைய நேரத்தை போக்குவதற்கும் அவங்க தான் அப்படின்னு சொல்லலாம்.

ஒரு கல் ஒரு கண்ணாடி அப்படிங்கிற பாடலை கேட்டோம். சரி, அடுத்ததாக மணிமேகலை கோலம்பூர்ல இருந்து ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்காங்க, எங்க ஏன் பாடலை ஒன்றும் காணுமே அப்படின்னு சொல்லி மணிமேகலை கேட்ட அந்த பாடலை மதுஸ்ரீ அடுத்து கொண்டு வர போறாங்க. தொடர்ந்து இணைந்து பாடல்களை கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி, எங்களுக்கும் மகிழ்ச்சி, உங்களுக்கும் மகிழ்ச்சி. பாடல்கள் உங்களை மகிழ்வித்துட்டு இருக்கு அப்படின்னா அதுதான் எங்களுக்கும் மகிழ்ச்சி.

மணிமேகலை கேட்ட பாடலை நாம கேட்டோம். சரிங்க, இந்த பூச்சோங் பக்கமோ ஜோஹர் பக்கமோ கடுமையான மழை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பக்கமும் மழை அப்படின்னு தான் நினைக்கிறீங்க. ஏன்னா இடி சத்தம் அறிவு பாறைக்குள்ளே லேசாக கேட்குது தான். அதனால ஆரம்பத்துலேயும் சொல்லியிருந்தோம் இல்லையா, செய்தியிலையும் சொல்லிட்டாங்க, கவனமாக செல்லுங்கள் ஏன்னா கடுமையான மழை ஏற்படும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அதனால மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கிறோம், எங்கெங்கெல்லாம் நீங்கள் பயணப்படணுமோ கடுமையான மழையாக இருந்தால் அப்படி ரொம்ப ரொம்ப முக்கியமான அலுவல் இல்லை அப்படின்னா நீங்கள் அதை கொஞ்சம் ஒத்தி வைக்கலாம். மழையில் கடந்து அப்படி செல்ல வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா, அதனால பாதுகாப்பு தானே முக்கியம். சரி, அடுத்த பாடல் வந்து ரஞ்சித் கோவிந்த் கொண்டு வரக்கூடிய பாடல். இந்த பாடலை சீதா கொல்ல கங்சார்லேருந்து விரும்பி கேட்டிருக்காங்க.

அடுத்ததாக மகிழினி மணிமாறன் கொண்டு வரக்கூடிய பாடலை நாம கேட்க போகின்றோம். சரி, இந்த வேளையில நிறைய பேர் டிக்டாக்ல பேசிக்கொண்டே இருக்கின்றார்கள். அவர்களுக்குமாக நம்முடைய பாடல் இறுதி பாடலாக இந்த பாடல் வருகின்றது. இந்த பாடலை கந்தா என்பவர் வந்து விரும்பி கேட்டிருக்கின்றார், அவருடைய விருப்ப பாடலும் கூட அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே வேளையில டிக்டாக்ல இவ்வளவு நேரம் கூட இணைஞ்சிருந்த அத்தனை பேருக்குமாக இந்த பாடல்.

0: மடானி உங்களுக்காக
1: ஈராயிரத்து 26 முதல் 2035 வரையிலான தேசிய கல்வி திட்டம். உயர்கல்விக் கழகங்களில் உடற்பேறு குறைந்த ஓகேயு மாணவர்களுக்கு இலவச கல்வி. பொது பல்கலைக்கழகங்கள், பல்நுட்ப கல்லூரிகள், பாலிடெக்னிக், சமூக கல்லூரிகளைச் சேர்ந்த 3000 மாணவருக்கு இந்த கல்விக் கட்டண விலக்கு அளிக்கப்படுகிறது.
0: மடானி உங்களுக்காக

0: அக்கா இது இலவசமா தான் குடுக்கறோம், உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லி வந்து வாங்கி சொல்றீங்களா?
1: இது எதுக்குப்பா தெரிஞ்சவங்க, எல்லாத்தையும் அப்படியே குடுங்க, நானே வாங்கிக்கிறேன்.
0: ஏங்க இந்த நிகழ்ச்சியில பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் இருக்காங்களா?
1: இந்த நிகழ்ச்சியிலயா? தெரிஞ்சவங்க எதுக்கு, நானே நல்லா பேசுவேன், நீங்க எப்படி பேசணும்னு மட்டும் சொல்லுங்க, நான் அப்படியே பேசிடுறேன்.
0: அஸ்வினி விடுமுறைக்கு போறேன், இதெல்லாம் கொஞ்சம் அதிகமா வாங்கிட்டேன், யாருக்கிட்டயாவது கொடுத்து பயன்படுத்திக்க சொல்லுங்க.
1: கண்ணா லட்டு தின்ன ஆசையா,
0: அப்படியே அந்த பாக்கிங்கும் சும்மா தான் இருக்கும், யாரையாவது பயன்படுத்திக்க சொல்லுங்க.
1: கண்ணா ரெண்டு லட்டு தின்ன ஆசையா, எல்லாம் நமக்கே வந்து அமையுது.
0: நமக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறது தப்பு இல்லங்க, நமக்கு மட்டுமே கிடைக்கணும்னு நினைக்கிறது தான் தப்பு.
1: மற்றவர்களுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு கொடுப்போம்.
0: இப்படிக்கு
1: மின்னல் FM
2: என்ன பண்ணாலும் எல்லாமே பாட்காஸ்ட்ல பேசுறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குங்க. சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணிக்குங்க மின்னல் FM-இன் சமூக ஊடகங்களில் மின்னல் பாட்காஸ்ட்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானே. மலேசிய வானொலியின் பிற்பகல் 3 மணி செய்திகளுடன் குளரட்சகி குணசேகரன். மக்களுக்கு உயர்தர சுகாதார சேவைகளை வழங்குவதில் சிறந்து விளங்கும் சிரடாங்கில் உள்ள சுல்தான் இட்ரிஷா மருத்துவமனையின் அனைத்து பணியாளர்களுக்கும் குறிப்பாக இருதய மைய குழுவினருக்கு பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் பாராட்டினை தெரிவித்தார். நாளுக்கு சுமார் 60 இதய நோயாளிகளை கையாளும் அந்த மருத்துவமனை நாட்டின் சுகாதார பணியாளர்களிடையே உள்ள உலகத்தரம் வாய்ந்த நிபுணத்துவத்தை புலப்படுத்துகிறது என்றார் அவர். மற்றொரு நிலவரத்தில் அமைதியை விரும்பும் பெரும்பான்மையினர் குரல் எழுப்ப வேண்டுமென கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். அத்துடன் சிறுபான்மை குழுக்களால் அரங்கேற்றப்படும் வெறுப்பு அவதூறுகளை அவர்கள் நிராகரிக்க வேண்டுமென டாக்டர் அன்வார் வலியுறுத்தினார். தலைநகரில் விசாக தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற மடானி நல்லிணக்க சொற்பொழிவில் பிரதமர் இவ்வாறு கூறினார். வரும் மாநில தேர்தலையும் பொதுத் தேர்தலையும் எதிர்கொள்ளும் வகையில் கடிலான் இளைஞர் பிரிவு AMK ஒவ்வொரு தொகுதியிலும் PKR கட்சியின் தேர்தல் நடவடிக்கைகளை தொடர்ந்து வலுப்படுத்தும். பண்டான் சத்யவங்சா நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து முறையே டத்துஸ்ரீ ரஃபீசி ரம்லியும் நிக் நஸ்மி நிக் அஹ்மாட்டும் விலகினாலும் அது குறிப்பிடத்தக்க விளைவை ஏற்படுத்தவில்லை என்று AMK தலைவர் முகமது காமில் அப்துல் முனிம் கூறினார். அணுவாயுதமற்ற உலக இலக்கை அடையும் நோக்கத்திற்காக நடைபெற்ற ஐநா மாநாடு பங்கேற்ற நாடுகளிடையே எவ்வித உடன்பாடும் எட்டப்படாமல் முடிவடைந்துள்ளது. அணுவாயுத பரவல் தடை ஒப்பந்தம் NPT தரப்பினருக்கான 11வது மறு ஆய்வு மாநாட்டில் உறுதியான முடிவை எட்ட தவறியதற்கும் உலகை பாதுகாப்பதற்கான மாற்றுவதற்கான இந்த மிக முக்கியமான வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள தவறியதும் வருத்தமளிப்பதாக அதன் தலைமைச் செயலாளர் அந்தோனியோ குட்ரஸ் கூறினார். விளையாட்டு 2026 உலகக்கிண்ண செப்பா தக்ரோ போட்டி தித்திவங்சா அரங்கில் நடைபெற்ற குழு பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் மலேசியா 2 சுழியம் என இந்தோனேசியாவை வீழ்த்தியது. தாய்லாந்தும் 2 சுழியம் என்ற புள்ளி கணக்கில் தென்கொரியாவை வென்றது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். வணக்கம்.

இசையும் மின்னலின் இசையும் இசையும் நிகழ்ச்சியில தொடர்ந்து நீங்கள் இணைந்திருக்கீங்களா? மகிழ்ச்சியோ மகிழ்ச்சி. சரி, இந்த பொழுதுல நம்ம எங்க போக போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3:15 பினாங்கு பார்க்க போக போறோம். நீங்க பினாங்கில் இருக்கீங்களா? பினாங்கில இருந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா? ஆமாங்க, முத்தியார் எஃப்எம்மோட நம்ம பேச போறோம் 3:15 யாதும் ஊரே நிகழ்ச்சியில. பினாங்கு அப்படின்னு சொன்னாலே உணவு தான் இல்லைங்களா? பினாங்கு மக்கள் அப்படின் போது இன்றைக்கு குதூகலமா இருப்பீங்க, அப்பா நம்ம ஊரை பத்தி பேச போறாங்க அப்படின்னு சொல்லி. அதனால எங்கேயும் போயிடாதீங்க, தொடர்ந்து இணைந்திருங்கள்.

நம் நாட்டில் தமிழ் வானொலி நாடகத்தை வழங்குற ஒரே வானொலி நம்ம மின்னல் எஃப்எம் தான். ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 மின்னல் எஃப்எம் வானொலி நாடகம்.

0: உங்கள் ஊரை பற்றி யாராவது பெருமையா பேசினா நல்லா இருக்கும்ல? அதத்தான் பேச போகுது உங்கள் யாதும் ஊரே. சனி ஞாயிற்றுக்கிழமைகள்ல பிற்பகல் 3 மணியிலிருந்து 4 மணி வரை யாதும் ஊரே.
1: அவங்க யாதும் ஊரைக்கு செலவிருக்கின்றோம். அதாவது யாதும் ஊரே அப்படின்னு சொல்லும் போது ஒவ்வொரு மாநிலங்களில் இருக்கக்கூடிய நம்முடைய அறிவிப்பாளர்கள் அப்படின்னு சொல்லும் போது ஆர்டிஎம்முடைய அறிவிப்பாளர்களை நாம அந்தந்த மாநிலங்களில் சென்று பேசிக்கொண்டே இருக்கின்றோம். சென்று அப்படின்னு சொன்னால் வானொலியின் வழியாகத்தான் சென்று பேசிக்கொண்டிருக்கின்றோம் அப்படின்னு சொல்ற அந்த வகையில் இது வந்து எதற்காக இந்த நிகழ்ச்சி சிலாங் புடாய் அப்படின்னு சொல்லக்கூடிய யாதும் ஊரே இந்த நிகழ்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்தினுடைய சிறப்புகள் என்னென்ன இருக்கின்றன அப்படிங்கிறத அந்த அறிவிப்பாளர்களும் நம்முடைய மின்னலில் இருக்கக்கூடிய சிறப்புகள், அதாவது கோலாலம்பூர் வட்டாரத்தில் இருக்கக்கூடிய சிறப்புகள் என்னென்ன அப்படின்றது நம்ம மின்னல் வழியாகவும் சொல்லிக்கொண்டே இருக்கின்றோம். இது நேரலையாக 34 வானொலி நிலையங்களையும் ஒரே நேரத்தில் இது வந்து நடைபெறும். அது மட்டுமல்லாது இவ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நாம் பேசுகின்ற இந்த அறிவிப்பை அங்கே பினாங்கில் இருக்கக்கூடியவங்க கேட்பாங்க, அந்த நேர்களும் கேட்பார்கள். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பினாங் பக்கம் செல்லவிருக்கின்றோம். ஃபஸ்ரீன் நம்மோட பேசுவதற்காக காத்துக்கிட்டே இருக்காங்க, அவங்கள சந்திக்கலாம்.
2: ஹலோ, ஹாய் பொண்ணுக்கு கீழம், அப்ப கபா டிசைன்,
1: அப்ப கபா ஃபஸ்ரீன், வா சிறிய சுமாங்க நம்பா
2: இயலா,
1: அப்ப கபா காக்கா கட்டி முச்சரப்பம்
2: semua sihat dan kita sangat-sangat excited untuk stesen berkembang bersama dengan Minal FM di sana.
1: Ya, yeah, kita pun Minal FM pun semangat-semangat, ceria-ceria. Yang ni merupakan pertama kali kan Mujer FM dengan Minal FM kalau tak silap saya kan?
2: Ya, yeah, betul. Ini merupakan siaran pertama stesen berkembang Minal FM X Mutiara FM.
1: Beritahu sedikit sebanyak mengenai dengan Mutiara FM, siaran dia macam mana? Adakah 24 jam?
2: Okey, kita di Mutiara FM, kita punya siaran selama 18 jam bermula 6 pagi sampai 12 malam. Dan kita setiap hari kita ada 4 segmen lah, dari Isnin hingga Jumaat. Kalau hari weekend kita ada 3 segmen.
1: Ya, yeah, Fazlin, kalau Penang kan memang orang-orang KL, kalau Penang je makanan lah yang sedap-sedap kan.
2: Of
1: makanan
2: course.
1: Yang sedap yang first kita nampak. Kalau Penang je, heaven of food kan. So, yeah. Hari ini Fazrin akan bagi tahu kepada pendengar-pendengar macam mana dengan makanan-makanan yang lazat, sedap, di manakah kita akan kita boleh pergi. Selalunya nasi kandar lah kan. Selain dari nasi kandar, apakah makanan-makanan yang teruja sangat di Penang?
2: Okay, but ada kemunian ke Tamil kenjom-kenjom pesa terium.
1: Kenapa Fazrin? Belum ada kasta pada pesa nanan. Ini dah modelnya sali reklam eh. Ya belum pesa dengan ini.
2: அப்பதான் சொன்னால அதே மாதிரிதான் எனக்கு அவளுக்கு ஃப்ளூவெண்டா வராது. சோ நீங்க பொண்ணு கோக்கிலும் நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணணும்.
1: நிச்சயமா நிச்சயமா. மச்சம் வளர்ப்பு தபாசி எல்லாம் பகமான அந்த பிளாஜாக்கு மச்சம் ஃபஸ்ரீன் கவான்க்கு.
2: Ya, adalah saya pun ada mix juga. Jadi saya bolehlah berbahasa Tamil tu.
1: Walaupun tak fasih sangat, boleh faham kan?
2: Boleh faham, boleh bertutur tu sedikit lah, taklah fasih sangat. Orang kata broken Tamil tu boleh lah.
1: Boleh lah. Apa ni, Tamil le pesiru nampak. Konjok-konjok okay, Tamil le pesiru.
2: Okay, nama try penuh.
1: நிச்சயமா. சரி சொல்லுங்க, பெரும்பாலும் வந்து ஃபஸ்ரீன் பினாங்க அப்படின்னு சொன்னாவே நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா நமக்கு எப்போதும் அங்க சாப்பிடக்கூடிய இடங்களுக்கு மட்டும்தான் போவோம். அப்ப நாசிக் கண்டார் சொன்னா இல்லையா, அந்த மாதிரியான இடங்கள், புகழ்பெற்ற இடங்கள். அதை தாண்டி நீங்க எங்கெங்கெல்லாம் போகலாம் அப்படின்றத சொல்லுங்க. நாங்க கேள்காரவங்க வர அடுத்த வாரம் எங்களுக்கு வந்து ஒரு நீண்ட விடுமுறை வர வரப்போகுது, அந்த பக்கம் வரலான்னு நிறைய பேர் யோசிச்சிருப்பாங்க. சொல்லுங்க.
2: ஓகே, கலா டி புலோ பினாங் சிந்திரி ஸ்லை நாசிக் கண்டா கிட்ட ஐ டு பசம்போ. பசம்போ டி லூவார் பினாங் சொல்லுங்க, டி பங்கில் sebagai rojak kan. Kalau di Penang sebenarnya kita panggil pasembok. Dia adalah cucuk udang di situ, dia ada like all the processed food, fruit dalam tu, dan digabungkan dengan dia punya kuah special tu. Itu antara yang makanan yang diwartakan juga sebagai makanan warisan di Pulau Pinang ni lah. Selain daripada tu, boleh berkunjung ke Padang Kota untuk makan pasembok. Dan juga ada lagi satu makanan yang diwartakan sebagai makanan warisan di Pulau Pinang, iaitu mi sotong.
1: Mi sotong.
2: Try panir kering lah.
1: Nuli eh. Mi sotong.
2: Yes, mi goreng adukku mela sotong வச்சு கொடுப்பாங்க.
1: ஓ. இது வந்து எந்த பக்கம் வந்து இது கிடைக்கும்?
2: இதுவும் பனம் கொத்தால கிடைக்கும்.
1: ஓ சரி, இந்த தடவை பார்க்கலாம்.
2: ஸோ jadi boleh makan apa dengan wipes tepi laut tu memang syok lah di sini.
1: Mi sotong pasang bo, ya pernah dengar pasang bo, dan juga nasi kandar, ya terkenal kan nasi kandar.
2: Nasi kandar. Kandar. Dekat sini kita panggil nasi kandar.
1: Kandar. Oh, R tu silent lah. Oh, baru.
2: R tu ganti dengan Q, nasi kandar.
1: Oh, ganti dengan Q, nasi kandar.
2: Like that, okay.
1: Ya, Fazrin, lagi satu nak tanya. Selalunya kan, nasi kandar tu beberapa kedai yang nak pernah, pemula Islam, நிறைய கடைகளில் வந்து அங்கே பார்த்தீங்கன்னா நாசி கண்டார் வந்து இருக்கும். ஆனாலும் கூட நீங்கள் வந்து இந்த இடத்துக்கு போனால் நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும், அதிகமானவர்கள் இங்கே தான் வந்து ஓஜி சொல்லுவாங்க இல்லையா, அசலானது வந்து கிடைக்கும் அப்படின்னா இங்கே.
2: ஓகே, பினங்கில் பார்த்தா ரொம்ப கடை இருக்குது, விச் இஸ் த ஓஜிஸ் ஒன். ஈவன் இப்போ வந்து த ஃபியூஜன் புதுசாக கொண்டு போகிற கடையும் இருக்குது. ஸோ வந்து த ஓல்ட் ஜெனரேஷன் பார்த்தோம்னா எங்கே சொல்லலாம், ஜலம் குடுவாரால இருக்குது, ஜலம் காபித்தான் கிள்ளிங்லயும் இருக்குது. ஸோ ரொம்ப இருக்குது, பிகாஸ் பினாங் மேமாத்திற்கு நாளுங்க நசி கண்டா. ஸோ நான் வந்து புதுசு சொல்ல போனா கூட இப்போ வந்து ரொம்ப ரெஸ்டாரண்ட் வந்து ஹிப்ஸ்டர் அலாலா ஹிப்ஸ்டர்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரியும் கொண்டு வராங்க. ஸோ நீங்க வரணும், நான் உங்களை ஜலன் ஜலனுக்கு கூட்டிட்டு போவேன்.
1: கண்டிப்பா கண்டிப்பா. சரி பாசிரி, அடுத்து நம்ம பாடலை கேட்க போறோம். நீங்க தமிழ் பாடல் கேட்பீங்க தானே?
2: Yes, I do.
1: ஓ சரி, என்ன பாடல் நீங்க கேட்க போறீங்க?
2: எனக்கு ஒரு ஓகே கண்மணி பிளான்ஜ பண்ண முடியுமா?
1: ஓகே கண்மணி பிளான்ஜ பண்ண முடியுமாமா? நிச்சயமா நிச்சயமா. சரி பாசிரின், அப்பனா நீங்க இப்போ கொஞ்சம் முயற்சி செய்ய போறீங்க, அதாவது இந்த பாடலுக்கு நீங்க தமிழ் அறிவிப்பு பண்ண போறீங்க.
2: ஓ மை காட்,
1: வலி வலி சூபலா பாசிரின் போலி அந்த வலி.
2: ஓகே, நீங்க சொல்லி கொடுங்க, நான் ஃபாலோ பண்றேன்.
1: நீங்க மலையாளம் எப்படி சொல்வீங்களோ அதை சொல்லிட்டு தமிழ்ல சொல்லுங்க. வாங்க, 1 2 3, 1 2 3.
2: தெங்கன் லகு. ஓகே கண்மணி, தரஸ் லயன், மினல் எஃப்எம், டைன் வித் யர் எஃப்எம்.

0: ஏ ரஹ்மான் நீதிமோகன் கொண்டு வந்த பாடலுக்கு ஏற்றோம். சரிங்க, சிலாங் புடாயா அப்படின்னு சொல்லும் போது இரு வழியாக இன்றைக்கு முத்தியார் எஃப்எம்மோட நம்ம பேசிக் கொண்டே இருக்கின்றோம். மின்னாள் இருவழி வானொலி நிலையங்கள் அப்படின்னு சொல்லலாம்.
1: Siaran Silang Budaya Stesen Berkembang bersama dengan Minal FM. Jadi saya selit-selit lah sikit cakap Tamil tu. Taklah fasih sangat pun ke Azrin Hassan. Sikit-sikit tu boleh lah macam tu.
0: Fazrin memang fasih pun ka. Boleh dengar merdu juga suaranya. Manis-manis orangnya. Ya, Fazrin, di Kuala Lumpur. Okay, dia, kita dah cakap pasal Penang kan.
1: Di Kuala Lumpur. So sekarang giliran pun pula untuk share dengan saya apa yang menariknya di KL.
0: Of course, pernah datang ke KL kan? Mana spot yang ataupun tempat yang selalu Fazrin pergi tu?
1: Kalau saya
0: lepak-lepak tu di mana kan?
1: Kalau saya nak vibe macam kat India, saya akan pergi ke Brickfields.
0: Brickfields memang spot yang selalunya orang pergi kan, dia beli barang, lepak-lepak ataupun berjumpa dengan kawan-kawan, ada payment apa-apa. Sebab Brickfields Little India. Betul? Kalau tersilap Penang pun ada Little India kan?
1: Ya, sini pun ada Little India juga. Dan setiap kali kalau Deepavali tu kan, malam raya Deepavali tu sangat meriah lah di sini. Saya rasa di Breakfast pun sama juga kan.
0: Sama, meriah gila. Betul. Ya, lagi satu, kalau ikutkan spot-spot ataupun restoran-restoran sekarang yang famous di Little India ataupun Masjid India ke, mana-mana tempat-tempat yang selalu masyarakat India berkunjung ataupun ramai juga yang Malay atau Chinese pun hangout. Orang kata lepak-lepak sikit kalau nak jumpa dengan kawan. Tu di bangsa pun ada spot-spot yang tea ataupun chai, orang kata. Nah, walaupun restoran, banyak restoran, tapi yang berkunjung tu kalau gerak-gerai ataupun kedai-kedai yang macam tea kadai ataupun chai kadai ataupun yang ada kopi, yang ada tea, bukannya di restoran-restoran yang besar-besar. Yang kalau yang remaja-remaja suka tempat-tempat beginilah. Kalau yang elderly people sikit, ada yang macam nak jumpa dengan kawan, ada appointment, dia akan berkunjung kepada restoran-restoran di India, di Little India walaupun maupun di Masjid India. Suruh kemasa lenu aprina, sapa ada kadai tani belam ini meriti kadai coffee kadai enggan vidyasama irukku apringa tedi poranga.
1: கரெக்ட். இங்க பினாங்லயும் அதே மாதிரி தான் இருக்குது. அப்படி கேரள நீங்க சொன்னீங்கன்னா இது டீ கடை இருக்குதுன்னு இங்கேயும் அதே மாதிரி இருக்குது. விச் இஸ் அதோடைய மெனு என்ன சொல்லுவாங்கன்னா எல்லாம் ஃபியூஷன் ஆக்கி வடை வேணுமா பஜ்ஜி வேணுமா எல்லாமே இருக்குது.
0: அப்ப யார் யாருமே டீ குடிக்க பிடிக்குமோ அங்க போவாங்க, காஃபி குடிக்க போறோம் அங்க ஒரு காஃபி கடையா இருக்கும் இல்லையா?
1: எஸ் ஆமா. அதான் அந்த டீ சொல்ல போனா வெரி ஆத்தென்டிக் சாய் யூசிங் என்ன சொல்லுவாங்க
0: மசாலா
1: பசும்பால் ஃப்ரெஷ் மில்க்
0: ஃப்ரெஷ் மில்க் தான் வச்சிருக்கு. பசும்பால் தான் நீங்க குடிக்கிறீங்க பின்னாங்க பக்கம். அப்ப இந்த பசும்பால் டீ பசும்பால் காஃபி தான் உங்களுடைய விருப்பமான தேர்வு இல்லையா ஃபஸ்ரீன்? அப்போ பாருங்க, கண்டுபிடிச்சவருங்க, கொஞ்ச நேரத்துல கண்டுபிடிச்சாச்சு. ஓகே ஃபஸ்ரீன், நிறைய விஷயங்கள் நம்ம இன்னைக்கு பேசணும். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி, நீங்க தமிழ் நல்லா பேசுறீங்க.
1: ஓ தேங்க்யூ.
0: முதல் முறையா பேசினாலும் பயம் இல்லாம ரொம்ப நல்லா பேசுறோம். நல்லா பேசுற மாதிரியான ஒரு உணர்வு இருந்தது. அதே வேளையில முத்தியார் எஃப்எம்ல இருக்கக்கூடிய நம்மளுடைய நேயர்களுக்கும் மினல் எஃப்எம் உடைய அன்பையும் சொல்லிருங்க. உங்க குரலையும் இங்க எல்லாருமே கேட்டுட்டே இருக்காங்க. நிறைய பேர் நமக்கு வந்து செய்திகளை அனுப்பிட்டே இருக்காங்க.
1: Alright, thank you juga kepada Minal FM sudi bersiaran bersama dengan Mutiara FM untuk Silang Budaya Stesen Berkembar. Dan untuk anda semua yang sedang dengarkan kami, kami dah nak hujung dah ni kan Bun?
0: Ya, sedih-sedih lah.
1: Sedih lah pula. Kejap lah.
0: Amat, ni ada pun ada teri lah ya.
1: Ya, betul.
0: நம்ம நிச்சயமா கண்டிப்பா இன்னொரு முறை சந்திக்கலாம். பின்ன இங்க வந்தா நாங்களும் அந்த பக்கம் வரும். இந்த பக்கம் வந்தீங்கன்னா முத்தியார் FM கூட்டிட்டு நீங்க எந்த பக்கமா வந்துருங்க?
1: Okay, வந்தா சொல்லுங்க. Just Roger, Roger me.
0: கண்டிப்பா. Terima kasih, Fazrin.
1: Nah, terima kasih juga Puan dan semua di Minal FM.
0: Kita berjumpa lagi.
1: Bye.

பூம்பே ஜெயஸ்ரீ ஹரிச்சரன் கொண்டு வந்த பாடலை நாம கேட்டோம். ஃபஸ்ரின் முத்தியார எஃப்எம்ல அவங்க கூட நம்ம பேசியிருந்தோம். அந்த முத்தியார எஃப்எம் உடைய அறிவிப்பாளர் அவங்க நம்ம கிட்ட பேசியிருந்தாங்க. அதாவது என்ன அப்படின்னு சொன்னா, 34 வானொலி நிலையங்கள் நம்முடைய ஆர்டிஎம்க்கு கீழாக இயங்குகின்றன. ஆர்டிஎம் கீழே 34 வானொலி நிலையங்கள். ஆக நம்ம வந்து ஒவ்வொரு மாநிலங்களில் இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய பாரம்பரியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அதே வேளையில இந்த 3 மணியிலிருந்து 4 மணி நேரம் 1 மணி நேரமாக மற்ற வானொலி நிலையங்கள்ல வந்து இதை பற்றி தான் பேசுவாங்க. அந்த ஊர்ல என்னென்ன சிறப்புகள் இருக்கின்றன, நம்ம கிட்ட என்னென்ன சிறப்புகள் இருக்கின்றன அப்படின்னு சொல்லி, அதே வேளையில தமிழ் நிகழ்ச்சியாக தமிழ் வானொலி நிலையம் நம்முடைய மின்னல் எஃப்எம், அதே வேளையில சீன வானொலி நிலையத்தில் 15 நிமிடமாக 3:15 to 3:30 இடம்பெறுகின்றது. இது எதற்காக அப்படின்னு சொன்னா, நம்முடைய மாநிலங்களை நாம தெரிந்து கொள்ள வேண்டிய அதே சூழல்ல இந்த 2 ஒலிபரப்பும் கேட்கும் போதும் ஒரு புது வகையாக இருக்கும் இல்லைங்களா. இப்ப புதிதாக நம்ம ஒருவருடைய குரலை வந்து நம்முடைய வானொலி நிலையத்தில் கேட்பதற்கும், அவங்க நம்மளுடைய தமிழ் ஒலிபரப்பை தமிழ்ல பேசுறதையும் கேட்கறதுக்கு அவங்க அந்த முத்தியார் எஃப்எம்னு சொல்லும் போது அவங்களும் ரொம்ப விரும்பி கேட்பாங்க. அப்படியாகத்தான் இந்த சீலாங் உடைய அப்படிங்கிற நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருக்கின்றது. சரி, 3:35 இசையும் இசையும் நிகழ்ச்சியில நீங்கள் இணைந்திருக்கின்றீர்கள். பொன் கோகில் உங்க கிட்ட பேசிட்டு இருக்கேன். கடுமையான மழை. ஆமாங்க, ஆமா, எங்க பார்த்தாலும் மழையா தான் இருக்கு. நிறைய பேர் அழைச்சு சொல்லியிருந்தீங்க, பயணம் பாதுகாப்பாக இருக்கட்டும். அடுத்து தேவா அழைப்போமா?

0: பிடிச்சவங்க பேசலையா? நீங்க தான் அழைச்சு பேசுங்களே. இது உங்கள் மின்னல் எஃப்எம்.
1: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் எஃப்எம்மில் பாபாஸ் அண்ட் யூ
2: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
1: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
2: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
1: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.

0: குரல் நிகழ்ச்சியில கலந்துக்கணும்னா அவ்வளவு சவாலான காரியமா? இல்லவே இல்லங்க.
1: இன்றைய பிற்பகலை இனிமையாக்கிய இந்த இசை பயணம், இன்றைய பிற்பகலை இனிமையாக்கிய இந்த இசை பயணத்தில்
0: பயிற்சியும் முயற்சியும் இருந்தா ஏஆர் சந்திரன் போல நீங்களும் நிகழ்ச்சியில கலந்துக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை 2:15 நிகழ்ச்சி கேளுங்க ஒரு நேயரின் குரல். நீங்களும் கலந்து கொள்ளலாம். storybox.minnal@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு மறக்காம உங்களுடைய குரல் பதிவையும் அதே வேளையில் நீங்க என்ன பேச போறீங்க அதையும் எழுத்துப்படியுமாக எழுதி அனுப்புனீங்க அப்படின்னு சொன்னா நிச்சயமாக உங்களை அழைக்க நாங்கள் காத்துக்கொண்டே இருக்கின்றோம். மறக்காம உங்களுடைய கைபேசியை குறிப்பிட்டு அனுப்பி வைங்க.

இந்தளவில் இசையும் இசும் நிகழ்ச்சிக்கு விடை கொடுப்போமா? விடைபெற்றுக் கொள்கின்றேன். பொன்கோகிலம் அடுத்து தீரா இசையில உங்களை சந்திக்க சசி காத்துக்கொண்டே இருக்கின்றார். தொடர்ந்து இணைந்திருங்கள். நாம திங்கட்கிழமை இரவு 8 மணிக்கு காற்றின் மொழி நிகழ்ச்சியில சந்திப்போம்.

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.
2: அஸ்வினி, இந்த வருஷம் 1ஆம் தேதி ஜூன் எல்லாம் ஐசி அடையாள அட்டையெல்லாம் மாத்திரணும்னு சொல்லிருக்காங்க. மாத்திரு தெரியுமா?
3: அதுக்கேன்பா குரல் மாத்தி பேசுறீங்க?
2: அப்பதாமா கேக்குறவங்க நம்புவாங்க. நீ விஷயத்துக்கு வா.
3: 1ஆம் தேதி எல்லாம் மாத்தணுமா? யாரு உங்ககிட்ட இதெல்லாம் சொல்றது?
2: அதான் வாட்ஸ்அப்ல ஃபார்வர்ட் டு மெனி நிறைய பேருக்கு அனுப்பி வச்சிருக்காங்க, உனக்கு வரலையா?
3: ஐயோ அப்பா, அது 1ஆம் தேதி ஜூன்ல இருந்து அமல்படுத்துறாங்களே தவிர அடையாள அட்டையை உடனே மாத்தணும்ன்ற அவசரம் எல்லாம் கிடையாது. அடையாள அட்டை காணாமல் போனவங்க இல்ல அந்த சிப் இருக்கு இல்லையா அது வேலை செய்யாதவங்க மட்டும் இப்போதைக்கு மாத்தினா போதும்னு சொல்லிருக்காங்க.
2: என்னமா நீ வாட்ஸ்அப்
3: மின்னல்
2: FM.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 4 மணி செய்திகளுடன் குலரட்சகி குணசேகரன். நாட்டின் முதல் பிரதமர் துங்கு அப்துல் ரஹ்மான் புத்ரா அல் ஆஜ் தலைமையில் உருவாக்கம் கண்ட மலேசியா பல்லின மக்கள் சமயங்களின் பன்முகத்தன்மையை போற்றும் ஒற்றுமையே வலிமையினும் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். மலாய் பூமி புத்ரா சமூகத்தினரை பெரும்பான்மை கொண்டிருந்தாலும் நாட்டு மக்கள் தொடர்ந்து ஒருவரை ஒருவர் மதிப்பதோடு புரிந்துணர்வின் அடித்தளமாக செயல்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஓர் அரசாங்கத்தின் ஆற்றல் தன்மையை, அதன் செயல்திறன் மற்றும் அந்நாட்டின் அடைவுநிலை அடிப்படையில் மதிப்பீடு செய்வதில் இன்றைய இளையோர் மேலும் முதிர்ச்சி அறிவுத்திறன் பெற்றவர்களாக மேம்பட்டு வருவதாக இளைஞர் விளையாட்டு அமைச்சர் டாக்டர் முகமது தஃபிக் ஜோஹாரி கூறினார். குறிப்பாக புறநகர் இளையோர் தற்போதைய விவகாரங்கள், தேசிய மேம்பாடு ஆகியவற்றை அறிந்து கொள்வதில் ஆர்வம் காட்டி வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். உலகளாவிய விநியோக நெருக்கடிகள் காரணமாக விழா காலங்கள் உட்பட இதுவரையிலும் உணவு விநியோக பற்றாக்குறை குறித்து எந்தவொரு புகாரும் பெறவில்லை என வேளாண் உணவு உத்தரவாத அமைச்சின் மேம்பாட்டு பிரிவின் துணைத் தலைமைச் செயலாளர் டாக்டர் லோக்மான் அகமது தெரிவித்துள்ளார். மேலும் கணிக்க முடியாத காலநிலையை கருத்தில் கொண்டு நடத்தப்பட்ட முன்னோட்ட நடவடிக்கையில் நாட்டின் உணவு விநியோகம் வரும் ஜூன் மாதம் வரை போதுமானதாக உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். வடசீனாவில் லியூசென்யு நிலக்கரி சுரங்கத்தில் ஏற்பட்ட எரிவாயு வெடிப்பில் பலியானோர் எண்ணிக்கை 90 அதிகரித்துள்ளது. அந்நாட்டில் கடந்த 17 நிகழ்ந்த மிகப்பெரிய நிலக்கரி சுரங்க விபத்தாக இது கருதப்படுகிறது. வெடிப்பு ஏற்பட்டபோது 247 தொழிலாளர்கள் பணியில் ஈடுபட்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நாடு கடத்தல் பரப்புரையில் முக்கிய விவாத புள்ளியாக மாறியுள்ள கிளிமே எவ்ரிகோ கார்சியாவின் ஆள்கடத்தல் விவகாரம் தொடர்பான குற்றச்சாட்டுகளை தெனசி மாநில நீதிபதி தள்ளுபடி செய்துள்ளார். போதிய ஆதாரங்கள் இல்லை என்ற காரணத்தால் அவரது மனுவை நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. அமெரிக்கா கலிபோர்னியாவில் காட்டுத்தீ பருவம் முன்கூட்டியே தொடங்கியுள்ளது. இந்நிலையில் அங்குள்ள மக்களை பாதுகாப்பதற்காக 2800 மேற்பட்ட தீயணைப்பு அவசரகால உறுப்பினர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சரிதா முனியாண்டி. வணக்கம்.

சனிக்கிழமை தீரா இசையில் சந்திக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைய சனிக்கிழமை பொழுது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பா மகிழ்ச்சியா இருக்கணும். 23ஆம் தேதி இன்று மே மாதம் இன்றைய நாள் நிறைய பேருக்கு பல சிறப்பான பல விஷயங்களை நினைவுபடுத்தக்கூடிய நாளாக கூட இருக்கலாம். எப்படி இருந்தாலும் ஒவ்வொரு நாளையும் நாம் கொண்டாடுவோம். அந்த நாள் நமக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும். சரி, 8 மணி வரைக்கும் உங்களோடு சசி பேச போற இன்று உங்களுக்கு பிடித்த பாடல்கள் அடுத்தடுத்து நிறைய காத்து கொண்டிருக்கின்றன. தொடர்ந்து கேளுங்க, அவ்வளவுதான். சரி, அடுத்த பாட்டு அப்படின்னு சொல்றதை விட இன்றைய தொடக்க பாட்டு திரா இசையில் தொடர்ந்து கேட்கலாம்.

0: தொழுகை நேர அறிவிப்பு.
1: நேயர்களே, கோலாலம்பூர், புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:36. கோலாலம்பூர், புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:36.
2: உங்களுக்கு எது பிடிக்கும்?
3: அது எங்களுக்கு தெரியாதா? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நம் மின்னல் எஃப்எம்.
4: பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பார்க்கிறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைனாப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனாப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 0107-7-2919.
5: நிறைவான தமிழும் மனம் நிறைக்கும் இசையும் மின்னல் எஃப்எம்

டிக்டாக் பக்கமா இருக்கீங்களா, இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் பக்கமா இருக்கீங்களா, வாங்க அங்கேயும் பேசலாம். சமூக வலைத்தளங்கள் மூலமாகவும் உங்களோடு நாங்கள் பேசிக் கொண்டு இருக்கின்றோம். என்ன பாட்டு வேணும், இல்லை யாருக்காவது வாழ்த்து சொல்ல போறீங்கனாலும் நீங்க தாராளமாக அங்கு வந்து சொல்லலாம், வாங்க பேசலாம் டிக்டாக் பக்கமா. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நேரலையாகவும் வருவோம், அங்கேயும் நீங்க எங்களோட பேசலாம். சரி, அடுத்த பாடல் வருது கண்டிப்பா. இந்த பாட்டும் ரொம்ப எல்லோருக்குமே பிடிக்க போகுது.

0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் எஃப்எம்மில் பாபாஸ் அண்ட் யூ
1: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
0: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
1: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
0: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.
2: நல்லிசை வழங்கிட்டு இருக்கோம். இது உங்கள் மின்னல் எஃப்எம்.
3: பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பார்க்கிறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைனாப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனாப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 0107-291-119.
4: அன்பு உடலுக்கு ஆயுள் அதிகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்.

திரை இசையில் பேசிக் கொண்டிருக்கின்றோம். விருப்ப பாடல்கள் இருந்தாலும் நீங்கள் அழைத்து கேட்கலாம். சுழிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 என்ற எண்களுக்கு அழைத்து பேசுங்க. என்ன பாட்டு வேணும்னு சொல்லலாம், வாங்க கேட்கலாம். இந்த நேரத்தில் இந்த 80-ஆம் ஆண்டு பாட்டு கேட்டே ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எங்களுக்கு அழைத்து பேசலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: அழைப்புல ஒரு நேயர் இருக்காரு, பேசலாம்.
1: வணக்கம், நான் ஜெகன் பேசுகிறேன்.
0: ஜெகன், எங்க இருந்து பேசுறீங்க ஜெகன்?
1: ஜெகன் பார்க்கலாம்.
0: ஜெகன், இங்கெல்லாம் மழையா இருக்கு ஜெகன். அங்க எப்படி
1: பார்க்கலாம்? சார், மழையா இருக்கு. நீங்க எப்படி இருக்க?
0: நல்லா இருக்க ஜெகன். நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நான் நல்லா இருக்கேன்னு ஆசைப்படுறேன்.
0: ஏன் அப்படி சொல்றீங்க? எப்போதுமே சந்தோஷமா நல்லா இருப்பீங்க. என்ன பாட்டு வேணும் சொல்லுங்க.
1: ஓகே, எனக்கு வந்து மாமா மகன் பேரு தனுத்ரா, அவங்க வந்து இன்னைக்கு வந்து நிச்சயம் பண்றாங்க. யாரும் கூட தர்ஷன் கூட பண்றதால எனக்கு வந்து நலம் போல என்னாலும் என் வாழ்த்துக்கள். அவங்க ரெண்டு பேத்துக்கும் நான் வந்து வாழ்த்து சொல்றேன். தர்ஷன் தனுத்ரா இவங்க ரெண்டு பேரும் வாழ்வில் இன்னைக்கு நிச்சயம் பண்றாங்க. கல்யாணம் பண்ணி அவங்க மேல்மேலும் வெற்றி அடைய என்ன வாழ்த்துக்கள்.
0: நிச்சயமா நாங்களும் வாழ்த்துக்கள் சொன்னோம்னு சொல்லிருங்க ஜெகன். அடுத்து பாட்டு வருது கேட்கலாம்.
1: ஓகே, மிக்க நன்றி.

0: திரா இசையில் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அடுத்த நீ ஒரு பாடலோடு இங்க இருக்காரு, பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம். சுரேஷ் பேசுறேன்.
0: சுரேஷ் சொல்லுங்க. சுரேஷ் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சார். சத்தி நீங்க எப்படி இருக்கீங்க?
0: ரொம்ப சிறப்பா இருக்கும். எந்த ஊரு நீங்க?
1: நாங்க தலைநகரம் தான், ஆனா இப்போ ஜேபில இருக்கோம்.
0: ஜேபில மழையா?
1: மழை தான், மழை பெஞ்சுகிட்டு இருக்கு.
0: இசை மழையும் அங்க இப்ப இருக்கும்னு நினைக்கிறேன்.
1: ஆமா, உங்க படைப்புனால இசை மழை தானே.
0: ஐயோ, நன்றி நன்றி. சொல்லுங்க சுரேஷ், என்ன பாட்டு வேணும்?
1: பாடல் வந்து வினோதினி அவர்களுக்காக
0: கேக்குறேன்.
1: நல்ல ஒரு எஸ்பிபி பாட்டா போடுங்க. அந்த மூச்சு விடாம போடுவாரு, அது போடுங்க.
0: மண்ணில் இந்த காதலன்றி.
1: ஆமா, அது போடுங்க.
0: சரி, கண்டிப்பா வினோதினிக்காக பாட்டு வருது, தொடர்ந்து கேட்கலாம்.

0: உங்கள் முதல் தேர்வா? இதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி.
1: பூவ எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே என் சின்ன ராசா.

0: வணக்கம் தீரா இசை.
1: வணக்கம் தீரா இசையில தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க, சொல்லுங்க.
0: வணக்கம், நான் கௌசல்யா பேசுறேன்.
1: எங்க இருந்து பேசுறீங்க?
0: பொன்னி, அவங்க என்றும் வாழ்வில் என்றும் சீரும் சிறப்புமாக நோய் நொடி இன்றி எங்களின் வாழ்த்துக்கள். எனக்கு வந்து ஒரு ஜீவன் அளித்தது அந்த பாடல் போடுங்க, அந்த பாட்டு எல்லாம் கேட்டு மகிழ்த்தும் அனைத்து நேயர்களும் இன்க்ளூடிங் நீங்களும்.

0: கதை எழுதுறது ஒரு பெரிய கலைங்க. நமக்கு நிகழ்ந்த, நாம் கண்ட, நாம் கேட்ட எல்லாமும் கதையாகும். அந்த மாதிரி கதைகள் எதுவும் கைவசம் இருக்கா? கைவசம் இருக்கா? நீங்க வேற நம்ம கைக்கு வசமாவதே கதை தான் அப்படின்றீங்களா? உங்கள் பெருங்கதைய ஆறு பக்கங்களுக்குள் சுருக்கி சிறுகதையாக்குங்க. storybox.minnal@gmail.com தேக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க. உங்கள் எழுத்துக்களுக்கும் உணர்வுகளுக்கும் குரல் கொடுக்க நாங்க இருக்கோம். அப்புறம் கொஞ்சம் கற்பனை பண்ணுங்களேன், இன்றைய சிறுகதையை எழுதியவர் அப்படின்னு உங்க பேர் வரும்போது, ஏய் இது ஏன் கதைப்பா? அதுக்குதான் தேக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க.
1: இதுல பெருமை வேற. தெரியுமா தெரியாதா, 2026 தொடங்கி பொது இடங்கள்ல குப்பைகளை வீசினீங்க அப்படின்னா 2000 ரிங்கிட் அபராதம் மட்டும் இல்லங்க, 12 மணி நேரத்துக்கு பொது சேவையும் செய்யணும்.
2: ஐயோ எதுக்கு இதெல்லாம்? இனிமே நான் மட்டும் இல்ல, என்ன சுத்தி இருக்கிறவங்கள குப்பை போடாம நானே பாத்துக்கறேன்.
1: இப்படிக்கு
2: மின்னல் எஃப்எம்.
0: ரொம்ப யோசிக்காதீங்க, இந்த தருணத்தை மட்டும் ரசிச்சு வாழ்வோம். இது உங்கள் மின்னல் எஃப்எம்.

0: எங்கள் தீர்வு.
1: லிங்கம்ஸ்
2: டீசலுக்கான நிரந்தர ஒதுக்கீடு வரம்பு ஜூன் தொடங்கி செயல்படுத்தப்படும். மாணவிகளுக்கான திறன் மேம்பாட்டு திட்டங்களை அறிமுகப்படுத்த அரசாங்கம் எண்ணம் கொண்டுள்ளது. வணக்கம், சலாம் மலேசிய மடானி. மலேசிய வானொலியின் மாலை 5 மணி முதன்மை செய்திகளுடன் குலரட்சகி குணசேகரன். மக்களுக்கு உயர்தர சுகாதார சேவைகளை வழங்குவதில் சிறந்து விளங்கும் சிரடாங்கில் உள்ள சுல்தான் இட்ரிஷா மருத்துவமனையின் அனைத்து பணியாளர்களுக்கும், குறிப்பாக இருதய மைய குழுவினருக்கு பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் பாராட்டினை தெரிவித்தார். தீவிர சிகிச்சை பிரிவு நோயாளிகள் உட்பட அன்றாடமும் சுமார் 60 இதய நோயாளிகளை அந்த மருத்துவமனை கையாள்கிறது. இது நாட்டின் சுகாதார பணியாளர்களிடையே உள்ள உலகத்தரம் வாய்ந்த நிபுணத்துவம், செயல்திறன், உயர் மட்ட தயார் நிலையை புலப்படுத்துவதாக பிரதமர் பேஸ்புக்கில் இடுகையிட்டுள்ளார். சிரடாங் மருத்துவமனை என அழைக்கப்பட்ட அது 2023 May 8 சுல்தான் இட்ரிஷா மருத்துவமனை என மறுபெயரிடப்பட்டது. மற்றொரு நிலவரத்தில், நாட்டில் சிறுபான்மை குழுவினரால் அரங்கேற்றப்படும் வெறுப்பு அவதூறுகளுக்கு எதிராக அமைதியை விரும்பும் பெரும்பான்மையினர் குரல் எழுப்ப வேண்டும் என டாக்டர் ஸ்ரீ அன்வார் கேட்டுக் கொண்டுள்ளார். தலைநகரில் விசாக தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற மடானி நல்லிணக்க சொற்பொழிவில் பிரதமர் இவ்வாறு கூறினார். நாட்டை காப்பாற்றுவதற்கும் மேம்படுத்துவதற்கும் பெரும்பான்மை மக்கள் மனம் விட்டு பேச வேண்டிய தருணம் வந்துவிட்டதாக அவர் மேலும் குறிப்பிட்டார். இவ்வேளை நாட்டின் முதல் பிரதமர் துங்கு அப்துல் ரஹ்மான் புத்ரா அல் ஆஜ் தலைமையில் உருவாக்கம் கண்ட மலேசியா, பல்லின மக்கள் சமயங்களின் பன்முகத்தன்மையை போற்றும் ஒற்றுமையே வலிமை எனும் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டுள்ளதாக டாக்டர் ஸ்ரீ அன்வார் தெரிவித்துள்ளார். மலாய் பூமி புத்ரா சமூகத்தினரை பெரும்பான்மை கொண்டிருந்தாலும் நாட்டு மக்கள் தொடர்ந்து ஒருவரை ஒருவர் மதிப்பதோடு புரிந்துணர்வின் அடித்தளமாக செயல்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தேசிய வளர்ச்சி, தொழில்நுட்பம், இலக்கவியல் புத்தாக்க அம்சங்களில் மட்டும் கவனம் செலுத்தக்கூடாது. மாறாக அது சமய போதனைகளில் வேரூன்றிய விழுமியங்கள், அறநெறிகள், பண்புகளை அடிப்படையாக கொண்டிருக்க வேண்டும் என்றார் அவர். டீசல் உதவித்தொகை கட்டுப்பாட்டு அமைப்பு SKDS-இன் நிரந்தர ஒதுக்கீடு வரம்பு ஜூன் 1 நடப்புக்கு வரும் வகையில் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளதாக உள்நாட்டு வாணிக வாழ்க்கை செலவின அமைச்சர் டாக்டர் அர்மீசன் முகமது அலி தெரிவித்தார். ஒவ்வொரு ஃபிளீட் அட்டைக்கும் 23 வகையான வாகனங்களுக்கு ஏற்ப மாதத்திற்கு 900 முதல் 5000 லிட்டர் வரையிலான நிரந்தர ஒதுக்கீடு வழங்கப்படும் என அவர் கூறினார். இந்த நடவடிக்கை செயலாக்கத்தை வலுப்படுத்துவதையும் ஃபிளீட் அட்டையை தவறாக பயன்படுத்துவதையும் கட்டுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். இளம் பெண்களிடையே பொருளாதார மேம்பாட்டை வலுப்படுத்தும் முனைப்பாக இவ்வாண்டு நாடு முழுவதும் உள்ள பள்ளிகளில் மாணவிகளுக்கான திறன் மேம்பாட்டு திட்டங்களை அறிமுகப்படுத்த அரசாங்கம் எண்ணம் கொண்டுள்ளதாக மகளிர் குடும்ப சமூக மேம்பாட்டு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ நான்சி சுக்ரி தெரிவித்துள்ளார். மகளிரின் மேம்பாட்டை உந்தச் செய்யும் அதேவேளை சமூக சிக்கல்களை கையாளும் நோக்கில் அந்த முனைப்பு முன்னெடுக்கப்படுவதாக அவர் கூறினார். இத்திட்டம் பள்ளிகளின் ஒப்புதலுக்கு உட்பட்டு நாடு முழுவதும் உள்ள மாவட்ட கல்வி அலுவலகங்களுடன் இணைந்து குறிப்பாக பள்ளி தேர்வுகளுக்கு பிறகு செயல்படுத்தப்படும் என்றார் அவர். உலகளாவிய விநியோக நெருக்கடியின் காரணமாக உணவு பற்றாக்குறை குறித்து இதுவரை எந்த ஒரு அறிக்கையும் வேளாண் உணவு உத்தரவாத அமைச்சு பெறவில்லை என்று அந்த அமைச்சின் மேம்பாட்டு பிரிவு துணை தலைமைச் செயலாளர் டத்து லுக்மான் அஹமத் தெரிவித்தார். சீரற்ற வானிலை நிலவரங்களை கருத்தில் கொண்டு நடத்தப்பட்ட முன்னோட்ட நடவடிக்கையில் நாட்டின் உணவு கையிருப்பு ஜூன் வரை போதுமானதாக உள்ளதாக அவர் கூறினார். பஹாங் கேமரன் மலையில் உள்ள பசுமை குடில்களில் விளைச்சல் நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் தோட்டக்காரர்களையும் விவசாயிகளும் பூச்சிக்கொல்லிகள் மற்றும் ஆபத்தான ரசாயனங்களை பயன்படுத்தாத வேளாண் முறைகளை கடைபிடிக்குமாறு மாநில ஆட்சியாளர் அல் சுல்தான் அப்துல்லா ரியாயத்துடின் அல் முஸ்தபா பில்லா ஷா வலியுறுத்தியுள்ளார். மலைப்பகுதிகளில் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மையை பேணுவதற்கும் பாதுகாப்பான நவீன சுற்றுச்சூழலுக்கு தகுந்த வேளாண் நடைமுறைகளை மேற்கொள்வதற்கும் இது மிகவும் அவசியம் என்றார். அவர் அம்மாநிலத்தில் உள்ள விவசாயிகளின் நம்பிக்கையை அதிகரிப்பதற்காக நவீன வேளாண் துறையில் புதிய வழிமுறைகளை மாநில அரசாங்கமும் வேளாண்மை உணவு உத்தரவாத அமைச்சும் தொடர்ந்து ஆராய்ந்து அறிமுகப்படுத்த வேண்டும் என்றும் அவர் பரிந்துரைத்தார். இரண்டாயிரத்து 2025 எஸ்பிஎம் தேர்வில் சிறந்த தேர்ச்சி பெற்ற கிளாந்தானைச் சேர்ந்த இ காசே உதவி பெறுநர்களின் 761 பிள்ளைகளுக்கு மடிக்கணினிகளும் 1000 ரிங்கேட் நிதியுதவியும் வழங்கப்பட்டதாக நிதியமைச்சரின் அரசியல் செயலாளர் முகமது காமில் அப்துல் முனிம் தெரிவித்தார். இந்த முனைப்பின் மூலம் மடானி அரசாங்கம் உதவியை நல்குவதோடு மட்டுமல்லாமல் அந்த மாணவர்கள் அதிக நம்பிக்கையுடனும் தயார் நிலையுடனும் உயர்கல்விக் கழகங்களில் கல்வியை தொடர வழிவகுப்பதாக அவர் கூறினார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
0: இறைவன் மீது நம்பிக்கை வைத்தல்,
1: பேரரசருக்கும் நாட்டிற்கும் விசுவாசம் செலுத்துதல்,
3: அரசியலமைப்பு சட்டத்தை உறுதியாக கடைபிடித்தல்,
4: சட்டமுறைப்படி ஆட்சி நடத்துதல்,
0: நன்னடத்தையையும் ஒழுக்கத்தையும் பேணுதல்,
4: தேசிய கோட்பாடு ருக்குன் நகாரா உறுதிமொழி மட்டுமன்று
3: ஒவ்வொரு மலேசியரும் உய்த்துணர்ந்து உன்னத பண்புகளுடன் இணைந்தே மேம்படுவதற்கான வழிகாட்டி.
2: மேற்கு கரையில் அதிகரித்து வரும் வன்முறைகளையும் இஸ்ரேலிய அரசாங்கத்தின் கொள்கைகளை கண்டித்தும் பன்னாட்டு சட்டத்தின் கீழ் இஸ்ரேலிய குடியேற்ற நடவடிக்கைகள் சட்ட விரோதமானவை என்பதை மீண்டும் உறுதிப்படுத்தியும் 9 மேற்கத்திய நாடுகளின் தலைவர்கள் வெளியிட்ட கூட்டு அறிக்கையை பாலஸ்தீன அதிபர் மாளிகை வரவேற்றுள்ளது. பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, நார்வே, நெதர்லாந்து, கனடா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து நாடுகளின் தலைவர்கள் அந்த அறிக்கையை வெளியிட்டுள்ளனர். இது பன்னாட்டுச் சட்டத்திற்கு ஆதரவாக எடுக்கப்பட்ட வலுவான நிலைப்பாடு என்றும் அதிபர் மாளிகை விவரித்தார்.

வழங்கப்பட்டது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நாடு கடத்தல் பரப்புரையில் முக்கிய விவாத புள்ளியாக மாறியுள்ள கல்ம அப்ரிகோ கார்சியாவின் ஆள்கடத்தல் விவகார குற்றச்சாட்டுகளை தெனசி மாநில நீதிபதி தள்ளுபடி செய்துள்ளார். போதிய ஆதாரங்கள் இல்லை என்ற காரணத்தால் அவரது மனுவை நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. மேரிலேனில் வசித்து வரும் அல் சல்வாடோரைச் சேர்ந்த அப்ரிகோ கார்சியா அமெரிக்க பெண்ணை திருமணம் செய்துள்ளார். 2016 தொடங்கி 2025 வரை புலம்பெயர்ந்தோரை ஏற்றுச் செல்லும் சதித்திட்டத்தில் ஈடுபட்டதற்கும் முறையான குடியுரிமை ஆவணங்கள் இல்லாமல் அவர்களை ஏற்றிச் சென்றதற்கும் கார்சியா மீது குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. அமெரிக்க மத்திய பொருளகத்தின் புதிய தலைவராக கெவின் வார்ஷ் பதவி உறுதிமொழி எடுத்துக்கொண்டார். இந்த நியமனம் நாட்டின் பொருளாதார கொள்கையில் ஒரு திருப்பு முனையாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளார். வட்டி விகிதத்தை குறைக்கும் ட்ரம்பின் பல மாத போராட்டத்திற்கு இந்த பதவி நியமனம் முற்றுப்புள்ளி வைத்துள்ளது. முன்னதாக ட்ரம்பின் இந்த கொள்கையை ஏற்க முடியாததால் ஜெரம் பவல் அப்பதவியிலிருந்து விலகினார். வெள்ளிக்கிழமை நடைபெற்ற பதவி உறுதிமொழி நிகழ்ச்சி உரையாற்றிய ட்ரம்ப் மத்திய பொருளாகத்தின் சுதந்திரத்தை வார்ஷ் நிலைநிறுத்த வேண்டும் என வலியுறுத்தினார். விளையாட்டு 2026 உலகக்கிண்ண செப்பா தக்ரோ போட்டி. மலேசியா மீண்டும் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியது. முன்னதாக நடைபெற்ற குழு பிரிவு அரையிறுதியில் தேசிய அணி இந்தோனேசியாவை 2-0 என வென்றது. இன்றிரவு 8 நடைபெறும் இறுதியாட்டத்தில் மலேசியா தாய்லாந்தை சந்திக்க உள்ளது. நடப்பு வெற்றியாளரான தாய்லாந்து முன்னதாக நடைபெற்ற ஆட்டத்தில் 2-0 என தென்கொரியாவை வீழ்த்தியது. டீசலுக்கான நிரந்தர ஒதுக்கீடு வரம்பு ஜூன் தொடங்கி செயல்படுத்தப்படும். மாணவிகளுக்கான திறன் மேம்பாட்டு திட்டங்களை அறிமுகப்படுத்த அரசாங்கம் எண்ணம் கொண்டுள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீணா கதிர்வேலு. வணக்கம்.

மாலை 5 மணி செய்திக்கு பிறகு சந்திக்கின்றோம். தொடர்ந்து எங்களோடு இணைத்துக் கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்கும் இந்த வேளையில் நன்றி நன்றி நன்றி வாழ்த்துகள். நிறைய பேர் இன்ஸ்டாகிராம் டிக்டாக் பக்கமெல்லாம் பதிவு செய்யறீங்க, உங்கள் அன்புக்கும் ரொம்ப நன்றி. தொடர்ந்தும் பாடல்கள் உங்களுக்காகவே அடுத்தடுத்து காத்துக்கொண்டு இருக்கின்றன. இந்த நேரத்தில் அது இந்த மாலை பொழுதுல பாடல்கள் கேட்கும் போது அப்படியே அதுவும் மழை நேரத்தில் கையில் சூடாக அப்படியே தேநீர் அடுத்த பாட்டையும் கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.

0: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNabs eTuition AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 01709712919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.
1: லிங்கம்ஸ் நம் நாட்டில் தமிழ் வானொலி நாடகத்தை வழங்குற ஒரே வானொலி நம்ம மின்னல் எஃப்எம் தான். ஞாயிற்றுக்கிழமை 7:30 மின்னல் எஃப்எம்மின் வானொலி நாடகம்.
2: பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பார்க்கிறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். MyNabs eTuitionல் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு MyNabs eTuition. தொடர்புக்கு 09719119.
1: இப்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின் நல்ல ஃபேம்.

திராயசியில் பேசிக் கொண்டிருக்கின்றோம். சரி, 2025 எஸ்பிஎம் தேர்வை முடித்த மாணவர்களில் மொத்தம் 169,803 பேருக்கு பொது உயர்கல்வி நிறுவனங்களில் கல்வி பயில இடங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. அதாவது இவ்வாண்டு யூபியு ஆன்லைன் அகப்பக்கம் வாயிலாக பெறப்பட்ட 200,000+ மேலாக தகுதியான விண்ணப்பங்களில் 72 விழுக்காடு மாணவர்களுக்கு இந்த அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாக உயர்கல்வி அமைச்சர் சொல்லியிருக்காங்க. இதுல வந்து 91,000 அதிகமானோர் பொது பல்கலைக்கழகங்களும் எஞ்சிய மாணவர்களில் பாலிடெக்னிக் சமூக கல்லூரிகள் மற்றும் மாறா உயர்கல்வி நிறுவனங்களுக்கும் வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றனர். முழுக்க முழுக்க தகுதி மதிப்பெண் அடிப்படையில் இந்த இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமல்ல, இந்த முறை பல்கலைக்கழக அனுமதி கிடைக்கப்பெறாத மாணவர்கள் வரும் மே 31 மாலை 5 மணிக்குள்ள யூபியூ ஆன்லைனுக்கு போங்க, அந்த அகப்பக்கத்தின் வாயிலாக மேல் முறையீடு செய்ய மறந்துடாதீங்க. 31 ஏறக்குறைய இன்னும் ஒரு 8 இருக்கின்றன. சரி, அடுத்த பாடல் உங்களுக்காகவே வருது, தொடர்ந்து இணைந்திருங்கள். இது தீரா இசை.

0: சிங்கம்ஸ் மசாலை சாப்பிட்டா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க.
1: நம்பிக்கையின் மறுபெயராய் பலம் வரும் லிங்கம் தான்.
2: மூளைக்குள்ள ஆயிரம் வேலை இருக்கு, மனசெல்லாம் பரபரப்பா இருக்கு, அதெல்லாம் சரிதான். ஆனா எதிரில் வரும் முகம் பார்த்து கொஞ்சம் சிரிக்கலாம் போல. உம்மு நிறுத்தம் நல்லாவா இருக்கு. நீங்க இப்போ மின்னலா ஃபேம் கேக்குறீங்க.

இனிமையான பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். 6 மணிக்கு பிறகு நீங்களும் அழைத்து பங்கெடுக்கக்கூடிய வகையில் வந்து கேள்வி பதில் அங்கம் காத்துக் கொண்டிருக்கின்றது. அதாவது சினிமா சம்பந்தப்பட்ட கேள்விகள் நாங்க கேட்போம், பதில நீங்க சொல்ல போறீங்க. இன்று வந்து சுலபமான கேள்விதான், பல பேருக்கு இந்த விடை தெரியலாம், ஆனா அந்த கேள்வி இப்ப சொல்ல மாட்டோம், 6 மணிக்கு பிறகு சொல்றோம். தயாராகவே இருங்க அழைத்து பேசுவதற்கு. அடுத்த பாட்டு வருது, தொடர்ந்து இணைந்திருங்கள் தீரா இசையில்.

0: பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பார்க்கிறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைனாப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனாப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 01 09 7 2 9 1 9.
1: பிடிச்சவங்க பேசலையா? நீங்க தான் அழைச்சு பேசுங்களேன். இது உங்கள் மின்னலப்பன்.

0: சமையலை சுவையாக்கிட கூடவே உள்ள லிங்கம்ஸ் மசாலைகள் தான்.
1: மலேசியாவிலேயே தரமான சுவையான மசாலை லிங்கம்ஸ் மசாலை தான். டேஸ்ட் சூப்பரா இருக்கும்.
0: ருசியான உணவை தயாரித்தோம் என்ற உணர்வு சமையல் ராணிகளே, உங்கள் உள்ளத்தில் உள்ளே ஒரு பெருமிதம். உங்கள் அருகிலேயே எளிதில் கிடைக்கும்
2: லிங்கம்ஸ்.
3: யார்கிட்டயாவது எதையாவது சொல்லணுமா? நேரம் இல்லைங்க, உடனே சொல்லிருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்.

டிக்டாக் பக்கமா ஒரு வாழ்த்து இருக்கின்றது. பிறந்த நாள் வாழ்த்து மாலினி சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து ஜோஹரை சேர்ந்த நேயர் தம்பி கார்த்திகேசுக்கு இன்று பிறந்த நாளாம். வாழ்த்துக்களை சொல்லிடுங்க. நாங்கள் காரில் இப்போ பயணத்தில் இருக்கோம். அந்த வாழ்த்து நீங்கள் சொல்கிறப்ப நாங்கள் அதை பதிவு செய்து தம்பிக்கு இன்ப அதிர்ச்சி கொடுக்கலாம்னு இருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. சரி, சொல்லியாச்சு. கார்த்திகேசு, உங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். சந்தோஷமாக மகிழ்ச்சியாக எப்போதுமே இருங்க. யார் யார் இன்று பிறந்த நாள் கொண்டாடுறீங்க, உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது தீரா இசை.

0: ஹலோ அஸ்வினி.
1: ஹலோ சொல்லுங்க கிஷன்.
0: அஸ்வினி, அந்த வேலை என்னமோ இருக்குன்னு சொன்னீங்களா,
1: அது எப்போ? ஆமா, நாளைக்கு. எத்தனை மணிக்கு நீங்க வா?
0: பூண்ட போறீங்களோ தக்காளிய போடுறீங்களோ நல்ல உப்பு மேல போடுங்க, அப்பதான் ருசியா இருக்கும்.
1: ஹலோ
0: அஸ்வினி, என்ன சொல்லிட்டு இருக்கீங்க?
1: இல்ல, நாளைக்கு 11 மணிக்கு இல்ல, 10 மணின்னு சொன்னேன்.
0: கடைக்கு போசன சரி சரி, புரியுது புரியுது.
1: அப்படியே மறந்துடாதீங்க,
0: எல்லாத்தையுமே நானே சொல்லிட்டு இருக்கணுமா? போயிட்டு நீயே வாங்கிட்டு வந்துரு, என்னையே எதிர்பார்த்துட்டு இருக்க. அஸ்வினி, எத்தனை மணி சொன்னீங்க?
1: நான் பேசுறது கொஞ்சம் காது கொடுத்து கேட்டாதான் என்ன, நீங்களே தானே கூப்பிட்டீங்க?
0: ஆமா, நீ கூப்பிட்டேன்னு திரும்பவும் கூப்பிட்டேன்.
1: உங்களுக்கு வேலை இல்லாதப்போ என்கிட்ட பேச நேரம் இருக்கிறப்போ திரும்ப கூப்பிடுங்க. பாய். நமக்கு அழைக்கிறவங்க என்னதான் சொல்ல வராங்கன்னு கொஞ்சமாவது காது கொடுத்து கேட்போங்க.
2: இப்படிக்கு
1: மின்னல் FM.
3: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னல் FM கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னல் FM உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க சிக்கல்? சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மின்னல் FM.

0: தே மதுர தமிழோசை உலகெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். இலக்கியம் பேசுவோம்
1: அமுதே தமிழே,
0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 11:15 இன்ப தேன் வந்து பாயட்டும்.

0: தலைக்குள்ள ஆயிரம் வேலை இருக்கு, மனசெல்லாம் பரபரப்பா இருக்கு. அதெல்லாம் சரிதான். ஆனா எதிரில் வரும் முகம் பார்த்து கொஞ்சம் சிரிக்கலாம் போல.
1: உம்மன் இருந்தா
0: நல்லாவா இருக்கு. நீங்க இப்போ மீனலாம் கேக்குறீங்க.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 6 மணி செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. செயற்கை நுண்ணறிவு AI திறன்களின் மேம்பாட்டை நகர்ப்புறங்களில் மட்டும் கவனம் செலுத்தாமல் சிறு நகரங்கள், புறநகரங்களில் வசிக்கும் மக்களையும் உள்ளடக்கும் வகையில் அரசாங்கம் விரிவுபடுத்தி வருகிறது. AI திறன்களின் மேம்பாட்டில் சமூக தலைவர்கள், சிறு தொழில் முனைவோர், பள்ளி மற்றும் பல்கலைக்கழக மாணவர்கள் உட்பட சமூகத்தின் அனைத்து தரப்பினரும் ஈடுபட வேண்டும் என்று பொருளாதார துணையமைச்சர் டத்தோ முகமத் ஷஹர் அப்துல்லா தெரிவித்தார். இன்று இரவு 7 மணி வரை புத்ராஜயா உட்பட நாட்டில் உள்ள 8 மாநிலங்களில் இடியுடன் கூடிய கனமழைக்கும் பலத்த காற்றுக்கும் வாய்ப்பு உள்ளதாக மலேசிய வானிலை ஆய்வுத்துறை எச்சரித்துள்ளது. இது பேரா, திரங்கானு, பஹாங், சிலாங்கூர், நெகிரி சம்பிலான் ஆகிய பகுதிகளை உள்ளடக்கியது என்று மெட் மலேசியா அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. மேலும் சரவாக்கில் சீபு, முகா, காபெட்டிலும், சபாவில் பூஃபார்ட், கனிங்காவ், தாவாவ், லஹாடாத்துவிலும் இதே நிலை ஏற்படும் என கணிக்கப்பட்டுள்ளது. ஜப்பான் வர்த்தக அமைச்சர் ரோய்சே அகசாவா சீன வர்த்தக அமைச்சருடன் முறைசார் இருதரப்பு பேச்சுக்களில் ஈடுபடவில்லை என்று கூறியுள்ளார். இருப்பினும் அவ்விருவருக்கும் இடையே குறுகிய கால பேச்சுகள் நடைபெற்ற வேளை அதன் தொடர்பில் எவ்வித தகவலும் வெளியிடப்படவில்லை. சீனாவின் சூஜோவ் நகரில் நடைபெற்ற ஆசிய பசிபிக் பொருளாதார ஒத்துழைப்பு APEC அமைச்சர்கள் நிலையிலான கூட்டத்தில் கலந்து கொண்ட பின் அகசாவா இவ்வாறு கூறினார். யுக்ரைன் கிழக்கில் ரஷ்ய ஆக்கிரமிப்பில் உள்ள நகரத்தில் இருக்கும் கல்லூரி மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 48-க்கும் காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை 38-க்கும் உயர்ந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் 11 மாணவர்களை காணவில்லை என்றும் தேடி மீட்கும் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் லுகான்ஸ்க் பகுதியின் ஆளுநர் லியோனிட் பசக்ஷினி கூறினார். விளையாட்டு புக்கிச்சாலில் யூனிஃபை அரங்கில் நடைபெறும் மலேசிய மாஸ்டர்ஸ் பூப்பந்து போட்டி. தாய்லாந்தின் ஆடவர் ஒற்றையர் ஆட்டக்காரர் பனிட் சாப்போன் தீரா ராட்சாக்கோல் பிரான்சின் 3வது நிலை ஆட்டக்காரர் கிறிஸ்தோ பொப்போவை வெற்றி கொண்டு இறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். அவர் 21-13 என நேரடி செட்களில் கிறிஸ்தோ பொப்போவை வீழ்த்தினார். இந்த ஆட்டம் 39 நிமிடங்களுக்கு நீடித்தது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீணா கதிர்வேலு. வணக்கம்.

மின்னலியின் தீரா இசை இசரி அடுத்தடுத்து இன்னும் உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் அடுத்து காத்துக் கொண்டிருக்கின்றன. சொல்லியிருந்தோம்ல ஒரு சினிமா சம்பந்தப்பட்ட கேள்வி இருக்கின்றது, நீங்களும் அழைத்து பங்கெடுக்கலாம். ஆனால் அதற்கு முன்னதாக பாடல் வருது. எஸ் வி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரலில் தொடர்ந்து பாடலை கேட்போம். அதனை தொடர்ந்து என்ன கேள்வின்னு பார்க்கலாம்.

0: மைநேப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள் குரு AI வழிகாட்டல் புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைநேப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 01 09 07 219 19.
1: யாராவது உங்க மனசை காயப்படுத்திட்டு மன்னிச்சிருங்கன்னு கேட்டாங்களா? அவங்க கேட்டது உண்மையா கூட இருக்கலாம்ல, மன்னிச்சு விட்டுருங்க. நம்ம இணைப்பது மின்னலஃபர்
2: கயல் சுத்திகரிக்கப்பட்ட சூரியகாந்தி பூ எண்ணெய். இப்போது 1, 2 மற்றும் 5 லிட்டர் அளவுகளில் அனைத்து இந்திய கேஷன் கேரிகளிலும் கிடைக்கும். கயல் சூரியகாந்தி பூ எண்ணெய், விநியோகம் ஸ்ரீஜயா இம்பாக்ஸ்.
3: நம் நாட்டில் தமிழ் வானொலி நாடகத்தை வழங்குற ஒரே வானொலி நம்ம மின்னல் FM தான். ஞாயிற்றுக்கிழமை 7:30 மின்னல் FM இன் வானொலி நாடகம்.

பொற்காலன் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டிருந்தோம். சரி, ஒரு கேள்வி இருக்கின்றதுன்னு சொல்லியிருந்தோம். சினிமா சம்பந்தப்பட்ட கேள்வி, என்ன கேள்வினா, இந்த முதல்வன் படம் இருக்கல, முதல்வன் படத்துல அர்ஜுன் நடித்த படம். ஆனால் சங்கருடைய தேர்வு, முதல் அர்ஜுன் பதிலாக முதல்ல இவரை தான் நடிக்க வைக்கணும்னு சொல்லி அவரிடம் பேச்சுவார்த்தை நடந்து அவர் நடிக்க முடியாதனால தான் அடுத்து இன்னொரு நடிகரிடமும் பேசி அப்புறம் அவரும் முடியாதனால தான் மூன்றாவது தேர்வாக தான் அர்ஜுன் இந்த படத்துல நடிச்சாரு. அவர் பேசிய, சங்கர் பேசிய அந்த முதல் நடிகர் யாரு, யாருக்கு இந்த படத்துல நடிக்க வைக்கலாம் சங்கர் முதல்ல நினைச்சாரு, அந்த முதல் நடிகர் யாரு, அழைத்து சொல்லுங்க. 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8.

0: பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பார்க்கிறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைனாப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனாப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 01079719119.
1: மனசு சரியில்லையா? இசை இருக்கு கேளுங்க. இசைய விடவா பெரிய மருந்து இருக்குன்னு நினைக்கிறீங்க? கேளுங்க, இது மின்னலாப்பா.

0: கேள்வி ஒன்று கேட்டிருந்தோம். அதாவது முதல்வன் படத்தில் சங்கர் பேசிய அந்த முதல் நடிகர் யார்? அதாவது அர்ஜுன் வந்து மூன்றாவது தீர்வாக தான் இந்த படத்தில் வந்து நடிச்சாரு. முதல்ல சங்கர் இந்த நடிகரை தான் நடிக்க வைக்கணும்னு எந்த நடிகரிடம் பேச்சுவார்த்தை வைத்திருந்தார்னு கேட்டிருந்தோம் அழைப்புல.
1: வணக்கம், நான் விமலா பேசுறேன், பெங்களூர்ல இருந்து.
0: விமலா சொல்லுங்க, பதில் தெரியுமா?
1: தெரியும்,
0: சொல்லுங்க யார்.
1: இது தளபதி விஜய்.
0: தளபதி விஜய், உறுதியா சொல்றீங்களா?
1: நிச்சயமா உறுதியாக சொல்றேன்.
0: ஐயோ இல்லையா, சரி பாப்போம் பாப்போம், சரியான பதில் நாங்க அப்புறம் சொல்றோம், சரியா?
1: ஹலோ வணக்கம், சங்கீதா பேசுறேன்.
0: சங்கீதா சொல்லுங்க, சங்கீதா பதில்
1: என்ன? நடிகை வந்து ரஜினிகாந்த்.
0: அப்புறம்
1: அப்புறம் வந்து அவரை டிக்ளை பண்ணனால அந்த அந்த ரெண்டாவது நடிகர் வந்து விஜய்க்கு சஜஸ்ட் பண்ணாங்க. ரெண்டு பேரும் முடியாதனால அப்படிதான் வந்து அர்ஜுன் வந்துச்சு.
0: நிறைய அந்த சஞ்சிகை எல்லாம் படிப்பீங்களோ?
1: படிப்பேன், இன்னொன்னு எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும்,
0: அதனால அந்த விஷயங்கள் நிறைய சேகரிச்சிட்டீங்க.
1: ஆமா,
0: சரி பாப்போம் சரியா இல்லையான்னு
1: பாக்கலாம். ஓகே, நன்றி.
2: வணக்கம், சுதாகர் கிளங்கியா பேசுறேன்.
0: சுதாகர் சொல்லுங்க, சுதாகர் பதில் என்ன?
2: முதல் தேர்வு வந்து ரஜினிகாந்த்.
0: இரண்டாவது?
2: இரண்டாவது விஜய் நினைக்கிறேன், இல்லன்னா கமல்ஹாசனா இருக்கும்.
0: பாக்கலாம் சரியா இல்லையானே பிறகு சொல்றோம்.
2: ஓகே ஓகே, நன்றி.
3: ஹலோ சசி, வணக்கம் சசி, நான் குசலகுமாரி பேசுறேன்.
0: குசலகுமாரி சொல்லுங்க, பதில் என்ன?
3: நீங்க கேட்டது வந்து முதல்வன் திரையில வந்து முதல் நடிகரை தேர்ந்தெடுத்த ஒரு சங்கர் யாரை
0: தேர்ந்தெடுத்தீங்க?
3: ரஜினிகாந்த்.
0: ரஜினிகாந்த், சரி சரியா இல்லையானு கொஞ்ச நேரத்துல சொல்லிடுறோம்.
3: சரிங்க சசி, ரொம்ப நன்றி.
0: நன்றி.
4: சுசி கிளாங்ல இருந்து பேசுறேன்.
0: சுசி பதில் சொல்லுங்க.
4: விஜய்.
0: விஜயா? ரஜினிகாந்த் சொல்றாங்க, இப்படி நிறைய பதில்கள். சரி, உண்மையான அதாவது சரியான பதில் என்ன பதில் அப்படின்னா, சங்கர் முதல் முதல்ல பேசி அந்த நடிகர் யாருன்னா ரஜினிகாந்த். ரஜினிகாந்திடம் தான் முதல்வன் படத்தில் வந்து நடிக்க வைக்கணும்னு சொல்லி பேசியிருந்தாரு. அப்போ ரஜினி நடிக்க முடியாத காரணத்தினால இரண்டாவது தேர்வு விஜய். விஜயிடமும் பேச்சு நடந்தது. அந்த நேரத்தில் விஜய் பல படங்களில் நிறைய படங்கள் நடித்து கொண்டு இருந்ததால் வரவும் முடியாதுன்னு சொல்லி அடுத்து மூன்றாவது தேர்வு தான் அர்ஜுன். சரி, அடுத்து ஒரு கேள்வி இருக்கு. பாடலை முதல்ல கேட்போம், பாடலுக்கு பிறகு என்ன கேள்வின்னு சொல்கிறோம்.

எஸ்பி பாலசுப்ரமணியம் சொன்னலத்த குரலில் பாடலை நாம் கேட்டிருந்தோம். சரி, இன்னொரு கேள்வி இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது முதல்ல வந்து முதல்வன் படத்துல நடிகர் இயக்குனர் சங்கர் பேசி அந்த முதல் நடிகர் யார் பேச்சுவார்த்தை நடத்தி அந்த நடிகர் நடிக்க முடியாம அப்புறம் தான் அர்ஜுன் சொல்லியிருந்தோம், ரஜினிகாந்தின் பதில் சொல்லியாச்சு. இப்ப அடுத்து சங்கர் இயக்கம், சங்கர் இயக்கிய ஜீன்ஸ் படம், இந்த படத்தில் சங்கர் பேசிய முதல் நடிகர் யார்? இந்த படத்தில் வந்து பிரசாந்த் வந்து முதல் தேர்வு இல்லை, பிரசாந்த் வந்து மூன்றாவது தேர்வாக தான் வந்து இந்த படத்தில் நடித்தார். ஆனால் முதல் முதல்ல சங்கர் வந்து ஒரு நடிகரிடம் பேசியிருந்தார், அவர் நடிக்க முடியாதனால இன்னொரு நடிகரிடமும் பேசி அவரும் முடியாதனால மூன்றாவது தேர்வு தான் பிரசாந்த். அப்படின்னா யார் அந்த நடிகர், முதல் நடிகர் சங்கர் இயக்குனர் சங்கர் பேசிய அந்த முதல் நடிகர் யார் அழைத்து சொல்லுங்க. அதுக்குள்ள பாடலை கேட்டுருவோம். ஹரிஹரன் குரலில் பாட்டு வருது.

0: கேள்வி கேட்டிருந்தோம். ஜீன்ஸ் படத்தில் பிரசாந்த் வந்து மூன்றாவது தேர்வாக தான் வந்து இந்த படத்தில் நடிச்சிருந்தாரு. சங்கர் பேசிய அந்த முதல் நடிகர் யாரு, பேச்சுவார்த்தை நடத்திய அந்த முதல் நடிகர் யாரு அப்படின்னு கேட்டிருந்தோம்.
1: ஹலோ வணக்கம், ஸ்ரீதரன்.
0: சொல்லுங்க ஸ்ரீதரன், பதில் என்ன?
1: அஜித்குமார் தான் முதல் தேர்வு.
0: சரியா இல்லையானு கொஞ்சம் நேரத்தில் சொல்லிடுறோம்.
2: எனக்கு தெரிஞ்சு முதல் அப்பாஸ், ரெண்டாவது அஜித் சார்.
0: கொஞ்ச நேரத்துல சொல்லிடுறோம் பதில் என்னன்னு.
2: கண்டிப்பா நான் ஃபர்ஸ்டோட இதுக்கு தான் வெயிட் பண்ணேன், பட் எனக்கு செகண்ட் டைம் தான் கால் கிடைச்சிச்சு.
0: சரி பரவாயில்ல, பாப்போமே பதில் சரியா இல்லையானு.
2: ரொம்ப நன்றி சார், பாய். ஹலோ வணக்கம், இப்போ கலைச்செல்வி பேசுறேன்.
0: கலைச்செல்வி சொல்லுங்க. கலைச்செல்வி என்ன பதில்?
2: முதல்ல அவங்க தேர்ந்தெடுத்தது அப்பாஸ், பிறகு அஜித் குமார். ஆனா கடைசியில முடியாத காரணத்தால பிரசாந்த் எடுத்தாங்க.
0: சரி கொஞ்ச நேரத்துல பாக்கலாம் என்ன
2: பதில். ஓகேங்க, நன்றி. ஹலோ வணக்கம், ஸ்ரீ பேசுறேன்.
0: சொல்லுங்க ஸ்ரீ, பதில் என்ன?
2: அஜித்குமார்.
0: ஆனா ஏதோ சந்தேகமா சொல்றீங்க, இவரா இருக்குமான்னு
2: அப்படிதானே?
0: சரி பாக்கலாம் இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன பதில்னு. சரி, நேர்கள் அழைத்து அஜித்னு சொன்னாங்க, அப்புறம் விஜய்னு சொன்னாங்க, அப்புறம் வந்து அப்பாஸும் சொல்லியிருக்காங்க. சரியான பதில் என்ன அப்படின்னா, முதல் முதலில் சங்கர் எந்த நடிகரிடம் இந்த படம் ஜீன்ஸ் படத்துல நடிக்கணும்னு பேசியிருந்தார்னா, முதல் நடிகர் அப்பாஸ், அப்பாஸ் தான் சரியான பதில். அப்பாஸிடம் பேச்சுவார்த்தை நடந்தது, அப்பாஸ் வந்து அப்ப நடிக்க முடியாததுனால இரண்டாவது அஜித்குமாரிடம் பேச்சுவார்த்தை நடந்தது. அஜித்குமாரும் நடிக்க முடியாத காரணத்தினால கடைசியாக தான் பிரசாந்த். ஆனால் பிரசாந்த் நடித்து இந்த படம் பெரிய வெற்றி படமாக அமைந்து இருந்தது. பிரசாந்த் ஐஸ்வர்யா ராய் ஜோடி இந்த படத்தில் ரொம்ப சிறப்பாக இருந்தது. சரி, அழைத்து பேசிய நேயர்கள் அனைவருக்குமே நன்றி.

0: சேவையை வழங்கிட்டு இருக்கோம். இது உங்கள் மின்னல் FM.
1: சிறுகதை தயக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க. சனிக்கிழமை 7:15 நீ எங்க இருக்க, நான் கொஞ்சம் பேசணும் என நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு ஏ என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேக்குற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மின்னல் FM.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 7 மணி செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. நாட்டில் கிக் தொழிலாளர்களின் நலனுக்கும் எதிர்காலத்துக்கும் அரசாங்கம் தொடர்ந்து கவனம் செலுத்தி வருகிறது. குறிப்பாக சமூக பாதுகாப்பு, திறன் மேம்பாடு, வேலை மேம்பாட்டுக்கான வாய்ப்புகளுக்கு முன்னுரிமை வழங்கும் புதிய முன்னெடுப்புகளை செயல்படுத்துவதன் வழி கிக் தொழிலாளர்களின் சூழியல் முறை வலுப்படுத்தப்படுவதாக மனிதவள அமைச்சர் டத்தோஸ்ரீயா ரமணன் தெரிவித்தார். வரும் நீண்ட விடுமுறையை முன்னிட்டு கிரேத்தா அபி தனாமலாயு பர்ஹாட் KTMB 347,000 இருக்கைகளை வழங்குகிறது. அந்நிறுவனத்தின் வரலாற்றிலேயே மிகப்பெரிய அளவிலான டிக்கெட் விற்பனையாக இது உள்ளது. அதில் 80 விழுக்காடு அல்லது 270,000 டிக்கெட்டுகள் விற்று தீர்ந்துள்ளதாக KTMB குழும தலைமை செயலதிகாரி டதோ அஸ்லான் ஷா அல் பக்ரி கூறினார். நகரி செம்பிலான் பாலும் நிரந்தர விவசாய சந்தையில் நேற்று தொடங்கி மடானி வேளாண் விற்பனை சந்தை நாளை வரை நடைபெறுகிறது. அங்கு 5,000 பேர் வருகை அளிக்க கூட்டரசு வேளாண் சந்தை வாரியம் ஃபார்மா இலக்கு கொண்டுள்ளது. பேரளவிலான இந்த விற்பனை திட்டம் காலை 8 முதல் இரவு 10 வரை நடைபெறுகிறது. தென்கொரியாவின் தென்மேற்கு பகுதியில் உள்ள ஹேனாம் மாவட்டத்தில் இலகுரக விமானம் விபத்துக்குள்ளானதில் இருவர் படுகாயமடைந்ததாக யோன்ஹாப் தகவல் வெளியிட்டுள்ளது. முவான் விமான நிலையத்திலிருந்து சானி விமான நிலையத்திற்கு சென்று கொண்டிருந்தபோது பிற்பகல் 3:10 அளவில் அந்த விமானம் விபத்துக்குள்ளானது. அதில் பாதிக்கப்பட்டவர்கள் உடனடியாக அருகில் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். மஞ்சள் கடல் தொடங்கி தென்சீன கடல் மேற்கு பசிபிக் வரையிலும் சீனா 100க்கும் மேற்பட்ட போர்க்கப்பல்களையும் கடலோர காவற்படை கப்பல்களையும் நிறுத்தியுள்ளது. தைவானின் தேசிய பாதுகாப்பு மன்ற தலைவர் ஜோசப்போ எக்ஸ் தளத்தில் இதனை பதிவிட்டார். விளையாட்டு. ஆசிய மகளிர் வெற்றியாளர் கிண்ண கார்பந்து. தென்கொரியாவின் சுவோன் நகரில் நடைபெற்ற இப்போட்டியின் இறுதி ஆட்டத்தில் வடகொரியாவின் நாகேயோங் மகளிர் அணி ஜப்பானின் வர்டி பலேசா அணியை 1-0 என வீழ்த்தி வெற்றியாளர் பட்டத்தை கைப்பற்றியுள்ளது. இதன் மூலம் நெகோயோங் அடுத்த ஆண்டு நடைபெறவிருக்கும் ஃபீஃபா உலக மகளிர் கிண்ண போட்டியில் விளையாட தகுதி பெற்றுள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மணியரசன், ஹரிகிருஷ்ணன். வணக்கம்.

0: தொழுகை நேர அறிவிப்பு.
1: நேரிலே கோலாலம்பூர், புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் இரவு மணி 7:21. கோலாலம்பூர், புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் இரவு மணி 7:21.

மின்னலின் தீரா இசை எங்களோடு தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்கும் இந்த வேளையில் நன்றி நன்றி நன்றி. சரி, இப்போது 7:15 உங்களுக்காக சிறுகதை இடம்பெற போகிறது. இன்றைய சிறுகதையின் தலைப்பு மீண்டும் அதே அறை. தயாரிப்பு சுகன்யா, இந்த கதையை எழுதியவர் வந்து நவீன். ஆகவே 7:15 கேட்க மறந்துடாதீங்க. இப்போ உண்மையான சொன்னலத்த குரலில் அடுத்து பாட்டு வருது.

0: பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பார்க்கிறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைனாப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனாப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 0107-7919.
1: அப்புறங்க வாழ்க்கையில எப்படி போய்கிட்டு இருக்கு? நடக்கிறதெல்லாம் நன்மைக்கு விட்டுருங்க. இது உங்கள் மீனல FM.
2: ரவி, சாப்பிட போறோம், எங்க கூட வரியா?
3: என்ன நீ, ஒவ்வொரு நாளும் வெளியில சாப்பிட்டா காசுதான் அதிகமா செலவாகுது,
2: அதுக்காக சாப்பிடாம இருக்க போறியா?
3: அதுதான் இல்ல, கையில பாபாஸ் மசாலா பொருளுங்க இருக்கு, அதை வச்சு நானே சமைக்க போறேன்.
2: என்னது, நீயே சமைக்க போறியா? உனக்கு சமைக்க வருமா?
3: இங்க பாரு, பாபாஸ் பொருட்கள் இருக்கிற பேக்கெட் பின் பக்கம் சமையல் குறிப்பு இருக்கு. நான் என்ன, எல்லாருமே சமைக்கலாம்.
4: மனசு சரியில்லையா? இசை இருக்கு கேளுங்க. இசைய விடவா பெரிய மருந்து இருக்குன்னு நினைக்கிறீங்க? கேளுங்க, இது மின்னலாபம்.
5: குயில் பாட்டு ஓ வந்ததென்ன இளமானே,

0: மின்னல் FM இளமை புதுமை இனிமை இன்றைய சிறுகதையில் மீண்டும் பேசுறோம். மீண்டும் அதே அறை எனும் தலைப்பில் நவீன் எழுதியிருக்கிற கதையை தான் இன்றைக்கு நீங்க கேட்க போறீங்க. வாங்க கேட்கலாமா? அந்த ரூம் கதவை சாத்து வீட்டுக்கு ஆள் வராங்கல்ல. உமையாளின் குரலை கேட்ட அடுத்த நொடி சுமதி விரைந்து கதவை அடைத்தாள். அங்கிருந்து வரும் மூக்கிற்கு ஒவ்வாத வாழையை தடுப்பதற்கே அவ்வாறு சொன்னாள் உமையாள். அந்த அறையிலிருந்து வரும் குடலை பிறட்டும் நாற்ற நெடி வீட்டிற்கு வருவோருக்கு அசௌகரியமாக இருக்க கூடாது என்ற நல்லெண்ணம். வாங்க மாமா, வாங்க உள்ள வந்து உட்காருங்க மாமா, வாங்க. என்னமா உமையாள் எப்படி இருக்க? உமையாள் தேநீரோடு மாமா கேட்டதற்கும் பதிலையும் தந்தபடி அருகில் அமர்ந்தாள். மாமாவோ சந்தன பொட்டுடன் சிரித்து கொண்டிருக்கும் அப்பாவின் படத்தை வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தார்.
1: அப்பா மட்டும் ஒழுங்கா இருந்திருந்தா நீ இவ்வளோ துன்பத்தெல்லாம் பார்த்திருக்க வேண்டா போ.
0: உமையாளின் அம்மா திருமணம் செய்து வரும்போது அவள் அப்பாவிடம் சிகாமன் வட்டாரத்தில் 3 கல்லுத்தோப்பு, 20 மாடுகள், அதில் ஒரு தோட்டத்தில் ஒரு சின்ன மதுரை வீரன் கோவிலும் இருந்தது. திருமணத்திற்கு முன்பிருந்தே அவளின் அப்பாவிற்கு சூதாட்ட பழக்கம் இருப்பது அம்மாவிற்கு தெரியாது. அவளுடைய அப்பாவின் குடும்பத்தினர் அதை திருமணம் நடக்கும் வரை அம்மாவிற்கு தெரியாமல் பார்த்து கொண்டார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக தோப்பு மாடுகள் என அனைத்தையும் விற்றும் சூதாடினார் உமையாளின் அப்பா. ஆனால் பெயரில் முன்பிருக்கும் சூதாடி என்ற பட்டத்தை மட்டும் இறுதி வரை தன்னுடனே வைத்துக் கொண்டார். சூதாடி குப்பன் என்றால்தான் அனைவருக்கும் தெரியும். ஏதோ ஒரு சிந்தனையில் இருந்த மாமாவின் கையில் இருக்கும் தேநீர் கோப்பை நழுவ அம்மா சொன்ன பழைய கதை மாமா சிந்திய தேநீராய் அவளின் எண்ணத்தரையில் சிதறியது. மாமா அதை அறியாதவரா? மாமா கொடுத்த திருமண பத்திரிகையை வெறுமனே திருப்பி திருப்பி பார்த்து கொண்டிருந்தாள் உமையாள். அம்மாவும் அப்பாவும் வாழ்ந்த வாழ்க்கையில் விரக்தி மட்டுமே அவளுடையதாகி போனதில் மிஞ்சியிருப்பது கண்ணீர் மட்டும்தான். நினைக்கையில் அந்த பத்திரிகை ஏனோ அவள் கைகளுக்கு பாரமாகி போனது. அதை தொலைக்காட்சி அருகே வைத்துவிட்டு வானொலியை திறந்தவளின் மனம் அதில் ஒலிபரப்பான பழைய பாடல்களில் அமைதியடைந்தது. சுமதி இத அந்த ரூம்ல வச்சுட்டு வா. உணர்வில்லாமல் தன் மகளை ஏவி விட்டாள். நான் துரும்புக்கு போக மாட்டேன். திறந்தாலே ஒரே நாத்தம். என்னடி செய்யுது? அது சாகர வரைக்கும் நாம தானே பாத்துக்கணும். சுமதி தேநீரை வைத்த வேகத்தில் விழித்துக் கொண்டாள் விசாலாட்சி. விசாலாட்சிக்கு 86 வயது, தோட்டப்புற தொழிலாளியின் ஒரே மகள், சூதாடி குப்பனின் மனைவி, 2 குழந்தைகளுக்கு தாய். முதல் மகனை சாலை விபத்தில் இழந்து விட்டாள். 2வது மகள் தான் உமையாள். உமையாள் பிறந்து 2 சூதாடி குப்பன் இறந்து விட்டான். அதன் பின் ஒற்றை பெண்ணாக 2 பிள்ளைகளையும் வளர்த்து ஆளாக்கினாள். விசாலாட்சி தோட்டப்புறத்தில் வளர்ந்ததால் மரவள்ளிக்கிழங்கு, மீனாக்கீரை போன்ற சத்துள்ள உணவுகளை உண்டதன் வெளிப்பாடு அவளின் உடல் பலமாயிருக்கும். வயதான போதும் வீட்டு வேலைகளை சளைக்காமல் செய்வாள். சென்ற தீபாவளிக்கு முன் உமையாள் வீட்டில் வேலை செய்து கொண்டிருக்கும் போது வீட்டின் முன்புறத்தில் சுமதியின் சத்தம். வாசலில் இருந்த ஸ்வர்க்கார நீரில் கால் வைத்து வழுக்கி விழுந்து கால் எலும்பை முறித்துக் கொண்டாள் விசாலாட்சி. அதிலிருந்து சக்கர நாட்காலியிலேயே கதி என்று வலம் வருகிறாள்.
1: அம்மா உமையாள், என்னை தூக்கி நாக்காளியில உட்கார வைமா, கக்கூசுக்கு போகணும்.
2: இந்த கேள்வியோட ஒரே தொல்ல, செத்து தொலையாம நம்ம உயிர் வாங்குது.
0: கழிப்பறைக்கு சென்று மீண்டும் கட்டிலில் படுத்துக்கொண்டு எல்லா ஏச்சு பேச்சையும் காதில் வாங்கியும் வாங்காமலும் சன்னல் வழி

உலகை பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தாள் விசாலாட்சி. வீட்டின் முற்றத்திலே இருந்த பழைய பொருட்கள் வைக்கும் சிறிய அறையை சுத்தம் செய்து விசாலாட்சியை அங்கேயே இருக்க செய்தாள் உமையாள். கதவு திறந்தவுடன் முடிந்துவிடும் அளவுக்குத்தான் அந்த அறை இருந்தது. அந்த அறையை சுத்தம் செய்வதற்கு கூட யாரும் இல்லை. விசாலாட்சிக்கு கால் முறிந்ததில் இருந்தே அவளால் சுயமாக தனக்கென்று எதையும் செய்து கொள்ள முடியவில்லை. அவளை 2 நாளைக்கு ஒரு முறைத்தான் குளிக்க வைப்பார்கள். அதுவும் நேரம் இருந்தால்தான். இதனால் விசாலாட்சியின் மீது துர்வாடையும் சிறுநீரால் நனைந்து விட்டிருக்கும் ஈரத்துணியின் வாடையும் அறை முழுதும் வீசும். முன்பாவது போடுற சாப்பாட்டுக்கு ஏதாவது வேலை செய்யும். இப்போ தண்டத்துக்கு சோறு மட்டுமல்ல, சேவகமும் வேற என்றாள் உமையாள். முதுமையில் விசாலாட்சியின் தனிமைக்கு அவளின் மலரும் நினைவுகள் மட்டுமே நல்ல தோழியானது. சுமதி, உங்க பாட்டிக்கு பசி அறை கொண்டு போய் கொடுப்போ. சுமதி 2வது பிரசவத்திற்கு உமையாள் வீட்டிற்கு வந்திருக்கிறாள். வந்த நாட்களில் பிடிக்காவிட்டாலும் அவள் தான் விசாலாட்சி பாட்டிக்கு கொஞ்சம் மனமிறங்கி உதவி செய்கிறாள். அம்மா, அவ சீக்கிரம் ஓடிவா, பாட்டி கீழே விழுந்து கிடக்குது. ஜோ, இதோட ஒரே தொல்லையா இருக்க. பேச்சு மூச்சு இல்லாமல் விசாலாட்சி காய்ந்த இலையை போல் தரையில் கிடந்தாள். இரவில் மூளை பக்கவாதம் வந்து இறந்து விட்டதாக மருத்துவர்கள் உறுதிப்படுத்தினார்கள். உமையாள் தெரிந்த உறவினர்களுக்கெல்லாம் அழைத்து தகவலை சொன்னாள். அவள் பேச்சில் மட்டும் மலையளவு வருத்தம் தெரிந்தது. சில மணி நேரங்களில் விசாலாட்சி வெறும் உடலாய் வீட்டிற்கு வந்தாள். அதுவரை அம்மாவாக பாட்டியாக இருந்தவள் பிணம் என்றாகி போனாள். அவள் வரும் முன்னே சொந்த பந்தங்கள் வீட்டின் உள்ளே குழுமியிருந்தார்கள். சுயமாக இயங்க முடியாத துணையற்ற விசாலாட்சி மனதளவில் எப்போதோ இறந்து விட்டிருந்தாள் என்பதுதான் உண்மை. வந்த உறவினர்களோ அவள் உடலை அடக்கம் செய்ய மட்டுமே காத்திருக்கிறார்கள். தன நாள் சாகாம நல்ல துரகாத்திரமா இருந்துச்சு, கடவுளுக்கு போவது நம்ம கஷ்டம் புரிஞ்சுச்ச. வந்தவர்களில் யாரோ கூறியதை எல்லாரும் கேட்டார்கள். ஆனால் அதற்கு ஒப்புதல் தெரிவிக்கும் விதமாய் அமைதியாக இருந்தார்கள். எல்லாரின் பார்வையும் நீண்ட நாளைக்கு பின் வீட்டு முற்றத்தில் படுத்திருந்த விசாலாட்சி மீது திரும்பியது. அவளுக்கு அங்கே வக்கீல் யாரும் இல்லை. சரி, நம்ம வழக்கம் போல புதைச்சிடலாம் தானே? அட போங்கண்ணா, புதைச்சா அது வேற வருஷம் வருஷம் போய் பாத்துக்கிட்டு சுத்தம் பண்ணணும். பேசாம எரிச்சிடலாம். கூட்டத்தில் மற்றொரு குரல். உமையாளும் அந்த குரலுக்கு இசைந்தாள். விசாலாட்சியின் உடல் எரியூட்டப்பட்டு சாம்பல் கடலில் கரைக்கப்பட்டிருந்தது. வீடு பழைய நிலைக்கு விரைவில் திரும்பியது. உறவினர்கள் மகிழ்ச்சியாக பேசிக் கொண்டிருந்தார்கள். குழந்தைகள் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள். 2 மாதங்களுக்கு பிறகு சுமதிக்கு ஆண் குழந்தை பிறந்தது. சுமதியும் அவள் கணவரையும் உமையாள் அந்த வீட்டிலேயே இருக்க செய்து விட்டாள். ஒரு நாள் வீட்டில் சோற்றுப்பானை வெடித்த சத்தம் கேட்டு ஓடிய உமையாள் அந்த அரிசியில் கால் வைத்து வழுக்கி விழுந்து இடுப்பு எலும்பை உடைத்துக் கொண்டாள். இந்த நிலையில் மருத்துவமனையில் நீண்ட நாளாக தங்கியிருந்து வீட்டிற்கு வந்தாள். விதி உமையால் முன் கூத்து கட்ட எண்ணியது. அம்மா, அந்த ஓரமா இருக்கிற ரூம் சுத்தம் பண்ணிட்டேன், இனிமே நீ அந்த ரூம்ல இருந்துக்கோ

கதையை கேட்கும் போது எப்படிங்க இருந்துச்சு? வாழ்க்கை எனும் வட்டத்தை ஒரு கதைக்குள்ள நுழைச்சிருக்காங்க நவீன். இன்று நீ நாளை நான் அப்படின்ற மாதிரி நாம் யாரையோ உதாசீனப்படுத்தும் போது அந்த இடத்துக்கு நாமும் திரும்ப வருவோம், அதுக்கு பெரிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்ற கதை. வாழ்க்கை ரொம்ப வேகமா பறக்குதுங்க, வட்டம் அதை விட வேகமா சுழலுது. அதை கொஞ்சம் மனசுல வச்சுக்கலாம். நீ நல்ல ஃபேம், இளமை, புதுமை, இனிமை.

அழகு எஸ் பி பாலசுப்ரமணியம் சித்ரா குரலில் பாடலை கேட்டிருந்தோம் பாஷா திரைப்படத்திலிருந்து. சரி, ஒரு நேயரின் குரல் இந்த நிகழ்ச்சியில் நீங்க பங்கெடுக்கணுமா, உங்க குரல் வானொலியில் கேட்கணுமா அப்படின்னா என்ன செய்யணும்? நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளணும்னா அறிவிப்பாளரை போல அறிவிப்பு செய்து அதை வந்து குரல் பதிவாகவும் அப்புறம் உங்களுடைய அந்த எழுத்து படிவம் ஸ்கிரிப்ட் இதை வந்து நீங்க எங்களுக்கு மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பி வைக்கணும். storybox.minnal@gmail.com இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பி வைக்க மறந்துடாதீங்க. உங்களுடைய பெயர், கைத்தொலைபேசி எண் ஆகியவற்றையும் குறிப்பிட மறந்துடக்கூடாது. நல்ல குரல் வளமும் உச்சரிப்பும் இருந்தால் நீங்களும் ஒரு நேயரின் குரல் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளலாம். இப்பொழுதே அனுப்ப மறந்துடாதீங்க. சரி, ஜனவரி நிலவே நலம்தானா, இந்த பாட்டு பிடிக்குமா பிடிக்காதுன்னு யாரும் சொல்ல மாட்டோம். தொடர்ந்து அதுதான் கேட்க போறோம். கிருஷ்ணராஜ் சுஜாதா குரலில் ஜன

0: குழந்தைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது மைண்ட் ஆப்ஸ் இ-டியூஷன். AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 01092719919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.
1: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் FM-இல் பாபாஸ் அண்ட் யூ
2: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
1: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
2: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
1: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.
3: மனசு எதையோ தேடும் போது ஒரு நல்ல பாடல்ல கரைஞ்சு போறீங்களா? நீங்க சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM.

ஹரிஹரன் அனுராதா ஸ்ரீராம் குரலில் பாடலை நாம் கேட்டிருந்தோம். கல்லூரி வாசல் திரைப்படத்திலிருந்து இந்த திரைப்படம் 96 வெளிவந்த திரைப்படம். இதில் வந்து பிரசாந்த் நடிச்சிருப்பாரு, அப்புறம் அஜித் குமார், இரண்டு பேருமே நடிச்சிருப்பாங்க இந்த படத்தில். பிரசாந்த், அஜித் குமார், அப்புறம் பூஜா பட்னு ஒரு நடிகை இருந்தாங்க அப்போ அவங்க, அப்புறம் தேவியாணி. இந்த 4 பேருடைய கதை தான் இந்த கல்லூரி வாசல் பாடல்கள். இந்த படத்தில் இடம்பெற்ற பாடல்கள் அனைத்துமே நல்ல அருமையான பாடல்களாக இருக்கும். சரி, அடுத்த பாடல் சுனலதா குரலில் நாம் கேட்க போகின்ற ஒரு 2-3 பாடல்கள். இப்பதான் 4 மணிக்கு நிகழ்ச்சி ஆரம்பித்த மாதிரி இருந்தது, அதுக்குள்ள பாருங்க 8:00 நெருங்கிக் கொண்டிருக்கின்றோம். சரி, மாலையில் யாரு மனதோடு பேச போறாங்கன்னு வாங்க கேட்கலாம்.

0: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மினல் எஃப்எம்.
1: இஞ்சியீடு பழக மஞ்சச்சவா பழக

எஸ் ஜானகி குரலில் அந்த பாடலை கேட்டிருந்தோம். சரி, அடுத்து வரும் பாடலோடு தீரா இசைக்கு விடை கொடுத்து காற்றின் மொழியில் உங்களை சந்திக்கின்றார் கிஷன். 8 மணிக்கு பிறகு அவருடைய நிகழ்ச்சியையும் கேட்க மறந்துடாதீங்க. மீண்டும் நாளைய தீரா இசையில் சந்திப்போம். விடைபெறுகிறேன் நான் சசி. தொடர்ந்து சுபா பாடக்கூடிய பாடலை கேட்கலாம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 8 மணி செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. மகளிர் குடும்ப சமூக மேம்பாட்டு அமைச்சர் 8763 தன்னார்வலர்களுக்கு தொழில்திறன் பயிற்சிகளை வழங்குவதில் தீவிர கவனம் செலுத்தி வருகிறது. சமூக ஆதரவு அமைப்புகளுக்கான தேவைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதை தொடர்ந்து நாட்டின் பராமரிப்புத்துறையை வலுப்படுத்தும் முயற்சியாக இது அமைவதாக அமைச்சர் டத்தோஸ்ரீ நான்சி சுக்ரி தெரிவித்துள்ளார். தேசிய தொழில் முனைவு ஜாகோ திட்டம் மேற்கல்வி பயிலும் மாணவர்கள் பட்டதாரிகள் என மொத்தம் 3000 பங்கேற்பாளர்களை ஈர்க்க இலக்கிட்டுள்ளது. செயற்கை நுண்ணறிவு AI தொழில்நுட்பத்தை ஒருங்கிணைப்பதன் வாயிலாக தொழில் முனைவு துறையில் அவர்களின் திறனை மேம்படுத்துவது இதன் நோக்கம் என தொழில் முனைவோர் மேம்பாடு கூட்டுறவு துணையமைச்சர் டது முகமத் அலாமின் தெரிவித்தார். ஆகஸ்ட் 8 தொடங்கி செப்டம்பர் 6 வரை நடைபெறும் 2026 வேளாண் தோட்டக்கலை விவசாய சுற்றுலா மகா கண்காட்சியில் செயற்கை நுண்ணறிவு AIயும் விவேக விவசாய தொழில்நுட்பமும் முக்கிய அம்சங்களாக அமையவுள்ளதாக 2026 மகா கண்காட்சி தலைமைச் செயலாளர் டத்தோ டாக்டர் முகமத் ஹனீப் ஹாசன் தெரிவித்துள்ளார். 30 ஆண்டுகளுக்கு முன்பு 2 பொது விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்ட சம்பவம் தொடர்பில் கியூபாவின் முன்னாள் அதிபர் ராவுல் காஸ்ட்ரோ மீது வழக்கு பதிவு செய்ய வாஷிங்டன் எடுத்துள்ள முடிவை எதிர்த்து ஹவானாவில் உள்ள அமெரிக்க தூதரகத்தின் முன் 1000 மக்கள் ஒன்று திரண்டனர். இச்சம்பவம் தொடர்பாக 94 வயதான காஸ்ட்ரோ கொலை, அமெரிக்கர்களை கொள்ள சதி, விமானங்களை வீழ்த்துதல் உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்டுள்ளார். கடந்த 24 மணி நேரத்தில் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை IRGC-யிடம் உரிய அனுமதியும் பாதுகாப்பு ஒருங்கிணைப்பையும் பெற்ற 25 கப்பல்கள் ஹார்முஸ் நீரிணையை கடந்து சென்றுள்ளன. அவற்றில் எண்ணெய் டாங்கிகளும் கொள்கலன் கப்பல்களும் வணிக கப்பல்களும் அடங்கும் என்று IRGC-யின் பொது தொடர்பு அலுவலகம் குறிப்பிட்டுள்ளது. விளையாட்டு கார்பந்து. JDT-க்கும் கூச்சிங் சிட்டி இடையிலான 2025-2026 மலேசிய கிண்ண இறுதியாட்டம் இன்று இரவு 9 புக்கிஜாலில் தேசிய அரங்கில் நடைபெறுகிறது. கார்பந்து ரசிகர்கள் அவ்வாட்டத்தை RTM கிளிக் செயலி வாயிலாக நேரலையாக காணலாம். 2017-2023-2024-2025 பருவத்துக்கு பின்னர் JDT 6வது முறையாக கிண்ணத்தை வெல்லும் வேட்கையில் களமிறங்குகிறது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். வணக்கம்.

காற்றின் மொழி நிகழ்ச்சியை கேட்டு இருக்கீங்க. தொடர்ந்து நள்ளிரவு 12 மணி வரைக்கும் இந்த பக்கமா கிஷன் கூட பேசலாம்னு வந்திருக்கேங்க. எப்படி இருக்கீங்க? இன்று இப்பொழுது ரொம்ப நிறைவா மகிழ்ச்சியா உங்களுக்கு இருந்திருக்கும். வார இறுதி நாட்கள், அதுவும் விடுமுறை வரப்போகுது இல்லையா? விடுமுறை, பெரிய விடுமுறை கிடைச்சிருக்கு நமக்கு. அதனால நிறைய பேர் நிறைய திட்டங்களோட இப்ப கூட பயணத்துல இருப்பீங்க. பார்த்து பத்திரமா பாதுகாப்பா போங்க. இதற்கிடையில இப்போ இரவு உணவு எங்க எடுக்கலாம் அப்படின்னு மனசபை தேடிட்டு இருக்கோம். எங்க சாப்பிட்டாலுமே பாத்துக்கோங்க. உங்களுடைய ஆரோக்கியமான உணவு அப்படின்றது ரொம்ப முக்கியங்க. நம்முடைய உடல் ஆரோக்கியம் அப்படின்றது நமக்கு தான் தெரியும். எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது அப்படின்றது அதனால பார்த்து சாப்பிடுங்க. இப்போ அடுத்த ஒரு மணி நேரத்துக்கு நம்ம தெலுங்கு பாடல்களை தான் கேட்டு ரசிக்க போறோம். தொடக்க பாடல் பாடிகார்ட் படத்துக்காக எடுத்து வச்சிருக்கோம், கேட்கலாமாங்க.

0: 1985.
1: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மினல் எஃப்எம்.

மாளவிகா குரல் அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோங்க. இந்தியாவின் மிகப்பெரிய திரைப்பட இசை நிகழ்ச்சி, அதாவது ஒரு திரைப்படத்திற்கு கூடிய பாடல்கள் இருக்கு இல்லையா, அதற்குனே தனியின் ஒரு இசை நிகழ்ச்சி நடத்துறது அப்படின்னா அது முதல் முதலா பெடி திரைப்படத்திற்கு தான் நடக்க போகுது. நம்ம இசை புயல் ஏ ஆர் ரஹ்மான் அவருடைய இசையில தான் இந்த திரைப்படம் வந்து உருவாகி இருக்கு. அதுவும் இந்தியாவின் மிகப்பெரிய ஒரு இசை நிகழ்ச்சி, திரைப்பட இசை நிகழ்ச்சி அப்படின்னு சொன்னா அது பெடி திரைப்படத்துக்கு தான். இது வந்து ஜூன் மாதம் வெளிவரப்போகுதுங்க. இப்போ ஒரு 5 மணி நேரத்திற்கு முன்னதாக நம்ம இசை புயல் ஏ ஆர் ரஹ்மான் அவர்கள் ஒரு பதிவு செஞ்சிருந்தார் இன்ஸ்டாகிராம்ல. நம்ம ராம் சரண் இருக்கார் இல்லையா, அவரோட சேர்ந்து பயணிப்பது போல ஒரு புகைப்படத்தை வந்து பதிவு செய்திருக்கிறாரு. அதுதான் இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கா இன்ஸ்டாகிராம்ல பேசப்பட்டு இருக்கு. அவருடைய திரைப்படம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பெடி திரைப்படத்திற்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. ஒன்று, அந்த ட்ரெய்லர் நீங்க பார்த்திருப்பீங்க, 3.7 வினாடி தான் அந்த ட்ரெய்லர், ஆனா அதற்குள்ள அவ்வளவு விஷயங்களை வச்சிருக்காங்க, சுவாரஸ்யங்கள் அதிகரிச்சுட்டே இருக்கு. ட்ரெய்லரே இப்படி இருந்தா படம் எப்படி இருக்கும்பா அப்படின்ற அளவுக்கு அந்த சுவாரஸ்யம் அதிகரிச்சிருக்குன்னு தான் சொல்லணும். புஜி பாபு அவருடைய இயக்கத்துல தான் திரைப்படம் உருவாகி இருக்குங்க. இதுல நம்ம ராம்சரண் தான் வந்து பெடியா நடிச்சிருக்காரு. நம்ம ஜான்வி கபூர் இருக்காங்க இல்லையா, நடிகை ஸ்ரீதேவியுடைய மகள், அவங்க தான் கதாநாயகியா நடிச்சிருக்காங்க இந்த திரைப்படத்துல. ஆச்சி அம்மா அப்படின்ற கதாபாத்திரத்துல அவங்க நடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம சிவா ராஜ்குமார், விஜய் சேதுபதி, ஜெகபதி பாபு, இன்னும் நிறைய பேர் இந்த திரைப்படத்துல நடிக்கிறாங்க. ஜூன் மாதம் வெளிவரப்போகுது, எப்படி இருக்குன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்ப அடுத்த பாடல் எம் எம் கீரமானி கூட வராங்க, கேட்கலாம்.

0: நம்பிக்கையின் மறுபெயர் மகாலிங்கம்மா.
1: லிங்கம்ஸ்
0: நாடு நகரம் எங்குமே எனினுமே புதுமையின் பிறப்பிடம், ஏழாம் சுவையின் இருப்பிடம். மீன் கோழி இறைச்சி குருமா நல்லெண்ணெய் உருகா
2: சமையலை சுவையாக்கிட கூடவே உள்ள லிங்கம்ஸ் மசாலைகள் தான்.
3: மலேசியாவிலேயே தரமான சுவையான மசாலை லிங்கம்ஸ் மசாலை தான். டேஸ்ட் சூப்பரா இருக்கும்.
2: ருசியான உணவை தயாரித்தோம் என்ற உணர்வு சமையல் ராணிகளே, உங்கள் உள்ளத்தில் உள்ளே ஒரு பெருமிதம். உங்கள் அருகிலேயே எளிதில் கிடைக்கும்
1: லிங்கம்ஸ்.
4: ஒரு நேயரின் குரல் நிகழ்ச்சியில கலந்துக்கணும்னா அவ்வளவு சவாலான காரியமா? இல்லவே இல்லங்க.
5: இன்றைய பிற்பகலை இனிமையாக்கிய இந்த இசை பயணம், இன்றைய பிற்பகலை இனிமையாக்கிய இந்த இசை பயணத்தில்
4: பயிற்சியும் முயற்சியும் இருந்தா ஏஆர் சந்திரன் போல நீங்களும் நிகழ்ச்சியில கலந்துக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை 2:15 நிகழ்ச்சி கேளுங்க ஒரு நேயரின் குரல்.

టాలీవుడ్ పక్కమా, இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா மனசங்கர வரப்பிரசாத் காரு அந்த திரைப்படம் ஆகட்டும், த ராஜ் சாப், உஸ்டாட் பகத் சிங், இந்த மாதிரி நிறைய வெற்றி திரைப்படங்கள் வந்து வெளிவந்திருந்தது. இப்போ அடுத்த கட்டமா மிக பிரம்மாண்டமா உருவாகி இருக்கிற திரைப்படம், நம்ம முதல்ல சொல்லியிருந்த மாதிரி பெரிய இந்த திரைப்படமே வந்து பாத்தீங்கன்னா 3 பில்லியன் பொருட் செலவில் உருவாகி இருக்கிற ஒரு திரைப்படமா இருக்கு. அதற்கு அடுத்தபடியா G2 அப்படின்ற திரைப்படம் வந்து உருவாகிட்டு இருக்குங்க. இந்த திரைப்படமும் மிகப்பெரிய வந்து பொருட் செலவில் உருவாகிட்டு இருக்கு. அத்விசேஷ், இம்ரான், பிறகு வமிகா, இன்னும் நிறைய பேர் இந்த திரைப்படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. கூடிய விரைவில் இந்த திரைப்படத்தையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் எப்படி இருக்க போகுதுன்னு. அடுத்த பாடல் கார்த்திக் கொண்டு வராரு, கேட்கலாம்.

0: களம். இது நம் ஊர் கலைஞர்களின் களம்.
1: சினிமா பாடல்கள் நம் கலைஞர்கள் பாட நீங்க கேட்க போறீங்க. தனித்திறமைகளை அடையாளம் காண போறோம். நீங்களும் கலந்துக்கலாம்.
0: ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 12:15 தொடக்கம். உங்களுக்காக தாளம்.
2: உங்களுக்கு எது பிடிக்கும் அது எங்களுக்கு தெரியாதா? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நம் மின்னல் எஃப்எம்.

ஸ்ரீராம் பார்த்தசாரதி சித்ரா குரல் அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோங்க. நாட்டில் வரும் ஜூன் 1 முதல் பார்த்தீங்கன்னா 16 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் சமூக ஊடக கணக்குகளை தொடங்குவதற்கும் வைத்திருப்பதற்கும் அதிகாரப்பூர்வமாக வந்து தடை விதிக்கப்பட்டிருக்கு. ஆக 2025 இணைய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் குழந்தைகள் பாதுகாப்பு சட்டம் மற்றும் ஆபத்து குறைப்பு சட்டம் ஆகிய இந்த 2 புதிய நெறிமுறைகளின் வழியாக இந்த நடவடிக்கை வந்து அமல்படுத்தப்பட போகுது. ஆக தொடர்பு பல்லூடக ஆணையமான MCMC அதனை வந்து உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க. இது எப்படி வந்து அமலுக்கு வரப்போகுது அப்படின்னு ஒரு சிலாம் வந்து வயதை குறிப்பிட்டே வந்து கணக்குகளை திறப்பாங்க இல்லையா, அது இனிமேல் முடியாது. இனிமேல் வந்து வெறும் வயதை குறிப்பிட்டு சமூக ஊடக கணக்குகளை வந்து தொடங்க முடியாது. அதற்கு பதிலாக மைகார்ட் அடையாள அட்டை அல்லது கடப்பிதழ் போன்ற அதிகாரப்பூர்வ ஆவணங்களின் மூலம் அவங்களுடைய வயதை வந்து உறுதிப்படுத்திய பிறகுதான் அந்த கணக்குகளை வந்து திறக்க முடியும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. ஆக சமூக வலைத்தளங்கள் மூலமாக சில அச்சுறுத்தல்கள் வந்து ஏற்பட்டு இருக்கு இல்லையா, நிறைய போலி தகவல்கள், பிறகு சிறுவர்களின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் வகையில் நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அதற்காக இந்த மாதிரி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு போது மகிழ்ச்சியா இருக்கு. அங்கே உங்க வீட்டில் இருக்கிற சிறுவர்கள் பரவாயில்ல, அவங்க தொலைபேசியை பயன்படுத்துட்டுங்க அப்படின்னு சொல்லி நீங்க கொடுக்க போய் அதன் மூலமா நிறைய பிரச்சனைகள்லாம் கூட நீங்க சந்திச்சிருப்பீங்க இல்லையா, இதன் மூலமாக அதெல்லாம் கட்டுப்படுத்த முடியும். இப்போ அடுத்த பாடல் சித்தார்த் சுமங்கலி கொண்டு வராங்க, கேட்கலாம்.

கதிப்பம்மா என்ன மாதிரி பல கலைஞர்களை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஒரு வாரமோ கதிப்பம்மால திறமைகள் மட்டும் பேசட்டும்.

மலேசிய பொது சேவைத்துறையின் கீழ் வேலை வாய்ப்பு உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. தட்பேர் கிரேட் எண் 1 இந்த வேலைக்கு நீங்களும் விண்ணப்பிக்கணும் அப்படின்னா தாராளமாக விண்ணப்பிக்கலாம். sba.gov.my இந்த அகப்பக்கத்துக்கு போனீங்கன்னா மேல் விவரங்களை நீங்க மிக சுலபமாக தெரிஞ்சுக்கலாம். எப்போ வரைக்கும் உங்களுக்கு நேரம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 27 மே வரைக்கும் உங்களுக்கான நேரம் இருக்கு, விண்ணப்பிக்கலாம். இப்போ அடுத்த பாடல் உங்களுக்காக அம்மா அன்னையா படத்துக்காக வந்துட்டு இருக்க கேட்கலாம்.

0: அந்த கண்ணாடியை தரங்களே.
1: எதுக்கு?
0: தோ இதுக்கு தான்.
1: ஏய், என்ன ஹைவேல குப்பை போட்டு சிரிக்கிற?
0: ஒரு குப்பை தானே. அவசரத்துக்கு குப்பை போடலானா இந்த ட்ரெயின்ல ஒரு கண்ணாடி கூட தரக்கலையே. சரி, யாரும் பார்க்கல, கீழே போட்டு வேண்டியதா.
1: இங்கேயுமா?
0: அட, ஒரு குப்பை தானே.
1: நீங்க படிச்சிருக்கீங்க தானே?
0: ஓ, டிகிரி வரைக்கும் படிச்சிருக்கேன்.
1: இதுல பெருமை வேற. தெரியுமா தெரியாதா, 2026 தொடங்கி பொது இடங்கள்ல குப்பைகளை வீசினீங்க அப்படின்னா 2000 ரிங்கிட் அபராதம் மட்டும் இல்லங்க, 12 மணி நேரத்திற்கு பொது சேவையும் செய்யணும்.
0: ஐயோ, எதுக்கு இதெல்லாம்? இனிமே நான் மட்டும் இல்ல, என்ன சுத்தி இருக்கிறவங்களும் குப்பை போடாம நானே பாத்துக்கிறேன்.
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

0: பராமரிப்பு துறையை வலுப்படுத்த தொழில்முறை திறன் பயிற்சிக்கு அரசாங்கம் தீவிரம். கிக் தொழிலாளர்களின் நலன் தொடர்ந்து பேணப்படும். 2026 மகா கண்காட்சி, இளையோரை ஈர்க்க AI விவேக வேளாண் தொழில்நுட்பம். வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் இரவு 9 மணி முதன்மை செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. சமூக ஆதரவு அமைப்புகளுக்கான தேவைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதை தொடர்ந்து நாட்டின் பராமரிப்பு துறையை வலுப்படுத்தும் முயற்சியாக மகளிர் குடும்ப சமூக மேம்பாட்டு அமைச்சர் 8763 தன்னார்வலர்களுக்கு தொழில்திறன் பயிற்சிகளை வழங்குவதில் தீவிரமாக கவனம் செலுத்தி வருகிறது. தரமான பராமரிப்பு சேவைகளை வழங்குவதை உறுதி செய்ய இத்துறையில் தொழில்முறை திறன் பயிற்சி அவசிய தேவையாக உள்ளதாக அதன் அமைச்சர் டத்துஸ்ரீ நான்சி சுக்ரி தெரிவித்துள்ளார். மேலும் சமூக நலன் பராமரிப்பு துறைகளில் அதிகமான தன்னார்வலர்களை தங்களை இணைத்துக் கொள்வதை தங்களது அமைச்சு எப்போதும் வரவேற்பதாக அமைச்சர் கூறினார். நாட்டில் கிக் தொழிலாளர்களின் நலனிலும் எதிர்காலத்திலும் அரசாங்கம் தொடர்ந்து கவனம் செலுத்தி வருகிறது. குறிப்பாக சமூக பாதுகாப்பு, திறன் மேம்பாடு, வேலை மேம்பாட்டுக்கான வாய்ப்புகளுக்கு முன்னுரிமை வழங்கும் புதிய முன்னெடுப்புகளை செயல்படுத்துவதன் வழி கிக் தொழிலாளர்களின் சூழியல் முறை வலுப்படுத்தப்படுவதாக மனிதவள அமைச்சர் டத்தோஸ்ரீ ஆர் ரமணன் தெரிவித்தார். இதற்காக மனிதவள அமைச்சர் கசுமா பொருளாதார மீள்திறன் தொகுப்பு பேஸ் வாயிலாக 20 மில்லியன் ரிங்கேட்டையும், தொழில்நுட்பம் செயற்கை நுண்ணறிவு குறித்த கல்வி அறிவை வழங்க 110 மில்லியன் ரிங்கேட்டை AI மாய் மாஹிர் திட்டம் வாயிலாகவும் ஒதுக்கியுள்ளது. மேலும் ஈஹெய்லிங் பீஹெய்லிங் ஓட்டுநர்கள் உட்பட கிக் தொழிலாளர்களின் திறனை மேம்படுத்த அரசாங்கம் கொண்டுள்ள தொடர் கடப்பாட்டையும் அது வெளிப்படுத்துகிறது என சுங்காய் புலோ சட்டமன்ற உறுப்பினருமான அவர் குறிப்பிட்டார். தேசிய தொழில் முனைவு ஜாகோ திட்டம் மேற்கல்வி பயிலும் மாணவர்கள், பட்டதாரிகள் என மொத்தம் 3000 பங்கேற்பாளர்களை ஈர்க்க இலக்காக கொண்டுள்ளது. செயற்கை நுண்ணறிவு AI தொழில்நுட்பத்தை ஒருங்கிணைப்பதன் வாயிலாக தொழில் முனைவுத்துறையில் அவர்களின் திறனை மேம்படுத்துவதை இது நோக்கமாக கொண்டுள்ளது என தொழில் முனைவோர் மேம்பாடு கூட்டுறவு அமைச்சர் குஸ்கோப் அறிக்கையில் கூறியது. 2026 ஜாகோ திட்டம் இதுவரை நாடு முழுவதும் 57 உயர்கல்விக் கழகங்களை உள்ளடக்கிய 5 தொடர்களை செயல்படுத்தியுள்ளது. இதன் வழி 1002 இளங்கலை முதுகலை மாணவர்கள் வெற்றிகரமாக ஈர்க்கப்பட்டுள்ளனர் என்று துணையமைச்சர் டாத்தோ மொமன் அலாமின் தெரிவித்தார். ஆகஸ்ட் 8 நாள் தொடங்கி செப்டம்பர் 6 நாள் வரை நடைபெறும் 2026 ஆண்டிற்கான வேளாண் தோட்டக்கலை விவசாய சுற்றுலா கண்காட்சியில் செயற்கை நுண்ணறிவு AIயும் விவேக விவசாய தொழில்நுட்பமும் முக்கிய அம்சங்களாக அமைய உள்ளதாக 2026 மகா கண்காட்சி தலைமைச் செயலாளர் டாத்தோ டாக்டர் மொமட் ஹனீப் ஹசன் தெரிவித்துள்ளார். இளையோரிடையே விவசாய துறையில் ஈடுபடும் ஆர்வத்தை தூண்ட ஈராண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் இந்த பிரம்மாண்ட கண்காட்சி வேளாண் உணவுத்துறை சார்ந்த நவீன தொழில்நுட்பம் கண்டுபிடிப்புகளில் அதிக கவனம் செலுத்தும் என்றார் அவர். வரும் நீண்ட விடுமுறையை முன்னிட்டு கிரேத்தா ஆபி தனாம்லா யூபர்ஹாட் KTMB 347,000 இருக்கைகளை வழங்குகிறது. KTMB நிறுவனத்தின் வரலாற்றிலேயே மிகப்பெரிய அளவிலான டிக்கெட் விற்பனையாக இது உள்ளது. இதுவரை 80 விழுக்காடு அல்லது 270,000 டிக்கெட்டுகள் விற்று தீர்ந்துள்ளதாக KTMB குழும தலைமை செயலதிகாரி டத்து அஸ்லான் ஷா அல் பக்ரி கூறினார். ஹஜ் பிறநாள், விசாக தினம், பேரரசரின் அதிகாரப்படி பிறந்த நாள் என இரு வாரங்களில் 3 முதன்மை விடுமுறை ஒருசேர வருவதை தொடர்ந்து மக்களின் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் இந்த கூடுதல் டிக்கெட் விற்பனை அமைகிறது. 60,000 முதல் 70,000 டிக்கெட்டுகள் மட்டுமே எஞ்சியுள்ளதாக டத்து அஸ்லான் தெரிவித்தார். இன்று புத்ராஜயாவில் பெய்த தொடர் கனமழையை தொடர்ந்து அங்குள்ள வணிக வளாகம் ஒன்றில் நீர்மட்டம் உயர்ந்து வருவதை கண்காணிக்க புத்ராஜயா தீயணைப்பு மீட்புத்துறை தனது பணியாளர்களை முடுக்கிவிட்டுள்ளது. அப்பகுதியில் நீர்மட்டம் உயர்ந்து வருவது குறித்து அத்துறை கிடைத்த புகாரையடுத்து அங்குள்ள நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர உடனடி கண்காணிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாக அதன் செயல்பாட்டு பிரிவு உதவி இயக்குநர் முகமது ஹசிக் ஹாஸ்மி தெரிவித்தார். நகரி சம்பிலான் பாலுங் நிரந்தர விவசாய சந்தையில் நேற்று தொடங்கிய மடானி வேளாண் விற்பனை நாளை வரை நடைபெறுகிறது. அங்கு 5000 பேர் வருகையளிக்க கூட்டரசு வேளாண் சந்தை வாரியம் ஃபார்மா இலக்கு கொண்டுள்ளது. பேரளவிலான இந்த விற்பனை திட்டம் காலை 8 மணி முதல் இரவு 10 வரை நடைபெறுகிறது. இடைத்தரகர்கள் இன்றி உற்பத்தியாளரிடம் நேரடியாக பயனீட்டாளருக்கு விற்கும் முறை 10 முதல் 30 விழுக்காடு வரை சேமிப்பை வழங்குகிறது என்று ஃபார்மா அறிக்கையில் தெரிவித்துள்ளது. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: விரிவான அண்மைய செய்திகளுக்கு britta.rtm.gov.my. விரைவான தகவல்களுக்கு AI செய்தி சுருக்கங்களை நாடலாம். கேள்விகள் இருப்பின் சாட்பாட்டில் விளக்கம் பெறலாம். துல்லியமான நம்பகத்தன்மையான செய்திகளுக்கு உடனே பலம் பாருங்கள் britta.rtm.gov.my.
0: பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் 4 நாள் அலுவல் பயணம் மேற்கொண்டு சீனா சென்றடைந்தார். ஆயினும் இஸ்லாமாபாத்தும் பெய்ஜிங்கும் நடுநிலையாளராக இருப்பதற்கு முயன்று வரும் மேற்காசிய நெருக்கடி குறித்து இரு நாட்டு தலைவர்களும் விவாதிப்பார்களா என்பதை சீன வெளியுறவு அமைச்சர் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. இவ்வேளையில் பொதுவான விவகாரங்கள் மட்டுமே விவாதிக்கப்படும் என்று இவ்வார தொடக்கத்தில் சீன வெளியுறவு அமைச்சின் செய்தி தொடர்பாளர் குவாஜியகோன் தெரிவித்தார். மேற்காசியாவில் விரைவில் அமைதி நிலவ ஆக்கப்பூர்வமான பங்களிப்பை வழங்க சீனா பாகிஸ்தானுடன் இணைந்து செயல்படும் என்றவர் குறிப்பிட்டார். கடந்த 24 மணி நேரத்தில் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை IRGC-யிடம் உரிய அனுமதியும் பாதுகாப்பு ஒருங்கிணைப்பையும் பெற்ற 25 கப்பல்கள் ஹார்முஸ் நீரிணையை கடந்து சென்றுள்ளதாக தெரிவித்துள்ளன. அவற்றில் எண்ணெய் தாங்கிகளும் கொள்கலன் கப்பல்களும் வணிக கப்பல்களும் அடங்கும். ஈரான் கடற்படை அதிகாரிகளுடன் தேவையான ஒருங்கிணைப்பு செயல்முறைகளை நிறைவு செய்த பின்னரே அனைத்து கப்பல்களும் இந்த நீரிணையை கடந்து சென்றதாக IRGC-யின் பொது தொடர்பு அலுவலகம் குறிப்பிட்டுள்ளது. காசாவில் 2023 அக்டோபர் தொடங்கி இஸ்ரேல் மேற்கொண்டு வரும் தாக்குதலில் இதுவரை கொல்லப்பட்டவர் எண்ணிக்கை 72,783 ஆக பதிவாகியுள்ளது. பலியானவர்களில் பெரும்பாலானோர் பெண்களும் சிறாரும் ஆவர் என பாலஸ்தீன செய்தி நிறுவனம் வாஃபா தெரிவித்துள்ளது. மேலும் யூத ராணுவ தாக்குதலில் 172,779 பேர் காயமடைந்தனர் என்றும் அது குறிப்பிட்டது. மஞ்சள் கடல் தொடங்கி தென்சீன கடல் மேற்கு பசிபிக் வரையிலும் சீனா 100 மேற்பட்ட போர்க்கப்பல்களையும் கடலோர காவற்படை கப்பல்களையும் நிறுத்தியுள்ளதாக தைவானின் தேசிய பாதுகாப்பு மன்ற தலைவர் ஜோசப் வூ தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். சீனா தற்போதைய நிலையை சீர்குலைப்பதோடு வட்டாரம் முழுவதிலும் நிலவும் அமைதி நிலைத்தன்மைக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்துவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். 30 ஆண்டுகளுக்கு முன்பு இரு பொது விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்ட சம்பவம் தொடர்பில் கியூபாவின் முன்னாள் அதிபர் ராவுல் காஸ்ட்ரோ மீது வழக்கு பதிவு செய்ய வாஷிங்டன் எடுத்துள்ள முடிவை எதிர்த்து ஹவானாவில் உள்ள அமெரிக்க தூதரகத்தின் முன் 1000+ மக்கள் ஒன்று கூடினர். இச்சம்பவம் தொடர்பாக 94 வயதான காஸ்ட்ரோ கொலை, அமெரிக்கர்களை கொல்ல சதி, விமானங்களை வீழ்த்துதல் உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்டுள்ளார். விளையாட்டு கார்பந்து JDT-க்கும் கோச்சிங் சிட்டிக்கும் இடையிலான 2025-2026 மலேசிய கிண்ண இறுதியாட்டம் புக்கெட்ஜாலில் தேசிய அரங்கில் தொடங்கிவிட்டது. கார்பந்து ரசிகர்கள் இவ்வாட்டத்தை RTM கிளிக் செயலி வாயிலாக நேரலையாக காணலாம். பராமரிப்புத்துறையை வலுப்படுத்த தொழில்முறை திறன் பயிற்சிக்கு அரசாங்கம் தீவிரம். கிக் தொழிலாளர்களின் நலன் தொடர்ந்து பேணப்படும். 2026 மகா கண்காட்சி இளையோரை ஈர்க்க AI

0: இவற்றில் இன்று 1950 இன்றைய நாளில் HMS மலாயா கப்பலின் மணியை ஒப்படைக்கும் நிகழ்ச்சி தற்போது கிள்ளான் துறைமுகம் என்றழைக்கப்படும் போர்ட் ஸ்வெட்டன்ஹாமில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பிரிட்டிஷ் அரச கடற்படை சார்பில் தளபதி ஃபோக்னர் அந்த மணியை மலாய் ஆட்சியாளர்களின் நிகாரளியாக வந்திருந்த நெகுருசுமிலான் ஆட்சியாளர் துவங்கு அப்துல் ரஹ்மானிடம் ஒப்படைத்தார். பின்னர் அந்த மணி மலாயா கடற்படையின் சேவையையும் மாண்பையும் எடுத்துணர்த்தும் அடையாளமாக அப்படையிடம் வழங்கப்பட்டது. நாட்டின் கடல் எல்லை பாதுகாப்பையும் தேசிய இறையாண்மையையும் காக்கும் பணியை மலாயா கடற்படை தொடர்ந்து முன்னெடுக்கும் என நம்பிக்கை தெரிவிக்கப்பட்டது.
1: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.archive.gov.my

0: தாமிய நாடகம்.
1: இஸ்லாமிய வானொலி நாடகம் சொத்து, எழுத்து கத்திஜா அப்துல்லா. சொத்து இஸ்லாமிய வானொலி நாடகம் இடம்பெறுவது முதல் பகுதி.
2: என்ன அது, யாருமே போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. சரி சரி, கை தொலைபேசிக்காவது போட்டு பாப்போம். மணி அடிக்குது இப்ப.
3: ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும்.
2: வாலைக்கும் சலாம். கனி, எப்படிரா இருக்க?
3: அல்ஹம்துலில்லா, நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்கம்மா?
2: அல்ஹம்துலில்லா, நாங்க எல்லாம் நல்லா இருக்கோம்ப்பா. பிள்ளைங்க எல்லாம் நல்லா இருக்காங்களா? மருமக எப்படி பாருக்கு?
3: எல்லாம் நல்லா இருக்காங்க. சரிம்மா, எனக்கு நிறைய வேலை இருக்கு, இப்ப பேச முடியாது. நான் அப்புறமேல உங்கள்ட்ட போன்ல
2: பேசுறேன். டேய், வச்சிட்டான் போல இருக்க. வாலைக்கும் சலாம். என்ன இவன், எப்ப பார்த்தாலும் வேலை வேலைண்டே இருக்கான். பெத்தவங்களை வந்து பாக்க ஒரு நாள் கூடவா லீவு இல்லாம இருக்கும்? லீவு தான் இல்லங்கிறான். போன் பேச கூடவா நேரம் இல்ல? அது எப்படி வருஷம் பூரா லீவு இல்லாம இருக்கும்?

0: என்னங்க என்னங்க, உங்களை தான் கூப்பிடுறேன், காது கேக்கலையா?
1: இப்ப எதுக்கு கூப்பிட்ட, விஷயத்த சொல்லு.
0: எங்க போய் நம்ம பேரப்பிள்ளைங்களை பாத்துட்டு வரலாமா?
1: எதுக்கு அங்க போகணுங்கிற?
0: இல்ல, பேரப்பிள்ளைய பாக்கணும் போல இருக்குதுங்க, அவங்க கண்ணுக்குள்ளேயே நிக்கிறாங்க.
1: அதான் கண்ணுக்குள்ளேயே இருக்கிறாங்க, பாத்துக்க வேண்டியதானே, பத்தாது. அங்க அவன் வீட்டுக்கு நான் வரல, இப்போ அங்க போகலாம். அங்க போனதுக்கு அப்புறம் கண்ணை கசக்கிட்டு இங்க வரணும். அதெல்லாம் சரிப்பட்டு வராது, போய் வேற வேலை இருந்தா பாரு.
0: ஏன் உங்களுக்கு அவன் வீட்டுக்கு போறதுன்னா மட்டும் ஏதாவது சாக்கு போக சொல்லி தட்டி கழிக்கிறீங்க? அவனும் நம்ம பெத்த புள்ள தானங்க, அவன் கிட்ட ஏன் அப்படி ஒரு வெறுப்பு?
1: வெறுப்பும் இல்ல, கசப்பும் இல்ல பாத்திமா. அவன் இருக்கிறது என்ன கண்ணு கெட்டன தூரத்திலயா? அந்த கடைசியில இருக்க அவன் இருக்கிற இடம். ரயில்ல ஏறி உட்கார்ந்தா ஒரு நாள் பூரா ரயில்லையே போயிடுது. அப்படியே போனாலும் 10 நாளைக்கு சந்தோஷமா இருந்துட்டு வந்தோம்னு இருக்கா, ஏண்டா வந்தோம்னு இருக்கு. புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் காலையில 4 மணிக்கு எழுந்திருச்சு வேலைக்கு போறாங்க. பேரப்பிள்ளைங்க வாரத்துக்கு ஒரு நாள் தான் பேபி சிட்டர் வீட்டுல இருந்து அவங்க வீட்டுக்கே வர்றாங்க. அதுவும் இவங்களா போய் கூட்டிக்கிட்டு வந்தா தான் உண்டு. சில சமயம் இங்க விருந்து அங்க டின்னரு, அசதியா இருக்குன்னு படுத்து தூங்கிட்டு சாயந்தரமா போய் பிள்ளைகளை கூட்டிக்கிட்டு கடையில சாப்பிட்டுட்டு அடுத்த வாரம் வந்து வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு போறோம்னு சொல்லி அங்க போய் கொண்டு விட்டுட்டு வந்துடுறாங்க. ஏன், நீயும் தான் அத கண்கூடா பாத்திருக்கிய.
0: இப்ப எதுக்கு நீங்க குப்பைய கிளற மாதிரி பழச கிளறிக்கிட்டு இருக்கீங்க? இப்ப
1: நான் எதுக்கு சொல்ல வர்றேன்னா, நீ பேரப்பிள்ளைகளை பாக்கணும்னு போற, அங்க நாம போனாலும் பேரப்பிள்ளைகளை கூட்டிக்கிட்டு வந்து நம்ம கிட்ட விடுறாங்களா என்ன? அதுங்க அங்கே இருந்து பழகிடுச்சுங்க, இங்க வந்தா உங்களால பாத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி நம்மள கூட்டிக்கிட்டு போய் இதுதான் உங்க அத்தம்மா, இது தாத்தான்னு அறிமுகப்படுத்திட்டு வந்தாங்களே, மறந்துட்டியா?
0: இப்ப எதுக்கு மறந்ததை நீங்க நினைவுபடுத்துறீங்க? அவனை குத்தம் சொல்லலைன்னா உங்களுக்கு தூக்கமே வராத. நாம கிட்ட இருந்தோம்னா அதுங்க நம்ம கிட்ட தான் இருந்திருப்பாங்க.
1: ஏன், நீயும் தான் கேட்டிய, பேரப்பிள்ளைகளை எங்கிட்ட கொடு, நான் கொண்டு வச்சு பாத்துக்கிறேன்னு கொடுத்தாங்களா? அவ்வளவு தூரத்துக்கு கொண்டுகிட்டு போயிட்டீங்கன்னா நாங்க அடிக்கடி வந்து பாத்துக்க முடியாது பிள்ளைங்களை. அப்புறம் பிள்ளைங்களுக்கு நாங்க யாருன்னு சொல்லி தெரியாம போயிடும், எங்க மேல பாசம் இல்லாம போயிடும் அப்படின்னு சொல்லி தட்டி கழிச்சிட்டாங்களே, மறந்துட்டியாத?
0: இப்ப நீங்க என்னதான் சொல்ல வர்றீங்க?
1: அங்க போற நினைப்ப விட்டுடுன்னு சொல்றேன். எங்கேயாவது வெளியூர் போகணும்னு ஆசையா இருந்தா சொல்லு, கோலாலம்பூருக்கு போயிட்டு வரலாம். வெளிநாட்டுல இருந்தெல்லாம் நிறைய சுற்றுப்பயணிகள் கூட வந்து பார்த்துட்டு போறாங்களாம். நாம இந்த நாட்டிலேயே இருந்துகிட்டு அதையெல்லாம் போய் பார்க்கறதே இல்லை. அப்படியே நம்ம சொந்தக்காரங்களை எல்லாம் ஒரு பார்வை பார்த்துட்டு வரலாம். என்ன வர்றதுன்னா சொல்லு, மருமகங்கிட்ட சொல்லி ஏற்பாடு பண்றேன். மகளையும் பேரப்பிள்ளைகளையும் கூட்டிட்டு குடும்பத்தோட போயிட்டு வருவோம். என்ன பேச்சையே காணோம்?
0: நீங்க வேணும்னா போயிட்டு வாங்க, நான் அங்க எல்லாம் வரல.
1: ஏன், கண்ணுக்குள்ள இருக்கிற பேரப்பிள்ளைங்க அந்த காட்சியை எல்லாம் பார்க்க விடாம மறைச்சுக்குவாங்களா?
0: போதும் உங்க கிண்டல், பேரப்பிள்ளைங்களை பாக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்க என்னன்னா வேடிக்கை பார்க்க போலாங்கிறீங்க. எங்க தெரியாம தான் கேக்குறேன், மகனையும் மகன் வைத்து பிள்ளைகளையும் பாக்குறதுன்னா உங்களுக்கு ஏன் இவ்வளவு வெறுப்பா இருக்கு? அப்படி என்ன தப்பு பண்ணிட்டா வெறுக்கிற அளவுக்கு?
1: கோச்சுக்காத பாத்துமா, அவன் தப்பும் பண்ணல, நான் அவங்கள வெறுக்கவும் இல்லை. அவன் தானே நமக்கு வாரிசு, ஒரே ஆம்பளை புள்ள. நீ செல்லமா வளர்த்த செல்ல புள்ள.
0: ஏன், மகளை மட்டும் நான் பாசமா வளர்க்கலையா என்ன? இப்ப எதுக்கு பேச்ச வளர்த்தி என்ன ரொம்ப கிளக்குறீங்க? என்ன அங்க கூட்டிட்டு போக முடியுமா முடியாதா அத முதல்ல சொல்லுங்க.
1: நான் என்ன கூட்டிக்கிட்டு போக மாட்டேன்னா சொல்றேன், அங்க அவன் வீட்டுக்கு போயிட்டு ஏதாவது ஒரு பிரச்சனையோட தானே வர்றான். எப்பவும் உன் மனசை தொட்டு சொல்லு, உனக்கு அங்க நிம்மதியா இருக்க முடியுதா, இல்ல சந்தோஷமா தான் இருக்கிறியா? நாமே சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு வேளா வேலைக்கு தொழுதுகிட்டு நீ என்ன பாரு நான் உன்ன பாருன்னு பாத்துக்கிட்டு டிவி முன்னாடி உட்கார்ந்து பொழுத போக்கிக்கிட்டு வர்றோம், அதுக்கு முட்டு தூரம் போகணுமா என்ன? இங்க இருக்கிறதும் நம்ம பேர பிள்ளைங்க தானே, அதுகளை பார்த்துக்கிட்டு அவங்களோட விளையாடிக்கிட்டு தொழுதுட்டு பேரப்பிள்ளைகளை கையை பிடிச்சிக்கிட்டு காலாரம் நடந்துட்டு வருவோமே, அந்த சந்தோஷம் நமக்கு அங்க கிடைக்குதா? பேரப்பிள்ளைங்க முகத்தை பாக்குறதோட சரி, சில சமயம் பார்க்காம கூட வந்திருக்கோம், ஞாபகம் இருக்கா?
0: எல்லாம் இருக்குங்க. நாம போன சூழ்நிலை அப்படி, அவசரமா போனோம், போனதும் திரும்பிட்டோம், அதனால அவன் நம்மள கூட்டிட்டு போய் பேரப்பிள்ளைங்களை காட்ட முடியல. இப்ப அதையே காரணம் காட்டி போக வேணாங்கிறீங்களா?
1: நான் அப்படி சொல்ல வரல பாத்துமா. சரி, வேணும்னா ஒண்ணு செய்யலாம்.
0: என்னங்க?
1: நான் டிக்கெட் எடுத்து ஒன்ன ரயில் ஏத்தி விடுறேன். நீ உங்க மகனுக்கு போன் போட்டுடு, ஒன்ன ஸ்டேஷன் வந்து கூட்டிட்டு போக சொல்லு.
0: விளையாடுறீங்களா நீங்க? நீங்க இல்லாம நான் எங்கேயாவது தனியா போயிருக்கேனா?
1: அப்புறம் என்னை என்னதான் செய்ய சொல்ற? சரி, இப்படி செய்ய.
0: என்னண்டு?
1: நீ போன் போட்டு அவங்க கிட்ட சொல்லு.
0: எப்படி?
1: பேர பிள்ளைங்க கண்ணுக்குள்ளயே இருக்காங்க, பாக்கணும் போல இருக்கு. ஒரு நட இங்க கூட்டிக்கிட்டு வந்து காட்டிட்டு போன்னு சொல்லி பாரு.
0: எங்க நீங்க தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? நாலு நாள் லீவ் போட்டு குடும்பத்தோட அவன் இங்க வந்துட்டு போனா தேவையில்லாம 2000 ரெங்கிட் செலவாகுதுன்னு அன்னைக்கு போயிருந்தப்ப கணக்கு போட்டு சொன்னானே, அதெல்லாம் மறந்துட்டீங்களா நீங்க?
1: நான் மறக்கல. நீ தான் பிள்ளை மேல இருக்கிற பாசத்துல எல்லாத்தையும் மறந்துட்டு போகணும்னு ஒரே ஒத்த காலில் நின்னுகிட்டு இருக்கற.
0: அது சரி.
1: அத்துமா, இந்த காலத்துல பிள்ளைங்க மேல பாசம் வைக்கிறதே தப்பு. பெத்தமா வளர்த்தமா அவங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்தமா இல்ல அவங்களே தேடிக்கிட்டாங்களா, எட்ட இருந்து பார்த்து சந்தோஷப்பட்டுக்கணும். நம்மள தேடி வந்தாங்கன்னா நாம கவனிச்சு அனுப்பணும், அதுதான் நமக்கு மரியாதை. மற்றபடி நாம செய்ய வேண்டியதெல்லாம் தினமும் தொழுது அல்லாஹ் கிட்ட அவங்களுடைய வளமான வாழ்க்கைக்கு துவா செய்யணும். அவன் பாத்துக்குவான் எல்லாத்தையும். உலக மக்களுக்கு படி அளக்கிறவனும் பாதுகாக்கிறவனும் அவன் தானே.
0: இப்ப யாரு இல்லைன்றது? படி அளக்கிறவனும் பாதுகாக்கிறவனும் அவன் தான். அதுக்காக நாம நம்ம கடமைய செய்யறது இல்லையா?
1: எப்படி அடிக்கடி போய் புதுப்பிச்சுக்கிட்டு வரணும்னு சொல்றியா? பாத்துமா, பெத்தவங்களை பாத்துக்கிறது பிள்ளைங்க கடமைன்னு சொல்லுவாங்க. அவன் நம்மள வச்சு காப்பாத்த வேண்டாம். அந்த அல்லாஹு தஆலா எனக்கு இன்னமும் நல்ல தெம்பையும் கொடுத்து கை கால்களை உறுதியோட தான் வச்சிருக்கான். அல்ஹம்துலில்லாஹி ஷுக்கூர். ஒரு போன் போட்டு எப்படியா இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்னு ஒரு வார்த்தை கேக்குறானா?
0: அதான் சொன்னானேங்க, காலையில 4 மணிக்கு கிளம்பி போயிட்டு ராத்திரி 10 மணிக்கு மேலதான் வீட்டுக்கு வர்றேன். நான் வந்து போன் போடலான்னு நினைச்சா நீங்க தூங்கிக்கிட்டு இருப்பீங்க. உங்க தூக்கத்தை கெடுக்க கூடாதுன்னு போன் போடுறது இல்லன்னு சொன்னானே.
1: விட்டு கொடுக்க மாட்டியே மகனே. அதுதான் தாய் பாசங்கிறது. பெத்த மனசு பித்து, பிள்ளை மனசு கல்லுன்னு சொல்லுவாங்க.
0: அது சரி.
1: சரி சரி, நீ போன் போட்டு அவனுக்கு எப்ப லீவு, வீட்டுல எப்ப இருப்பான்னு கேளு. எனக்கு அவங்கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு, பார்த்து பேசிட்டு வந்துருவோம்.
0: நெசமாவங்க. சரி சரி, நான் இப்பவே போய் கேட்டுறேங்க.
1: சந்தோஷத்தை பாறேன் போகலான்னு சொன்னதும் தலகாலு புரியல விடுக்கு. இரு இரு, இப்ப எப்படி அவனை கூப்பிடுவ? அவன் தான் வேலை செய்துட்டு இருப்பானே. ராத்திரி 10 மணிக்கு மேல கூப்பிடு, அவன் அப்பதான் வீட்டுக்கு வந்திருப்பான். என்ன?
0: சரிங்க சரிங்க. உங்களுக்கு குடிக்க ஏதாவது கொண்டு வரட்டுமா?
1: நல்லா ஜில்லுன்னு ஒரு கிளாஸ் தண்ணி கொண்டா. உங்ககிட்ட பேசி என் நாக்கு வறண்டே போச்சு.

0: என்னக்கா, இப்ப எதுக்கு அவசரமா வந்தீங்க? அப்படி என்ன முக்கியமான விஷயம் பேச வேண்டியிருக்கு?
1: வேற ஒண்ணும் இல்லப்பா, உங்க அம்மா தான் பேரப்பிள்ளைங்களை பார்க்கணும்னு ஆசைப்பட்டா. நீயும் பிறநாளைக்கு கூட அங்க வரலையா? உங்க அம்மா பேரப்பிள்ளைங்களுக்கு உடுப்பெல்லாம் எடுத்து வச்சிருந்தா, அதை கொடுத்துட்டு பேரப்பிள்ளைங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தோம்.
0: பெருநாளைக்கு எனக்கு ஒரே ஒரு நாள் தான் லீவு கொடுத்தாங்க, அதான் வர முடியல. அம்மா சொன்னாங்க ஏதோ முக்கியமான விஷயம் பத்தி பேசணும்.
1: அது வந்து அது எனக்கும் வயசாகிட்டே போகுது. கை காலு நல்ல சுகத்தோட இருக்கிறப்பவே இறுதி கடமையையும் முடிச்சிடணும் இல்லையா? அதான் இந்த வருஷம் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்துடலான்னு ஏற்பாடு பண்ணியிருக்கேன். இன்ஷா அல்லாஹ் நல்லபடியா எங்க பயணம் அமைய துவாச்சி. கடைய உன் மச்சான் தான் உன் தங்கச்சி மாப்பிள்ளைகிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டு உங்க அம்மாவையும் கூட்டிக்கிட்டு ஹஜ்ஜு கடமையை முடிச்சிட்டு வந்துடலாம்னு இருக்கேன்.
0: சரி சரி, இப்ப அதுக்கு ஏதாவது பணம் தேவைப்படுதா?
1: இல்லத்தா, எனக்கு பணமெல்லாம் வேணாம். போதுமான அளவு அந்த அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான். வேண்டிய பணம் எங்கிட்ட இருக்கு. சொல்லிட்டு போக வேண்டியது கடமை இல்லையா? அதான் சொல்லிட்டு போக வந்தேனே தவிர பணம் கேட்டு வரலப்பா.
0: சரி சரி, எப்ப பயணம் வச்சிருக்கீங்க?
1: அடுத்த வார கடைசியில நாங்க போறோம்.
0: வழி அனுப்ப நான் வரணுமா இல்ல நீங்களே போயிடுறீங்களா?
2: டே அகில் கணி, என்னடா கேள்வி இது? பெத்தவங்களை ஹஜ்ஜுக்கு அனுப்ப வேண்டிய கடமை பிள்ளைங்களுக்கு இருக்கு, அந்த செலவையும் நாங்க உனக்கு வைக்கல. வந்து வழி அனுப்பி வைக்கிற நன்மையை கூட ஏத்துக்கிற முடியலன்னா நீலாம் என்னடா புள்ளம்மா?
0: என் நிலைமைய புரிஞ்சுக்குங்கம்மா. இப்பதான் என்ன பொறுப்பான ஒரு பதவியில மாத்தி இருக்கிறாங்க. மாச கடைசியில எல்லா தொழிலாளர்களுக்கும் சம்பளம் வேற போடணும், அந்த கணக்கு வழக்கையும் சரி பார்க்கணும், நிறைய வேலை இருக்குதுமா. நான் சும்மா எடுத்ததுக்கெல்லாம் லீவு போட முடியாது. இன்ஷா அல்லாஹ் முயற்சி பண்றேன். அப்படி லீவு கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பா வர்றேன்.
2: என்னடா பேசுற? வந்து பெத்தவங்களை ஹஜ்ஜுக்கு வழி அனுப்ப முடியாத அளவுக்கு உனக்கு வேலை முக்கியமா போச்சோ? ராத்திரி பகலா சம்பாதிச்சு என்ன செய்ய போற? இங்கேயே கதீண்டு கிடக்குற. ஒரு நல்லது கெட்டதுன்னு வந்து கலந்துக்கிறதும் இல்ல, ஒரு நல்லண்ணா பெருநாள்னு கூட வர்றதும் இல்ல. உன் மனசுல என்னதான்டா நினைச்சுக்கிட்டு இருக்க?
0: அம்மா கோச்சுக்காதீங்கம்மா, எனக்கு இது சம்பாதிக்க வேண்டிய நேரம், தெரியுதா? என் சொந்த கால நிக்கிற அளவுக்கு பொருளாதாரத்தை உயர்த்திக்கிட்டு வந்து உங்க கூடயே நான் இருந்துடுறேன், போதுமா? அது வரைக்கும் என்ன ஏ வழியில விட்டுருங்கம்மா.
2: இருக்கிற சொந்த தொழில பாக்குறத விட்டுட்டு சொந்த கால நிக்க போறானாமா?
1: பாத்துமா, எதுக்கு அவங்கிட்ட இப்ப தர்க்கம் பண்ணிக்கிட்டு இருக்க? அதான் சொல்லிவிட்டானே சம்பாதிக்க வேண்டிய நேரம்னு. அவன் வழிக்கே அவனை விட்டுடு. இப்ப கிளம்புற வழிய பாரு, போய் கவனிக்க வேண்டிய வேலை நிறைய இருக்கு. சொல்ல வேண்டிய கடமைக்கு சொல்லிட்டோம், வர்றதும் வராததும் அவனோட விருப்பம்.
0: சரி, நான் ஈப்போவுக்கு வர முடியாகட்டியும் கேஎல் ஏர்போர்ட்டுக்காவது வர பாக்குறேன். நீங்க போய் எத்தனை மணிக்கு ஃபிளைட்னு எனக்கு போன் போட்டு சொல்லுங்க.
1: இன்ஷா அல்லாஹ் பாப்போம்.
3: நேர்களே, இதுவரை கதீஜா அப்துல்லா எழுதிய சொத்து இஸ்லாமிய வானொலி நாடகம் கேட்டீர்கள். இந்நாடகத்தில் அசன்கனி, ஜெயலாதி காதர் மைதீன் மற்றும் சமீமா ஜப்பார் ஆகியோர் பங்கேற்றனர். இடம்பெற்றது முதல் பகுதி.
4: தயாரிப்பு அப்துல் கனி, ஹேஷ்டாக் பெர்ஞாரான் ஜாக்கின்.
3: ஹஜ் பெருநாள் சிறப்பு நிகழ்ச்சிகள். நேர்களே, செவ்வாய்க்கிழமை இரவு மணி 9:15 புனித இரவு, புதன்கிழமை நண்பகல் மணி 12:30 உன்னத யாத்திரை, மாலை மணி 4:30 ஹஜ் பெருநாள் சிறப்பு நாடகம், இரவு மணி 9:15 தியாக சிந்தனை ஆகிய சிறப்பு நிகழ்ச்சிகள் ஒளியேற உள்ளன. செவியேற்க தவறாதீர்கள்.
5: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் எஃப்எம்மில் பாபாஸ் அண்ட் யூ
6: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
5: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
6: facebook.com பாபாஸ் அண்ட் யூ, இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
5: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.
7: இப்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்.
8: இல்லாத ஒரு வாய்ப்பை உருவாக்க எனக்கு தெரியும். அந்த வாய்ப்பு கை நழுவி போனா இழுத்து தக்க வச்சுக்குவான் எனக்கு தெரியும்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 10 மணி செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. இந்த ஆண்டு முழுவதும் சமூக நலத்துறை JKM ரிதம் திட்டம் வாயிலாக 266 முதியோர் ஆரோக்கியம் சார்ந்த நிகழ்ச்சிகளையும் மாற்றுத்திறனாளிகளுக்கான சிகிச்சை திட்டங்களையும் செயல்படுத்த இலக்கு கொண்டுள்ளது. இதன் வழி 13,300 பேர் பயனடைவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதாக JKMஇன் தலைமை இயக்குநர் டத்தோ சே மூராட் சயாங் ரம்ஜான் தெரிவித்தார். இலக்கிடப்பட்ட டீசல் கட்டுப்பாட்டு முறை SKDS விரிவாக்கம் செய்யப்பட்டதை தொடர்ந்து அத்தியாவசிய பொருட்களின் விலை கண்காணிப்பும் சட்ட செயலாக்கமும் வலுப்படுத்தப்பட வேண்டும் என மலேசிய பயணிட்டாளர் சங்கங்களின் கூட்டமைப்பு ஃபோம்கா வலியுறுத்தியுள்ளது. ஜீப் பிக்அப் வகை வாகனங்களுக்கான விரிவாக்கம் பொருட்களின் சில்லறை விலை குறைப்புக்கு வழிவகுக்கும் என்றில்லை என ஃபோம்கா குறிப்பிட்டுள்ளது. இன்று பேரா தஞ்சோங் மலிம் அருகே உள்ள புக்கிட் சங்கட் அசாவில் மலையேறும் நடவடிக்கையில் ஈடுபட்ட 19 வயது நூர் இசாத்தி ஹுமாயிரா அசிசுல் காணாமல் போனதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தனது 5 நண்பர்களுடனும் குடும்ப உறுப்பினர்களுடனும் மலையேறி முடித்துவிட்டு கீழே இறங்கும்போது அவர் வழி தவறி போயிருக்கலாம் என நம்பப்படுகிறது. அவர் கடைசியாக காணப்பட்ட இடத்திலிருந்து தேடுதல் நடவடிக்கை தொடங்கப்பட்டதாக பேரா மாநில தீயணைப்பு மீட்புத்துறை கூறியுள்ளது. காசா உதவிப்பணிக்குழுவில் இருந்த இஸ்ரேலிய படையினர் தடுத்து வைத்திருந்த ஆர்வலர்களை கேலி செய்த காணொலி வெளியானதை தொடர்ந்து இஸ்ரேலிய தேசிய பாதுகாப்பு அமைச்சர் இட்டாமர் பென்குவேர் பிரான்சுக்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளது. பிரான்ஸ் வெளியுறவு அமைச்சர் ஜான் நோவேல் பரோ எக்ஸ் தளத்தில் இவ்வாறு பதிவிட்டுள்ளார். உலகக்கிண்ண கார்பந்து போட்டியில் பங்கேற்பதற்கு அமெரிக்காவுக்குள் நுழைய அனுமதிக்கு முன் கொங்கோ ஜனநாயக குடியரசு கார்பந்து குழுவினர் 21 நாள் தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என அமெரிக்கா அறிவித்துள்ளது. இதுகுறித்து அந்நாட்டு அரசாங்கத்திடம் தெரிவிக்கப்பட்டுவிட்டதாக வெள்ளை மாளிகை உலகக்கிண்ண பணிக்குழு நிர்வாக உறுப்பினர் ஆண்ட்ரூ குயிலானி கூறினார். புக்கிட்ஜாலில் யூனிஃபாய் அரங்கில் நடைபெறும் மலேசிய மாஸ்டர்ஸ் பூப்பந்து போட்டி ஆடவர் இரட்டையர் பிரிவில் கோசி ஃபெய் நோர் இசுடின் மொமட் ரம்சானி இணையினர் சக நாட்டின் ஆரன்ஷியா சோவோயிக் இணையை 11-18 21-12 என வென்று இறுதி சுற்றுக்கு முன்னேறினர். இறுதியாட்டத்தில் ஜேஃபை நோர் இசுடின் டென்மார்க்கின் டேனியல் லன்கார்ட் மேட்ஸ் வஸ்டர்கார்ட் இணையை சந்திப்பார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சரிதா முனியாண்டி. வணக்கம்.

செய்திகளுக்கு பிறகு காற்றின் மொழி நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த பக்கமா கிஷனு கூட பேசிட்டு இருக்கீங்க. தொடர்ந்து டிக்டாக் நேரலையில் பிடித்தவர்களுக்கு பிடித்த பாடல் நீங்க விரும்பி கேட்கணுமா, என்ன பாடல் கேட்கணும்னு தோணுது, இப்போ பயணத்துல இருப்பீங்க, இந்த சமயத்துலதான் உங்களுடைய சிந்தனைக்கு ஒரு சில பாடல்கள்லாம் இப்போ வானொலி பக்கமா கேட்டா நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி தோணும் இல்லையா, இயற்கையை ரசிச்சுக்கிட்டு அப்படியே கேட்டுட்டு போலாம் அப்படின்னா, என்ன பாடல் உங்க மனசுக்கு இப்ப தோணுதோ அதை டிக்டாக் நேரலை பக்கமா வந்து நீங்க தெரிவிக்கலாம். யாருக்காக அந்த பாடலை வழங்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க பேரையும் சேர்த்து குறிப்பிடுங்க, அவங்க பேரை சொல்லி அந்த பாடலை நாங்க வழங்குறோம். இப்ப அடுத்த பாடல் யுவன் சங்கராஜ் ஐசியில் வந்துட்டு இருக்கு, கேட்கலாம் வாங்க.

அடுத்த பாடல் சுமதி கேட்டிருக்காங்க. சுமதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்றைக்கு முழுக்க வந்து மழையா இருந்தது, மழையில இந்த பாடல் கேட்கணும்னு தோணுது கிஷன். இப்போ கூட எங்க வீட்டு பக்கம்லாம் மழையா தான் இருக்கு ஷாலாமலன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்காக, சுமதிக்காக அடுத்து வரும் பாடல் வந்துட்டு இருக்கு. இதற்கு நீங்களும் பாடல் கேட்கணும் அப்படின்னா டிக்டாக் நேரலை பக்கமா வாங்க, அங்க பிடித்தவர்களுக்கு பிடித்த பாடல் நீங்க கேட்கலாம். வார இறுதி நாட்கள் அப்படி போயிட்டு இருக்கு, உங்களுக்கு நீண்ட விடுமுறை கிடைச்சிருக்கு, அதனால பயணத்துல இருந்து கூட இப்போ நிகழ்ச்சி கேட்டுட்டு இருப்பீங்க. பாதுகாப்பான ஒரு பயணமா உங்களுக்கு இருக்கட்டும். இதற்கிடையில டிக்டாக்லாம் பயன்படுத்திக்கிட்டே வாகனத்துல பயணம் செய்யக்கூடாது. அது அப்படியே கீழே வச்சுட்டு ஸ்டேரிங்ல மட்டும்தான் உங்களுக்கு கைகள் இருக்கணும், அதை உறுதிப்படுத்திக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட சொல்லி டிக்டாக் நேரலையில் உங்களுக்கு ஏதாவது பாட்டு கேட்கணும்னு தோணுச்சுன்னா அதை கேட்க சொல்லுங்க, அவங்க கேட்பாங்க, அதை வழங்க நாங்கள் தயாராக காத்துட்டு இருக்கோம். காற்றின் மொழி நிகழ்ச்சியில் இந்த பக்கமாக கிஷன் உங்களோட பேசிட்டு இருக்கேன்.

0: குரல் நிகழ்ச்சியில கலந்துக்கணும்னா அவ்வளவு சவாலான காரியமா? இல்லவே இல்லங்க.
1: இன்றைய பிற்பகலை இனிமையாக்கிய இந்த இசை பயணம், இன்றைய பிற்பகலை இனிமையாக்கிய இந்த இசை பயணத்தில்
0: பயிற்சியும் முயற்சியும் இருந்தா ஏஆர் சந்திரன் போல நீங்களும் நிகழ்ச்சியில கலந்துக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை 2:15 நிகழ்ச்சி கேளுங்க ஒரு நேயரின் குரல்.
2: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் எஃப்எம்மில் பாபாஸ் அண்ட் யூ
3: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
2: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
3: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
2: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.
4: அஸ்வினி, இந்த வருஷம் 1st ஜூன் எல்லாம் ஐசி அடையாள அட்டைகளை மாத்திரணும்னு சொல்லிருக்காங்க. மாத்திரி தெரியுமா?
5: அதுக்கேன்பா குரல் மாத்தி பேசுறீங்க?
4: அப்பதாமா கேக்குறவங்க நம்புவாங்க. நீ விஷயத்துக்கு வா.
5: 1st எல்லாம் மாத்தணுமா? யாரு உங்ககிட்ட இதெல்லாம் சொல்றது?
4: அதான் வாட்ஸ்அப்ல ஃபார்வர்ட் டு many நிறைய பேருக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. உனக்கு வரலையா?
5: ஐயோ அப்பா, அது 1st ஜூன்ல இருந்து அமல்படுத்துறாங்களே தவிர அடையாள அட்டையை உடனே மாத்தணும்ன்ற அவசரம் எல்லாம் கிடையாது. அடையாள அட்டை காணாமல் போனவங்க இல்ல அந்த சிப் இருக்கு இல்லையா அது வேலை செய்யாதவங்க மட்டும் இப்போதைக்கு மாத்தினா போதும்னு சொல்லிருக்காங்க.
4: என்னமா நீ வாட்ஸ்அப்
5: மின்னல்
4: எஃப்எம்?

டிக்டாக் நேரலையில் பிடித்தவர்களுக்கு பிடித்த பாடல் விரும்பி கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அடுத்த பாடல் ஜெயா கேட்டிருக்காங்க, அவங்களுடைய அன்பு கணவர் ஜீவாவுக்காக. ஜீவா இப்போ நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா, கண்களால் கைது செய்ய திரைப்படத்திற்காக இந்த பாடல் கேட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு பல பேர் யோசிக்கலாம். அந்த பாடலை தேர்வு பண்ணியிருக்காங்க நம்ம ஜெயா. யாருக்காக? ஜீவாவுக்காக. கேட்கலாம், வாங்க.

0: மடானி உங்களுக்காக.
1: ஈராயிரத்து 26 முதல் 2035 வரையிலான தேசிய கல்வி திட்டம். உயர்கல்விக் கழகங்களில் உடற்பேறு குறைந்த ஓகேயூ மாணவர்களுக்கு இலவச கல்வி. பொது பல்கலைக்கழகங்கள், பல்நுட்ப கல்லூரிகள், பாலிடெக்னிக், சமூக கல்லூரிகளைச் சேர்ந்த 3000 மாணவருக்கு இந்த கல்வி கட்டண விலக்கு அளிக்கப்படுகிறது.
0: மடானி உங்களுக்காக.
2: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மினல் எஃப்எம்.

ஈஸ்வரி அந்த பாடலை வந்து ரூபிகா அவங்களுடைய மகளுக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்த பாடல், இந்த பாடல் எப்போ கேட்டாலுமே சலிக்காத ஒரு பாடல். இப்போ பயணத்தில் இருக்கீங்க அப்படின்னா மழை அப்படி கொஞ்சம் இயற்கையை பார்த்துட்டே நம்ம பிடிச்சவங்க பக்கத்தில் இருக்காங்கன்னா அந்த பாடலும் ரொம்ப பிடிக்கும். அந்த அளவுக்கு ஒரு பாடலை யார் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்கன்னா எஸ்ஓ வந்து தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அவங்களுடைய தோழி சாய்க்காக, தோழியா தோழரான்னு தெரியல, வெறும் சாய்ன்னு எழுதியிருக்கிறாங்க, அதனால சாய் அப்படின்னு சொல்லிட்டோம். சாய்க்காக பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்கலாம்.

அடுத்து வரக்கூடிய பாடல் கலா அவங்களுடைய அன்பு கணவர் ஸ்ரீதரன் முத்தியாவுக்காக கேட்டிருக்காங்க, வேலாயுதம் படத்துக்காக. சரி, இன்றைக்கு May 23 உங்களுக்கு பிறந்த நாளாக இருந்தால் மறந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் 24 ஆக போகுது, அதனால நாளைக்கும் பிறந்தநாளை கொண்டாட போறீங்க, நாளைக்கு யாராவது பிறந்தநாள் கொண்டாட போறீங்க அப்படின்னா உங்களுக்கும் இந்த வேலையில் நாங்கள் மறந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம்.

வாவ், என்ன ஒரு நல்ல பாட்டுங்க. அந்த பாட்டை பத்தி சொல்றதுக்கு வேற வார்த்தையே இல்ல. ஹரிச்சரன், ஸ்வேதா மோகன் அந்த பாடலை நமக்காக பாடியிருந்தாங்க. ஜெயக்குமரன் அவருடைய மனைவி விஜயாவுக்காக கேட்டிருந்தாரு. அடுத்து வரக்கூடிய பாடல் சிவேஷ் ராஜ் அவங்களுடைய அன்புக்குரியவங்களுக்காக ரேணுகாவுக்காக அடுத்து வரக்கூடிய பாடல் கேட்டிருக்காங்க. சரி, எல்லாம் உள்ளூர் பாட்டு வேணும்னு கேட்டிருந்தீங்க இல்லையா? அல்லாரி பூவே பாட்டு உங்களுக்காக நிறைவு பாடலாக வரப்போகுது. தொடர்ந்து டிக்டாக் நேரலை பக்கமா உங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டு இருந்த எல்லோருக்குமே ரொம்ப நன்றிங்க.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் இரவு 11 மணி செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. ஆசியான் மின் கட்டமைப்பு APGயை நனவாக்கும் முயற்சிகளின் வழி ஆசியான் வட்டாரத்தில் விவேகமான நிலையான எரிசக்தி மேம்பாட்டிற்கு தலைமையேற்பதற்கான வலுவான அடித்தளத்தை மலேசியா கொண்டுள்ளது. தனகா நேஷனல் பர்ஹாட்டின் வியூக ஒழுங்குமுறை நீடிப்புத்தன்மைக்கான மூத்த தலைவர் டத்தோ மொமட் நஸ்ரி பாசில் இதனை தெரிவித்தார். வரும் 16வது பொதுத் தேர்தலை எதிர்கொள்ள தொடக்க தயார் நிலையை வலுப்படுத்தும் வகையில் பினாங்கு நம்பிக்கை கூட்டணி PH மேலும் 3 புதிய செயற்குழுக்களை நிறுவியுள்ளது. மாநில PH தலைவர் சவுகன்யோ இத்தகவலை வெளியிட்டார். 2026 பினாங்கு PH ஆண்டு கூட்டத்துக்கு பின் அவை நிறுவப்பட்டன என்றார் அவர். இந்தோனேசியா அதிகரித்து வரும் காலநிலை மாற்றம் சுற்றுச்சூழல் அச்சுறுத்தல்களிலிருந்து மக்களையும் வியூக தொழில்துறை மண்டலங்களையும் உணவு உற்பத்தி மையங்களையும் பாதுகாக்க ஜாவாவின் வடக்கு கடற்கரை முழுவதும் கடல் தடுப்பு சுவர் நிர்மாணிப்பு திட்டத்தை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது. இத்திட்டத்திற்காக ஏறக்குறைய 80 பில்லியன் அமெரிக்க டாலர் செலவாகும் என மதிப்பிடப்பட்டுள்ளதாக அடிப்படை வசதி வட்டார மேம்பாட்டு ஒருங்கிணைப்பு அமைச்சர் அகுஸ் ஹரிமூர்த்தி யுதோயோனோ தெரிவித்துள்ளார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோவும் அடுத்த வாரம் புதுடெல்லியில் நடைபெறும் குவாட் அமைச்சர்கள் கூட்டத்திற்கு முந்தைய சந்திப்பில் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான வியூக பங்காளித்துவம் உலகளாவிய அமைதி பாதுகாப்பு தொடர்பான விவகாரங்கள் விவாதிக்கப்பட்டதாக பிரதமர் மோடி தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். இந்தியாவின் தென் மாநிலங்களான ஆந்திரப்பிரதேசத்திலும் தெலுங்கானாவிலும் நிலவும் கடுமையான வெப்ப அலை பாதிப்பால் 37 பேர் உயிரிழந்தனர். இதனிடையே வெப்ப அலையால் உயிரிழந்த 16 பேரின் குடும்பங்களுக்கு தெலுங்கானா அரசாங்கம் 4180 அமெரிக்க டாலர் நிதியுதவியை இழப்பீடாக வழங்க முன்வந்துள்ளதாக அதன் வருவாய்த்துறை அமைச்சர் புகலெத்தி ஸ்ரீனிவாச ரெட்டி தெரிவித்துள்ளார். விளையாட்டு. குச்சிங் சிட்டிக்கு எதிரான மலேசிய கிண்ண இறுதி ஆட்டத்தில் ஜொஹோடாருல் தாசிம் JDT தற்போது 2-0 என முன்னிலையில் உள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சரித் மணியரசன், அரிகிருஷ்ணன். வணக்கம்.

மலரும் நினைவுகள் எனும் சொர்க்கவாசல் திறக்கும் நேரம் இது. இந்த பக்கம் உங்களோட கிஷன் பேசிட்டு இருக்காங்க. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஆனாலே உங்களுக்கு அழைத்து பேசுற வாய்ப்பு கிடைக்கும் இல்லையா? இன்றைக்கும் நிறைய பேர் அழைக்கலான்ற திட்டத்தோட இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் புதிய நேர்களுக்கான வாய்ப்பு இன்றைக்கு அதிகமாக இருக்கு. வழக்கமாக நான் பாடல் கேட்டிருக்கேன், எனக்கு இன்றைக்கு வேண்டாங்க, நான் கேட்குறவங்க பாடலை கேட்டு ரசிக்க தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா உங்களுடைய நல்ல மனசுக்கு ரொம்ப நன்றி. இதற்கிடையில் இப்போ நீங்கள் அழைக்கணும் அப்படின்னா சொல்லி 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8

0: என்னால இவ்வளவு குண்டா ஆயிட்டீங்க? டயட் எல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க, எல்லாம் நாடகம்.
1: ஒருத்தவங்க அமைதியா இருக்காங்கன்றதுக்காக அவங்களை எவ்வளவு வேணாலும் தாழ்த்தி பேசுவீங்களா?
0: ஏய், கோவப்படுறீங்க. நான் ஏதோ நகைச்சுவைக்காக தான் சொன்னேன்.
1: மற்றவங்களை தாழ்த்தி பேசுறதுதான் உங்களுக்கு நகைச்சுவைனா, உங்களை யாராவது சொன்னா ஏத்துக்குவீங்களா?
0: இப்படி அவங்களையும் இவங்களையுமே பாத்துட்டு இருந்தா நம்மள எப்பங்க பாத்துக்க போறோம்? இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.

0: வணக்கம் கிஷன், பார்வதி பேசுறேன், ஜெய்பில இருந்து.
1: பார்வதி சொல்லுங்க, என்ன பாட்டு, யாருக்காக?
0: எனக்காக தான், எனக்கு இன்னைக்கு பிறந்த நாள்.
1: ஓ, உங்களுக்காக நீங்களே கேட்டுக்கிறீங்க?
0: ஆமா கிஷன், இது கலங்கரை விளக்கம் படத்தில இருந்து சங்கே முழங்கேன்ற பாடலை நான் கேட்கிறேன் கிஷன்.
1: கண்டிப்பாங்க, உங்க பிறந்த நாள்னு சொல்லிட்டீங்க, வழங்காம எப்படி இருக்க முடியும்? மனமார்ந்த பிறந்த நாள் வாழ்த்து உங்களுக்கு.
0: ரொம்ப நன்றி கிஷன்.
1: கொண்டாட்டம் எப்படி இருந்துச்சு இன்றைக்கு?
0: இல்ல கிஷன், சிம்பிளா தான் பாத்துட்டோம். மகன் சமைக்க வேணாம்னு சொல்லிட்டு அதை கடையில போய் சாப்பிட்டுக்கிட்டோம். ஏன்னா ரெண்டு பேரும் தான், அதனால இப்ப யாரையும் யாருக்கும் சொல்லல. அதனால நானும் மகனும் பகல் சாப்பாடு நைட் சாப்பாடு எல்லாம் கடையில போய் சாப்பிட்டு
1: சாப்பிட்டுட்டீங்க. ஆனா காசு கட்டினத மகன் தானே?
0: ஆமா ஆமா,
1: அவரே வாங்கி கொடுத்துட்டாரு. சரிப்பா, நீ ஆசைப்பட்டுட்ட சமைக்க வேணான்னு, அதனால வெளியே
0: சாப்பிட்டுருவோன்னு.
1: மகிழ்ச்சிங்க மகிழ்ச்சிங்க, பரவாயில்ல. உங்களுக்கு வேலை வைக்காம அவர் கூட்டிட்டு போயிருக்காரு பாருங்க, அவருடைய நல்ல மனசுக்கு பாராட்டு.
0: இன்னொன்னு கிஷன், 28ஆம் தேதி அக்கா மகளுக்கு, பேரு தமிழ் செல்வி, அவங்களுக்கும் பிறந்த நாள், அவங்களுக்கும் சேர்த்து.
1: சரி, அவங்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்து. பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்கலாம் வாங்க. நன்றி.

0: காஜாங்ல
1: இருந்து சொல்லுங்க, என்ன பாட்டு கேக்கணும்னு தோணுது இப்போ?
0: இன்று வந்த சொந்தமா பேரு தெரியல,
1: படம் பேரு தெரியல, சித்ராங்கி திரைப்படம்.
0: அது கூட்டாளி கேக்கலாமா?
1: ஓ கண்டிப்பாங்க. உங்களுடைய ஆறு உயிர் தோழிகள் யாரு சொல்லுங்க?
0: ஐரீனு, மேரி, அப்புறம் தங்கச்சி ராணி, அப்புறம் எலிசபெத், எல்லாத்துக்கும் விரும்பி கேக்குறேன்.

0: வணக்கம், யார் அந்த பக்கம்?
1: லீனாவதி பேசுறேன்.
0: லீனாவதி, சொல்லுங்க, என்ன பாட்டு, யாருக்காக?
1: என்னோட பேரனுக்கு அடுத்த வாரம் பிறந்த நாள். அப்ப இப்பே கேட்டலான்னு பார்த்தேன். பாட்டு வந்து என் வேட்டைக்காரன்ல வெள்ளி நீலா முற்றத்தில் பேரன் பேர் வந்து கார்த்திகேயன். இப்ப நாங்க பாட்டி எல்லாம் அவனை வளர்த்துறோம். அவங்க அப்பா பேரு பிரகாஷ், அம்மா சுகுணாகேஸ்வரி.
0: கார்த்திகேயனுக்கு மனமார்ந்த பிறந்த நாள் வாழ்த்துக்களை முன்கூட்டியே தெரிவிச்சுக்கலாம். அந்த பாடல் அவருக்காக வந்துட்டு இருக்கு, வாட்ஸ்அப் பண்ணி சொல்லிருங்க, சரியா?
1: ரொம்ப நன்றியா.

0: வணக்கம் கிஷன், நாங்க மனோ ஃபேமிலியில இருந்து.
1: மனோ வணக்கம், சொல்லுங்க என்ன பாட்டு யாருக்காக?
0: மாவனுக்கு பிறந்த நாள் 23
1: இன்றைக்கா? நேற்று?
0: இன்னைக்கு
1: பிறந்த நாளா?
0: ஆமா, அவரு கேரளா இருக்காரு. நானும் இங்க வந்துட்டேன்.
1: சரி,
0: சோ அவரு முன்னிட்டு நான் வந்து செல்வம் படத்துல உள்ள பாட்டு நினைக்கிறேன். நான் அனுப்புவது கடிதம் அல்ல.
1: மகன் வந்து இங்க இருக்காரு, நீங்க அங்க இருக்கீங்க.
0: இப்ப சன்வேல இருக்காரு, அவர் பேர் வந்து அனீஸ்வரன்.
1: அனீஸ்வரன், மனமார்ந்த பிறந்த நாள் வாழ்த்து. அவருக்கு சந்திக்கலையா அவரை? போ
0: இல்ல இல்ல, போன்ல தான் பேசிட்டு இருக்கேன், அடுத்த வாரம் தான் போவேன். அம்மாக்கு பிடிச்சமான பாடல் நான் அனுப்புவது கடிதம் அல்ல.
1: ஓ, அம்மா பேர் என்னது?
0: அங்கம்மாள்.
1: அம்மாவுடைய நினைவாகவும் இந்த பாடல் வந்துட்டு இருக்கு, கேக்கலாம் வாங்க.

0: ஹலோ வணக்கம், அப்பனைங்கிலிருந்து அஞ்சலை பேசுறேன்.
1: அஞ்சலை வணக்கம், சொல்லுங்க என்ன பாட்டு, யாருக்காக?
0: என் மகளுக்காக கேக்குறேன்.
1: மகளுக்காக? மகள் பேர் என்னது?
0: இந்துமதி.
1: இந்துமதிக்காக என்ன பாட்டு உங்களுக்கு பிடிக்கும்?
0: கல்யாணமா கல்யாணம் அறுபதாம் கல்யாணம் அந்த பாட்டியா?
1: இது என்னமோ மகள் பேரை வச்சு நீங்க பாட்டு கேக்குற மாதிரியே இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச பாட்டு?
0: இல்ல இல்ல, அவங்களுக்கும் பிடிக்கும், அதுதான் கேக்குறேன்.
1: அவங்களுக்கும் பிடிக்குமா?
0: எனக்கும் பிடிக்கும், அவங்களுக்கும் பிடிக்கும்.
1: பாடல் வந்துகிட்டே இருக்கு, மகளுக்காகவும் உங்களுக்காகவும் சேர்ந்து ரசிச்சு கேளுங்க, சரியா?
0: நீங்க பேசுறதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.
1: மின்னல் கேக்குற உங்களுடைய ரசனைக்கு நன்றி.
0: நான் சிறு வயசுல இருந்து கேட்டுட்டு வரையா.
1: நன்றிமா,
0: ரொம்ப நன்றி.

அனுப்பி வைக்காதன்னு சொல்லணும். எவ்வளவு பொய் தகவல் அனுப்பியிருக்காங்க பாரு. இப்படிக்கு மின்னல் எஃப்எம்.

0: வணக்கம் கிஷன், சிவகுமரன் சண்முகம் அழைக்கின்றேன்.
1: சொல்லுங்க, என்ன பாட்டு யாருக்காக?
0: ஒரு வாழ்த்து சொல்லணும் முடியுங்களா?
1: கண்டிப்பாங்க, சொல்லுங்க, யாருக்கு வாழ்த்து சொல்லணும்?
0: எங்கள் பள்ளி தோழி உமாதேவி முருகேசன் தம்பதிகளுக்கு இன்று 34வது திருமண நாள். அவருக்கு நாங்கள் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறோம். சிவகுமர் சண்முகம் மற்றும் என்றென்றும் நட்புடன் 65 குழுவினர்.
1: இன்றைக்கு அவங்களுக்காக தான் நீங்க பாட்டு கேட்க போறீங்களா?
0: ஆமா.
1: என்ன பாட்டு?
0: பார்மகளி பாடலிருந்து மதுரா நகரில் தமிழ் சங்கம்.
1: அந்த பாடல் அவங்களுக்காக, அந்த காதல் ஜோடிக்காக வந்துகிட்டே இருக்கு, கேட்கலாம் வாங்க.
0: ஓகே, நன்றி.

0: வணக்கம், நான் பவானி சிரமால இருந்து பேசுறேன்.
1: பவானி சொல்லுங்க, என்ன பாட்டு, யாருக்காக?
0: செந்தமிழ் தேன்மலை, அந்த பாட்டு.
1: செந்தமிழ், செந்தமிழ் தேன்மொழியால். படம் பேர் தெரியலன்னு சொன்னீங்கல்ல, மாலையிட்ட மங்கை படம் பேரு.
0: மாலையிட்ட மங்கை. ஓகே, இந்த பாட்டு வந்து என்னோட சிஸ்டர், எங்க அக்கா, மூணாவது அக்காக்கு இன்னைக்கு பிறந்த நாள். அவங்க பேரு வசந்தி. அவங்களுக்கு விஷ் பண்றதுக்கு இந்த பாட்டு நான் கேட்டுக்கிறேன்.
1: ஏன் குறிப்பிட்டு இந்த பாடல், அக்காக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டா என்னது?
0: நாங்க வந்து ஒரு சின்ன வயசுல இருக்கும் போது இந்த பாட்டு வந்து, எனக்கு தெரிஞ்சு இவங்க வந்து பண்டிரி பாய் வந்து ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த பாட்டுக்கு. அதுக்கு வந்து நாங்க எங்க பேரண்ட்ஸ் முன்னுக்கு இந்த பாட்டுக்காக நாங்க ஆடி ஆடி இடத்து சிரிக்க வைப்போம்.
1: ஓ, நீங்க அப்ப நடன புயலா செயல்பட்டு இருக்கீங்க அந்த காலகட்டத்துல.
0: நானும் சிஸ்டரும், இது இந்த சிஸ்டரும் நானும் வந்து எப்படி இந்த பாட்டை வச்சு நாங்க ஒரு ஒரு காமெடி பீஸ் ஆக்குவோம் வீட்டுல.
1: அதான் ஒவ்வொரு குடும்பத்துல ஒரு ஆள் இருப்பாங்க சிரிக்க வைக்கிறதுக்குன்னு, அப்படிதான் நீங்க நினைக்கிறேன் இல்லையா?
0: ஆமா ஆமா.
1: சரி, பாடல் வந்துட்டே இருக்கு. இந்த பாடல் உங்களுடைய குடும்பத்திற்கு ஒரு பெரிய நினைவா இருக்க போகுது, ஏன்னா அந்த காலகட்டத்தின் நினைவை திரும்பவும் கொண்டு வர போகுது இல்லையா?
0: ஓகே, தேங்க்யூ.

0: வணக்கம், ஸ்ரீ வெங்கடேஷ் ஷாலாம்ல இருந்து அழைக்கிறேன்.
1: ஸ்ரீ வெங்கடேஷ் சொல்லுங்க, என்ன பாட்டு யாருக்காக?
0: அன்னை படத்துல இருந்து பூவாகி காய், அது வந்து எங்க அம்மாக்காக, சித்திக்காக, அவங்க எல்லாத்துக்காகவும் உரிமை கேட்கிறேன். அம்மா பேர் வந்து செல்வராணி, தங்கமணி, விஜயராணி, ராஜலட்சுமி, எஸ் ஜானகி.
1: எஸ் ஜானகி பாடகிகள் பேரா வருது எல்லாமே.
0: இவங்க பேர் எல்லாத்துக்குமே இந்த பாட்டை நான் விரும்பி கேட்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச பாட்டு இந்த பாட்டு.
1: அவங்களுக்காக நீங்க கேட்கணும்னு நினைச்சீங்கல்ல, அந்த நல்ல மனசுக்காகவே இந்த பாட்டு வந்துட்டு இருக்கு. கேட்கலாம்.
0: நன்றி.

0: இடம்பெறுவது ஞானச்சுடர்.
1: ஞானச்சுடர் வழங்குபவர் உஸ்தாஸ் முகமது சாலே மன்பை.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. முகத்திற்கும் உண்மைக்கும் எப்படிப்பட்ட தொடர்பு உள்ளதென்றால், சிங்கத்திற்கும் அதன் குகைக்கும் உள்ள தொடர்பை போல, அல்லது பேச்சுக்கும் குரலுக்கும் அதன் எண்ணத்துக்கும் உள்ள தொடர்பை போல. உண்மையின் தொடர்பு முகத்துடன் எப்படிப்பட்டதென்றால், சிங்கத்திற்கு அதன் குகையுடன் உள்ள தொடர்பை போல. அதாவது, குகையிலேயே பல சிங்கங்கள் வரும் போகும், ஆனால் குகை மாறப்போவதில்லை. அதே போல எண்ணங்கள் நிலையானவை, அதில் எழுகின்ற வருகின்ற கற்பனையும் பேச்சு வார்த்தைகளும் நிலையற்றவை. உண்மை நிரந்தரமானது, முகம் அழியக்கூடியது. நம் எண்ணம் எனும் கடலில் ஏற்படும் கற்பனை கதையாக செயல்முறைகள் செய்ய வேண்டும் என உத்தரவாக பல்வேறு துறையில் பல்வேறு முறையில் வருகிறது. பேச்சுக்களால் நம் வாயிலிருந்து சத்தம் வருகிறது, பின்னர் அது எங்கே போனது தெரியாது. கடலிலே அலைகள் எழுந்து மீண்டும் கடலிலேயே திரும்பி காணாமல் போய்விடுவதைப் போல, அதாவது நம்முடைய எண்ணம் நம்முடைய குரல் மூலம் வடிவம் பெற்று சத்தமாக மாறி காதால் கேட்பவரின் எண்ணக்கடலில் புகுந்து விடுகிறது. சற்று நேரத்தில் இவை யாவும் நடந்து முடிந்து வருகிறது. இதை முன்வைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தரும் அழகிய அறிவுரையை பார்த்தால் நன்கு அறிய முடியும். என்னுடைய தோழர்களில் யாரும் வேறு எவர் பற்றியும் எந்த விஷயத்தையும் என்னிடம் வந்து சொல்ல வேண்டாம், ஏனென்றால் நான் வெள்ளை மனதுடன் உங்களை சந்திக்கவே விரும்புகிறேன் என்றார்கள் அருமை நபிகளார் அவர்கள். மற்றவர்களை பற்றிய எதிர்மறையான செய்திகளை கொண்டு வந்து மனதை நிறைத்து கொள்ளாமல், தீய எண்ணங்கள் கொள்ளாமலும் மனதை தூய்மையாக வைத்திருப்பது சிறந்தது. நம் மனம் தூய்மையானதாக அமைதியானதாக இருப்பதற்கு மிக முக்கியமானது, எவரை குறித்தும் தேவையற்ற தவறான செய்திகளை கேட்பதை முற்றாக தவிர்ப்பது அவசியமாகும். ஏன் அடுத்தவர்கள் குறையை நாம் ஆராய்ந்து அதை கேட்டு நம்முடைய சிந்தனையில் ஏற்றி குழம்பிக் கொண்டிருக்க வேண்டும்? தேவையற்ற செயல். மற்றவர்களை பற்றிய செய்திகளை கேட்டறிந்து கொள்கின்ற பழக்கம், அவற்றை பற்றி துருவி துருவி ஆராய்ந்து கொள்கின்ற பழக்கமும் ஆர்வமும் அருவறுப்பானதாகும். இதனால் மற்றவர்கள் மீது அவநம்பிக்கைகள் ஏற்படுவதற்கும், மற்றவர்கள் மீது கோபங்கள் மன வருத்தங்கள் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படவும், அதன் மூலம் உறவுகள் நட்புகள் அருந்து அங்குமிங்கும் அலைவதற்கு சூழ்நிலையை உருவாக்கிவிடும், அதற்கு வழிவகுக்கும். இதையெல்லாம் கருத்தில் கொண்டு சிந்தனையோடு வாழ வேண்டும். ஆனால் ஒருவருக்கும் ஏதோ வகையில் நாம் உதவி செய்ய போகிறோம் என்றால், அவரை பற்றி நாம் அறிந்து கொள்வது தவறல்ல. தெரிந்தால்தான் நிலையறிந்து தரமறிந்து அவருக்கு போதிய உதவிகளை அறிவுரைகளை வழங்க முடியும். இது போன்ற நல்வழிகளை நாம் பின்பற்றுவது சிறந்தது. அதை விட்டுவிட்டு நம் சொந்த பந்தங்கள், நம்முடைய நண்பர்கள், அண்டை வீட்டார்கள் இவைகளை பற்றி எல்லாவற்றையும் கேட்டறிந்து ஒருவர் மற்றவருக்கு மத்தியில் சொல்லிக் கொண்டு பிரச்சனைகளை உருவாக்கி இறுதியாக நம்முடைய வாழ்நாட்களை கழிப்பதில் இருக்கிறதே, அதில் எதுவும் எஞ்சாது. அதில் பிரச்சனையோடு மனக்குழப்பத்தோடு வாழ்ந்து மற்றவர்களுக்கு மத்தியில் நல்லெண்ணத்தை இழந்து வாழ்ந்து மறைய வேண்டிய சூழ்நிலை உருவாகும். அதனால் எப்படி வாழ வேண்டும் என்ற சிந்தனையோடு வாழ்ந்து, மற்றவர்களை பற்றி நல்லெண்ணத்தோடு வாழ்ந்து மற்றவர்களுக்கு மத்தியில் நல்ல சிறந்த பெயரோடு வாழ்வதற்கு முயற்சிக்க வேண்டும். இறைவா, நாங்கள் வாழும் காலமெல்லாம் சிறந்த எண்ணத்தோடும் மற்றவர்களோடு நல்ல உறவோடும் சமுதாயத்திற்கு மத்தியிலே நற்சிந்தனையோடு வாழ்வதற்கு எங்களுக்கு உதவி செய்வாயாக. மற்றவர்களுக்கு மத்தியில் நல்ல அறிவுரைகளையும் நல்ல ஆலோசனையும் வழங்கும் நல்ல அறிவையும் தந்தருள்வாயாக. மற்றவர்களிடத்திலே நல்ல அறிவுரையும் பெற்று கொண்டு வாழ்வதற்கும் எங்களுக்கு உதவி செய்வாயாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.
1: நேர்களே, இதுவரை ஞானச்சுடர் கேட்டீர்கள். வழங்கியவர் உஸ்தாஸ் முகமது சாலி மன்பை.
3: தயாரிப்பு அப்துல் கனி. ஹேஷ்டாக் பெஞ்ஞாரன் ஜாக்கின்.

0: அளவில் காற்றின் மொழி நிகழ்ச்சிக்கு ஒரு நிறைவு கொடுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சுங்க. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கும் வரை இப்பொழுது அன்பு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நான் உங்கள் கிஷன். அடுத்து இடைவிடா இசையை தான் கேட்டு ரசிக்க போறீங்க. பயணத்துல இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு பிடிக்க போகுது பாடல்கள் எல்லாமே. அதனால தொடர்ந்து மின்னல் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கிறவங்க அன்புக்கும் ரசனைக்கும் ரொம்ப நன்றிங்க. நல்ல ஓய்விடுங்க.
1: மின்னல் எஃப்எம் இளமை புதுமை இனிமை.

ஆனந்த தேன்காற்று சீரா இசையா மாத்துறது, அதுக்கு மேல எங்களை சாகடிக்கும் இசையினை நீங்க வச்சிருக்கலாம். ரொம்ப ரொம்ப ஆனந்தமா இருக்குது. எங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுத்திருக்கீங்க எங்களை பேசுறதுக்கும், அது மட்டும் இல்லாம எங்களுக்கு பிடிச்ச பாட்டு கேட்கறதுக்கும் எங்களுக்கு வாய்ப்பு இன்னைக்கு கொடுத்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். எங்களையும் ஒரு உறுப்பினரா அந்த மின்னல்ல வச்சு எங்களோட அபிப்பிராயத்தை கேட்டது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு பொறுப்பு உணர்ச்சி கொடுத்ததுக்கு சமமா இருக்குது.

விழுந்தது பயிரென தினம் அது வளர்ந்தது யுத்தத்தால் அதோ அதோ விடியது சத்தத்தால் அராஜகம் அழியது ரத்தத்தால் அதோ தலை உருளுது சொர்க்கங்கள் இதோ இதோ தெரியுது துடிக்குது புஜம் ஜெயிப்பது நிஜம் தாக்கிட்ட

இந்த முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல், நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல். இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.

யார் கூடவாவது பிரச்சனையா? ஆனா அவங்க கூட உங்களுக்கு அழகான தருணங்களும் இருந்திருக்கும்ல, அதை மட்டும் நினைச்சு பாருங்களேன். நீங்கள் இணைந்திருப்பது மின்னல் FM.

0: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு ஒரு மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.
1: மலேசிய கலைஞர்கள் நம்ம சொத்துங்க, சொல்லும் போதே கெத்துங்க.

0: நல்லிசை வழங்கிட்டு இருக்கோம். இது உங்கள் மின்னல் FM.
1: எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். உங்களுக்கு தெரியுமா, நான் அவ்வளவு ஒரு இமோஷனலா இருந்தேன். ஏன்னா காலையில நான் அந்த லைஃப் பாத்துட்டு இருந்தேன், அவ்வளவு ஒரு சந்தோஷமா, அவ்வளவு ஒரு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. என்ன புது தொடக்கம், நாங்க எல்லாம் ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஒரு ஒரு நிகழ்ச்சியும் காலையில இருந்து ரொம்ப ஆவலா இருக்கு, பிரம்மாண்டமா இருக்கு. அந்த ஒரு தலைப்புக்கே உங்க எல்லாருக்கும் ஒரு சல்யூட். ரொம்ப நல்லா இருக்கு.

பூஜா, தூக்காதே வேறு எங்கும் கூஜா. ராஜா ராஜாதி ராஜன் இந்த ராஜா.

0: பூஜா, தூக்காதே வேறு எங்கும் பூஜா. அஹா ராஜா, ராஜாதி ராஜன் இந்த ராஜா. அஹா பூஜா, தூக்காதே வேறு எங்கும் பூஜா.
1: ஒரு குட்டி கதை கேட்டா அதுவும் உங்களோட வெற்றி கதைகளை கேட்டா உங்க பள்ளிக்கூடத்துக்கு நாங்க வந்தா வரோம் வரோம். அப்போ இது எல்லாம் ஒரே நிகழ்ச்சியில வந்தா அதுதான் ஹலோ மின்னல். சனிக்கிழமைகளில் காலை மணி 9:15 க்கு.

Yes, all of you.

0: தேமதுர தமிழோசை உலகெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். இலக்கியம் பேசுவோம்
1: அமுதே தமிழே.
0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 11:15 இன்ப தேன் வந்து பாயட்டும்.

உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மினல் எஃப்எம்.

0: அண்ணே ஒரு தோசை எடுத்து.
1: ஹலோ, ஹாய், எப்படி நீ இருக்க? இவ்ளோ நாள் ஆச்சு.
0: மெதுவா சுத்தி, இவ்ளோ பேர் இருக்காங்க.
1: மெதுவா பேசுனா அங்க வரைக்கும் கேக்கணும்ல. யுஎஸ்ல இருந்து கால் பண்ணிருக்காங்க. சொல்லடி,
0: திருத்த முடியாது.
1: இப்படி ஆச்சு.
0: ஏங்க, ஹலோ, இது பொது இடம், கொஞ்சம் சத்தத்தை குறைய வச்சு கேளுங்க.
1: என்னங்க நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பாருங்க, நான் சத்தமா வச்சா உங்களுக்கு என்ன வந்துச்சு?
0: பக்கத்துல குழந்தை அழுதுங்க, கொஞ்சம் குறைச்சு வைங்க.
1: ஐயோ, இப்ப இந்த உலகத்துல நான் சத்தமா வச்சு கேக்குறது மட்டும் தான் பிரச்சனையா என்ன?
0: பொது இடத்துல நம்ம சுயமரியாதைய பாத்துக்க வேண்டியது நம்மளோட பொறுப்புங்க.
1: நாம ஒரு ஆள் தானே நினைக்காம இந்த உலகத்துல மத்தவங்களும் சுத்தி இருக்காங்கன்றத மறந்துட வேண்டாம்.
0: இப்படிக்கு
1: மின்னல் FM.
2: Yo, this is DSP. Presenting you Kandasami.

வணக்கம். சல மலேசியா வடாணி மலேசியா வானொலியின் காலை 6 மணி செய்திகளுடன் பூங்குழலி வீரன். மலேசிய கிண்ண போட்டியில் 6வது முறையாக வாகை சூடிய ஜொஹோர் டாருல் தாசிம் JDTக்கு பேரரசர் சுல்தான் இப்ராஹிம் வாழ்த்து தெரிவித்துக் கொண்டுள்ளார். JDT விளையாட்டாளர்கள், பயிற்றுநர்களின் போராட்ட குணம் உட்பட அவ்வணிக்கு உறுதுணையாக இருக்கும் ரசிகர்களின் வலுவான ஆதரவையும் மாமன்னர் பாராட்டினார். இவ்வேளை ஜொஹோர் டாருல் தாசிம் JDT மலேசிய கிண்ண வெற்றியாளர் பட்டத்தை தட்டிச் சென்று வரலாறு படைத்துள்ளது. தொடர்ந்து 4 பருவங்களாக அந்த கிண்ணத்தை வென்றுள்ள முதல் அணியாக JDT திகழ்கிறது. நேற்று புகிஞ்சாலில் தேசிய அரங்கில் நடைபெற்ற 2025-2026 மலேசிய கிண்ண இறுதிச் சுற்றில் JDT 2-0 என்ற கோல் எண்ணிக்கையில் கொச்சின் சிட்டி FC வெற்றி கொண்டது. டீசல் உதவித்தொகை கட்டுப்பாட்டு அமைப்பு SKDS-இன் நிரந்தர ஒதுக்கீட்டு வரம்பு June 1 நடப்புக்கு வரும் வகையில் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளதாக உள்நாட்டு வாணிக வாழ்க்கை செலவின அமைச்சர் டாக்டர் அர்மீசர் முகமது அலி தெரிவித்தார். சமூக பாதுகாப்பு, திறன் மேம்பாடு, வேலை மேம்பாட்டுக்கான வாய்ப்புகளுக்கு முன்னுரிமை வழங்கும் புதிய முனைப்புகளை செயல்படுத்துவதன் மூலம் கிக் தொழிலாளர்களின் நலனிலும் எதிர்காலத்திலும் அரசாங்கம் தொடர்ந்து கவனம் செலுத்தி வருகிறது. தற்போது 20 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கீட்டில் வேலை வாய்ப்புக்கான பொருளாதார மீள்தன்மை தொகுப்பு பேஸ் உட்பட பல்வேறு முனைப்புகளை மனிதவள அமைச்சு மேற்கொண்டு வருவதாக அமைச்சர் டாக்டர் ரமணன் தெரிவித்தார். ஈரானின் உலக கிண்ண பயிற்சி தளம் மெக்சிகோவிற்கு மாற்றப்பட்டுள்ளது. உலக கிண்ண போட்டிக்கான பயிற்சி தளத்தை அரிசோனா தாக்சனிலிருந்து மாற்ற அந்நாடு முன்வைத்திருந்த கோரிக்கைக்கு உலக கார்பந்து சம்மேளனம் FIFA ஒப்புதல் வழங்கியுள்ளது. அமெரிக்க மெக்சிகோ எல்லையில் உள்ள திஜுவானா தளத்தில் ஈரானிய அணி பயிற்சியை மேற்கொள்ளும் என FIFA தலைவர் மேடிதாஷ் தெரிவித்தார். செர்பியா மத்திய பெல்கிரேட்டில் முன்கூட்டியே தேர்தலை நடத்தும்படி கோரிக்கையை முன்வைத்து ஆயிரக்கணக்கானோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நோவிசாட்டில் கடந்த 2024 நவம்பரில் ரயில் நிலையத்தின் கூரை கீழே விழுந்ததில் 16 கொல்லப்பட்டனர். இந்த விபத்து தொடர்பில் வெளிப்படையான விசாரணையை மேற்கொள்ள மக்கள் கோரிக்கையை முன்வைத்திருந்த நிலையில் பனிப்பந்தாகி வீதி ஆர்ப்பாட்டத்திற்கு வித்திட்டுள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீணா கதிர்வேலு. வணக்கம்.

0: நேரம் காலை மணி 6:03 தொடர்கின்றது தீன் சுவை கானங்கள்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்களே, இன்றைய தீன்சுவை கானங்கள் எனும் நிகழ்ச்சியினை காரி அல் ஹாஃபிஸ் உஸ்தாஸ் அப்துல் காதர் சிராஜி அவர்கள் வழங்கும் சூரத்துன் நஸ்ருடன் தொடங்குவோம்.
2: أعوذ بالله من الشيطان الرجيم. எடுத்தறியப்பட்ட ஷைத்தானிடமிருந்து அல்லாஹ்விடம் நான் பாதுகாவல் தேடுகின்றேன். بسم الله الرحمن الرحيم. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோடுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ். நபியே, உமக்கு அல்லாஹ்வின் உதவியும் வெற்றியும் கிடைத்து அல்லாஹுடைய மார்க்கத்தில் மக்கள் கூட்டம் கூட்டமாக நுழைவதையும் நீர் கண்டால் بِحَمْدِ رَبِّكَ وَاسْتَغْفِرُ إِنَّهُ كَانَ تَوَّابًا. அதற்கு நன்றி செலுத்தும் பொருட்டு உமது இறைவனை புகழ்ந்து அவனை துதி செய்து அவனுடைய அருளையும் மன்னிப்பையும் கோருவீராக. நிச்சயமாக அவன் பிரார்த்தனைகளை அங்கீகரித்து மன்னிப்பு கோருதலையும் அங்கீகரிப்பவனாக இருக்கின்றான்.

0: நல்லது அன்பான மின்னலுப்பும் நேர்களே, இன்றைய தீன்ஸ்வை கானங்கள் எனும் நிகழ்ச்சியின் பாடல்களுக்கு இடையிலே அல் ஹாஃபிஸ் உஸ்தாஸ் அப்துல் நாசர் சிராஜி அவர்கள்,
1: சங்கையான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்பானி பிராணியை பிறை பத்தில் பெருநாள் தொழுகை முடிந்தது முதல் பிறை பனிரெண்டாம் நாள் அசர் தொழுகை வரை அறுக்கலாம் என்பதாக உலமாக்கள் நமக்கு வழி காண்பித்து தந்திருக்கிறார்கள். ஆனாலும் கூட பிறை பத்தாம் நாள் அன்றுதான் குருபானை கொடுப்பது சாலச் சிறந்தது என்பதாக நமக்கு எடுத்து காட்டுகிறார்கள். ஆடு, மாடு, ஒட்டகை இந்த மூன்று பிராணிகளில் எதை வேண்டுமானாலும் கொடுக்கலாம். ஆடு அறுப்பதாக இருந்தால் ஒரு நபருக்கு ஒரு ஆடு குருபானை கொடுக்கலாம். ஆனால் அந்த ஆடு ஒரு வயது பூர்த்தியாக இருக்க வேண்டும். அல்லது செம்மறி ஆடாக இருந்தால், தும்பை ஆடாக இருந்தால், ஆறு மாத குட்டியாக இருந்தாலும் அது ஒரு வருட குட்டியை போன்று வளர்ச்சி உள்ளதாக இருந்தால் அந்த ஆறு மாத குட்டியையும் நாம் குர்பானு கொடுக்கலாம். மாட்டை குர்பானு கொடுப்பதாக இருந்தால் ஏழு நபர்கள் கூட்டு சேர்ந்து குர்பானு கொடுக்கலாம். ஆனால் அந்த மாட்டிற்கு இரண்டு வயது பூர்த்தியாக இருக்க வேண்டும். ஒட்டகத்திற்கும் அதே போன்று ஏழு நபர்கள் கூட்டு சேர்ந்து அறுத்து பலியிடலாம். ஆனால் ஒட்டகைக்கு ஐந்து வருடங்கள் பூர்த்தியாக இருக்க வேண்டும். நாம் கொடுக்கின்ற குர்பானி பிராணிகள் நன்கு கொழுத்த பிராணிகளாக, ஊனமில்லாத பிராணிகளாக இருக்க வேண்டும். எனவே குர்பானி பிராணியை வாங்குகிற போது சற்று விலை அதிகமாக இருந்தாலும் நல்ல கொழுத்த பிராணிகளாக நாம் குர்பானி கொடுப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். ஏன் தெரியுமா? நன்கு கொழுத்த பிராணிகளையே நீங்கள் குர்பானி கொடுங்கள். அவைதான் நாளை மறுமை நாளையிலே சிராத்துல் முஸ்தகீம் என்கிற பாலத்தில் நாம் பயணிக்கிற போது இந்த குர்பானி பிராணிகள் உங்களுக்கு வாகனமாக பயன்படும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள்.

கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, உலகத்தில் வாழுகிற போது நாம் சொகுசாக பயணிப்பதற்கு நல்ல விலை உயர்ந்த வாகனங்களை பயன்படுத்தி நாம் பயணம் செய்கிறோம். ஆனால் மறுமை நாளையிலே முடியை விட மிகவும் மெல்லிய பாலமாக விளைஞ்சு கொண்டிருக்கிற சிராத்துல் முஸ்தகீம் பாலத்திலே நரகத்தீயில் நம்மை விழாமல் காப்பாற்றக்கூடிய வாகனம் மிக விலை உயர்ந்த வாகனமாக இருக்க வேண்டும் என்பதால் குர்பானு பிராணிக்கு செலவு செய்கிற போது தயக்கம் காட்டாமல் நன்றாக அதை விலை கொடுத்து வாங்கி நல்ல கொழுத்த

பிராணியை நாம் குர்பானி கொடுப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். பிறை 1 முதல் குர்பானி கொடுக்கின்ற வரை குர்பானி கொடுப்பவர்கள் உடம்பில் இருக்கிற எந்த முடியையும் எந்த நகத்தையும் வெட்டக்கூடாது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில கட்டுப்பாடுகளை சொல்லித் தருகிறார்கள். அடுத்தபடியாக குர்பானி பிராணியை அறுப்பதற்கு முன்னால் கத்தியை நன்றாக தீட்டுக் கொள்ள வேண்டும். அதே சமயத்தில் பிராணிகளுக்கு முன்னால் கத்தியை தீட்டி அதற்கு பயத்தை ஏற்படுத்தக்கூடாது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள். குர்பானி பிராணி அறுக்கின்ற போது அல்லாஹும்மா ஹாதா லக்க வ மின்க, யா அல்லாஹ், இந்த பிராணியை உனக்காகவே நான் கொடுக்கிறேன், உன்னில் நின்றும் நான் கொடுக்கிறேன் என்று கூறி பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்பதாக அந்த பிராணியை அறுக்க வேண்டும். அறுக்கின்ற போது மூச்சு குழாய், இரத்த குழாய், உணவு குழாய், இந்த 3 குழாய்களும் அறுபடுகின்ற அளவிற்கு நன்றாக அறுக்க வேண்டும். அறுத்ததற்கு பின்னால் கிபிலாவை முன்னோக்கி அல்லாஹும்ம தக்கப்பல் மின்னி, யா அல்லாஹ், என்னுடைய இந்த குர்பானியை ஏற்றுக்கொள்வாயாக, கமா தக்கப்பல் தமின் ஹலீலிக்கு இப்ராஹிம், உன்னுடைய ஹலீலாக நண்பராக விளங்கி கொண்டிருக்கிற நபி இப்ராஹிம் அலிஹிஸ்லாம் அவர்களிடத்திலே குர்பானை எப்படி ஏற்றுக்கொண்டாயோ, அமின் ஹபீபிக்க முஹம்மத், உன்னுடைய ஹபீபாக விளங்கி கொண்டிருக்கிற முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் எவ்வாறு ஏற்றுக்கொண்டாயோ அதே போன்று என்னிடத்தில் இருந்தும் இந்த குர்பானை ஏற்றுக்கொள்வாயாக என்பதாக துஆ செய்ய வேண்டும். குர்பானை கொடுப்பவர்கள் புனிந்த அளவிற்கு தானே அந்த பிராணியை அறுப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அல்லது நன்கு அறுக்க தெரிந்தவரை அறுக்க சொல்லிவிட்டு மீதி இருக்கிற வேலைகளில் பங்கெடுக்க வேண்டும் என்பதை ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த குர்பானி பிராணிகளின் இறைச்சியை 3 பங்கிட்டு ஒரு பங்கை தனக்கும், இன்னொரு பங்கை தன் உறவுக்காரர்களுக்கும், இன்னொரு பங்கை ஏழை எளியோர்களுக்கும் பங்கிட்டு கொடுக்கலாம். பெரிய குடும்பமாக இருந்தால் அனைத்து இறைச்சிகளையும் தாங்களே வைத்துக் கொண்டு சாப்பிடலாம் என்று மார்க்கம் நமக்கு அனுமதி தருகிறது. குர்பானி கடமையானவர்கள் தங்களுக்கென்று குர்பானி கொடுத்தது போக தங்கள் இறந்து போன முன்னோர்களுக்கும் குர்பானி கொடுக்கலாம் என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். துல் ஹஜ் பிறை 9 முதல், அதாவது அரஃபா நாளுடைய சுபுஹ் தொழுகை முதல் பிறை 13 அசர் தொழுகை வரை 23 தொழுகை நேரங்களில் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹா இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த் என்பதாக 1 ஓதுவது வாஜிபாக இருக்கிறது. 3 ஓதுவது சுன்னத்தாக இருக்கின்றது. தனியாக தொழுதாலும் ஜமாஅத்தோடு தொழுதாலும் இந்த தக்பீரை ஓதுவது நமது கடமையாக இருக்கிறது என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். எனவே இந்த சிறப்பான நாட்களை நமக்கு வழிகாட்டப்பட்ட முறையில் அனுசரித்து அந்த நாட்களை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும். ரப்புல் ஆலமீன் அத்தகைய நல்ல வாய்ப்பை நம் அனைவருக்கும் தந்து அருள்பாலிப்பான.

0: நேர்களே, இறைவன் கொடுப்பதை தடுப்பவர் எவரும் இல்லை, இறைவன் தடுத்ததை கொடுப்பவர் எவரும் இல்லை. ஆகையால் இருப்பதைக் கொண்டு மனநிறைவு கொள்வோம். நல்லது நேர்களே, இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு.
1: தயாரிப்பு அப்துல் கனி, ஹேஷ்டாக் பெஞ்ஞாரன் ஜாக்கிம்.
0: ஹஜ் பெருநாள் சிறப்பு நிகழ்ச்சிகள். நேர்களே, செவ்வாய்க்கிழமை 9:15 புனித இரவு, புதன்கிழமை நண்பகல் 12:30 உன்னத யாத்திரை, மாலை 4:30 ஹஜ் பெருநாள் சிறப்பு நாடகம், 9:15 தியாக சிந்தனை ஆகிய சிறப்பு நிகழ்ச்சிகள் ஒளியற உள்ளன. செவியேற்க தவறாதீர்கள்.
2: இளமை, புதுமை, இனிமை, மூளைக்குள்ள 1000 வேலை இருக்கு, மனசெல்லாம் பரபரப்பா இருக்கு. அதெல்லாம் சரிதான், ஆனா எதிரில் வரும் முகம் பார்த்து கொஞ்சம் சிரிக்கலாம் போல. உம்முன்னிருந்தா நல்லாவா இருக்கு. நீங்க இப்போ மின்னல் எஃப்எம் கேக்குறீங்க.
3: நேரம் 6:30.

நேயர்களுக்கு காலை வணக்கம். மற்றும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலை பொழுதுல வணக்கம் மின்னல் நிகழ்ச்சியில உங்களை சந்திக்க ரவின் வந்திருக்கேன். ஒவ்வொரு நாளுமே நமக்கு வந்து சவால் நிறைந்த நாளாதான் இருக்கு. இன்றைய நாள் நம்ம நினைச்சபடி எல்லாமே நல்லதா அங்க நடக்கட்டும். நீண்ட விடுமுறை வந்துகிட்டு இருக்கிறதுனால இந்த வார இறுதி நாட்களை பயன்படுத்தி நிறைய பேர் சொந்த ஊர்களுக்கு பயணத்தை மேற்கொண்டிருக்காங்க. உள்ளூர் வெளியூர் சுற்றுலா பயணம் அப்படின்னு சொல்லி நிறைய திட்டங்கள் இருக்கு. மகிழ்ச்சியையும் நல்ல அனுபவங்களையும் இந்த நீண்ட விடுமுறை நமக்கு வழங்கிட்டும். இது திருவள்ளுவர் ஆண்டு 2057 பிரபாபவ ஆண்டு வைகாசி திங்கள் 10 2026 மே 24 ஞாயிற்றுக்கிழமை. இன்று நிகழ்ச்சிக்குள்ள நம்ம போகலாம் சிவன் போற்றி பாடலோடு. இன்றைய வணக்கம் மின்னல் நிகழ்ச்சியை நம்ம ஆரம்பிப்போம். 10 மணி வரை ரவினோடு இணைந்திருங்கள்.

வாங்க இன்றைக்கு நாளிதழ்களில் வந்திருக்கும் சில முக்கியமான செய்திகளை பார்க்கலாம். மலேசிய நண்பன்ல இந்த செய்தி வந்திருக்கு. நாட்டில் தற்போது 37 இடங்கள்ல இந்தியர்கள் அதிகமாக இருக்காங்களாம். அதாவது ஒவ்வொரு இடத்திலும் தலா 10,000 இந்தியர்கள் வசிக்கின்றனர் என்று மலேசிய புள்ளி விவர இலாக்கா டோசம் வந்து தெரிவித்திருக்காங்க. இதன்படி பார்த்தால் 37 இடங்கள்ல வசிக்கும் இந்தியர்களின் எண்ணிக்கை 19,79,588 ஆக இருக்கு. ஆனால் இது நாட்டில் இருக்கக்கூடிய மொத்த இந்தியர்களின் முழுமையான எண்ணிக்கை அல்ல என்று புள்ளி விவரம் கூறுகிறது. 37 இடங்கள்ல தலா 10,000 இந்தியர்கள் வசிப்பது தெரிய வந்திருக்கு. மேலும் பல இடங்கள்ல 10,000 குறைவாக வசிக்கிறாங்க. ஒட்டுமொத்தமா பார்த்தா இந்தியர்களின் எண்ணிக்கை 20,00,000 தாண்டலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. மக்கள் ஓசைக்கு நம்ம போகலாம். கிக் தொழிலாளர்களின் நலன், எதிர்காலத்தை உறுதி செய்யும் நோக்கத்துல சமூக பாதுகாப்பு, திறன் மேம்பாடு, தொழில்துறை வாழ்க்கை உயர்வு ஆகியவற்றில கவனம் செலுத்தப்படும் பல்வேறு புதிய திட்டங்களை அரசாங்கம் தொடர்ந்து தீவிரமாக செயல்படுத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. தொழிலாளர்களின் பொருளாதார மீள்திறனை மேம்படுத்துவதற்காக 20 மில்லியன் ரிங்கி நிதி ஒதுக்கீட்டுடன் கூடிய பொருளாதார நிலைத்தன்மை தொகுப்பு திட்டம், அப்புறம் வந்து அதிநவீன தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு சார்ந்த திறன்களை வழங்குவதற்காக 110 மில்லியன் ரிங்கி மதிப்பிலான மை மகேர் திட்டம் ஆகியவை மனிதவள அமைச்சினால் தற்போது அமல்படுத்தப்பட்டு வருவதாக அதன் அமைச்சர் வந்து சொல்லியிருக்காரு. இணையதளங்களில் நேற்று வந்த சில செய்திகளை பார்க்கலாமா? பள்ளி விடுமுறை மற்றும் தியாக திருநாள் கொண்டாட்டத்தை முன்னிட்டு முக்கிய நெடுஞ்சாலைகளில் பார்த்தோம்னா நேற்று நள்ளிரவு வரைக்கும் போக்குவரத்து நெரிசல் நீடிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டு சில பகுதிகளில் கடுமையான நெரிசலா இருந்தது. கூடவே சில பகுதிகளில் மழையா இருந்துச்சா, அதனால பல இடங்களில் பார்த்தோம்னா நெரிசலா இருந்தது. தெற்கு நோக்கி செல்லும் முக்கிய சாலைகளில் வாகனங்கள் அதிகரித்திருக்கு. போக்குவரத்து நெரிசல் மோசமடைந்து வருகிறது. சனிக்கிழமை காலையுடன் ஒப்பிடும்போது பிற்பகலில் டோல் சாவடியை நோக்கி செல்லும் நுழைவு பகுதிகளில் பார்த்தோம்னா அதிக நெரிசலா இருந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. நம்ம நாட்டுக்கு இது புதுசு இல்லைங்க, வழக்கமான ஒன்று தான். நீண்ட விடுமுறை வரும்போது சொந்த ஊர்களுக்கு போறது, எங்கேயாவது பயணத்தை மேற்கொள்றது. நீங்க இன்றைக்கு பயணத்தில் இருப்பதற்கான வாய்ப்புகள் ஏதாவது இருந்துச்சுன்னா பார்த்து பத்திரமா போங்க. இன்னொரு செய்தியை பார்க்கலாம். நேற்று மே 23 மலேசிய வரலாற்றில் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான நாளாக இருக்கின்றது. மலேசிய எவரெஸ்ட் குழுவினர் உலகின் மிக உயர்ந்த எவரெஸ்ட் சிகரத்தின் உச்சியை அடைந்து நேற்றோடு 29 வந்து நிறைவடைகின்றன. 97 இதே நாள் மே 23 பார்த்தோம்னா டத்தோ எம் மகேந்திரன், டத்தோ என் மோகனதாஸ் இருவரும் எவரெஸ்ட் சிகரத்தை வெற்றிகரமாக வென்ற முதல் மலேசியர்கள் மற்றும் முதல் தென்கிழக்கு ஆசிரியர்கள் என்ற வரலாற்று சாதனை படைத்தாங்க. இந்த 29 நிறைவு தின கொண்டாட்டத்தில் மேலும் பெருமை சேர்க்கும் வகையில் கடந்த சில நாட்களுக்கு முன்புதான், அதாவது மே 18 அன்று மலேசிய மலையேறும் வீரர் கிகாக் எனப்படும் முகமது ஹாபிஸ் பச்சோக் எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்திருக்காரு. இதன் மூலம் எவரெஸ்ட் சிகரத்தை வென்ற 30 மலேசியர் என்ற பெருமையை அவர் வந்து பெற்றிருக்கின்றார். இந்த வரலாறுகள் அப்படின்றது எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் பொறிக்கப்பட்ட ஒரு சாதனையாகவே இருக்கும். சாதனை படைத்த மலேசியர்களுக்கு நம்ம வாழ்த்தினை மீண்டும் தெரிவித்துக் கொள்வோம். நிறைய செய்திகள் வெளிவந்திருக்கின்றன, அதுவும் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைக்கு நாளிதழ்கள் உங்களுக்கு தெரியும் தானே, கூடுதல் பக்கங்களோடு செய்திகள் வரும். இன்றைய நாளிதழ்கள் வாங்கி புரட்டி படித்து செய்திகள் தகவல்களை தெரிந்து கொள்ளுங்கள், சரிங்களா? இது வணக்கம் மின்னல்.

0: சேவையை வழங்கிட்டு இருக்கோம். இது உங்கள் மின்னல் FM
1: மடானி உங்களுக்காக.
2: இரண்டாயிரத்து 2027 ஆண்டுக்கான பள்ளித்தவணை முதலாம் ஆண்டு மாணவர் பதிவு இம்மாதம் 15 நாள் தொடங்கி மார்ச் 15 வரை நடைபெறும். பதிவுக்கு தகுதி பெறுபவர்கள் 2021 ஜனவரி 2 நாளுக்கும் டிசம்பர் 31 நாளுக்கும் இடையே பிறந்தவர்கள், 6 வயதினர். 2020 ஜனவரி 2 நாளுக்கும் 2021 ஜனவரி 1 நாளுக்கும் இடையே பிறந்தவர்கள், 7 வயதினர். பதிவுக்கு நாட வேண்டிய அகப்பக்கம் IDME.MOE.GOV.MY.
1: உங்களுக்காக
3: வீடு கொஞ்சம் சின்ன வீடுதான், இடைஞ்சலா இருக்கு அப்பா அம்மாவுக்கு. நல்ல கொஞ்சம் பெரிய வீடாதான் பாத்து போயா, நல்லா வேலைக்கு போறீங்கல்ல.
4: குடி சீக்கிரம் போலான் தான் இருக்க, போயிட்டு கூப்பிடுற.
3: அம்மாடியோ, ஏயா இவ்ளோ பெரிய வீடு யாருக்கு காட்டிக்கணும்னு வாங்குறீங்க? நல்லா சிக்கனமா வாழ கத்துக்கோங்க இந்த காலகட்டத்துல, புரியுதா?
4: சின்ன வீடுதான் பிரச்சனை நீங்க போல இருக்கு, இப்ப பெரிய வீடுமா?
3: ஐயா தம்பி
4: சொல்லுங்க,
3: இன்னும் இப்படி மெலிஞ்சு போயிருக்கீங்க, வீட்டுல சோறு போடாத மாதிரி. நல்லா சாப்பிட்டு உடப்ப தேத்துங்க. போயிட்டு வரேன்
4: சில மாதங்களுக்கு பிறகு.
3: என்னயா இப்படி தொடிச்சு போயிட்டீங்க? சாப்பாடு நல்லா முழுக்க சாப்பிடுறீங்க போல இருக்கு. கொஞ்சம் அளவா சாப்பிடணும்யா, ஆரோக்கியம்லாம் ரொம்ப முக்கியம்.
5: அப்புறம் என்னங்க சிக்கல், சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மின்னல் எஃப்எம். மின்னல் எஃப்எம் தான் உங்கள் முதல் தேர்வா? இதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி.

0: ஆறாவது முறையாக மலேசிய கிண்ணத்தை வென்றது ஜேடிடி. பேரரசர் புகழாரம். சமூக பாதுகாப்பும் திறன் மேம்பாட்டு பயிற்சியும் கிக் தொழிலாளர்களின் சூழ்நிலைகளை வலுப்படுத்தும். வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் காலை 7 மணி முதன்மை செய்திகளுடன் பூங்குழலி வீரன். மலேசிய கிண்ண போட்டியில் 6வது முறையாக வாகை சூடிய ஜொஹூர் டாருல் தாசிம் ஜேடிடிக்கு பேரரசர் சுல்தான் இப்ராஹிம் வாழ்த்து தெரிவித்துக் கொண்டுள்ளார். ஜேடிடி விளையாட்டாளர்கள், பயிற்றுநர்களின் போராட்ட குணம் உட்பட அவ்வணிக்கு உறுதுணையாக இருக்கும் ரசிகர்களின் வலுவான ஆதரவையும் மாமன்னர் பாராட்டினார். அந்த தென்வேங்கை அணியின் போராட்ட உணர்வை எழுப்பி வெற்றிகளை அடைய ஊக்கம் அளிப்பதன் மூலம் ரசிகர்கள் அதன் பலமாக திகழ்வதாக அவர் முகநூல் இடுகையிட்டுள்ளார். இவ்வேளை ஜொஹூர் டாருல் தாசிம் ஜேடிடி மலேசிய கிண்ண வெற்றியாளர் பட்டத்தை தட்டிச் சென்று வரலாறு படைத்துள்ளது. தொடர்ந்து 4 பருவங்களாக அந்த கிண்ணத்தை வென்றுள்ள முதல் அணியாக ஜேடிடி திகழ்கிறது. நேற்று புக்கிட் ஜாலில் தேசிய அரங்கில் நடைபெற்ற 2025-2026 மலேசிய கிண்ண இறுதிச் சுற்றில் ஜேடிடி 2-0 என்ற கோல் எண்ணிக்கையில் கூச்சிங் சிட்டி எஃப்சியை வெற்றி கொண்டது. இச்சுற்றின் முதல் பாதி ஆட்டம் கோலின்றி நிறைவடைந்த வேளை 2வது பாதி ஆட்டத்தில் மார்கோஸ் கில்பேரும் அரிஃப் ஐமான் மொமட் அனாஃபியும் ஜேடிடி அணிக்கான வெற்றி கோல்களை புகுத்தினர். 6 மாத ஓய்வுக்கு பின் இப்போட்டியில் களமிறங்கிய அரிஃப் ஐமானுக்கு ரசிகர்கள் பெருமளவில் உற்சாகம் அளித்திருந்தனர். சரபாக் முதல்வர் தன் ஸ்ரீ அபங் ஜோஹரி துன்ஓபேங், ஜோஹர் மந்திரி பிசார் டத் ஒனாஃபிஸ் காசி ஆகியோரும் இறுதிச் சுற்று ஆட்டத்தை கண்டுகளித்தனர். இதனிடையே இந்த வெற்றியை முன்னிட்டு ஜொஹூர் அரசாங்கம் நாளை அம்மாநிலத்திற்கு சிறப்பு பொது விடுமுறையை அறிவித்துள்ளது. ஜொஹூர் இடைக்கால ஆட்சியாளர் தங்கு மக்கோத்தா இஸ்மாஹிலின் ஆணைக்கிணங்க இந்த அறிவிப்பு வெளியிடப்படுவதாக மந்திரி பசார்டத் ஒன் ஆபீஸ் காசி முகநூலில் வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். அந்த தென்வேங்கை அணிக்கு ஜொஹூர் மக்கள் அளித்து வரும் வற்றாத ஆதரவுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் இந்த சிறப்பு விடுமுறை வழங்கப்படுவதாக டத் ஒன் ஆபீஸ் கூறினார். நாட்டின் கார்பந்து துறையை மேம்படுத்துவதையும் அதன் மூலம் ஜேடிடி தொடர்ந்து அம்மாநிலத்தின் பெருமையாக திகழ்வதையும் இந்த வெற்றி புலப்படுத்துவதாக அவர் கூறினார். சமூக பாதுகாப்பு, திறன் மேம்பாடு, வேலை மேம்பாட்டுக்கான வாய்ப்புகளுக்கு முன்னுரிமை வழங்கும் புதிய முனைப்புகளை செயல்படுத்துவதன் மூலம் கிக் தொழிலாளர்களின் நலனிலும் எதிர்காலத்திலும் அரசாங்கம் தொடர்ந்து கவனம் செலுத்தி வருகிறது. தற்போது 20 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கீட்டில் வேலை வாய்ப்புக்கான பொருளாதார மீள்தன்மை தொகுப்பு பேஸ் உட்பட பல்வேறு முனைப்புகளை மனிதவள அமைச்சு மேற்கொண்டு வருவதாக அமைச்சர் டத்துசிறி ஆர் ரமணன் தெரிவித்தார். தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு, AI, மை மகிர் தொடர்பான திட்டங்களுக்கு 110 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கப்பட்டுள்ளது. இவை மின் அகபூர்தி, இஹேலிங் சேவை ஓட்டுநர்கள், பிஹேலிங் சேவை ஓட்டுநர்கள் உள்ளிட்ட கிக் பணியாளர்களை வலுப்படுத்துவதில் அரசாங்கத்தின் கடப்பாட்டை புலப்படுத்துவதாக அவர் கூறினார். டீசல் உதவித்தொகை கட்டுப்பாட்டு அமைப்பு SKDS-இன் நிரந்தர ஒதுக்கீட்டு வரம்பு June 1 நடப்புக்கு வரும் வகையில் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளதாக உள்நாட்டு வாணிக வாழ்க்கை செலவின அமைச்சர் டாக்டர் ஆர்மிசன் முகமது அலி தெரிவித்தார். ஒவ்வொரு ஃபிளீட் அட்டைக்கும் 23 வகையான வாகனங்களுக்கேற்ப மாதத்திற்கு 900 முதல் 5000 லிட்டர் வரையிலான நிரந்தர ஒதுக்கீடு வழங்கப்படும் என அவர் கூறினார். இந்த நடவடிக்கை செயலாக்கத்தை வலுப்படுத்துவதையும் ஃபிளீட் அட்டையை தவறாக பயன்படுத்துவதை கட்டுப்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். வணிக பகுதிகளில் முஸ்லீம் அல்லாதோர் வழிபாட்டு தலங்கள் நிர்மாணிப்பதை தடை செய்யும் திட்டமிடல் வழிகாட்டியை சிலாங்கூர் அரசாங்கம் செயல்படுத்தவோ அல்லது நடைமுறைப்படுத்தவோ இல்லை என்று முதலீடு, வர்த்தக, போக்குவரத்துக்கான ஆட்சிக்குழு உறுப்பினர் அங் ஜஹான் தெரிவித்துள்ளார். மத அமைப்புகளுடன் கலந்தாலோசித்து வழிகாட்டி நெறிமுறைகளை மாநில அரசாங்கம் மறு ஆய்வு செய்யும். மேலும் இது தொடர்பாக அடுத்த மாத தொடக்கத்தில் ஒரு கூட்டம் நடைபெறும் என முஸ்லிம் அல்லாதோர் விவகாரங்களுக்கான சிறப்பு செயற்குழு தலைவருமான அவர் கூறினார். கூறினார். சிலாங்கூர் அனைவருக்கும் ஒரு முற்போக்கான, நியாயமான, அனைவரையும் உள்ளடக்கிய மாநிலமாக தொடர்ந்து செயல்படுவதை அரசாங்கம் உறுதி செய்யும் என்றார் அவர். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: தேசிய பண் நகாராக்கு, மாண்புமிக்க மலேசியாவின் தனித்துவம், நாட்டின் ஒற்றுமைக்கும் இறையாண்மைக்குமான அடையாளம், நல்லாட்சி தரும் அரசரின் நல்வாழ்விற்காக இறைவனை வேண்டும் மக்கள். என் நாடு என் குருதி சிந்திய நாடு, தேசிய பண்ணை ஒய்த்துணர்ந்து பாடுவோம், மலேசியர் என்பதில் பெருமை கொள்வோம்.
0: குளோபல் சுமுட் ஃப்ளோட்டிலா GSF மனிதநேய பணித்திட்டத்தில் ஈடுபட்டிருந்த பிரிட்டன், அயர்லாந்து ஆகிய நாடுகளின் தன்னார்வ குழுவினர் சனிக்கிழமை லண்டனுக்கும் டப்ளினுக்கும் திரும்பியுள்ளனர். முன்னதாக அவர்கள் இஸ்ரேலிய படையால் தடுத்து வைக்கப்பட்டிருந்தனர். துருக்கி மூலம் டப்ளின் விமான நிலையம் சென்றவர்களுள் அயர்லாந்து அதிபர் கேத்ரின் கொனோலியின் சகோதரி மேக்ரட் கொனோலியும் அடங்குவார். இதர தன்னார்வலருடன் கொல்கனலின் தடுத்து வைக்கப்பட்டதாக கூறிய அவர், பலர் உடல் வெப்பக்குறைவு சிக்கலை எதிர்நோக்கியதாக குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் இஸ்ரேலிய தடுப்பில் சித்திரவதைக்கு ஆளானதாகவும் கூறியுள்ளார். டப்ளின் சென்றடைந்த அயர்லாந்து தன்னார்வ உறுப்பினர்களை பாலஸ்தீன கொடிகளை ஏந்திய சில ஆதரவாளர்களும் வரவேற்றனர். செர்பியா மத்திய பெல்கிரேட்டில் முன்கூட்டியே தேர்தலை நடத்தும்படி கோரிக்கையை முன்வைத்து ஆயிரக்கணக்கானோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நோவிசாட்டில் கடந்த 2024 நவம்பரில் ரயில் நிலையத்தின் கூரை கீழே விழுந்ததில் 16 பேர் கொல்லப்பட்டனர். இந்த விபத்து தொடர்பில் வெளிப்படையான விசாரணையை மேற்கொள்ள மக்கள் கோரிக்கையை முன்வைத்திருந்த நிலையில் பனிப்பந்தாகி வீதி ஆர்ப்பாட்டத்திற்கு வித்திட்டுள்ளது. சனிக்கிழமை நடைபெற்ற இந்த பேரணியில் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் காவல்துறையினர் இடையே மோதல் வெடித்தது. அதிபர் மற்றும் நாடாளுமன்ற கட்டடங்களிலிருந்து ஆர்ப்பாட்டக்காரர்களை விலக்கி வைப்பதற்காக பாதுகாப்பு படை நிறுத்தப்பட்டுள்ளது. வெனிசுவேலாவின் எதிர்க்கட்சி தலைவர் மரியா கொரினா மஜாடோ அடுத்த தேர்தலில் போட்டியிடுவதாக சூளுரைத்துள்ளார். வெனிசுவேலா புலம்பெயர்ந்த சமூக உறுப்பினர்களை சந்திப்பதற்காக பனாமாவுக்கு பயணம் மேற்கொள்ளும் போது அவர் இவ்வாறு கூறியுள்ளார். இவ்வேளை கராகாசில் தூதரகத்தை வெளியேற்றும் பயிற்சியின் ஒரு பகுதியாக அமெரிக்க ராணுவ உறுப்பினர் வான் பயிற்சியை மேற்கொண்டுள்ளனர். நாடு தொடர்பான அதிபர் டொனால்டு டிரம்பின் திட்டங்கள் மீதான நம்பிக்கையை வெளிப்படுத்திய மஜாடோ, இதன் மூலம் அதிபர் தேர்தலில் வெனிசுவேலா மக்கள் வாக்களிக்க முடியும் என்ற எதிர்பார்ப்பையும் வெளிப்படுத்தியுள்ளார். ஈரானின் உலகக்கிண்ண பயிற்சி தளம் மெக்சிகோவிற்கு மாற்றப்பட்டுள்ளது. உலகக்கிண்ண போட்டிக்கான பயிற்சி தளத்தை அரிசோனா தாக்சனிலிருந்து மாற்ற அந்நாடு முன்வைத்திருந்த கோரிக்கைக்கு உலக கார்பந்து சம்மேளனம் ஃபீஃபா ஒப்புதல் வழங்கியுள்ளது. அமெரிக்க மெக்சிகோ எல்லையில் உள்ள திஜுவானா தளத்தில் ஈரானிய அணி பயிற்சியை மேற்கொள்ளும் என ஃபீஃபா தலைவர் மேடி தாஷ் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் விசா தொடர்பான நெருக்கடிகளை தவிர்க்க முடியும் என கூறிய அவர், மெக்சிகோவிற்கு செல்ல அணியினர் ஈரானின் நேரடி விமானத்தை பயன்படுத்துவர் என்றார். 2026 உலகக்கிண்ண சேப்பா தக்ரோ போட்டியின் வெற்றியாளராக மலேசிய அணி மகுடம் சூடியது. முன்னதாக நேற்று தித்திவங்சா அரங்கில் நடைபெற்ற அந்த சர்ச்சைக்குரிய இறுதிச் சுற்றிலிருந்து தாய்லாந்து விலகியதை தொடர்ந்து மலேசியா வெற்றியாளராக அறிவிக்கப்பட்டது. 3 ஆண்டுகளாக வெற்றியாளர் பட்டத்தை தக்க வைத்திருந்த தாய்லாந்தின் பதிவை இம்முறை மலேசியா முறியடித்துள்ளது. அகமத் ஜைஸ் பஹரும் தலைமையிலான தேசிய அணியினர் தங்கள் சொந்த அரங்கில் வெற்றியடைய முழு மூச்சுடன் களமிறங்கியதை கூடியிருந்த 3000-க்கும் அதிகமான ரசிகர்கள் கண்டுகளித்தனர். இப்போட்டியின் 2nd பாதி ஆட்டத்தில் தாய்லாந்து 14-13 என முன்னிலையில் இருந்த வேளை சொந்த அணியினரின் தவறால் மலேசியாவுக்கு 1 புள்ளி வழங்கப்பட்டது. இதன்பின் ஆட்டம் 14-14 என சமநிலையில் இருந்தது. எனினும் நடுவரின் முடிவு மன நிறைவு இல்லாததால் தாய்லாந்து போட்டியிலிருந்து விலகியது. அரை மணி நேரத்திற்கு முன்னதாகவே போட்டி நிறைவடைந்து மலேசியா வெற்றியாளராக அறிவிக்கப்பட்டது. ஆறாவது முறையாக மலேசிய கிண்ணத்தை வென்றது JDT. பேரரசர் புகழாரம். சமூக பாதுகாப்பும் திறன் மேம்பாட்டு பயிற்சிக்கும் கிக் தொழிலாளர்களின் சூழலை வலுப்படுத்தும். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீணா கதிர்வேலு. வணக்கம்.
2: வரலாற்றில் இன்று
3: 1966 இன்றைய நாளில் ஸ்லாங்கூர் மாநிலத்தின் பத்தாலிஞ்சியாவில் உடற்பேறு குறைந்த சிறாருக்கான காப்பகத்தை ஸ்லாங்கூர் ஆட்சியாளர் சுல்தான் சலாவுடின் அப்துல் அசீஸ் ஷா அதிகாரப்படியாக திறந்து வைத்தார். 230,000 வெள்ளி செலவில் கட்டப்பட்ட இந்த இல்லம் தென்கிழக்கு ஆசியாவில் சிறந்த சிறார் காப்பகங்களுள் ஒன்றாகும். இந்த திறப்பு விழாவில் அமெரிக்கன் இன்டர்நேஷனல் அஷூரன்ஸ் AIA நிறுவனம் காப்பகத்துக்கு பேருந்து ஒன்றை அன்பளிப்பு செய்தது. சிறார் நலனை காப்பது அரசாங்கத்தின் பொறுப்பு மட்டுமன்று, அது சமுதாயத்தின் ஒட்டுமொத்த பொறுப்பாகும். சிறப்பு தேவைகளை கொண்ட சிறாருடனான நடவடிக்கைகள் மூலம் சமூகத்தின் அன்பு, மனித நேயம், நல்லிணக்கம் போன்ற பண்புகள் வளர்க்கப்படுகின்றன.
2: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.rkip.gov.my

நம்ம நிகழ்ச்சி கேட்கிற உங்களுக்கு ரவினின் காலை வணக்கம்ங்க. பெரும்பாலானோர் பார்த்தோம்னா வார இறுதி நாட்களுக்கு தான் காத்துக்கிட்டு இருப்பாங்க. சனிக்கிழமையா இருக்கட்டும், ஞாயிற்றுக்கிழமையா இருக்கட்டும், எப்ப வரும், எப்ப நம்ம வெளியில போலாம், அப்பதான் நம்ம மனசுக்கு பிடிச்சவங்க கூட நேரத்தை செலவு பண்ண முடியும்னு சொல்லிட்டு இந்த வார இறுதி நாட்களுக்காக நிறைய பேர் காத்துக்கிட்டு இருப்பாங்க. அதுவும் வந்திருக்கிற இந்த வார இறுதி நாட்கள் அவ்வளவு முக்கியமானது. இதுக்கப்புறம் பார்த்தோம்னா நீண்ட விடுமுறை, தியாக திருநாள் வருது. ஒரு நீண்ட விடுமுறை வந்திருக்கிறதுனால நிறைய பேர் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி சொந்த ஊருக்கு சென்றிருக்காங்க. வழக்கமா ஞாயிற்றுக்கிழமையில நல்ல ஒரு பசியார் எடுப்போம் தானே. ஆனா இன்றைக்கான பசியார் எப்படி இருக்கும், வீட்டுல அம்மா பசியார் ஏதாவது செய்திருப்பாங்க. நம்ம வீட்டுல காலையில எழுந்திருச்சு பசியார சாப்பிட்டு இன்றைக்கு என்னென்ன செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறதே வாழ்க்கையில கொடுத்து வச்சிருந்தாங்க இல்லையா. உங்க வீட்டுல இன்றைக்கு என்ன பசியார சாப்பிட்டுக்கிட்டே நம்ம நிகழ்ச்சி தொடர்ந்து கேளுங்க.

இந்த அண்ணன் தம்பி இவங்க இருக்கிற வீடு எப்படி இருக்கும் நீங்க சொல்லுங்க. கொஞ்சம் இந்த குட்டியா இருந்து வளரும் போது ஏதாவது ஒரு சண்டை வந்துகிட்டு தான் இருக்கும். ஆனா என்னதான் சண்டையா இருந்தாலும் அந்த சண்டையை விட இரட்டிப்பா பார்த்தோம்னா அந்த ஒரு அன்பு அதிகமா இருக்கும் அடிப்படையில. இன்றைக்கு சகோதரர்களின் பாசத்தை கொண்டாடுவதற்கான ஒரு நாள் சகோதரர்கள் தினம். இந்த அண்ணன் தம்பி பாசம்னாலே அது ரொம்ப ஒரு மாறுபட்டதுங்க. இப்ப 11 வயசுக்கு கீழ்பட்டவர்கள் இருக்காங்களே, ஏறக்குறைய 33 விழுக்காட்டினர் பார்த்தோம்னா வளரும் போது இருவருமே நேரத்தை ஒன்றா தான் செலவு பண்றாங்களாம். நண்பர்களை காட்டிலும் நண்பர்கள் கூட, இந்த 11 வயசுக்கு கீழ்பட்டவர்கள் சிறுவர்கள் நண்பர்கள் கூட நேரத்தை செலவு பண்றதை விட இந்த வீட்டுல அண்ணன் தம்பி இருந்தா அவங்க கூட தான் அதிகமான நேரத்தை செலவு பண்றாங்களாம். பெற்றோர், நண்பர், வாழ்க்கை துணை இதெல்லாம் தவிர்த்து அண்ணன் தம்பி இருவருக்கும் இருக்கக்கூடிய நெருக்கம் நீண்ட காலத்துக்கு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சின்ன வயசுல ஒரு விளையாட்டு பொருளுக்காக வர்ற சண்டை வளர்ந்து ஒரு குறிப்பிட்ட வயதை எட்டுனதும் இருவரும் வந்து ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுக்காம வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போறாங்க. உடன்பிறப்பை தாண்டி இந்த சகோதரர் தினம் நண்பர்களுக்காகவும் சேர்த்துக்கலாம். ஏன்னா இது வந்து பிரதர்ஸ் டே அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்துல கொண்டாடுறாங்க. இன்றைக்கு உங்களுடைய அண்ணனுக்கோ தம்பிக்கோ அல்லது நீங்க பாசமா ப்ரோன்னு நீங்க ஆங்கிலத்துல அழைப்பீங்க பாருங்க, உங்க நண்பர் யாரா இருந்தாலும் ஒரு வாழ்த்தை சொல்லுங்க. இன்றைக்கு இது வந்து ஆண்களுக்கு இந்த கேள்வி. அண்ணன் இருக்கலாம், தம்பி இருக்கலாம், நெருங்கிய நண்பர் இருக்கலாம், என்ன நடந்தாலும் பரவாயில்லைங்க, அவ்வளவு நெருக்கமா இருப்பாங்க, அவ்வளவு பாசமா இருப்பாங்க. அந்த மாதிரி உங்களோட வாழ்க்கையில யாராவது இருக்காங்களா? கொஞ்சம் நம்ம நிகழ்ச்சிக்கு அழைத்து பேசுறீங்களா? 2282573 அல்லது 4768. இன்றைக்கு இந்த வாய்ப்பு பயன்படுத்தி அவங்களுக்கும் ஒரு வாழ்த்தை நீங்க சொல்லுங்க சரியா?

0: நான் கொஞ்சம் பேசணும், ஏன்னா நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு ஏ என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேக்குற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மின் நல்ல ஃபேம்.
1: தே மதுர தமிழோசை உலகெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். இலக்கியம் பேசுவோம்
0: அமுதே தமிழே.
1: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 11:15 இன்ப தேன் வந்து பாயட்டும்.

0: சினிமா பாடல்கள் நம் கலைஞர்கள் பாட நீங்க கேட்க போறீங்க. தனித்திறமைகளை அடையாளம் காண போறோம். நீங்களும் கலந்துக்கலாம்.
1: ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 12:15 தொடக்கம். உங்களுக்காக தாளம்.
2: ஒரு நேயரின் குரல் நிகழ்ச்சியில கலந்துக்கணும்னா அவ்வளவு சவாலான காரியமா? இல்லவே இல்லைங்க.
3: இன்றைய பிற்பகலை இனிமையாக்கிய இந்த இசைப்பன் இன்றைய பிற்பகலை இனிமையாக்கிய இந்த இசை பயணத்தில்
2: பயிற்சியும் முயற்சியும் இருந்தா ஏஆர் சந்திரன் போல நீங்களும் நிகழ்ச்சியில கலந்துக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை 2:15 நிகழ்ச்சி கேளுங்க. ஒரு நேயரின் குரல்.
4: வீடு கொஞ்சம் சின்ன வீடுதான், இடைஞ்சலா இருக்கு அப்பா அம்மாவுக்கு. நல்லா கொஞ்சம் பெரிய வீடாதான் பாத்து போயா? நல்லா வேலைக்கு போறீங்கல்ல?
5: குடிச்சுக்கிற போலான்டா இருக்க, போயிட்டு கூப்பிடுறேன்.
4: அம்மா அடியோ, ஏயோ இவ்ளோ பெரிய வீடு யாருக்கு காட்டிக்கணும்னு வாங்குறீங்க? நல்லா சிக்கனமா வாழ கத்துக்கோங்க இந்த காலகட்டத்துல, புரியுதா?
5: சொன்னேன் இப்படி எல்லாத்துக்குமே குறை சொல்லிட்டு இருந்தா எப்படிங்க?
4: அவங்க அவங்க வாழ்க்கைய அவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சிறப்பா வாழலாம.
5: இப்படிக்கு
4: மின்னல் எஃப்எம்.
6: யார் கூடவாவது பிரச்சனையா? ஆனா அவங்க கூட உங்களுக்கு அழகான தருணங்களும் இருந்திருக்கும்ல, அதை மட்டும் நினைச்சு பாருங்களேன். நீங்கள் இணைந்திருப்பது மின்னல் எஃப்எம்.

நம்ம நிகழ்ச்சியில முதல்ல என்ன கேட்டிருந்தோம், இன்றைக்கு வந்து சகோதரர்கள் தினம். அதனால என்னதான் நடந்தாலும் சரி, தம்பியா இருக்கட்டும், அண்ணனா இருக்கட்டும், நண்பரா இருக்கட்டும், நாங்க அவ்வளவு ஒற்றுமையா இருப்போங்க, அந்த மாதிரி இருந்தா கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ராஜ் இன்ஸ்டாகிராம்ல ஒரு பதிவு கொடுத்திருக்காரு. இவங்க வீட்டுல உடன் பிறந்தவர்கள் 8 பேரு, 8 பேருமே ஆண்களாம். பா, அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கோன்னு. சில வீடுகள்ல 2 ஆண்கள் வளரும் போதே பெற்றோருக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கும். அது என்னன்னா, அந்த சமாளிக்கணும் அந்த சூழல் அவங்க. ஆனா இவங்க 8 பேரு சின்ன வயசுல என்னதான் அப்படி இப்படி இருந்தாலும், இன்றைக்கு நாங்க எல்லோருமே திருமணம் பண்ணிட்டோம், வேலை செய்யறோம், அவ்வளவு ஒற்றுமையா இருக்கும், அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும். எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அண்ணன் வருவாரு, தம்பிக்கு ஏதாவது ஒண்ணு தேவையா நான் அங்க இருப்பேன் முதலாளா, அந்த மாதிரி எங்களுடைய அண்ணன் தம்பி பாசம் அவ்வளவு நெருக்கமா இருக்கு அப்படின்னு ராஜ் வந்து சொல்லியிருக்காரு. கேட்கும் போது எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு பாருங்க. அதுதான் பெரும்பாலும் இந்த அண்ணன் தம்பி பாசம் அப்படின்றது பெருசா நம்ம பேசிக்கவே மாட்டோங்க. இன்றைக்கு வந்து சகோதரர் தினம் அப்படின்றதுனால ஆரம்பத்தில் நம்ம சொல்லியிருந்தது போலதான், உங்கள் உடன்பிறப்புகள்ல அண்ணன் தம்பி யாராவது இருந்தாங்கன்னா இன்றைக்கு ஒரு வாழ்த்து அவங்களுக்கு நீங்க அனுப்பி வைங்க.

0: யார்கிட்டயாவது எதையாவது சொல்லணுமா? நேரம் இல்லைங்க, உடனே சொல்லிருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னலப்பா.
1: உங்கள் ஊரை பற்றி யாராவது பெருமையா பேசினா நல்லா இருக்கும்ல? அதத்தான் பேச போகுது உங்கள் யாது ஊரே. சனி ஞாயிற்றுக்கிழமைகள்ல பிற்பகல் 3 மணியிலிருந்து 4 மணி வரை யாது ஊரே.
2: நம் நாட்டில் தமிழ் வானொலி நாடகத்தை வழங்குற ஒரே வானொலி நம்ம மின்னல் எஃப்எம் தான். ஞாயிற்றுக்கிழமை 7:30 மின்னல் எஃப்எம்மின் வானொலி நாடகம்.
3: அஸ்வினி, இந்த வருஷம் 1st ஜூன் எல்லாம் ஐசி அடையாள அட்டைகளை மாத்திரணும்னு சொல்லிருக்காங்க. மாத்திரு தெரியுமா?
4: அதுக்கேன்பா குரல் மாத்தி பேசுறீங்க?
3: அப்பதாமா கேக்குறவங்க நம்புவாங்க. நீ விஷயத்துக்கு வா.
4: 1st எல்லாம் மாத்தணுமா? யாரு உங்ககிட்ட இதெல்லாம் சொல்றது?
3: அதான் வாட்ஸ்அப்ல ஃபார்வர்ட் டு மெனி நிறைய பேருக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. உனக்கு வரலையா?
4: ஐயோ அப்பா, அது 1st ஜூன்ல இருந்து அமல்படுத்துறாங்களே தவிர அடையாள அட்டையை உடனே மாத்தணும்ன்ற அவசரம் எல்லாம் கிடையாது. அடையாள அட்டை காணாமல் போனவங்க இல்ல அந்த சிப் இருக்கு இல்லையா அது வேலை செய்யாதவங்க மட்டும் இப்போதைக்கு மாத்தினா போதும்னு சொல்லிருக்காங்க.
3: என்னமா நீ வாட்ஸ்அப்ல சொல்றதெல்லாம் நம்ப வேணாம்னு சொல்லிட்டு இருக்க?
4: முக்கியமா வாட்ஸ்அப்ல வரத நம்பாதீங்கப்பா. எதுவா இருந்தாலும் அரசாங்கத்துடைய அதிகாரப்பூர்வ ஊடகங்களை பாருங்க. உண்மை தகவல்களுக்கு அதான் நம்ம ஆர்டிஎம்முடைய சமூக வலைதளங்களே இருக்க.
3: அப்பனா இந்த கோவிந்த கிட்ட இனிமேல் இதெல்லாம் அனுப்பி வைக்காதன்னு சொல்லணும். எவ்வளவு பொய் தகவல் அனுப்பியிருக்காங்க பாரு. இப்படிக்கு
4: மின்னல் எஃப்எம்
0: பிள்ளைங்க ரொம்ப குறும்போ ஐயோன்னு இருக்கா, சீக்கிரம் வளர்ந்துருவாங்க. இப்பவே ரசிச்சுக்காங்க. நம்மை இணைப்பது மின்னல் எஃப்எம்.

நம்ம வணக்கம் மின்னல் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறோம். இன்றைக்கு வந்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக ஒரு நாள் வந்து அனுசரிக்கிறாங்க, அதாவது உலக ஸ்கிசோஃப்ரினியா விழிப்புணர்வு நாள். இது வந்து ஒரு மனநல நிலையாக பார்க்கப்படுகின்றது. சுருக்கமா சொல்றதா இருந்தா, நம்மளே நிறைய விஷயங்களை கற்பனை பண்ணிக்குவோம். உதாரணத்திற்கு எங்கேயாவது நடந்து போகும்போது நம்மள பின்னால யாரோ நம்மள தொடர்ந்து வராங்க அப்படின்னு உணர்வோம். ஆனா அந்த மாதிரி ஒண்ணே நடக்காது. சத்தமே இல்லாத இடத்துல நமக்கு அப்படி சத்தம் கேட்கிற மாதிரி இருக்கும். சில நேரம் நம்ம பேசுறது நமக்கே குழப்பமா இருக்குங்க. நம்ம என்ன பேசுறோம்னு நமக்கே தெரியாது. இதனால ஒருவருடைய சிந்தனை, உணர்வு, அவங்க என்ன பண்றாங்க அப்படின்றத புரிந்து கொள்ளும் அந்த ஒரு விதம் வந்து மாறுபடும் அப்படின்றாங்க. அது சரிப்படுத்துறதுக்காக தான் இந்த நாள், இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக இன்றைக்கு வந்து அனுசரிக்கப்படுது. உலகம் முழுக்க ஏற்குரிய 2,40,00,000 மக்கள் இந்த ஒரு மனநிலையில வாழ்றாங்களாம். அதாவது 300 பேர்ல ஒருவருக்கு இந்த நிலை இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. பாத்தீங்களா, சொந்தமா ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க, நடக்காத ஒன்றை கற்பனை பண்ணி அது ரொம்ப பெருசாக்குவாங்க. இதற்கு என்ன சொல்றாங்கன்னா, முன்கூட்டி நீங்க சிகிச்சை பெறுறது ரொம்ப நல்லது, ஒரு மருத்துவரை சந்தித்து ஆலோசனை பெறுங்க, அடுத்த கட்ட தீர்வுகள் உங்களுக்கு நிச்சயமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. காரணம் என்னன்னா, இதை நம்ம சரியா பார்க்காம விட்டோம்னா இது வந்து ஒரு மனநல பிரச்சனையா போய் முடிஞ்சிருமா. அதனால முன்கூட்டி இதற்கான தீர்வுகள் எடுக்கிறது நல்லது அப்படின்னு சொல்றாங்க. சிலருக்கு ஒரு வெட்கம், ஒரு பயம் இருக்காம், இத இந்த பிரச்சனை வெளியில சொன்னா தப்பா பாப்பாங்களா, நம்மள தப்பா நினைப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு, மற்றவர்கள் என்ன நினைப்பாங்க அப்படின்ற ஒரு பயத்துல உதவி கேட்கறதுக்கு கூட நிறைய பேர் தயங்குறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கும் நேர்களுக்கு ஒரு சின்ன நினைவூட்டல் தான், இந்த மாதிரி ஆரம்ப காலகட்டத்துல உங்களுக்கு நடந்தா தயவு செய்து மருத்துவரை சென்று பாருங்க. அடுத்த கட்ட தீர்வுகள் நம்ம என்ன செய்யலாம், இதற்கு ஏதாவது வழிகள் இருக்கா, சரிப்படுத்த முடியுமா, குணப்படுத்த முடியுமா அப்படின்றத பாக்குறது ரொம்ப நல்லதுங்க, சரிங்களா? ஆரோக்கியம் சார்ந்து எதுவாக இருந்தாலுமே சரி, நம்ம தாமதிக்கவே கூடாது. அடுத்த கட்ட தீர்வுகள் என்ன இருக்கு அப்படின்றத பாக்குறது ரொம்ப நல்லது, சரிங்களா? வாங்க நம்ம அடுத்த பாடலை கேட்கலாம்.

யார் கூடவாவது பிரச்சனையா? ஆனா அவங்க கூட உங்களுக்கு அழகான தருணங்களும் இருந்திருக்கும்ல, அதை மட்டும் நினைச்சு பாருங்களேன். நீங்கள் இணைந்திருப்பது மின்னல் எஃப்எம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் காலை 8 மணி செய்திகளுடன் பூங்குழலி வீரன். செயற்கை நுண்ணறிவு AI திறன் மேம்பாட்டை அரசாங்கம் அனைத்து தரப்பையும் உள்ளடக்கி விரிவுபடுத்துவதாக பொருளாதார துணை அமைச்சர் டத்தோ முமல் ஷாரார் அப்துல்லா தெரிவித்துள்ளார். நகரத்தை மட்டும் இலக்கிடாமல் புறநகர் மக்களையும் உட்படுத்தி அது மேற்கொள்ளப்படுகிறது என அவர் கூறியுள்ளார். நாட்டில் உணவு விநியோக நெருக்கடி தொடர்பிலான எந்தவொர் அறிக்கையும் இன்னும் பெறப்படவில்லை என வேளாண் உணவு உத்தரவாத அமைச்சின் மேம்பாட்டு பிரிவு துணை தலைமைச் செயலாளர் டாக்டர் லுக்மான் அகமது தெரிவித்துள்ளார். நிலையற்ற வானிலையை அடிப்படையாக கொண்ட முன்கூட்டியே ஆய்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர், ஜூன் வரை நாட்டில்